இனிய காலை வணக்கம் அன்பினியர்களே, இது ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 4 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி மாதம் 11 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 25 தேதி வியாழக்கிழமை. நிலையத்தில் நேரம் காலை 5:56.

எட்டுத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 6 மணி பண்பலையில் முதல் நிகழ்ச்சியாக

பில்லோ சைட். நிலையாமை 34 அதிகாரம் 5வது குறட்பா.

0: நாக்கு உள்ளே இழுத்துக்கொண்டு விக்கல் மேலாக எழுந்து வருவதற்கு முன்பாகவே நல்ல செயல்களை விரைவாக செய்ய வேண்டும்.
1: நா

இனி கேட்கலாம் நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளவர காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 கால்நடை நமக்கு தோழனமா, தொடர்ந்து உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக, 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு என் ஜஸ்வந்த். காலை 7:00 காலை வணக்கம், காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜெய்கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்குடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:15 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் யோகம் தரும் யோகா. 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார். 9:05 வானொலியில் வசந்தம் இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக. 10:00 நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள். 10:05 நீங்கள் கேட்டவை. 10:45 யோகா சிறப்பு நிகழ்ச்சி. 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 மருத்துவ மலர். இன்று பஞ்சப்பள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை மருத்துவர் என் பிருத்திவிராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்தி அறிக்கை. 12:50 திரை இசை சூழல் கப்பம் இல்லிசை ஆகியன கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. பகல் 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் பற்றி காஞ்சிபுரம் மாவட்டம் களியப்பேட்டை கே மனோகரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 3:00 கட்சிவில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உலா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி ஜெயின் மருத்துவமனை விளங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:10 மாவட்ட செய்தி வளர். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை. 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் முதலாவதாக உயிரியல் நோய் கட்டுப்பாடு. ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணுக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து இயற்கை முறை உணவு தயாரிப்பு. ஓசூர் கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எம் வித்யா அவர்களின் உரை ஆகியன கேட்கலாம். 8:00 இளம் தென்றல் சினிமா சினிமா எனும் தலைப்பில் 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவர். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடா இசை மழை. 10:00 சுகமான ராகங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 நாளை நம் பண்பலையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க இடம்பெறும்.

0: Rubenstein and matches against junior sides from US, England and Belgium. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
3: இன்று நம்முடைய உணவு வகைகளும் தின்பண்டங்களும் முற்றிலும் உலகமயமாகிவிட்டன. வாழ்க்கை வாழ்வதற்கே விதவிதமான உணவு வகைகளை ருசி பார்ப்பது வாழ்க்கைக்கு தேவைதான். அப்போதுதான் வாழ்க்கை வண்ணமயமாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கே உரிய பாரம்பரிய உணவுகளை குறை கூறுதலும் அவற்றை தவிர்ப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும். காலச்சக்கரத்தினை சற்றே பின்னோக்கி சுழலவிட்டால் தமிழ்நாட்டு உணவு வகைகளில் பிற மாநில உணவு வகைகள் வந்து சேர்ந்ததும் இந்திய உணவு வகைகளில் பிற நாட்டு உணவு வகைகள் வந்து சேர்ந்ததற்கும் நெடிய வரலாறு இருக்கிறது. பூந்த் என்ற ஹிந்தி மொழி சொல்லுக்கு துளி என்று அர்த்தம். கடலை மாவு துளி துளியாக விழுந்து உருவானதால் பூந்தி எனப்பட்டது. பூந்தியை உருண்டையாக பிடித்து லட்டு உருவாக்கினர். தமிழில் சொல்லுக்கு முதலில் ல வராது என்பது தமிழ் இலக்கணத்தின் அடிப்படை விதி. எனவே லட்டும் தமிழ் கூறு நல்லுலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று. முன்பெல்லாம் காதணி விழா முடிந்தவுடன் தொன்னையிலே காப்பரிசி வைத்து தருவர். பச்சரிசி வெல்லம் அல்லது கருப்பட்டி கலந்து காப்பரிசி செய்யப்படும். காப்பரிசி கடையில் வர்த்தக ரீதியாக விற்பனைக்கு கிடைக்காது. காப்பரிசி வேண்டுமென்றால் இல்லங்களில் மெனக்கட்டு செய்தாகத்தான் வேண்டும். இன்றைய காதணி விழாக்களில் காப்பரிசி கொடுக்கப்படுவதில்லை. வணிக ரீதியாக வாங்கப்பட்ட பூந்தியும் சாக்லேட்டுகளும் தான் கொடுக்கப்படுகின்றன. பூந்தியும் சாக்லேட்டுகளும் கொடுப்பதில் எந்தவித தவறும் இல்லை. ஆனால் நாம் பாரம்பரியமாக கொடுத்து வந்த காப்பரிசியை விட்டதுதான் தவறு. கலாச்சாரம் பண்பாடு என்பன தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டியன. சின்ன சின்ன விஷயங்கள்தான் நம் அடிப்படை மனநிலையை காட்டுகின்றன. தமிழர்களின் பாரம்பரிய இனிப்பு வகைகளில் பச்சரிசியும் கருப்பட்டியும் வெல்லமும் பாசிப்பருப்பும் நெய்யும் நல்லெண்ணெயும் இடம்பெறும். வட மாநில பாரம்பரிய இனிப்பு வகைகளில் கடலை மாவும் ஜீனியும் கோதுமை மாவும் ரவையும் பாலும் கட்டாயம் இடம்பெறும். இதனை அளவுகோலாக கொண்டு நாம் நமது பாரம்பரிய இனிப்பு வகைகளையும் தின்பண்ட வகைகளையும் கண்டறியலாம். அமர்ந்து சாப்பிடுவதுதான் இந்திய பண்பாடு. உட்கார வைத்து பரிமாறுவதுதான் இந்திய விருந்தோம்பல். தண்ணீரை கூட அமர்ந்துதான் குடிக்க வேண்டும் என்கிறது இயற்கை மருத்துவம். ஆனால் இன்று மேற்கத்திய நாகரிகத்தின் தாக்கத்தினால் திருமண வரவேற்புகளில் பஃபே சிஸ்டமும் நின்று கொண்டே பரிமாறுவதும் நின்று கொண்டே சாப்பிடுவதும் புதிய கலாச்சாரமாகிவிட்டது. இரவு உணவு எளிமையாக இருக்க வேண்டும் என்ற இயற்கை வாழ்வியலின் விதி இரவு நேர திருமண வரவேற்புகளில் தகர்த்து எறியப்படுகிறது. எதை உண்பது எதை விடுவது என விதவிதமான உணவு வகைகள் ஆசைப்பட்டு வாங்கி வீணாக்கும் உணவு வகைகள்தான் எத்தனை எத்தனை. மேற்கு நாடுகளில் பத்திரிகைகளில் RSVP என்பது கட்டாயம். இந்த RSVP என்பது பிரெஞ்சு வாக்கியத்தின் சுருக்கமாகும். RSVP என்பது ரெஸ்பாண்டஸ் இல் வேஸ் பிளேட் என்பதாகும். இதற்கு தயவு செய்து பதிலளிக்கவும் என்பது பொருளாகும். இதன் மூலம் உணவு இருக்கைகள் மற்றும் இதர ஏற்பாடுகளை வீணாகாமல் துல்லியமாக திட்டமிட முடியும் என்பதால் மேற்கு நாட்டவர் RSVP அதிக முக்கியத்துவம் தருகின்றனர். மேற்கு நாடுகளில் குறிப்பிட்ட விசேஷங்கள் அல்லது நிகழ்ச்சிகளுக்கு வர முடியுமா அல்லது முடியாதா என்பதை அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தேதிக்குள் பொறுப்பாளர்களுக்கு தெரிவித்து விடுவர். எந்த ஒரு உணவும் பொருளும் சேவையும் பயன்படுத்துவதற்குத்தானே தவிர வீணாக்குவதற்கு அல்ல.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.

இனிய காலை வணக்கம் அன்பர்களே. செந்தமிழே, உயிரே, நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. விடுகின்ற காலை பொழுது அனைவரது வாழ்விலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சுகத்தையும் தந்திர வாழ்த்துகிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த நாள் இனிதாக அமையட்டும். நேரம் காலை 6:15. நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் பக்தி மாலை. நிகழ்ச்சியில் முதலாவதாக நித்யஸ்ரீ அவர்கள் பாடிய பாடல்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: சிம்படியும் சிலர்க்கும் இசை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. இந்த புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத நிறைய நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால தான் நிறைய விஷயங்களில் நிறைய அபாயகரமான விஷயங்கள்லாம் நடக்குது. நிறைய நம்ம செய்தித்தாள்களில் அன்றாடும் ஒரு வாடிக்கையான செய்தியாக இருக்குது. அந்த புரிதல் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நிச்சயமாக ஒரு அபாயம், அதாவது ஒரு விஷயம் அப்படிங்கிறது வெற்றியில் போய் முடியாமல் பல சங்கடங்களில் முடியக்கூடிய அந்த தருணங்களை ஏற்படுத்துது அந்த புரிதல் இல்லாதது தான். புரிதல் இல்லாத வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புதையிலே கிடைச்சாலும் அதற்கான உண்மையான மதிப்பு அப்படிங்கிறது அங்கே கிடைக்காது, எந்த ஒரு பயனும் இல்லாமல் போய்டும். அதனால் புரிதல் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான அந்த கேரக்டரிஸ்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதை புரிந்து நடந்து கொள்வது தான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நிச்சயமாக எதுவுமே இல்லைனா கூட புதையலோடு சேர்ந்து வாழக்கூடிய அனுபவம் கிடைக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் அனிப்பா அவர்கள் பாடிய பாடல்

இசையின் இளவரசி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. பக்தி மாலையில நிறைய பாடல்கள் கேட்டு இருக்கோம். மனிதனுக்கும் மாமனிதனுக்கும் ஒரு சில விஷயங்களில் டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயங்களை பொறுத்து மனிதன் மாமனிதன் அப்படிங்கிறத சொல்லுவோம். மனிதன் அப்படிங்கிறது பகுத்தறிவு விஷயங்களை வச்சு நம்ம மனிதன் விலங்குகள் அப்படின் சொல்லிட்டு செப்ரிசியேஷன் பண்ணுவோம். ஆனால் மாமனிதன் ஆகிறதுக்கு பல கூறுகள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு எதிரிகளோ இல்லை நம்ம வாழ்க்கையில் இடையூறுகள் செய்தவர்களையோ அவர்களை பழிவாங்கக்கூடிய அந்த தருணங்களும் பல மடங்கு சரியான முறையில் சாத்தியமாக இருக்கக்கூடிய அந்த சூழலில் பழிவாங்கும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மனிதன் மன்னிக்கக்கூடிய அந்த செயலை செய்கிற ஒரு மனிதன் தான் மாமனிதனாக மாறுகிறார். எல்லா சந்தர்ப்பங்களும் அவனை பழிவாங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கிற சமயத்தில் மன்னிச்சுட்டு விட்டுட்டு பாருங்க, அதுதாங்க உண்மையான மனிதன் மாமனிதனாக மாறுகிற தருணம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜாலி ஆபிரகாம் அவர்கள் பாடிய பாடல்

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவுபெறுகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த இடங்களிலெல்லாம் செல்வ வளமும் அன்பும் மகிழ்ச்சியும் பொங்கி பெருகட்டும். தொடர்ந்து கேட்கலாம்
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். பயிர் கழிவுகளை கால்நடைகளுக்கு தீவனமாக மாற்றுவது எப்படி? வீணாகும் பயிர் கழிவுகளை கால்நடைகளுக்கு தீவனமாக செலவு குறைத்து நல்ல லாபம் ஈட்டலாம். வெளிநாடுகளில் கால்நடைகளை வளர்க்க தீவன கழிவுகளை பயன்படுத்துகின்றனர். இதன் மூலம் பண்ணையில தீவன செலவு பெருமளவு குறைந்து நமது நாட்டு விவசாயிகளுக்கு எந்தெந்த வகையில் எந்தெந்த வகையான பயிர் கழிவுகளை தீவனமாக பயன்படுத்தலாம் என்பதை தெரிஞ்சுக்கணும். நெல், கோதுமை, மக்காசோளம், இதர சோள வகை பயிர்களை அறுவடை செய்யும் போது வைக்கோல் மற்றும் தட்டு வகை கழிவுகள் கிடைக்கின்றது. இந்த கழிவுகளில் செரிமானம் ஆகக்கூடியதாக புரதச்சத்து 11.8% உள்ளது. மேலும் கால்நடைகளுக்கு தேவையான கனிம வகை சத்துக்களான சுண்ணாம்பு, இரும்பு, மக்னீசியம், துத்தநாகம் போன்ற ஊட்டச்சத்துக்களும் இருக்கு. வைக்கோலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அல்லது மாவாக அரைத்து நீராவியில் வேக வைத்து தீவன கட்டியாக செய்து கொடுக்கலாம். இதனால் சத்துக்கள் வீணாகாமல் கால்நடைகளுக்கு கிடைக்கும். வைக்கோல்களை நைட்ரஜன் அதிகம் உள்ள யூரியா, அமோனியம் போன்ற பொருட்களுடன் சேர்த்து பதப்படுத்தி கொடுக்கலாம். கரும்பிலிருந்து கிடைக்கும் சக்கை மற்றும் மொலாசஸ் ஆகியவற்றை அரைத்து பதப்படுத்தி கால்நடை தீவனமாக பயன்படுத்தலாம். இது கால்நடைகளினுடைய செரிமான திறனை அதிகமாக்கும். பருத்தியில் இருந்து கிடைக்கும் பருத்தி கொட்டை, புண்ணாக்கு போன்ற கழிவுகளில் புரதச்சத்து 16.1% இருக்கு. பருத்தி செடியின் இலை தண்டுகள் மற்றும் பருத்தி தோடுகள் ஆகியவற்றை வெயிலில் காய வைத்து உலர்த்தி மாவாக அரைத்து ஆட்டு தீவனங்களில் 20-25% வரைக்கும் கலக்கலாம். அடுத்து இந்த மரவள்ளி கிழங்கு, இந்த செடி இலைகள், தண்டு, கிழங்கினுடைய மேல்தோல் ஆகிய கழிவுகளை வெயிலில் உலர்த்தி பதப்படுத்தி பால் தரும் பசுக்களுக்கு, இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கும் தீவனமாக தரலாம். நிலக்கடலை பிரித்து பிறகு கிடைக்கும் பச்சை கொடிகளை வெயிலில் உலர வைத்து சுமார் 40% வரைக்கும் தீவனத்தில் கலக்கலாம். நிலக்கடலினுடைய மேல் தோலில் 32% புரதச்சத்து இருப்பதால் இதனை கோழி மற்றும் ஆட்டு தீவனத்தில் கலக்கலாம். ஆடு கோழிகளை வளர்க்க கட்டப்பட்டுள்ள ஆள்கூல கொட்டைகளில் இந்த கழிவுகளை பயன்படுத்திவிட்டு மீண்டும் எடுத்து வயலில் உரமாக போடலாம். தேங்காய் புண்ணாக்கில் 1-20% வரைக்கும்

எண்ணெய் சத்தும் 20% நார் சத்தும் உள்ளது. எனவே இதனை தீவனத்தில் கலக்கலாம். எலுமிச்சை, ஆரஞ்சு உட்பட பழங்களினுடைய சாறு எடுத்து பிறகு கிடைக்கும் கழிவுகளில் செரிமான சக்தி அதிகம் உள்ளது. உலர்த்தப்பட்ட இந்த கழிவுகளை 20% வரைக்கும் தானிய வகை தீவனங்களுக்கு பதிலாக பயன்படுத்தலாம். அடுத்து இந்த வாழை, கனிந்த பழங்கள், மரங்களிலிருந்து கழிக்கப்பட்ட இலைகள், தண்டுகள், கால்நடைகளில் தீவனமாக பயன்படும். இவற்றில் நார்ச்சத்து, புரதச்சத்து, தாது உப்புகள் நிறைய இருப்பதால் சத்தான தீவனமாகும். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய கொத்தவரையில் பிசின் எடுத்த பிறகு கிடைக்கும் ஒருவித

0: பாத்திரைகளில் தீவனமாக பயன்படும். இவற்றில் நார்ச்சத்து, புரதச்சத்து, தாது உப்புகள் நிறைய இருப்பதால் சத்தான தீவனமாகும். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய கொத்தவரையில் பிசின் எடுத்த பிறகு கிடைக்கும் ஒருவித குவர்மில் என்ற கழிவை இறைச்சி உற்பத்திக்காக வளர்க்கப்படும் ஆடுகளுக்கு தீவனத்தில் 10% கலந்து தரலாம். இதில் புரதச்சத்து அதிகமாக உள்ளது. அடுத்து இந்த நெல் தவிடு, நெல், கோதுமை ஆகியவற்றிலிருந்து தவிடு கிடைக்கிறது. அரிசி தவிட்டில் 15% எண்ணெய் சத்து உள்ளது. இதில் செரிமானம் ஆகக்கூடிய புரதச்சத்து 8.7%, நார்ச்சத்து 11.6%, இரும்பு, செம்பு, மேக்னீஸ், துத்தநாகம், சுண்ணாம்பு, கந்தகம், சோடியம், பொட்டாசியம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களும் உயிர் சத்து ஈ ஆகியனவும் உள்ளன. கோதுமை தவிட்டில் இதய சத்துக்கள் இருப்பதால் மாட்டுத் தீவனத்தில் 13% அரிசி தவிடும், 23% கோதுமை தவிடும், ஆட்டு தீவனத்தில் 40% கோதுமை தவிடும் சேர்த்து தரலாம். சமையல் அறையில் கழிவுகள் இருக்கும். பெரிய ஹோட்டல்கள் சமையல் கூடங்களில் கழிக்கப்படும் காய்கறி, கீரை கழிவுகளில் மாவுச்சத்து, நார்ச்சத்து, நுண்ணுயிர் ஊட்டச்சத்துக்கள், உயிர் சத்து ஏ, உயிர் சத்து சி ஆகியன உள்ளன. இந்த கழிவுகளை சேகரித்து வந்து கால்நடைகள் தீவனமாக பயன்படுத்தலாம். உலர்ந்த மர இலைகள், உலர்ந்த சூரியகாந்தி செடி, விதை எடுக்கப்பட்ட சூரியகாந்தி பூக்கள், அரைத்த சோளத்தட்டு, உலர்ந்த சுபாப்புல், துவரை பூசா போன்ற விவசாய கழிவுகளையும் தீவனமாக்கி கால்நடைகளுக்கு கொடுக்கலாம். கால்நடை விவசாயிகள் இது போன்ற பயனுள்ள கழிவுகளை கால்நடை தீவனமாக பயன்படுத்தி செலவின்றி லாபம் பெறலாம். அடுத்து, பொதுவாக ரோஜாவிற்கு 8 மணி நேரம் நேரடி சூரிய ஒளி அவசியம். வீட்டு தோட்டம் என்பதால் பக்கத்தில் உள்ள மரங்களையோ கட்டடங்களையோ காம்பவுண்ட் சுவர்களோ நிழல் கொடுத்து ரோஜா செடிகளை கிடைக்கக்கூடிய நேரடி சூரிய ஒளியை மறைக்க வாய்ப்புண்டு. அளவுக்கு அதிகமான சத்துக்களோ நீர்ப்பாசனமோ இல்லாமல் இருப்பதும் ரோஜாவில் கவாத்து செய்தல் மிக மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பமாகும். கவாத்து செய்யும் பொழுது புதிய கிளைகள் தோன்றி அதிகமான பூ மொட்டுகள் உருவாகும். எனவே ரோஜா செடியினை மண்ணின் மட்டத்திலிருந்து சுமார் 1 அடி உயரத்தில் வெட்டி கவாத்து செய்து விடணும். அப்போது புதிய கிளைகள் தோன்றும். அந்த புதிய கிளைகளில் 45 முதல் 60 நாட்களில் பூ மொட்டுக்கள் தோன்றும் வாய்ப்பு உள்ளது. மேலும் நீர்ப்பாசனம் அதிகமாக கொடுக்காமல் மண்ணை காய வைத்து 4-5 நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கணும். அடுத்து, மஞ்சள் சேலம் லோக்கல், பவானி சாகர், பவானி சாகர் 2, பவானி சாகர் 3, 4, 2 போன்ற ரகங்கள் தருமபுரி மாவட்டத்திற்கு உகந்தவை. இந்த ரகங்களுடைய விதை மஞ்சள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் அக்ரிகாட் இணையதளம் வாயிலாகவும் கோவை மற்றும் பவானி சாகரில் அமைந்துள்ள மஞ்சள் ஆராய்ச்சி நிலையத்திலும் முன்பதிவு செய்து வாங்கலாம். சேலம் லோக்கல் ரக விதைகள் ஏற்கனவே பயிர் செய்து கொண்டிருக்கும் உழவர்களிடமிருந்து வாங்கி பயன்படுத்தலாம். அடுத்து, வாழையில பூ வந்துள்ளது. அந்த பூவிலிருந்து பெரும்பாலான பூக்கள் உதவுகிறது. அதுக்கு என்ன செய்யலாம்? சுற்றுச்சூழல் அழுத்தங்கள் வாழை மரங்களில் முன்கூட்டியே பூக்கள் விழுவதற்கு காரணமாகின்றன. பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறைபாடுகள் பூக்களை வலுவழுக்க செய்து முட்டு உதிர்வதற்கு வழிவகுக்கிறது. வாழை மரங்களில் ஆரோக்கியமான பூக்கள் மற்றும் காய்கள் உருவாக தினமும் 6 முதல் 8 மணி நேர சூரிய ஒளி தேவை. செடியை சுற்றி 2 அடி தள்ளி செடி ஒன்றுக்கு 10 கிலோ தொழுவரத்துடன் தோராயமாக 100-130 கிராம் என்ற விகிதத்தில் தலை, மணி, சாம்பல் சத்து கொடுக்கணும். ரசாயன உரம் இடுவதற்கு முன்பு அசோஸ்பைரலம், பாஸ்பைட் ஆகியவற்றை தலா 20 கிராம் என்ற அளவில் நடவு செய்த 5வது மாதத்திலும் இடலாம்.
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி.
2: நமது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியின் முதலாவதாக உயிரியல் நோய் கட்டுப்பாடு உரை வழங்குகிறார் ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம். ராஜேஷ் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இயற்கை முறை உணவு தயாரிப்பு ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எம். வித்யா அவர்களின் உரையின் கேட்கலாம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன்.

0: தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 1977 ஜூன் மாதம் இதே நாள் அரசியல் சாசனம் ஒடுக்கப்பட்டபோது என்ன நிகழ்ந்தது என்பதை இந்த நாள் நினைவூட்டுகிறது. அத்துடன் அவசர நிலை நடவடிக்கையின் அத்துமீறல்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் நாளாகவும் இது உள்ளது. உள்நாட்டு கலவரங்களை காரணம் காட்டி அரசியல் சாசனத்தின் 352 பிரிவின் கீழ் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது. அதன் காரணமாக மாநில அதிகாரத்தின் மீது மத்திய அரசு ஆதிக்கம் செலுத்தியது. இதனால் பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம் ஆகிய உரிமைகள் பறிக்கப்பட்டன. இந்த அவசர நிலை அமல்படுத்தப்பட்டு இன்றுடன் 50 நிறைவடைகிறது. இது தொடர்பாக கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த நிகழ்ச்சிகளின் நிறைவு விழா இன்று நடைபெறுகிறது. மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமை தாங்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜ், திரு வினோத் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது நேரடி நெல் கொள்முதல், பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் விவாதித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமான நெல்லை அனுமதிக்கப்பட்ட ஈரப்பத அளவுடன் தடையின்றி கொள்முதல் செய்வது, கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்பாக சேமித்து உரிய காலக்கெடுவில் அரவைக்கு அனுப்புவது, நெல் மூட்டைகள் மழை நீரால் பாதிக்கப்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து அமைச்சர்கள் ஆய்வு செய்ததாக கூறப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப கிடங்குகள் மற்றும் புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்பது குறித்தும் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியாருக்கு நிகராக கைத்தறித்துறையில் 100% இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதே அரசின் நோக்கம் என்று கூறினார். இதில் உள்ள குறைகளை களைய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஆண்டிப்பட்டி அண்ணா கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஜய் பாலாஜி குறிப்பிட்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நேற்று முன்தினம் 10 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதையடுத்து முதலமைச்சர் திரு விஜய் உடனடியாக தலையிட்டு காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்படவுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. இதனை டபிள்யூ

tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும், இப்பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாள்களில் எவ்வித மதிப்பின் மாற்றமும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல், மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை மாவட்ட தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச்செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வழி தடத்தை திறக்கவுள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 ஆண்டுக்குள் 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதி சாலைகளில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் தலைக்கவசம் அணியாமலும் வாகனங்களுக்கு காப்பீடு இல்லாமலும் இயக்கிய 50 இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபாலசுவாமி கோயிலில் ஆனித்திருவிழாவின் ஒரு பகுதியாக சேஷ வாகனத்தில் பரமபதநாதனாக பெருமாள் வீதி உலா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தின் போது முதியோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் அலுவலகத்திற்குள் செல்வதற்கு மின்சார வாகனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்புக்குழு 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெரு நாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனானின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 6-4, 4-6, 10-6 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் இசாரோ, பெருவின் மெரினோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: பண்பலை 103.7 இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊர் பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: வணக்கம் நேர்களே, குழந்தைகள் அவர்கள் பேசிடும் தெய்வங்கள் இணைந்திருக்கிறோம் மலையமே நிகழ்ச்சி. இன்றைய மலையமே நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொட்டில்பட்டி பள்ளி குழந்தை எம் ஜெஸ்வந்த். வணக்கம் ஜெஸ்வந்த்.
4: வணக்கம்.
3: ஜெஸ்வந்த் சூப்பரா வணக்கம் சொல்றீங்க, நல்லா இருக்கீங்க? நீங்க
4: நல்லா இருக்கோம்.
3: நல்லா இருக்கீங்க? இப்போ அழகா சிகப்பா வந்திருக்கீங்க, மொட்டை போட்டிருக்கீங்க, முடியெல்லாம் வந்துச்சு. எங்க மொட்டை போட்டீங்க?
4: கீழ் மாரியம் கோயில்ல.
3: ஓ, கீழ் மாரியம் கோயிலா? என்ன வேண்டிட்டீங்க மாரியம்மன் கோயில்ல?
4: எனக்கு நல்லா படிக்கணும், நல்லா விளையாடணும், எங்கேயும் கீழே உழவு கூடாது, நாங்கெல்லாம் நல்லா இருக்கணும், எங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டினேன்.
3: இப்படி ஒரு வேண்டுதல் யாருமே வச்சதில்லப்பா. சரி, பண்டிகைலாம் கிடாய் எல்லாம் போட்டாங்களாமே, உண்மையா?
4: ஆமா.
3: யாராருக்குமே கூப்பிட்டு போட்டீங்க சாப்பாடு?
4: எங்க தாத்தா, எங்க ஆயா, எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க சித்தப்பா,
3: எல்லாருக்கும் போட்டீங்களா? சரி, எத்தனாவது படிக்கிறீங்க?
4: ரெண்டாவது.
3: ரெண்டாவது படிக்கிறீங்க? சரி, என்ன பண்றீங்க வீட்டுல நீங்க?
4: நாங்க வீட்டுல லீவ் விட்டாங்கன்னா போனோடனே ஹோம்வொர்க் முடிச்சுட்டு விளையாடுவோம். காலையில எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் படிச்சுட்டு போய் விளையாடுவோம்.
3: நல்ல விளையாடுங்க. என்ன சொல்ல போறீங்க ஜஸ்வந்த்?
4: கோழிய கோழிய சண்டை போடாத, உனக்கு நான் பசிக்க அரிசி போடுவேன், கொத்தி கொத்தி தின்னு, அவ்வளோதான் சார்.
3: அவ்வளோ சொல்லிட்டீங்களா? சார், அடுத்த பாட்டு சொல்லுங்க. தெரிஞ்ச பாட்டு.
4: பூனையே பூனையே பானை உருட்டாத, உனக்கு நான் பசிக்கு பால் தருவேன், உருட்டாதை எறும்பே எறும்பே, என்னை கடித்து வைக்காத, உனக்கு நான் கல் கண்டு தருகிறேன், கிளியே கிளியே பறக்காத, உனக்கு நான் நல்ல பழமா பார்த்து தருவேன், பறந்து போவாத, ஆடே ஆடே வேலி தாண்டாத, உனக்கு நான் தலை தருவேன், வேலி தாண்டாதை, அவ்வளோதான் சார்.
3: பரவாயில்லையே பாட்டிங்களே. சரி, பூனை பழம் ஆடெல்லாம் சொன்னீங்கல்ல, நீங்கள் ஆடு வச்சிருக்கீங்களா?
4: டாக் தான் வச்சுருக்கோம்.
3: டாகு? என்ன டாகு செல்லப்பிராணிக்கு பேர் என்ன?
4: ஸ்கூபி.
3: ஸ்கூபி? ஸ்கூபி என்ன பண்ணுது உங்களை பார்த்தோன்னா?
4: எங்களை பார்த்து நாங்கள் ஸ்கூல் விட்டு வந்த உடனே அதுக்கு நான் பிஸ்கெட் பிரித்து போடுவேன், சாப்பிட்டுட்டு அமைதியாக படுத்துக்கும். அப்புறமா நான் டியூஷன் போயிட்டு வந்த உடனே மறுபடியும் அதுக்கு பிஸ்கெட் பிரித்து போட்டு போய் படுத்துங்கிடுவேன். காலையிலையும் அதுக்கு பிஸ்கெட் பிரித்து போட்டு குளிச்சுட்டு பல் விளக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்துடுவேன்.
3: அப்படியா? உங்கள் ஸ்கூபி பிஸ்கெட் மட்டும் தான் சாப்பிடுமா? வேற தயிர் சாப்பாடு கறி சாப்பாடு எல்லாம் சாப்பிடாதா?
4: சாப்பிடும்.
3: சரி, உங்க கூட ஸ்கூலுக்கு வரது இல்லையா ஸ்கூபி?
4: அது அவுத்துட்டா அது எங்க பின்னாடியே ஓடி வரும், அப்புறமா அது துரத்தி விடுவேன் வீட்டுக்கு, அது போய் உட்காந்துக்கும்.
3: சரிங்க ஜெஸ்வந்த், இப்ப சின்ன பையனா இருக்கீங்கல்ல, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பையனானது அப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
4: போலீஸ் ஆக போறேன்.
3: போலீஸா என்ன பண்றீங்க?
4: போலீஸாயி திருநாங்களாம் ஜெயில போட்டு அடிப்பேன்.
3: சரிங்க ஜெஸ்வந்த், நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக மாற தருமபுரி பெண்பிளை 107.5, ஏற்காடு பெண்பிளை 103.7 உங்களை மனமாக வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
4: தேங்க்யூ.
3: இனிய நேற்றைய மரணை முயற்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொட்டில்பட்டி பள்ளி குழந்தை என் ஜெஸ்வந்த்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
5: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
6: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சேலம்.
5: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
6: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சேலம்.
0: வணக்கம், வணக்கம் அன்பர்களே. இடத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஒவ்வொரு கிரிட்டிக்கலான அந்த சிச்சுவேஷன் அப்படிங்கறது

0: எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கும். ஆனால் அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் இருக்கிறத நம்ம ஆராயணும். இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். இந்த ஓடாத கடிகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட ஒரு நாளில் சரியான நேரத்தை ரெண்டு டைம் காட்டும். அதனால் எவ்வளோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கும், அதை நம்ம எடுத்து பார்க்கணும். ஓடாத கடிகாரம் கூட இரண்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தை காட்டும். விளைத்தில் நேரம் காலை 7 மணி. இனி கேட்டு ரசிக்கலாம் காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
1: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
1: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
3: இன்று June 25.
4: வரலாற்றில் சில பெயர்கள் அந்த வரலாற்றில் சாட்சியங்களாக நீண்டதொரு நனவின் தொடக்கமாக உருப்பெற்று நிற்கின்றன.
5: அப்படியான பெயர்களில் ஒன்று
4: சமமற்று கிடந்த மக்களின் வாழ்வை சமநிலைப்படுத்தியவர்
5: வினோபா பாவேயின் பூமிதான இயக்கத்தின் செயல்பாடுகளால் பொது வாழ்வில் ஈடுபட ஆரம்பித்து பூமிதான இயக்கத்திற்கு தனது சொந்த நிலங்களை தானமாக வழங்கினார்.
4: வர்த்தகத்துறை, இணையமைச்சர், நிதியமைச்சர், பாதுகாப்புத்துறை, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகிய பொறுப்புகளில் சிறப்பாக பணியாற்றினார்.
5: இந்தியாவின் 8வது பிரதமர்.
4: இந்திய அரசியலில் மிக முக்கிய சீர்திருத்தத்தை நிகழ்த்தியவர்.
5: சமூக நீதியை நிலைநாட்டி மக்கள் ஒற்றுமைக்காக பாடுபட்டவர்.
4: உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் நகரில் அரச குடும்பத்தில் பிறந்த இந்திய அரசியலில் தன்னிகரற்றவர், சமூக நீதி காவலன் VP சிங் என பரவலாக அறியப்படும் விஸ்வநாத பிரதாப் சிங் பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1931.
4: அரியானா மாநிலம் அம்பாலாவில் பிறந்தவர்.
5: பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக சேர்ந்தார்.
4: மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் கவரப்பட்ட இவர் அவரை தன் வழிகாட்டியாக ஏற்றார்.
5: இந்திய விடுதலை போராட்டங்களில் ஈடுபட்டார்.
4: அகில இந்திய மகிளா காங்கிரஸை ஆரம்பித்த பெண்களுக்கு சிலம்பாட்டம், முதலுதவி பயிற்சி, ஆபத்துகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல்வேறு பயிற்சிகளை அளித்தார்.
5: 1947 சுதந்திர தினத்தன்று அரசியலமைப்பு அவையின் அமர்வில் வந்தே மாதரம் பாடலை பாடினார்.
4: 1963 உத்தரப்பிரதேச முதலமைச்சராக பதவியேற்றார்.
5: இதன் மூலம் இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்றார்.
4: ஏழைகள், பெண்கள், விவசாயிகளின் முன்னேற்றத்தை எப்போதும் முன்னுரிமையாக கொண்டு செயல்பட்டார்.
5: இந்திய அரசியல் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க பெண் ஆளுமைகளுள் ஒருவராக போற்றப்படும் சுசேதா கிருபாலினி பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1908.
5: லக்னோவில் உள்ள UP ராணுவ பள்ளியில் பயின்றவர்.
4: விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தவர்.
5: புனேவில் தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பட்டப்படிப்பு பயின்றவர்.
4: பின்பு தேசிய பாதுகாப்பு அகாடமியில் சேர்ந்தவர்.
5: 1997 போரிக்கா ரைபிள்ஸ் படைப்பிரிவின் 11வது பிரிவின் அதிகாரியாக பொறுப்பேற்றவர்.
4: தேசிய பாதுகாப்பு அகாடமியில் சேரும்போது தன்னுடைய நேர்காணலில் பரம்வீர் சக்ரா விருது வாங்குவதே தன்னுடைய லட்சியம் என்று கூறியவர்.
5: 1999 கார்கில் போரில் வீரதீரத்துடன் போராடியமைக்காக இராணுவத்தின் மிகப்பெரும் மரியாதையான இவருக்கு இந்திய குடியரசுத் தலைவரின் பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது.
4: உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் பிறந்த கேப்டன் மனோஜ்குமார் பாண்டே பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1975. மாலுமிகள்.
4: இவர்களுக்கு கடல்தான் உலகம், உப்பு காற்றுதான் உயிர் மூச்சு,
5: ஊசலாடும் கப்பலில் வாழ்வதுதான் சொர்க்கம்.
4: வரலாற்றில் புதிய புதிய நிலங்களை தேடி ஆழ்கடல் முழுவதும் பயணித்தவர்கள் இவர்கள்.
5: அவர்களின் பங்களிப்புகளை கௌரவப்படுத்தும் விதத்திலும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காகவும் இத்தினம் கொண்டாடப்படுகிறது.
4: உலகளாவிய வர்த்தகம் மற்றும் போக்குவரத்துக்கு இன்றியமையாத கடற்படையினரை கௌரவிக்கவும் அவர்களை ஊக்குவிக்கவும் இத்தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது.
5: சர்வதேச மாலுமிகள் தினம் இன்று.

0: உலக வர்த்தகத்தை சுமந்து செல்லுதல், இடர்களை சுமந்து செல்லுதல் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாகும்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப் இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
3: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி பட்டுக்குடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம். பட்டுக்குடு அதிகபட்ச விலையாக 763 ரூபாயாகவும், குறைந்தபட்ச விலையாக 568 ரூபாயாகவும், சராசரியாக 658 ரூபாயாகவும் விலை போனது.
4: Students, listen carefully.
5: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta solligide polam.
6: Admission nadi perigirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: காலை வணக்கம் நிகழ்ச்சி நடத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 22 ரூபாய், கத்தரி 45 ரூபாய், வெண்டைக்காய் 20 ரூபாய், அவரைக்காய் 65 ரூபாய், கொத்தவரை 34 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 18 ரூபாய், வாழைக்காய் 12 ரூபாய், முருங்கைக்காய் 90 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 25 ரூபாய், சின்ன வெங்காயம் 45 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், கேரட் 76 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 110 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், பூண்டு உடைந்தது 150 ரூபாய், பெரிய பூண்டு 220 ரூபாய், இஞ்சி 172 ரூபாய், மொச்சை 50 ரூபாய், பாகற்காய் 48 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 30 ரூபாய், குடைமிளகாய் 106 ரூபாய், எலுமிச்சை பழம் 110 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 75 ரூபாய், கற்பூரவல்லி வாழைப்பழம் 60 ரூபாய், கொய்யாப்பழம் 45 ரூபாய், மல்கோவா மாம்பழம் கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய், நீலம் மாம்பழம் 50 ரூபாய், பங்கனப்பள்ளி 70 ரூபாய். இவையாவும் நம் தர்மபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரமாகும். குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்து எல்னினோ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா. அந்த பெசிபிக் ஓசியன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடல் நீர் மட்டம் அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாசா வந்து அந்த விண்வெளி மையம் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா சேட்டலைட் புகைப்படம் எடுக்கும்போது நிறைய மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ரெடியூஸ் பண்ணுறோம் அடிக்கடி சொல்கிற விஷயம் தான். நம்ம கடைக்கு போகும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக கவர் வாங்குகிற அந்த பாலித்தீன் கவர் வாங்குறத விட நம்ம ஏற்கனவே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன ஒரு துணி பையில் எடுத்துகிட்டு வர்றது பெஸ்ட்டு. அப்படி இல்லாட்டி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு கவரில் வாங்கிட்டு வர்றதாவது கொஞ்சம் இந்த குளோபல் வார்மிங்கை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக
3: இனிது இனிது வழங்குகிறார் JS லீல வினோதன்.
4: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். உலகத்தின் மாபெரும் தத்துவ ஞானி சாக்ரடீஸிடம் ஒரு மாணவன் வந்தான். ஐயா, மாணவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு சாக்ரடீஸ், மாணவன் என்பவன் குக்கை போல இருக்க வேண்டும், கோழியை போல இருக்க வேண்டும், உப்பை போல இருக்க வேண்டும், உன்னை போல இருக்க வேண்டும் என்றார். மாணவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள், கொக்கு என்கிறீர்கள், கோழி என்கிறீர்கள், ஒன்றுமே புரியவில்லையே என்று தலையை சொரிந்தான். சாக்ரடீஸ் சொன்னார், கொக்கு ஒற்றை காலில்

0: நீண்ட நேரம் பொறுமையாக நிற்கும். மீன்கள் வந்தவுடன் விரைந்து செயல்பட்டு அந்த மீனை பிடித்து விடும். அதுபோல ஒரு மாணவன் சரியான வாய்ப்பு கிடைக்கும் போது அதனை பயன்படுத்தி அரிய செயல்களை சாதனைகளை செய்ய வேண்டும் என்றார். கோழியைப் போல இருக்க வேண்டும் என்று சொன்னீர்களே, அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டான் மாணவன். கோழி என்ன செய்யும்? குப்பையை கிளறும். ஆனால் அந்த குப்பைகளை விட்டுவிட்டு தனக்கு தேவையான உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளும். அதுபோல மாணவர்கள் தாம் சந்திக்கும் தீமைகளை தூரம் தள்ளிவிட்டு நன்மைகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார் சாக்ரட்டிஸ். அடுத்தது உப்பை போல இருக்க வேண்டும் என்று சொன்னீர்களே, அப்படியானால் என்ன அர்த்தம் என்று கேட்டான் அந்த மாணவன். ஆமாம், உப்பு எந்த உணவோடு கலக்கினாலும் அது இருக்கிறது என்று கூற முடியும். ஆனால் கலக்கிய உணவில் உப்பு கண்ணுக்கு தெரியாது, அதன் சுவை மட்டுமே உணர முடியும். அதுபோல மாணவர்கள் எந்த துறையில் இறங்கினாலும் அதில் சிறப்பான தனித்தன்மையை வெளிப்படுத்தி தனது மறைவுக்கு பின்னும் அதை இவர்தான் செய்தார் என்று கூறும்படி விளங்க வேண்டும் என்றார் சாக்ரட்டிஸ். அது சரி, எல்லாம் சரி, உன்னை போல இருக்க வேண்டும் என்று என்னை பார்த்து சொன்னீர்களே, அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டான் அந்த மாணவன். சாக்ரட்டிஸ் சிரித்து கொண்டே சொன்னார், மாணவன் என்பவன் தனக்குள் எழக்கூடிய சந்தேகங்களை எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஆசிரியரிடம் கேட்டு தெளிவு பெற வேண்டும். அதற்காகத்தான் உன்னை போல இருக்க வேண்டும் என சொன்னேன் என்று புன்னகை பூத்தார் சாக்ரட்டிஸ். அந்த மாணவன் மகிழ்ச்சியுடன் அவரை வணங்கினான். நாமும் கொக்கை போல, கோழியைப் போல, உப்பை போல, அந்த மாணவனைப் போல இருந்தால் நமது வாழ்க்கையும் மென்மேலும் வளர்ச்சி அடையும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீலா வினோதன்.
2: நிகழ்ச்சியாக ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை காரிமங்கலம், கெரக்கோடு அள்ளி, பொம்ம அள்ளி, கெட்டூர், அனுமந்தபுரம், அண்ணாமலை அள்ளி, தும்பல அள்ளி, கெண்டிகான் அள்ளி, எட்டியானூர், எலுமிச்சை அள்ளி, பெரியாம்பட்டி, கீரிக்கொட்டாய், சின்ன பூலாம்பட்டி, பேகார் அள்ளி, கொட்டுமாறன் அள்ளி, கோவிலூர், ஏ சப்பானிப்பட்டி, கும்பார அள்ளி, காட்டூர், திண்டல், பண்டார அள்ளி, எச்சன அள்ளி, கே மோட்டூர், பிரியா மிட்டா அள்ளி, கிட்டன் அள்ளி, கொல்லப்பட்டி, வைசு அள்ளி, குண்டலப்பட்டி, மல்லிக்குட்டை, கமலாபுரம், மாரவாடி, கோணிங்க நாயக்கன் அள்ளி, நாயக்கன் கொட்டாய், செங்கல்மேடு, மாட்லாம்பட்டி, காலப்பன் அள்ளி, பூமண்ட அள்ளி, குப்பங்கரை, கெங்குசெட்டிப்பட்டி, கன்னிப்பட்டி, வன்னியகுளம், எம்கே புதூர், நாகசமுத்திரம், புழுதிக்கரை, ஒன்னம்பட்டி, இண்டாமங்கலம், திப்பம்பட்டி, முருகம்பட்டி, கிருஷ்ணாபுரம், சவுளுப்பட்டி, மோட்டுப்பட்டி, காட்டாம்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் நிறுத்தம் செய்யப்படும் என காரிமங்கலம் துணை மின் செயற்பொறியாளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நேர்களை இன்று காலை 8:05 அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி பொன்னியின் புதுப்புணர். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்றொரு எண் 24 40 31. இதுவரை பண்பலையில் பேசாத நேர்கள், எந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்காத நேர்கள், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல் நிறைவு பெற்றது. இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக.

0: செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது. 4 மாநிலங்களில் 30,000 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் சாலை, மின்சாரம், தொழில்துறை வழித்தடங்கள், மெட்ரோ ரயில் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். பிராந்திய போக்குவரத்து இணைப்பு, தொழில்துறை வளர்ச்சி, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை உரிய தருணத்திற்குள் நிறைவு செய்வது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திட்டப்பணிகளை தாமதமின்றி விரைவுபடுத்துமாறு அப்போது அதிகாரிகளை பிரதமர் கேட்டுக் கொண்டார். அதைத் தொடர்ந்து காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். இதற்கான பணிகளில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன மின்னணு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு அவர் அறிவுறுத்தினார். விழிப்புணர்வு பணிகளில் தேசிய மாணவர் படை மாணவர்கள், மை பாரத் தன்னார்வலர்களையும் பயன்படுத்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். இணையவழி குற்றங்கள் தொடர்பான புகார்கள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். மின்னணு தளங்களை தவறாக பயன்படுத்துவது குறித்து கவலை தெரிவித்த பிரதமர், வங்கிகள், மின்னணு தளங்கள் உள்ளிட்டவை ஒருங்கிணைந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். அங்கு அவர் இங்கிலாந்து வர்த்தக அமைச்சர் திரு பீட்டர் கெயில் உடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதற்கான முந்தைய பணிகள் குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக உலகளாவிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் அவர் உரையாடவுள்ளார். இந்தியா இங்கிலாந்து வர்த்தக குழுமம் ஏற்பாடு செய்துள்ள வர்த்தகம் தொடர்பான அமர்விலும் திரு பியூஷ் கோயல் பங்கேற்கவுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தெரிவித்துள்ள கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் திரு டிமிட்ரி பெஸ்கோவ், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் தற்போது 60 பில்லியன் டாலர் அளவிற்கு நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். உலகின் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்றும் கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் கூறினார். பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்து மிஷன் மருத்துவமனை நிறுவனர் திரு டி கே சீனிவாசனை அவரது இல்லத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் இடம்பெற்றுள்ள தொகுப்பை தாம் வழங்கியதாக கூறியுள்ளார். மருத்துவ சேவையை தன்னலமற்ற சமூக பணியாக கொண்டு எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் நல்வாழ்வையும் திரு டி கே ஸ்ரீனிவாசன் விதைத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அவருடைய அர்ப்பணிப்பும் மனிதநேய பணிகளும் பாராட்டத்தக்கவை என்றும் திரு எல் முருகன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கேந்திரிய வித்யாலயா கல்வி நிறுவனங்களுக்கு இடையே நடைபெற்ற தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற கல்வி நிறுவனங்களுக்கு இன்று பரிசு வழங்கப்படுகிறது. புதுதில்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் பரிசு வழங்குகிறார். மண்டல ரீதியிலான போட்டிகளில் முதலிடம் பெற்ற தமிழகத்தில் மதுரையில் உள்ள பி எம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலய பள்ளிக்கு பரிசு வழங்கப்படவுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர்

0: திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் அண்மையில் நிலவிய சூழ்நிலையின் போது ஈரானிலிருந்து இந்தியர்களை மீட்பதற்கு உதவி செய்ததற்காக அர்மேனிய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாக கூறியுள்ளார். இந்தியா அர்மேனியா இடையே வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இருதரப்பு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த தாங்கள் உறுதி பூண்டதாக திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நாடு முழுவதும் 545 பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 10 தபால் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையங்கள் திறக்கப்பட்டதாகவும் இந்த ஆண்டு மேலும் 10 சேவை மையங்கள் திறக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சிப் பொருத்தப்பட்ட 1,47,00,000 பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு மழைப்பொழிவு இயல்பைவிட குறைவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் அதற்கேற்ப வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு சத்தீஸ்கட் வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி நெல்லுக்கு பதில் பருப்பு வகைகளையும் எண்ணெய் வித்துகளையும் பயிரிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இவற்றை பயிரிடும் குறைந்த நீர் வசதி கொண்ட வேளாண் நிலங்களை வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க சத்தீஸ்கட் அரசு முடிவு செய்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அங்குள்ள யார்கை மாகாணத்தின் யுமாரே நகரில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.5 பதிவானது. முன்னதாக சான் பிலிப் நகரில் 7.2 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உண்டானது. இந்த நிலநடுக்கத்தால் அந்நகரங்களில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஜப்பானிலும் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நாட்டின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.9 பதிவானது. டோக்கியோவிலும் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்ஷாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், தன்வி ஷர்மா, சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்வி ஷர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் யூவோ லீயை வென்றார். சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெருநாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவினா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. மற்ற ஆட்டங்களில் மொராக்கோ 4-2 என்ற கோல் கணக்கில் ஹெய்தி அணியையும், பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தையும் வென்றன. மாநிலங்களுக்கு இடையேயான தடகள சாம்பியன் போட்டியின் போல்வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த தேவ்குமார் மீனா புதிய தேசிய சாதனை படைத்தார். புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.46 மீட்டர் உயரம் தாண்டி இச்சாதனையை படைத்தார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனாவின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்திய இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: எடுத்துக்கும் இசை உலகம் தருமபுரி 1.5, 105.3, 7 நிலையத்தில் நேரம் காலை 7:25.

0: நிமிடம்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: Students, listen carefully.
8: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
9: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
10: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
11: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
12: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
11: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
13: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
14: மெனோபாஸ் என்பது மாதவிடாய் சுழற்சி முடிவடைவதை குறிக்கிறது. இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு பல உடல் ரீதியான மற்றும் மன உணர்ச்சி ரீதியான மாற்றங்கள் ஏற்படலாம். மெனோபாஸ் என்பது 40 அல்லது 50 வயதில் ஏற்படலாம். இது இயற்கையான ஒரு நிகழ்வு. ஆனால் பல பெண்களுக்கு இந்த காலத்தில் இர்ரெகுலர் பீரியட்ஸ், முறை தவறி வரும் மாதவிடாய், இதனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ், வெப்ப உணர்வு, திடீரென்று வரக்கூடிய ஒரு வெப்ப உணர்வு, ஹாட் ஃபிளாஷஸ், எடை அதிகரித்தல், வெயிட் கெயின், தூக்கமின்மை, குழப்பமான ஒரு மனநிலை என்று சொல்லக்கூடிய, காரணமே இல்லாத ஒரு பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை கூட ஏற்படலாம். மெனோபாஸின் போது மாதவிடாய் தவற விடுவது பொதுவானது. பொதுவா சில பேருக்கு மாதவிடாய் விட்டு வரும், அதாவது 1 மாசம் வரும், அப்புறம் 2-3 மாசம் வராது, திரும்ப மாதவிடாய் வரும், திரும்ப வராது, இப்படி இர்ரெகுலரா இருக்கும். 1 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு மாதவிடாய் தொடர்ந்து வரல அப்படின்னா அது மெனோபாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த சமயத்துல சில பெண்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் கூட வரலாம். அதோடு 40-50 வயசுல இருக்கும் பெண்களுக்கு மன ரீதியான சில சங்கடங்களும் இருக்கும். இந்த வயசுல மெனோபாஸ் ஆரம்பிக்கக்கூடிய வயசு, அதே வயசுல அவங்க குழந்தைங்க வந்து படிப்புக்காகவோ அது வேலைக்காகவோ வெளியிலோ அல்லது வெளிநாட்டிலோ போகிற ஒரு வாய்ப்பு இருக்கும். பெண் குழந்தைகள்னா திருமணம் செய்து வேற இடத்திற்கு போயிருப்பாங்க. இது ஒரு வித லோன்லினஸ், ஒரு தனிமையை அவங்களுக்கு தரும். ஏற்கனவே மாதவிடா சுழற்சி மாறுபாடால மூட் ஸ்விங்ஸ்ல இருக்கிற அவங்களுக்கு இந்த தனிமையும் சேர்ந்துட்டு ஒரு வித டிப்ரெஷன்ல கூட கொண்டு போய் விடும் சில பேருக்கு. இதற்கு அவங்க முதல்ல ஒரு பெண் மருத்துவரை, கைனகாலஜிஸ்டை கலந்து ஆலோசிக்கணும். அதற்கான மருந்து மாத்திரை உதவி தேவைப்பட்டா எடுத்துக்கணும். பிறகு இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட யோகாவை வந்து நிரந்தர தீர்வா அவங்க எடுத்துக்க வேண்டும். யோக பயிற்சியில நிறைய ஆசனங்கள் மெனோபாஸ் நிலைக்கு உதவி செய்யும். சூரிய நமஸ்காரம், சூரிய நமஸ்காரம் ஒரு ஆசனமே, நம்ம வந்து 12 ஆசனங்களை உள்ளடக்கி இந்த ஒரு பயிற்சி தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாலே அவங்களுடைய உடலினுடைய மொத்த ஆரோக்கியமும் மேம்படும். நின்ற நிலையில் செய்யக்கூடிய தாடாசனம், வீரபத்ராசனம். இந்த வீரபத்ராசனம்ங்கிறது வாரியர் போஸ். இந்த போஸ் வந்து, இந்த ஆசனா, வீரபத்ராசனம் எனும் ஆசனா பெண்களுடைய கருப்பையை நன்கு பலப்படுத்துகிறது. அப்புறம் ஹலாசனம் என்று சொல்லக்கூடிய ப்ளவ் போஸ், இதுவும் கருப்பை சுவற்றை நன்கு பலப்படுத்த உதவுகிறது. அடுத்தது முக்கியமான ஒரு ஆசனம் பட்டர்ஃப்ளை போஸ் சொல்லக்கூடிய பக்த கோணாசனம். இந்த பட்டர்ஃப்ளை போஸ் என்பது கருப்பையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிக மிக உதவி செய்யும். மாதவிடாய், ஒழுங்கற்று இருக்கிற மாதவிடாயை சரி பண்ணுவதற்கும், இன்னும் சில பேருக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், அதுல கூட வந்து இந்த பட்டர்ஃப்ளை போஸ் தொடர்ந்து செய்து வரும்போது கருப்பையினுடைய தசைகள்

0: நன்கு பலம் பெற்று பெண்களுடைய கருப்பை ஆரோக்கியம் நன்கு மேம்படும். மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். மசில்ஸ் அதாவது அவங்களுடைய தசைகள் வந்து வலுவிழக்கும் இந்த வயசுல. ஸோ இந்த ஆசனங்கள் முறையாக நம்ம செஞ்சுட்டு வரும்போது மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், அதனால உடல் உறுதிப்படும். அடுத்தது மாலை வேளைகளிலே சந்திர நமஸ்கார் அப்படின்ற ஒரு பயிற்சி. சூரிய நமஸ்கார் காலையில நம்ம செய்யற மாதிரி மாலை வேளைகளில் சந்திர நமஸ்கார் என்னும் ஒரு பயிற்சி செய்வது இந்த மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய இந்த மூட் ஸ்விங்ஸை சீர்படுத்த உதவும். இந்த சந்திர நமஸ்காரம் என்பது மன அழுத்த நிவாரணம், மேம்பட்ட தூக்கம், அதிகரித்த நெகிழ்வுத்தன்மை, பாடி பிளெக்சிபிலிட்டி பல நன்மைகளை வழங்குகிறது. சந்திரனிலிருந்து வரக்கூடிய காந்த அலை கதிர்கள் நமது மனத்தோடு தொடர்புடையது. எனவே இந்த சந்திர நமஸ்காரம் முறையாக மாலை வேளைகளில் நாம் செய்து வரும்போது இது டிப்ரெஷனை சரி செய்ய மிகவும் உதவுகிறது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு இந்த சந்திர நமஸ்காரம் மிக மிக ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆசனம். பிராணாயாம பயிற்சியில கபாலபதி எனும் பயிற்சி ரொம்பவே உதவி பண்ணும். அதாவது வயிற்றை உள்ளிழுத்து வெளிவிடக்கூடிய வேகமான மூச்சோடு வயிற்றை உள்ளிழுத்து வெளியிலே தள்ளக்கூடிய இந்த கபாலபதி பயிற்சி கருப்பைக்கு மிகவும் உதவி செய்யும்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.

எட்டுக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இருக்கலாம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ் சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை மக்கள் மனம் கவர்ந்த ஹீராசிமிருந்தம் தாங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. காகம் இருக்குல்ல, அந்த காகம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அந்த மற்ற பறவைகளை ரசிக்கிற அளவுக்கு அந்த காகத்தை நம்ம வந்து ரசிக்க மாட்டோம். ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, காகம் வந்து அதனுடைய நிழலும் சரி காகமும் சரி கருப்பாகத்தான் இருக்கும். ஆனா மற்ற பறவைகளுடைய நிழலும் காகத்தை போன்று கருப்பாகத்தான் இருக்கும். அதனால கவிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு பறவையினுடைய நிழலிலும் காகம் ஒளிந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. காகத்துக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குங்க, இந்த ஒற்றுமை, அந்த உணவுகளை ஒன்று கூடி சாப்பிடக்கூட அந்த ஒற்றுமை அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த காகம் அப்படிங்கிற பறவையை சொல்லலாம். அது போல ஒற்றுமையாக இந்த உலகை நாம் ஆளலாம், ஒற்றுமையாக பழகலாம். நேர்களை நிக்கிட்டு ரசிக்கலாம் சந்தோஷ் சார். சந்தோஷ் சார்ல ரொம்ப அழகான பாடல்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. கூட ஒரு பொது அறிவு கேள்வியும் இருக்கு. என்ன பொது அறிவு கேள்வி அப்படின்னா, ஜெர்மனியில் நடைபெற்று வரும் ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் கலப்பு ஏர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்ற இந்தியர்களின் பெயர் என்ன? 10 மீட்டர் கலப்பு ஏர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளி வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படிங்கிறதா பேர் ஜூனியர் கோப்பையில். இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு சபாஸ் போட்டுக்கோங்க. தெரியலனா கடைசியில் நானே சொல்கிறேன், தொடர்ந்து கேளுங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவோட இசையில நா முத்துக்குமாரின் பாடல் வரிகளுக்கு ஹரிசரன் பாடியிருக்காரு. ஸ்டேட்டின் 102.5 அண்ட் ஏற்காடு பண்பலை 103.7.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து.

0: கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நிகழ்ச்சி அடுத்தாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாடு, ஸ்டாட்ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் எனும் மாபெரும் விழிப்புணர்வு ஓட்டம் நாளை காலை 6:30 மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் தொடங்கி 5 கிலோமீட்டர் வரைக்கும் நடைபெறுதுங்க. இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,

0: ஓமலூர் ரோட் சேலம்.
1: நிகழ்ச்சி அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாடு, ஸ்டாட்ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் எனும் மாபெரும் விழிப்புணர்வு ஓட்டம் நாளை காலை 6:30 மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் தொடங்கி 5 கிலோமீட்டர் வரைக்கும் நடைபெறுதுங்க. இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 14 வயதிற்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொள்ளலாம். ஆர்வம் உள்ளவர்கள் பங்கேற்று இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.
2: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி இ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ ₹200 முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் ₹700 முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
1: சந்தோஷ சார்லின் அடுத்த பாடல் சச்சின் என்ற திரைப்படத்திற்காக ரொம்ப அழகான ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பா விஜயுடைய பாடல் வரிகளுக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களே இசையமைத்து அவரே பாடியிருக்காரு. ஸ்டேட் 102.5 அண்ட் ஏற்காடு பண்பலை 103.7.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

சந்த சிசாரியின் அடுத்த பாடல் சில்லென ஒரு காதல் என்ற திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மானோட சில வாலியின் பாடல் வரிகளுக்கு த மெல்டிங் வாய்ஸ் ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க, கூடவே நரேஷ் ஐயரும் பாடியிருக்காரு.

0: Students, listen carefully.
1: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
2: Admission nadaiperugirathu Vaishya kalluri Ayodhya Pattinam Salem.
3: Appappa பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்குன்னு
3: மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: சந்தோஷ சாரலின் நிறைவு பாடல் குரு என்ற திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து கூடவே சின்மை பாடியிருக்காங்க வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: நம்ம ஒரு ஜிகே குவஸ்டின் கேட்டிருந்தோம் இல்லையா, ஜெர்மனியில் நடைபெறும் ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்ற வீரர்களின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். இந்த கலப்பு இரட்டையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வன்ஷிகா சிவா.

0: இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில். இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ் சார். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை மக்கள் மனம் கவர்ந்த கீராசி நிறுவனம். தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிலையத்தில் நேரம் காலை 8:01 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
0: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
2: இன்று June 25, ஓரிரு நாட்களுக்கு முன்னதாக அந்தாதி குறித்த செய்தியை செவிமடுத்த நண்பர் ஒருவர் கைபேசியில் அழைத்து சிறப்பாக சொன்னதாக அமைந்தது என்று சொன்னாலும் அதன் வழியாக அந்தாதி பாடல் ஏதேனும் ஒன்றை நினைவுபடுத்தி விளக்கம் சொல்வீர்கள் என்று எண்ணியிருந்தேன், விட்டுவிட்டீர்களே என்று சற்றே வருத்தத்தோடும் ஆர்வத்தோடும் வெளிப்படுத்தினார். என் எண்ணமும் அதுவாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த அந்தாதி இயல்பாகவே மக்களின் உள்ளத்திலிருந்து உதித்தெழுந்த உணர்வுதான் செய்யுள் வடிவத்தில் நிலை பெற்றிருக்கிறது என்பதாகவே நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். சிற்றிலக்கியத்தின் திரும்பிய திசையெங்கும் அந்தாதி பாடல்கள் தரும்பி வழிகின்றன. அதிலும் சிற்றின்பங்களை உணர்த்தக்கூடிய பாடல்களுக்கு மத்தியில் பேரின்பத்தை அடையாளம் காட்டுகிற பக்தி இலக்கிய பனுவல்களில் அந்தாதிக்கு ஒரு தனி மரபு உண்டு. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் போற்றி பரவிய தமிழில் அதன் பின்னால் வந்திருக்கக்கூடிய கவிராயர்கள் எல்லாம் கடவுளின் மீது பாடுவதற்கு அந்தாதி போல் வேறு எதுவும் கை கொடுத்ததில்லை. மரபு கவிதை பாடுகிறவர்களுக்கு ஒரு வசதி உண்டு. ஒரு பாடலின் நிறைந்த சொல் அடுத்த பாடலின் தொடக்கமாக வருகிற பொழுது தடையறாத தமிழ் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. இந்த அந்தாதிக்கு நடுவில் யமகம் என்கிற ஒரு வடிவத்தையும் அமைத்துக் கொண்டு பாடுகிற பொழுது அவர்களின் கவித்திறனும் மொழி ஆற்றலும் நுட்பமாக வெளிப்படுகிறது. அப்படித்தான் திருகூடராசப்ப கவிராயர் ஈட்டியிருக்கக்கூடிய திருக்குற்றாலை யக அந்தாதியின் பாடல்கள் அமைந்திருக்கின்றன. பானை சோற்றுக்கு பதச்சோறு போல இவருடைய அந்தாதி மரபை பாடியிருக்கக்கூடிய இந்த யமக அந்தாதியினுடைய ஒரு பாடல் இன்றைக்கு நினைவு கொள்ளலாம். அது என்ன யமகம் என்றால், ஒரே சொல் 4 அடிகளில் இடம்பெற்றிருந்தாலும் கூட ஒவ்வொன்றும் தனித்த நிலையில் நுட்பமாக பொருள் தருகிற அடிப்படையில் இவர் பாடலை அமைக்கிறார். பறவையை மையமாக வைத்துக் கொண்டு இந்த பாடல் அமைகிறது. இந்த பறவை என்பதற்கு கடல் என்று பொருள். பறவை என்று நாம் பயன்படுத்துகிற சொல் பிறகு விரித்து பறக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை அடையாளம் காட்டுவது. இது அலைகள் விரித்து ஒரு நீலப்பறவை போல பெருவுரு கொண்டிருக்கக்கூடிய கடலை உணர்த்துகிறது. பறவையகத்து கிடந்தானும் பூதொரு பாவலர்க்கா, பறவையகத்து நடந்தானும் அண்டம் பலபடைத்தும் பறவையகத்துள் இருந்தானும் ஏரண பாய்திரையும் பறவையகத்துழி நின்றானும் நன்னகர் பண்ணவனே என்று இந்த பாடல் அமைகிறது. நன்னகராக இருக்கக்கூடிய திருக்குற்றாலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய புகழ்பெற்ற இறைவன் எவ்வாறாக அமைந்திருக்கிறான் என்பதை சொல்லுகிறது. முதலில் வருகிற பறவை கடலை குறிக்கிறது. பார்க்கடலில் பள்ளி கொண்ட திருமாலும் பாவலனாகிய சுந்தரர்க்காக திருவாரூரில் பறவை நாச்சியாரிடம் தூது நடந்தவனாக இருக்கிற சிவபெருமானும் அண்டங்கள் பல படைத்தாலும் கூட தன்னை வழிபாடு செய்து அகத்தினுடைய நிலைநிறுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்களின் உள்ளங்களிலே நிறைந்திருக்கின்றவனாக இருக்கிற இறைவனும் தாவுகின்ற அலைகளை உடைய கடலாகிய ஆடை பொருந்திய பூமியிலே நின்று திகழ்கிறவனும் இந்த குற்றாலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பரம்பொருளே என்று உணர்த்தி காட்டுகிறது இந்த பாடல். முதலில் இடம்பெறுகிற சொல் பறவை அகத்து கிடந்தான் என்று பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமானை குறிக்கிறது. பாவலர்கா பறவை அகத்து நடந்தான் என்கிற பொழுது பறவையாகிய பறவை நாச்சியாரினுடைய அகமாகிய வீட்டிற்கு தூதாக நடந்தான் என்ற பொருளை உணர்த்துகிறது. பறவு ஐ அகத்துள் இருந்தான் என்று 3வது நிலையில் வருகிற சொல் தன்னை உளத்திருத்தி பரவுகின்ற பக்தர்களின் உள்ளத்தினுள்ளே இருக்கிறவன் என்கிற நுட்பத்தை உணர்த்துகிறது. நிறைவாய் கடலில் தொடங்கிய அதே செய்தியை கடலில் கொண்டு வந்து முடிக்கிற தொடர் பாய்திரை அம்பறவை அகத்து ஒழி நின்றான் என்று சொல்கிறது. அழிகின்ற தாவுகின்ற அலைகளை உடைய கலையே ஆடையாக கொண்டிருக்கக்கூடிய பூமியை அதன்

0: நிலை நிறுத்துகிறது. கடலில் தொடங்கி கடலில் முடியும் இந்த பாடலில் கடல் கரை கடந்த ஒரு தமிழ் பெருங்கடலாக வியாபித்து நிற்கக்கூடிய அழகை பார்க்கிறோம். எனவே கையளவு கடல் நீரை அள்ளினாலும் அது கடல்தான், கண்ணுக்கெட்டிய தூரத்திற்கு அப்பாலும் நிறைந்திருந்தாலும் அது கடல்தான். அதுபோல் இறைவன் அணுவிலும் இருக்கிறான், அண்டமெங்கும் நிறைந்திருக்கிறான். அதனை அகத்திலே நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இந்த பாடலை எடுத்து காட்டிய திரிகூட ராசப்ப கவிராயரின் பேருணர்வும் தமிழ் உணர்வும் ஒருங்கே சுடர்கிறது. இன்றைக்கு இப்படி முடிக்கிறேன். இந்த அந்தம் நாளைக்கு ஆதியாக வேண்டும் என்கிற அடையாளத்தை இன்று ஒன்று நன்று என்று உணர்ந்து கொள்ள முடிகிறது. நேற்று என்கிற ஒன்றின் முடிவுதான் இன்று, இன்றின் முடிவுதான் நாளைக்கு தொடக்கம். வாழ்க்கையும் அன்றாடம் நிகழ்கிற நாளும் கூட அந்தாதிதானே நண்பர்களே.
1: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம்.

0: வணக்கம் வணக்கம் அன்பனே, எடுத்துக்கு மிஸ்ஸை விளக்கம். தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7. இன்னைக்கு லாஸ்ட் டே அப்படிங்கிறது. நாளைக்கு என்ன அப்படின்னா ஃப்ரைடே, நாளைக்கு லீவ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்துல ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கேலண்டர்லாம் தூக்கி பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் போட்டு வச்சிருப்போம்ல. இந்த ஸ்கூல் பாய்ஸ் பசங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டினியூஸாக 3 டேஸ் லீவ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு சில ஸ்கூலில் சாட்டர்டே ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் இது கடைசி நாள் அப்படின்னு சொல்லலாம், ஒர்க்கிங் டேவுடைய கடைசி நாள். ஸோ கரெக்டாக நம்ம எஃப்எம்ல கிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாருக்கும் சூப்பரான ஒரு மார்னிங் சொல்லிடலாம். அது முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு எல்லாரும் உங்களுடைய ஒர்க்குக்காக போயிட்டு இருப்பீங்க, ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஆஃபீஸ்க்கோ போயிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் கவனமாக போகணும். 2-வீலரில் போனால் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. 4-வீலரில் போகிறவங்க கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. முக்கியமாக லஞ்ச் எடுத்து வச்சுக்கோங்க. வழங்கும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
0: பொன்னியின் புதுப்புடல் நிகழ்ச்சியில் அறிமுக நேர்களோட பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம், என்னோட ஜாலியாகவும் பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40 மற்றும் 44-40-31. வாட்ஸ்அப் வழியாக நீங்க அறிமுகமாகலாம். 043-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்கு. உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வைங்கள் அறிமுக நேர்கள் மட்டும். நிகழ்ச்சியில் முதலாவதாக செந்தில்குமார் அறிமுகமாகிறாரு. அந்த வடிவிலனே வந்திருக்காரு பாருங்க. செந்தில்குமார் ரொம்ப அழகாக வந்திருக்காரு. அவர் ஒரு பாடலும் கேட்டிருக்காரு, எஸ் கருப்பு திரைப்படத்திற்காக காட் மோடு. ஓ, செந்தில்குமார் அப்படின்னாலே ஒரு கடவுளோட பேர் தானே, அதனால காட் மோடு கேட்டிருக்காரு. சாய் அபயங்கரோட செய்யலை

0: சன்ஃப்ளவர் ஆயில். மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
2: சந்த தமிழா சீதர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 8:15. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
5: தர்மபுரி மாவட்டத்தில்

0: சிறப்பான அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் யோகம் தரும் யோகா. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
3: கோபி சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி.
4: தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
3: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
1: யோகம் தரும் யோகா. யோகா வழங்குகிறார் பஞ்சப்பள்ளி ஆரம்ப சுகாதார நிலைய இயற்கை மருத்துவர் டாக்டர் என் பிரித்திவிராஜ் அவர்கள்.
5: இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோகா ஆசனங்கள், அதாவது 3வது படியான யோகா ஆசனங்கள். யோகா வை, வாட் அண்ட் வென், ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சோ ஆசனங்கள், சோ பொதுவாவே யோகா அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு கை காலம் மடக்கி உட்கார்றது, ஒரு இடத்துல இருந்து ஒரு போஸ்டர், அதாவது ஒரே இடத்துல நின்றுகிட்டு இருக்கிறது, ஒரு கண்ணை மூடிட்டு தியானம் பண்றது, மூச்சு பயிற்சி பண்றது, இது மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே ஒரு சரியான யோகானுடைய அர்த்தத்தை சார்ந்துதான் இருக்கும். பட் ஆசனங்கள் அப்படின்னு வரும்போது ஒரு ஸ்திரம் சுகம் ஆசனம் அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடியே சொன்ன மாதிரி யோகா என்பது ஒரு சமஸ்கிருத சொல், நம்ம யூஜ் அப்படிங்கிற ஒரு இணைப்பு என்ற சொல்லில் இருந்து ஆரம்பிச்சது. உடல், மனம், ஆன்மா, இந்த மூன்றையும் இணைப்பதுதான் யோகான்னு பார்த்தோம். சோ இதுல நீங்க எந்த ஒரு போஸ்டர்ல எளிமையாக நீங்க ஒரு உடலுக்கு, உடலின் தசைகள் எலும்புகளுக்கு எந்த ஒரு அழுத்தம் அல்லது ஒரு அசௌரியங்கள் இல்லாத நிலையை ஆசனம் சொல்றோம். இப்போ ஒருத்தங்க சேர்ல உட்கார்ந்துருக்காங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளா நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து, அதாவது முதுகெலும்பு நேராக நிமிர்த்தி உட்கார்ந்து, அவங்களுடைய கால்கள் மற்றும் கைகள் தளர்வடைந்து, தோள்பட்டை, கழுத்து மற்றும் முகத்தின் தசைகள் ஃப்ரீயா வச்சுட்டு ஒரு நிலையில இருந்தாங்க அப்படின்னா அது பேரு ஆசனம். ஆசனம் என்பது ஒரு நிலை அப்படின்னு அர்த்தம். இந்த ஆசனம் பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு புக் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 72,000 ஆசனங்கள் இருக்கு, இன்னொரு புக் பாத்தீங்கன்னா 84,000 வகையான ஆசனங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா ஆசனங்களும் நம்ம பண்ணணுமா அப்படின்னா வேண்டாம். சோ யோகா பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காற்றோட்டமான இடம் தேவை ஒன்று. ரெண்டாவது என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விரிப்பு, ஒரு அழுத்தம் இல்லாமல் ஒரு சமமான தரையோடு தரையாக இருக்கக்கூடிய ஒரு மெதுமெதுப்பான ஒரு பாயோ அல்லது போர்வையோ இருக்கை நம்ம அமர்ந்து பண்றதுக்கு தரையோடு தரையாக இருப்பு தேவை. மூன்றாவது என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அப்டமன் சுட் பி எம்டி, அதாவது வயிறு வந்து காலியா இருக்கணும். நான்காவது, ஒரு சப்தம் இல்லாம இடமா இருக்கணும். ஏன்னா யோகா என்பது மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு செயல். சோ ஒரு சத்தம் போட்டு இருக்க இடத்தை நம்ம சூஸ் பண்ண கூடாது. அப்படி யாராவது சத்தம் போட்டுட்டு இருந்தாலும் நம்ம ஒரு அமைதியான இடத்தை நோக்கி அந்த அமைதியான இடத்துல தான் நம்ம பண்ணணும். உங்களுடைய உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலையில் வரை இருக்கின்ற அனைத்து உறுப்புகளுக்கும் அது வலு சேர்க்கக்கூடிய எளிமையான ஆரோக்கியமான பயிற்சி. சரி, இந்த ஆசனங்கள் எப்போ பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆசனங்கள் காலையில ஒரு பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய 3 மணியிலிருந்து ஒரு 6 மணிக்குள்ள ஏதாவது ஒரு டைம்ல நம்ம பண்ணலாம். இது இன்றைய காலகட்டங்கள்ல சாத்தியமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா சாத்தியம். காலையில எந்திக்கிறது கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சோம் அப்படின்னாலே நம்மளோட மைண்ட் வந்து ஒரு ரொம்ப ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அன்றாட காலகடன்களை முடிச்சுட்டு யோகா ஆசனங்கள் பண்ணலாம். நம்ம அப்பப்போ ஒரு ரீல்ஸ்ல இல்ல ஒரு வீடியோஸ்ல இல்ல யூடியூப்ல பார்த்து யோகா பண்ணலாமா அப்படின்னா, ஒரு யோகா மற்றும் இயற்கை மருத்துவராக நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொருடைய உடல் வாகும் ஒரு ஒருத்தங்களுக்கு வித்தியாசப்படும். உதாரணத்திற்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 6 வயதிலிருந்து, அதாவது யோகா சுவாசம் என்று ஒரு ஆள் ஒரு சின்ன பையனால யோகானா என்ன, அதாவது ஒரு மூச்சுனா என்னது, நேரா உட்காரு அப்படின்றது என்னன்னு தெரியற வரைக்கும், அவரோட அறிவால் உணர்வால் தெரியற வரைக்கும் எந்த ஏஜா இருந்தாலும், அதாவது 5வும் இருக்கலாம் 7வும் இருக்கலாம், யோகா பண்ணும் பொழுது நம்மளுடைய உடலினுடைய உடையானது தளர்வடைந்திருக்கணும். அதாவது ஒரு பெல்ட் போட்டுட்டோ, ஒரு மோதிரம் இல்ல ஒரு வாட்ச் போட்டுட்டோ எதுவுமே இருக்கக்கூடாது. முன்னாடி சொன்ன மாதிரி ஏன் நம்ம வந்து ஒரு யூடியூபோ இல்ல ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு ஒரு கண்டிஷன், ஒவ்வொரு உடலும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒரு உடல் சார்ந்த ஒரு அன்னீசினஸ் இருக்கலாம். சோ அந்த ஒவ்வொரு அன்னீசினஸ்க்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வந்து ஆசனங்கள் பழகணும். உதாரணத்திற்கு ஒருத்தருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கு, அவர் யோகா பண்ண வராரு அப்படின்னா உயர் ரத்த அழுத்தத்திற்கு சூரிய நமஸ்காரம் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டா, அந்த போஸ்டர் 12 வகையான ஆசனங்களின் சுழற்சி வகைகள் இருக்கும்.

0: அந்த சுழற்சி வகைகளை வேகமாக பண்ணும் அப்படின்னா பிபி பிளட் பிரஷர் அதிகரிக்கும். ஆல்ரெடி ஒருத்தங்களால உயர் ரத்த அழுத்தம் பிபி இருக்கிறதுனால இன்னும் அதிகமாக தான் ஆகும். சூரிய நமஸ்காரமே பண்ணக்கூடாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்க பண்ணலாம். எப்படின்னா ஒரு ஸ்லோ, ஒரு ஸ்டெடி, ஒரு ரிதமிக், ஒரு போஸ்டர்ல ஒரு யோகா மருத்துவர் யோகாவை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க முன்னாடி கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். சரி, இது ஒன்னு. ரெண்டாவது, சில ஆசனங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்திற்கு சேர் போஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு நாற்காலியை போன்ற ஒரு ஆசனம். அந்த ஆசனத்துல நீங்க பண்ணும் பொழுது இதய துடிப்பு ஹார்ட் பீட்ஸ் வந்து உடனே நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம், பல்பேட் ஆகும், அதாவது ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அதே மாதிரி தனுராசனம்னு ஒரு ஆசனம் இருக்கு, அதாவது வில் போன்ற ஒரு ஆசனம். அந்த ஆசனம் பண்ணும் போதும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதய துடிப்பு வந்து அதிகமா இருக்கும். இந்த மாதிரி ஆசனங்கள் நம்ம பண்ணும் பொழுது நம்ம ஆல்ரெடி ஒரு ஹைப்பர் டென்ஷன் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தான் அதிகமாக ஆகும். சரி, இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாங்க ஒரு யோகா மற்றும் இயற்கை மருத்துவரா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆசனங்கள் நீங்க வேண்டாம். உங்களுக்கு தேவை ஒரு சவாசனம் சொல்லக்கூடிய ஆசனம் நீங்க பண்ணலாம், வஜ்ராசனம் சொல்லக்கூடிய ஒரு ஆசனம் பண்ணலாம், ஏக் உத்தான் பாதாசன் ஒரு கால் மேல் உயர்த்தல், இந்த மாதிரி ஈஸியான ஆசனங்கள் உங்களுடைய பிளட் பிரஷர் கம்மி பண்றதுக்கு ஒரு நார்மல் ஒரு நியூட்ரலைஸ் பண்ற அளவுக்கான ஆசனங்களை நாங்க வந்து சொல்லிக் கொடுப்போம். ஆசனங்களை வந்து ரொம்ப எளிமையா பண்ணலாம், எந்த ஒரு வயோதினரும் பண்ணலாம், அதாவது சின்ன வயசுல இருந்து பெரிய வரைக்கும் பண்ணலாம். உங்களை ஆசனங்கள் கத்துக்கணும் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அருகில் உள்ள யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனைய அருகி யோகா ஆசனங்கள் பண்ணிக்கலாம். நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் நம்ம பேசுவோம். இனிய யோகம் கலந்த நல்வாழ்த்துக்கள்.
1: யோகம் தரும் யோகா வழங்கினார் டாக்டர் என் பிரித்திவிராஜ் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய யோகம் தரும் யோகா கேட்டீர்கள்.
3: சிம்பனியும் சிலருக்கு இசை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பொன்னியின் புதுப்புலன் நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்றொரு எண் 24 40 31.

0: sunflower oil.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசம் அண்ட் கோ.
3: சரி சரி.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: நிகழ்ச்சி அடுத்ததாக அறிமுகமாகும் நேயர் வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
6: யார் இங்க பேசுறீங்க?
7: கிருஷ்ணகிரி. அருள்ராஜ்.
6: கிருஷ்ணகிரி அருள்ராஜ் பேசுறீங்களா? நல்லா இருக்கீங்களா அருள்ராஜ்?
7: நல்லா இருக்கும் சார்.
6: சரி ஓகே. உங்க ஏரியாவில் வந்து மாம்பழம் ரொம்ப ஃபேமஸ் தானே?
7: கில்லி படத்துல
6: என்ன பண்றீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: செந்தூர மாம்பழம் அதிகமா சாப்பிடுவீங்களா? ஆமா சார்.
6: சரி சரி சரி. இப்போல்லாம் வந்து ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மல்லிகாலாம் வந்து சொல்லிட்டு இந்த புது புது ரகம்லாம் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் சாப்பிட்றது இல்லையா நீங்கள்
7: சார்? அது ஒரு
6: சரிங்க. நல்லதுங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப

நிறைய ரகணம் வந்திருக்கு. இப்பெல்லாம் புதுசு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விலை குறைஞ்சிருக்கிறதுனால மல்கோவாலேருந்து பங்கனப்புள்ளிலேருந்து பெங்களூரா மாங்காலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் ரேட்டில் கிடைக்குது. எல்லாம் டெய்லியும் அங்கங்கே கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதிகமாகவும் எடுக்கக்கூடாது மாம்பழத்தை. அருள்ராஜுக்காக ரொம்ப அழகான ஒரு பாடல், கில்லி திரைப்படத்திற்காக.

0: இங்கு ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவாக குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
3: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்:
4: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
5: சுபமுகத்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
4: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
5: என்றும் இனி என்றென்றும்
4: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
5: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
4: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
5: சுபமுகத்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
4: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
5: என்றும் இனி என்றென்றும்
4: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
5: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
4: தருமபுரி.
3: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
6: வணக்கம். நாரதர் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நாராயணா அப்படின்ட்டு ஒருவர்,
7: நாராயணன்
6: அவர் தான் முதல் மீடியா பர்சன். நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல, ஒரு ஊடக மனிதர்னா அவர் தான். எல்லா இடத்துக்கும் பயணப்படுவாரு, எல்லா செய்தியும் சொல்லுவாரு, அதோட கழகத்தை மூட்டி விடுவார்னு சொல்லுவோம். நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவோம். இதெல்லாம் நாரதரை பற்றிய செய்திகள். ஒரு நாளைக்கு அவரை பற்றி தனியாகவே பார்த்துருவோம். சரி, அவர் எப்பவும் எந்த செயல்படுனாலும் நாராயணா நாராயணா அப்படிம்பார். தொடங்கினாலும் நாராயணா, முடிஞ்சாலும் நாராயணா அப்படிம்பார்.
7: நாராயணா.
6: இப்போ அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்ததுதான். எப்படி அப்படின்னா, எப்பவும் விடாமல் நாராயணனுடைய பேரை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம தான் மிகச்சிறந்த பக்திமான். அதில் வேற மாற்றமே கிடையாது. எதுக்கும் திருமால்கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம் அப்படின்ட்டு அவர் பள்ளிக்கூட பெருமாள்கிட்ட போய் கேட்டாராம், இந்த உலகத்திலேயே உங்கள் மேலே பக்தி அதிகம் வச்சுருக்கிறது நான் தானா அப்படின்னு இருக்காரு. அவர் யோசிச்சார், என்ன இப்படி ஒரு கேள்வி வந்து நம்மகிட்ட கேட்குறாப்புல அப்படின்ட்டு. இருக்கலாம், இருந்தாலும் உன்னை காட்டிலும் பக்தி உள்ளவங்களாம் இருக்காங்கன்னு. என்ன எப்படி சொல்கிறீங்க, நான் வந்து 24/7 வந்து நான் உங்கள் பேர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் நீங்கள் வேற ஆளாக சொல்கிறீங்களே அப்படியா? எத்தனை தடவை சொல்கிறேன்? அதான் சொன்னாலங்க, 24/7 நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன காட்டில் யார் இருக்கான்னு நீ ஒன்று செய்ய, கீழே போ பூலோகத்தில், அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட விவசாயி ஒருத்தர் இருக்கான், அவனை போய் பார்த்துவா. இவர் காலையிலேயே போயிட்டார், 4 மணிக்கெல்லாம் போய் அவன் வீட்டில் ஒளிஞ்சிருக்கார். அவன் ஒரு சாதாரண குடிசை வீடு, தாத்தா பாட்டி அம்மா அப்பா மாடு கோழி ஆடு பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. அவன் எந்திரிச்சான் காலையில், நாராயணா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான், அப்பா அம்மாவுக்கு வேண்டியதை செஞ்சான், பிள்ளைகளுக்கு வேண்டியதை செஞ்சான், சாப்பிட்டான், வயலுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போனான். இவரும் பின்னாடியே போனார், ஒன்று அப்படின்ட்டு போனார். காலையில் சொல்லியிருக்கான் ஒன்று. அவன் படுக்கு உழுதான், மாடு கட்டி உழுதான், மத்தியானம் மனைவி சாப்பாடு கொண்டு வந்தான், சாப்பிட்டான், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தான், மாலையில் மாடுகள் பாட்டினான், வீட்டுக்கு வந்தான், பிள்ளைகளோட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தான், அப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சாங்க, சாப்பாடு முடிஞ்சது, படுக்க போகிறப்ப நாராயணா அப்படின்னா ரெண்டு அப்படின்ட்டு பேசாமல் தூங்கிட்டான். இவர் வந்தார், ஏங்க அவன் ரெண்டு தடவை தாங்க சொன்னான், காலையில் ஒருக்க சாயங்காலம் ஒருக்க சொன்னான். நான் என்னையே போயிட்டு அவனோட ஒப்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னோடனே, அப்படியா சரி, ஆனால் அந்த அப்பா சொல்லிட்டனோ, ஒன்று செய், இந்தா இந்த கையில் எண்ணெய் இருக்குது பாரு, ஒரு கிண்ணத்து நிறைய எண்ணெய், சின்ன கிண்ணம், அது தழும் தழும் எண்ணெய் இருக்குது, இதை இப்படி உள்ளங்கையில் வச்சுக்கோ. வச்சுக்கிட்டார் நாரதர். இதை சிந்தாமல் உலகத்தை சுற்றி வந்துருவியா அப்படின்னாரு. என்ன இப்படி கேட்குறீங்க, 5 நிமிஷம் வர்றேன் பாருங்கள் அப்படின்ட்டு அதை கையில் வச்சுட்டு பரப்பிட்டார். இப்படி இவர் போகிறபோது எதுத்தாப்பில் இந்திரன் வந்தாப்பில் வந்து, என்ன நாரதா கையில் சு ஒன்றும் பேசக்கூடாது போயிட்டோம். அடுத்த ஒரு ஆள் யமன் வந்தாப்பில், போ விலகு விலகு விலகு இப்படி சொல்லிட்டு போகிறாரு. எல்லோரும் 33 கோடி தேவர்களும் எல்லா இது பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியாக திருப்பி வந்து கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன சிந்தலையில், ஆமாம் ஆமாம் நீங்கள் வந்து கவனமாக கொண்டு வந்து

0: ஆனா நீ இப்ப இந்த எண்ணெய் கொண்டு போனேல, அப்ப எத்தனை தடவை நீ வந்து என்னைய பத்தி நினைச்ச, நாராயணா நாராயணான்னு எப்ப சொன்ன அப்படின்னு என்ன கேக்குறீங்க? எண்ணெய் சிந்தாம கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்ணுவோம்னா உங்க பேரை சொல்லிட்டு போலாம்.
1: நான் இதை பார்ப்பதா, நாராயணன் நினைப்பதா?
0: அப்பதான் அவரு சொன்னாரு, யாரு திருமால், ஏன்பா எண்ணெய கொடுத்த உடனே என்னையவே மறந்துட்டிய, நீ உங்ககிட்ட எண்ணெயை தான் கொடுத்தேன், நீ என்ன பண்ணிட்ட, நாராயண என்னையே மறந்துட்ட. ஆனா அந்த விவசாயி அத்தனை வேலைகளுக்கு நடுவுலையும் காலையில ஒரு தடவை இரவு ஒரு தடவை என்னை கும்பிட்டான்னு சொன்னேன்ல, பல வேலைகளுக்கு நடுவுலையும் என்னை கும்பிடுற அவன் பெரியவனா, ஒரு கிண்ணத்தை கையில கொடுத்தா அதுக்குள்ள எண்ணெய் கொட்டி போகுமேங்கிற பயத்துல எதையும் எல்லாத்தையும் விட்டுட்டு எண்ணெயும் மறந்துட்டு போனியே, நீ பெரியவனா? ஒன்னு தெரிஞ்சுக்கோ, கடமையை செய்யறப்ப கடமையும் செய், அந்த கடமைக்கு நடுவில் அது சரியா வரணுங்கிறதுக்காக நீ விரும்புகிற கடவுளையும் கும்பிடு. இதுதான் உலகத்தினுடைய நியதி. அது நம்ம கூட சொல்லுவோம், இந்த கதைகள் எல்லாம் எதுக்காக என்று கேட்டால், நாம் எப்போதும் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், இறைவன் நம்மோடு இருப்பான் என்கின்ற நம்பிக்கையும் நமக்கு வேண்டும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
3: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
5: இன்னைக்கே ரசிக்கலாம் வைக்கிங் வணியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் வணியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: Fuchsia, Sunflower Oil.
1: பொன்னியின் புதுப்புணர் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அறிமுக நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-4242-44-40-30 மற்றும் 43-40-31. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்தானது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வினாடிக்கு 700 கனஅடியாக இருந்தது, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 கனஅடியாக குறைந்திருக்கிறது வினாடிக்கு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 300 கனஅடியாக நீர்வரத்தானது குறைந்திருக்கிறது.
2: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
3: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
2: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: ஐயா இன்னைக்கு அந்த நினைவு நாள் அப்படிங்கிறதால அவர் படத்துலேருந்து ஒரு பாட்டு போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. தாம் தூம் திரைப்படத்தை எடுத்துகிட்டு இருக்கும்போதே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விபத்துலேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் இறந்துட்டார் ஜீவா அவர்கள், டைரக்டர் ஜீவா அவர்கள். அவரோட படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. தாம் தூம் திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜோட சில பென்னிதயால் பாடியிருக்காங்க, கூடவே நிறைய சேர்ந்து பாடியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு பாடல் இதோ சரஸ்வதி உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.
1: Yeah.

0: Viking Bunions and Briefs.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக சரஸ்வதி அறிமுகமாகிறாங்க. தருமபுரியில் இருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சரஸ்வதி அவங்க ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. ஆக்டர், அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு டைரக்டர், ஒளிப்பதிவாளர் ஜீவா.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தருமபுரி மாவட்டத்தில் காரிமங்கலம் துணை மின் நிலையத்தில் இன்னைக்கு காலையில் 9 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் மின் நிறுத்தம் செய்யப்படும் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் அதனால் அந்த காரிமங்கலம் துணை மின் நிலையத்திலிருந்து பகிர்வு பெறக்கூடிய அந்த கிராமங்களுக்கு, சுற்றுவட்டார பகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் பவர் கட் இருக்கும், ஷட் டவுன் இருக்கும். ஸோ அதனால் முன்கூட்டியே இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே கொஞ்சமாவது சார்ஜ் போட்டுக்கோங்க. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில்
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: இந்த உலகத்துல கருணை காட்ட வேண்டியது ரொம்ப அவசியம்தான். இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் கருணை காட்டிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி காட்டிக்கிட்டு இருந்தா நம்ம பாட ஆபத்து. ஒரு பெரியவர் வெளியூர் போயிட்டு வீட்டுக்கு வேண்டிய பொருள்லாம் வாங்கிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறார். இருட்டி போச்சு. ஒரு அடர்ந்த காட்டு வழியா தலையில மூட்டையோட நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். புதர் மறைவில் இருந்த புலி ஒன்று இவரை பார்த்துட்டுது. உடனே இவர் மேலே பாயறதுக்காக ஓடி வந்தது. பெரியவர் பார்த்தார், என்ன பண்ணுறதுன்னே புரியல. ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்பக்கமாக நின்று மறைஞ்சிக்கிட்டார். அந்த புலி ஓடி போய் அந்த மரத்துக்கு முன்பக்கமாக போய் நின்றுக்கிட்டுது. அந்த பக்கம் அவர், இந்த பக்கம் புலி, நடுவில் மரம். புலி நிமிந்து நின்று முன்னங்கால் ரெண்டையும் மரத்துக்கு ரெண்டு பக்கமாக நீட்டுச்சு. அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருந்த பெரியவர் அந்த ரெண்டு முன்னங்காலையும் ரெண்டு கையால் கப்புன்னு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார். நடுவில் மரம், புலியும் அந்த பெரியவரும் மரத்தை சுற்றி சுற்றி வர்றாங்க, அக்காக்கா தம்பி சுற்றுறது மாதிரி. பெரியவர் பிடிச்ச புளியை விடலை. விட்டுவிட்டால் புலிக்கிட்ட வந்துடுமே, நல்ல வேலை மரம் நடுவில் இருக்குது. அதனால் விடாமல் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தார். கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது. என்ன பண்ணுறது, எப்படி தப்பிக்கிறது, ஒன்றும் புரியல. அந்த நேரம் பார்த்து அந்த வழியாக ஒரு ஆள் வந்தான். அவன் கையில் ஒரு துப்பாக்கி இருந்தது. இனிமேல் எப்படியும் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வந்துட்டுது அவருக்கு. தப்பாருப்பா, சீக்கிரம் இங்கே வாயேன் அப்படின்னு அந்த ஆளை பார்த்து கூப்பிட்டார். அவன் கிட்ட வந்தான். இதை பாருப்பா, இந்த புலியை உன்னுடைய துப்பாக்கியால் சுட்டுப்பிடு அப்படின்னார். அந்த ஆள் ஜீவகாருண்யம் பேச ஆரம்பிச்சுட்டான். பெரியவரே, புலியும் ஒரு உயிர், நீயும் ஒரு உயிர், ஜீவனுக்கு வந்து கருணை காட்டுறவண்ணா, அதனால் நான் வந்து புலியை சுட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். அப்படி இல்லைப்பா, இது ஒரு மிருகம், ஆனால் நான் ஒரு மனுஷன். இது பல பேரை கொல்லக்கூடிய பிராணி, நான் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷன். என்னை நம்பி வீட்டில் மனைவி மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த விலங்கை வந்து நீ கொன்னுடு. ஆறறிவு படைத்த மனுஷனும் ஐந்தறிவு படைத்த மிருகமும் ஒன்றா, எது உயர்வு எது தாழ்வுன்னு பகுத்தறிவுனால் பார்க்க வேண்டாமா? ஆபத்து வேளையில் எனக்கு நீ உதவி செய்யணும், அதுதான் நியாயம் அப்படின்னாராம் பெரியவர். அதெல்லாம் முடியாதுங்க, நான் எப்போவும் அறநெறியை விட்டு விலக மாட்டேன். புலிக்கும் உயிர் வாழணுங்கிற ஆசை உண்டு, அதனால் ஒரு உயிருக்காக இன்னொரு உயிரை கொல்ல மாட்டேன் அப்படின்னு விட்டான் அந்த ஆள். பெரியவர் யோசனை பண்ணார். சரி, நீ புலியை கொல்ல வேணாம், எனக்கு ஒரு உதவியாவது செய் அப்படின்னார். அது வேணும்னா செய்கிறேன்னா. என்ன செய்யணும் சொல்லுங்கன்னா, எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் இந்த புலியோட காலை எனக்கு பதிலாக பிடிச்சிக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன், துப்பாக்கியை கீழே வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. சரி, அது மாதிரி வேணால் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் அதே மாதிரி புலியை பிடிச்சிக்கிட்டான். அந்த பெரியவர் போயிட்டு வந்தார். வந்தவர் மூட்டையை தூக்கி தலையில் வச்சுட்டு அவர் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த ஆளுக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டது. என்னங்க இது, என்ன இப்படி மாட்டி விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களே, இது நியாயமானு கேட்டான். எனக்கு இன்னும் கொஞ்சம் கடமைகள்லாம் இருக்குது, அதையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். இவன் பரிதாபமாக கெஞ்ச ஆரம்பித்தான். ஐயா, எங்கள் வீட்டில் மனைவி மக்கள்லாம் எனக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே அப்படின்னு புலம்பினான். அது மட்டும் இல்லை, இந்த துப்பாக்கியை எடுத்து புலியை சுட்டுவிடுங்க பெரியவரே அப்படின்னு வேற கேட்டுக்கிட்டான். பெரியவர் பார்த்தார், இப்போ தான் உனக்கு நியாயம் எதுங்கிறது புரிஞ்சிருக்குது, ஆனால் எனக்கு சுட தெரியாது, அதனால் நான் வந்து புலியோட கையை, அதாவது முன்னங்காலை பிடிச்சிக்கிறேன், நீ புளியை சுடு அப்படின்னார். உடனே அந்த பெரியவர் மூட்டையை கீழே வச்சுட்டு புளியை பிடிச்சிக்கிட்டார். அந்த ஆள் அந்த மிருகத்தை

0: சுடுறதுக்காக சுட்டானா அந்த சத்தத்தில் இதுவும் தப்பிச்சு போயிட்டு தான் புளியும். நல்ல வேளை நம்ம பிழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பேசிட்டு வந்தாங்களாம். அதாவது அறிவுள்ள கருணைன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி ஒரு கதை சொல்கிறது உண்டு. நம்ம ஆட்கள்லாம் வந்து கருணை காட்டுறதுல எத்தனையோ ரகம் இருக்குது. அதுக்கு உதாரணம் சொல்கிறேனே, ஒரு ஆள் வந்து குளத்தில் விழுந்துட்டார், நீச்சல் தெரியாது, தத்தளிச்சுக்கிட்டு இருந்தார். இன்னொரு ஆள் அதை பார்த்து இறக்கப்பட்டார், உடனே தண்ணியில் குதித்து அவரை கரைக்கு இழுத்துட்டு வந்துட்டார். என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றிங்க, உங்களோட ஜீவகாருண்யத்தை பாராட்டி ஒரு 50 காசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் என்கிட்ட 1 ரூபா நோட்டாக இருக்குது, அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாரான் அவர். அதுக்கு இவன் சொல்லியிருக்கான், அப்படின்னா இன்னொரு தடவை இந்த குளத்தில் விழுந்துருங்க, காப்பாற்றுறேன், 1 ரூபாயை கொடுத்துருங்க அப்படின்ட்டுருக்கான். இந்த கருணையை வந்து எந்த ரகத்தில் சேர்க்க முடியும்?
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

நேர்களை இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் இன்றைக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக நிகழ்ச்சியில் நேரலையில் பங்கேற்கிறார் இளம் தொழில் முனைவோர் எம் ஜெகன் அவர்கள்.

நிகழ்ச்சி நடத்ததாக வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகும் நேயர் முசீர், அதாவது முகமது முசீர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகமாகிறாரு. அவர் ஒரு பாடலும் கேட்டிருக்காரு, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற திரைப்படத்திற்காக அனிருத்தோட சில ரொம்ப அழகான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. முசீர் உங்களுக்காக

0: Viking Bunions and Briefs.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: Viking Bunions and Briefs.
1: நிறைய பெற்றது இன்றைய பொன்னியின் புதுப்புணல். மறுபடியும் 10:05 உங்களை நீங்கள் கேட்டவில சந்திக்கிறேன். நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: நிலையத்தில் நேரம் காலை 9 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: பெண்ணிற் பெருந்தக்க யாவுல என்றார் திருவள்ளுவர். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்லதுரும் கழுமள வளநகர், பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். ஆக பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே என்று குறிப்பிடுவார். பெண் என்பவள் நாம் அழும்போது அரவணைக்கும் அன்பு தாய், நாம் தளர்வுறும்போது தாங்கி பிடிக்கும் தங்கை தமக்கை, நாம் சோர்வுற்ற போது துன்பங்களை பகிர்ந்து கொள்கிற வாழ்க்கை துணைநலம், இப்படி எல்லா நிலைகளிலும் இணைந்து வருகிறவர்கள்தான் பெண்மை. அதைத்தான் திருநாவுக்கரசு பெருமான் அருமையாகச் சொல்வார். முன்னம் அவனுடைய

0: நாமம் கேட்டாள், மூர்த்தி அவளிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெம்மான் அவனுக்கே பிச்சியானாள் என்று சொல்வார். தலைவனும் தலைவியும் கலந்து வாழ வேண்டிய காதல் வாழ்க்கையும் பக்தி வாழ்க்கையும் ஒரு சேர எண்ணி பார்ப்பார். தலைவனும் தலைவியும் கலந்து வாழ்கிற காதல் வாழ்க்கையில் தலைவனின் பெயர் தெரியாமல், ஊர் தெரியாமல், உறவு தெரியாமல் தொடங்குகிற அந்த நண்பின் உறவு பின்னாளில் எல்லாம் என் தலைவன்தான் என்று சரணாகதி அடையும். அதைப் போலவே பக்தி வாழ்க்கையில் முதிர்ந்த நிலையில் எல்லாம் இறைவனே என்ற சரணாகதி தோன்றும் என்று குறிப்பிடுவார். பெண்கள் பார்கழி வாதத்தில் ஒன்று நோற்பார்கள். நோன்பு காலம் எதற்காக? நல்ல வாழ்க்கை துணை நலம் அமைய வேண்டும் என்று நோன்பு நோற்பார்கள். அதற்காக அவர்கள் மேற்கொள்கிற தவத்தின் அடையாளம் என்ன? மார்கழி மாதத்தில் நோன்பு நோற்று நல்ல தலைவன் கிடைப்பான் என்று. முன்னை பழமைக்கும் பழமையாய், பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பற்றியனாய் இருக்கிற இறைவனின் அடியவர்களே என் கணவர் ஆக வேண்டும் என்று நோன்பு நோற்பார்கள். அப்படி நோன்பு நோற்பதன் பலன் என்ன? அவர்களுக்கு நல்ல தலைவர் வைக்கப் பெறுவார். எப்படிப்பட்ட கணவர்? சிவனின் அடியவர்கள் தங்களின் கணவர்களாக வேண்டும். எதற்காக? சிவனின் அடியவர்கள், அவன் மீது அக்கறை கொண்டவர்கள், சிவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள், தலைவன் எவ்வழியோ அவ்வழியில் செயல்படுகிற தொண்டர்கள். எப்படி ஆழகால விஷத்தை உண்டு உலகத்தை காத்தான் தலைவன் சிவபெருமான், அதைப்போல தன்னை தியாகமாக இருக்கக்கூடிய, தியாகத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய நிலையில்தான் அவன் அடியவர்களும் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் எங்கள் கணவராக வேண்டும் என்று நோன்பு நோற்பார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வதைப் போல. ஆனால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றால் என்ன நடக்கிறது? மார்கழி மாத நோன்பின் பயன், தை பிறந்து அவர்களுக்கு வாழ்க்கை துணை நலம் நலமாய் மலரும் என்ற நிலையை நாம் எண்ணி பார்க்கிறோம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 9:05. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
2: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
2: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைகிறோம் வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில். தினமுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஒளி வீசக்கூடிய அந்த சூரியனை வெறும் வெயிலாக மட்டுமே பார்த்த காலம்லாம் மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சூரிய ஒளியே மின்சாரமாக, சேமிப்பாக, வியாபார வாய்ப்பாக சிலருக்கு மாறியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மறுக்க முடியாது தான். அதனால தான் சூரியன் உதிக்கும் வரை இங்கே வாய்ப்புகளுக்கும் முடிவில்லை என்பதற்கு சிறந்த உதாரணமாக சோலார் துறையில் வெற்றிகரமாக பயணித்து வரக்கூடிய இளம் தொழில்

0: இவர் எம் ஜெகன் அவர்கள் நேரலையில நம்மோடு இணைக்க இணைந்திருக்காரு. சோலார் சம்பந்தமாகவும் சோலார் பேனல் அமைக்கக்கூடியது அது சம்பந்தமாகவும் அதுல அரசு மானியத்துல வந்து சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு எந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அது குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு நேர்கள் நீங்களும் நேரலையில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். புதிய நேயர்கள் 0343 42 24 40 30 இந்த எண்ணிலோ 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்கள் அழைக்கலாம். நம்மளுடைய மற்ற நேயர்கள் 0343 42 24 40 31 என்ற எண்ணிலோ 94 86 65 20 25 இந்த இரண்டு எண்கள் அழைத்து நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். இன்னைக்கு வானொலியில் வசந்தம் நம்பிக்கை நட்சத்திரமாக இளம் தொழில் முனைவோர் எம் ஜெகன் அவர்கள் நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார்.
1: தர்மபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் வந்து ரிப்பீட்டடாக ஒருத்தர் செய்கிறாங்கன்னா அதை பார்த்து இன்னொருத்தர் அப்படியே செஞ்சிட்ருப்பாங்க. இந்த சோலார் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரேர் தான், அது பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ தான் பூம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வகையில் இந்த பிஸ்னஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க?
1: ஓகேங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே ஒவ்வொரு பிஸ்னஸ் வந்து பூமில் இருக்கும், அப்பப்போ நம்ம அதை நோக்கி போயிட்டுருப்போம். இப்போ நான் வந்து இது ரிலேட்டடாக நான் ஆல்ரெடி ஒரு ஹாபியாக பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் சோலார் ரிலேட்டடாக ஒரு 5-6 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பப்போ தமிழ்நாடு எலக்ட்ரிஷியன் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒரு அசோசியேஷன் இருக்குங்க, அதில் போய் நான் அவங்களுடைய ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து ப்ரைம் மினிஸ்டர் மன் கி பாத் ப்ரோக்ராமில் வந்து இது ரிலேட்டடாக பேசியிருந்தாங்க. ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு சோலார் முக்கியத்துவம், ப்ரெசென்ட்டில் எந்தளவுக்கு இம்பாக்ட் பண்ணுங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இதை பார்க்கும் போது தான் ரொம்ப ஆர்வமாகி இதையவே தொழிலாக எடுத்து பண்ணலாம்னு நினச்சி பண்ணேன். ஒரு 2.5 வருட காலமாக இதை சிறப்பாக தர்மபுரியில் செஞ்சிட்ருக்காங்க.
0: சரிங்க சார். நம்ம அதாவது மாதத்திற்கு ஒரு முறை நம்மளுடைய பாரத பிரதமருக்கு இருக்கக்கூடிய அந்த மன் கி பாத்தில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் மாறியிருக்கு அப்படிங்கிறதே பெரிய ஒரு மோட்டிவேஷன் தான் எல்லாருக்கும். முக்கியமாக வந்து நிறைய பேருக்கு நம்மளுடைய லிசனஸுக்கு முக்கியமாக சாதாரண மக்களுக்கு எளிமையாக சொல்லி புரிய வைக்கணும்னா இந்த சோலார் எனர்ஜி என்ன அதை சொல்லுங்கள் சார்.
1: ஸோ எந்த ஒரு நம்மளுடைய எக்யூப்மெண்ட்ஸாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும் ஆப்ரேட் ஆகிறதுக்கு. அந்த எனர்ஜி நம்ம இப்போ இவ்வளோ நாளாக நம்ம வந்து இந்த ஃபாசில் ஃபியூல்ஸை, பெட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள் நிலக்கரியில் இருந்தாலும் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ என்னென்னா அது அழிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய எனர்ஜி, நம்ம விண்ட் எனர்ஜி, ஜியோ தெர்மல் நிறையா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இதில் நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே ரொம்ப சிறப்பாக கிடைக்கக்கூடியது சோலார் எனர்ஜி தான். இந்த சோலார் எனர்ஜிங்கிறது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு சேட்டலைட்ஸில் யூஸ் பண்ணாங்க, இப்போ அதே சோலார் பேனல்ஸை நம்ம பூமியில் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டைரெக்டாக சோலார் பேனல் செட் பண்ணுவோம், சூரிய ஒளியிலிருந்து வரது அந்த பேனலில் பட்டு அது அப்படியே எலக்ட்ரிசிட்டியாக மாறுது. அதை நம்ம எடுத்து வீட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம், இல்லை பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி நம்ம தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிறோம். இது இந்த மாதிரி தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குங்க இதுக்கு.
0: சரிங்க. நம்மளோட நேயர் இருக்காரு, பேசிடுவோம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். நான் நவீன் பேசுகிறேன்.
0: ஸ்கேலுங்க நவீன்.
2: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: இப்ப சார், இப்ப நீங்க சோலார் பேனல் பத்தி நிறைய தகவல் சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்க. இப்ப என்னுடைய சந்தேகம் என்னன்னா, இந்த மலைவாழ் மக்கள், இந்த காடுகள்ல வசிக்கிற பழங்குடியினர் மக்கள் எல்லாமே எப்பவுமே கவர்மெண்ட் கிட்ட வந்து கரண்ட் வசதி வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா அதுக்கு வந்து அந்த ஒயர் கனெக்ஷன் இருக்கிறதால அனிமல்ஸுக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்ப நீங்க சொல்ற இந்த சோலார் கான்செப்டே அந்த டிரைபல்ஸ் பீப்புள், அந்த காடு பகுதியில வசிக்கிற மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும், அவங்களுக்கு செக் பண்றதுக்கான
1: வனவிலங்குகளுடைய தாக்கங்கள் நிச்சயமா இருக்கும், குரங்கு அந்த மாதிரி விலங்குகளுடையது இருக்கும். இங்க நம்ம நிறைய இடத்துல இப்ப செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடத்துல சோலார் லைட்ஸ் அமைச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப ஹை பவர் லைட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோலார் பம்ப், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே சோலார் பம்ப்ஸ் தான் இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, இதை கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி யானைகளுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா பம்ப் செட் கொண்டு வந்து எலக்ட்ரிசிட்டி அங்கே கொண்டு வர முடியாதுன்றதுனால பேனல் போட்டு அங்கே அமைச்சு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இது இப்போ ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு நிறைய இடத்துல. ஃபியூச்சரில் எல்லா இடத்துலையுமே சோலார் வந்து நிச்சயமாக அமைச்சு பயன்படும் வகையில் தான் நிச்சயமாக செய்ய போகிறாங்க.
0: சரிங்க சார். நம்மளோட நேயர் பேசிடுவோம். வணக்கம். சரிங்க சார். இப்போ இவர் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் ஒரு சோலார் அமைக்கணும் அப்படின்னா எப்படி அதை எவ்வளோ இதில் அமைக்கலாம், எவ்வளோ செலவில் அது ஆகும், அதே மாதிரி இதில் வீட்டில் அமைக்கிறப்ப எந்த மாதிரியான இடையூறுகள், இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ்லாம், இப்போ காட்டில் அப்படிங்கும் போது இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு சொன்னீங்களா, வீட்டில் இருக்கிறதுல என்ன மாதிரியெல்லாம் வரும்?
1: இப்போ வீட்டிலன்னு பண்ணும்போது அதாவது நம்ம எந்த விதமான பாதிப்புகளும் டைரெக்டாக இருக்கிறது இல்லைங்க. இப்போ நம்ம பாதிப்புன்னு சொன்னால் இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடிய விதங்களில் தான் பாதிப்பு. ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணலைன்னா இது ஒரு பவர் பிளான்ட்,

0: பாதுகாப்போடு தான் நம்ம பண்ணணும். ப்ராப்பராக பண்ணலைன்னா சிரமம் தான், ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ப்ராப்ளம்ஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக பண்ணணும். ஸோ வீடுகளில் அமைக்கணும். வீடுகள் அமைக்கும் பொழுது கவர்மெண்ட்டு மானியமே இருக்குது இதுக்கு. ஸோ எவ்வளோ யூனிட், ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கான சோலார் போடலாம். போடும் பட்சத்தில் அவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லும் 95% வரை குறையுது.
1: சரிங்க,
0: அந்த மாதிரி இருக்குங்க.
1: சரிங்க சார், இப்போ நம்ம அரசு மானியம் மூலமாக சோலார் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த மானியத்தில் என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்குது, எப்படி அதை அணுகணும் மக்கள்? இப்போ அரசு மானியம்னு சொல்லிட்டீங்க, ஆனால் சாதாரண மக்களுக்கு அது எப்படி அணுகணும், எங்கே போய் கேட்கணும், எப்படி பண்ணணும், இல்லை நீங்கள் எப்படி அதை எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க.
0: ஓகேங்க, இது பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூபிள் எனர்ஜி இதை முன்னெடுத்திருக்காங்க. கடந்த 3 வருட காலமாக இது போயிட்டுருக்கு. ஆல் ஓவர் இந்தியாவில் 1 கோடி வீடுகளுக்கு இதை வந்து செயல்படுத்தணும்னு முடிவு பண்ணி 75,000 கோடி வந்து மானியமாக செட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மானியம், இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரிசிட்டி பில் 2,000 ரூபாய்க்கு மேலே வரவங்க எல்லாருக்குமே பெனிஃபிட் இருக்குது. யார் வேணாலும் போடலாம், அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பெனிஃபிட் இருக்கும். யாருக்கு அந்த மாதிரி போடணுமோ அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கணும், ரூஃப் வந்து காங்கிரீட் ரூஃபாக இருக்கணும். அவங்க வந்து கரண்ட் பில் இந்த மாதிரி அதிகமாக வருதுன்னா ரெஜிஸ்டர்ட் வெண்டர்ஸ் அவங்கவுங்க ஏரியாவிலேயே இருப்பாங்க. சோலார் பண்ணுறது நிறைய பேர் இருந்தாலும் ரெஜிஸ்டர்ட் வெண்டர்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி மானியத்தில் உங்கள் வீட்டுக்கு போட்டு கொடுக்க முடியும். ஏன்னா அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது, அதனால் போட்டு கொடுக்க முடியும். அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க விதத்தில் அவங்க வந்து உங்களுக்கு எல்லா டாக்குமெண்டேஷனும் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்து உங்களுக்கு சோலார் போட்டு உங்களுடைய மானியமும் உங்கள் அக்கௌண்ட்டில் வர அளவுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துருவாங்க.
1: சரிங்க, நம்மளோட நேயருக்காரு பேசிடுவோம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாருக்கு இருந்து பேசுறீங்க?
2: இங்க நளகிரி பாட்டுக்காரலூர்.
1: சரிங்க, கேளுங்க.
2: அத மேடம், அது டே டைம் தான மேடம் வரது?
1: எப்படி அது வொர்க் ஆகுது, டே டைமா நைட் டைமா, எப்படி அது ப்ரோசிஜர், எப்படி அது உள்ள வொர்க் ஆகுதுன்னு கேக்குறீங்க?
2: ஆமா மேடம்.
1: சரிங்க, கேட்றுவோம்.
0: ஓகேங்க, வணக்கம் சார். சார், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சோலார் பேனல் இருக்கும் பொழுது அதனுடைய ஆப்ரேட்டிங் டைம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் இருந்துட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் உங்களுக்கு 7 மணிக்கெல்லாம் ஆரம்பித்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கூட அது எஃபிஷியண்ட்டாக வேலை செய்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஃப்யூச்சரில் நிலா வெளிச்சத்திலிருந்து கூட சோலார் எனர்ஜி எடுக்கும், அதாவது சோலார் எனர்ஜின்னு சொல்ல முடியாது, சோலார்னா சூரியன், அதே பேனல் நிலவு வெளிச்சத்துலேயும் அது எடுக்கக்கூடிய ஓரளவுக்கு எடுக்க முடியுன்ற மாதிரி தான் உற்பத்தி பண்ண, அதாவது ஆர்&டியில் போயிட்டுருக்குது. ஃப்யூச்சரில் நிச்சயமாக அதுவும் வருங்க.
1: சரிங்க, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கங்கள.
1: வணக்கம்.
3: நான் சேலம் மாவட்டம் குளத்தூர்ல பலகடை குருநாதன் பேசுறேன்.
1: சரிங்க, கேளுங்க.
3: சிறப்பு ஐயாவுக்கு வணக்கம்.
0: வணக்கம்ங்க
3: ஐயா. நாங்க புது வீடு கட்டலாம் இல்லைங்களா, அதுக்கு சோலாரே போடலாங்களா, இல்ல கரண்ட் சேர்ந்து இணைக்கணுமாங்கண்ணே?
0: நீங்க ஈபின்றது தவிர்க்க முடியாததுங்க. ஏன்னா மேகமூட்டமாக இருந்தாலோ இல்லை உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டாலோ நீங்கள் வேறு வழி இல்லை, எலக்ட்ரிசிட்டி கன்ஃபார்மாக வேணும். ஓகேங்க, நீங்கள் நிச்சயமாக சோலார் போடலாங்க, உங்களுடைய கரண்ட் பில்லும் குறையும், உங்களுடைய தேவைகளும் நிச்சயமாக அதில் செட் ஆகும். ஆனால் ஈபிக்கு முழு மாற்று அப்படின்றது இப்போதைக்கு சோலார் இல்லைங்க, ஈபின்றது நிச்சயமாக வேணும்.
1: வணக்கம்.
4: வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம், சொல்லுங்க.
4: நெஞ்சோ கலந்து ராணி பேசுறேன். இந்த சோலார் பேனல்ன்றது ஏக்கர கணக்குல ஒரே இடத்துல போட்டா ஏதாவது ஊருக்கு பாதிப்பு ஆகுமான்னு கேக்குறாங்க ஐயா.
1: சரி, கேட்டுருவோம்.
0: இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏக்கர் கணக்கில் இந்த மாதிரி மெகாவாட் பிளான்ஸ் எல்லாமே சோலார் இப்போ ரொம்ப பிரசித்தியாக வந்துட்டுருக்குது, எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்ருக்காங்க. இது அதை நான் சொன்ன மாதிரி தான், இன்ஸ்டலேஷன் ப்ராப்பராக அங்கங்கே லைட்னிங் அரெஸ்டர்ஸ்லாம் வச்சு இந்த மாதிரி செய்யும் பட்சத்தில் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கவர்மெண்ட் அப்ரூவல் இந்த மாதிரி எங்கே சோலார் போடணும், அந்த மாதிரி மெகாவாட் லெவலில் போடணுன்றது வந்து கொடுத்துருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டில் போடக்கூடாது, பாதிப்படைகிற மாதிரி இடங்களில் போடக்கூடாதுங்கிறது தான் ரெகுலேஷன்ஸே இருக்குது. ஸோ இதெல்லாம் உட்பட்டு தான் கவர்மெண்ட் வந்து கரெக்டான இடத்துல போடுறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க.
1: சரிங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆயுஷா சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்தன் கோ சரி சரி.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
9: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: நேரம் சரியா 9:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இயற்கை நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு சூரிய ஒளி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு பரிசை சரியாக பயன்படுத்தினா நமக்கு பணமும் மிச்சம், சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான தலைப்பை தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்பிக்கை நட்சத்திரத்தில் இளம் தொழில் முனைவோர் எம் ஜெகன் அவர்கள் நேரலையில் நம்மோடு இணைந்து சோலார் சம்பந்தமான பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்துட்ருக்காரு. நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். புதிய நேர்கள் 0043 42 24 40 30 இந்த எண்ணில் 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்கள் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 0043 42 24 40 31 94 86 65 20 25 இந்த இரண்டு எண்களை அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
11: வணக்கம்.
10: வணக்கம். யார் எங்க இருந்து
11: பேசுறீங்க?
10: சரிங்க, கேளுங்க.
11: கூட இருக்கு சார். வணக்கம்.
12: வணக்கம் வணக்கம் சார்.
11: இந்த சோலாரை பத்தி சார் கொஞ்சம்

0: நிச்சயம் பண்ணலாங்க. அது இப்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லாவே போயிட்டு இருக்கு, நிறைய இடத்துல அதான் பண்ணிட்டு இருக்காங்க. சார் இப்போ நிச்சயமாக சிக்கனமாக இருக்குங்க. உங்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடங்களில் கரண்ட் பில் நிச்சயமாக அதிகமாக வருது. இந்த சோலார் மூலியமாக போடுறதுன்னு பட்சம் உங்களுக்கு காலையிலேருந்து
1: நம்ம போர்க்கெல்லாம் சர்வீஸ் வாங்கினா அது எத்தனை குதிரை ஓட்டத்தில் வாங்கினா அது நல்லா இருக்கும். அஞ்சு எத்தனை அது எவ்வளோ இது செஞ்சால் நல்லா இருக்கும். ஒரு போருக்கு ஒரு 700-800 அடி போர் ஆழத்துக்கு அதுக்கு எவ்வளோ எத்தனை வாட்ஸ் மெகா வாட்ஸில் செட் பண்ணால் நல்லா இருக்கும்.
0: ஓகேங்க. இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ஜென்ரலாக எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு கிணத்துக்கோ அல்லது போர்வெல்க்கோ நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு சோலார் பம்ப் போடுவீங்க. அந்த பம்ப் சோலார் பம்ப் இல்லை, ஜென்ரலாக ஒரு பம்ப் நீங்கள் போடுவீங்க, ஏசி பம்ப் போடுவீங்க. அந்த பம்புக்கு என்ன தேவையோ நீங்கள் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கலாம். அப்படி இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சோலார் போட்டுக்கலாங்க. ஒரு 5 HP போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு 7.5 HP டிரைவும் ஒரு 10 பேனல் போட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லை விட இது சோலார் இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியல் அதிகமாக இருந்தாலும் ஒரு 3-4 வருஷத்தில் போட்ட அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துடலாங்க.
2: சரிங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: மேம் வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேன். சார், இந்த சூழலுக்கு இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அப்படிங்கறது ரொம்பவே கெடுதல் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்றோம், அதை எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான சுற்றுப்புறத்துக்கு தீங்கு விளைவிக்காத பொருட்களை எடுத்துட்டு போகலாம், எனக்கு இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஸோ இப்போ நிச்சயமாக பிளாஸ்டிக்னால ப்ராப்ளம் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியுது. இதுக்கு மாற்றாக தான் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து மஞ்சள் பை திட்டம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. நம்மளும் தனிப்பட்ட முறையில் நம்மளுமே முயற்சி எடுக்கணும். இப்போ நிறையா வந்து இந்த ஜூட்டில் செய்யப்பட்ட பேக்ஸ் யூஸ் பண்ணுறோம், நம்ம கிளாத்தில் பேக் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாமே நம்ம வந்து கூடவே ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம கடைக்கு போகும்போது ஒவ்வொன்றும் நம்ம கூடவே எடுத்துகிட்டு போனோம்னா இந்த பிளாஸ்டிக்னுடைய இதை நம்ம நல்லாவே தவிர்க்கலாம். கவர்மெண்ட் என்ன ரெகுலேஷன்ஸ் போட்டாலும் நம்ம ஸ்டெப் எடுத்தால் மட்டுமே அதை நிச்சயமாக குறைக்க முடியுங்க.
2: சரிங்க சார், நம்மளோட நேயருக்கார் பேசிருவோம். வணக்கம் வணக்கம்
4: வணக்கம்
2: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல இருந்து பேசுறேன்.
2: உங்க பேர்?
4: பூவரசன்.
2: சரிங்க, கேளுங்க பூவரசன்.
4: சார், இப்ப நார்மலா ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்க வீட்டுக்கு சோலார் பேனல் போடணும்னா எவ்வளவு சார் செலவாகும்?
0: ஓகேங்க. இப்போ நம்ம ஜென்ரலாக 5 பேர், இப்போ நம்ம வாட்டர் ஹீட்டர்னா தான் நம்ம எத்தனை பேர் இருப்போன்றது கணக்கு போடணுங்க. சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தரே எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை 10 பேர் இருந்தால் கம்மியாக கூட யூஸ் பண்ணலாம். எவ்வளோ தேவை ஒரு வீட்டுக்கு இருக்குது, 2 மாதத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி போடலாம். எக்ஸாம்பிள், 300 யூனிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 கிலோவாட் போட்டால் போதும். 600 யூனிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 கிலோவாட் போட்டால் போதும். இது வந்து இதுதான் பேசிக் மெக்கானிசம்ங்க.
2: சரிங்க சார், நம்ம இப்போ வந்து இந்த அரசு மானியம் பற்றியெல்லாம் பாடலுக்கு முன்பு பேசிகிட்டு இருந்தோம். அந்த அரசு மானியம்லாம் எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்க, மானியம் எவ்வளோ கொடுக்குறாங்க மக்களுக்கு, அதே மாதிரி இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க, இது எவ்வளோ காலத்தில் நமக்கு கிடைக்குது, அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுங்க சார்.
0: ஓகேங்க. இப்போ அரசு மானியம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய பிரதான் மந்திரி சூரியகர் முஃப்த் பிஜிலி யோஜனா, அதாவது பிரதம மந்திரியின் இலவச சூரிய வீடு மின்சார திட்டம்னு சொல்லுவாங்க. இதில் 1 கிலோவாட் ஒரு வீட்டுக்கு சோலார் போடும்பொழுது 30,000 ரூபாய் மானியம் வருது. 2 கிலோவாட் போடும்போது 60,000 ரூபாயும், 3 கிலோவாட்லேருந்து 10 கிலோவாட் வரை எவ்வளோ போட்டாலும் 78,000 மானியம் வருதுங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுக்கு வந்து 5,000 ரூபாய் பில் வருது. அவங்களுடைய கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 900 யூனிட் வரையும் அவங்க கன்சியூம் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்களுக்கு 3 கிலோவாட் போட்டால் போதுமானது. இந்த 3 கிலோவாட்டில் இவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் வரும் அந்த போடுறதுக்கு. இதில் அரசு மானியம் வந்து 78,000 வந்துடுது. ஸோ மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 122,000 தான் அவங்களுடைய நெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுற 5,000 நம்ம பார்க்கும்பொழுது அதிகபட்சம் 4 வருடங்களில் போட்ட அமௌண்ட்டை அவங்க எடுத்துட முடியும். 4 வருடத்தில் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீ மாதிரி தான். கம்பெனி வாரண்டியும் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் இருக்குங்க.
2: சரிங்க, லைஃப் டைமும் 30 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம்.
0: லைஃப் டைம்னு சொல்கிறத விட வாரண்டி
2: 30 வருஷம்,
0: லைஃப் டைம் 50 வருஷம் கூட வரும்.
2: ஓகே. சரிங்க, நம்மளோட நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம் வணக்கம்.
5: ஹலோ,
2: யார் எங்க இருந்து பேசுறீங்க? கேளுங்க முனியம்மா, உங்களுக்கு சோலார் சம்பந்தமா என்ன கேள்வி கேட்கணும் கேளுங்க.
5: வீட்டுக்கு போர் போட்டுங்கறங்க.
2: ம்,
5: அது அதுக்கு வந்து இன்னும் கரண்ட் வாங்கல.
2: சரி,
5: அதனால சோலார் போட்டா எவ்வளவு இதாகும்னு தெரிஞ்சுக்கணும்.
0: ஓகேங்க. இப்போ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ போர் போட்டிருக்கீங்க, எவ்வளோ ஆழம் போட்டிருக்கிறீங்க, இதை பொறுத்து தான். தோராயமாக நம்ம பார்க்கும்பொழுது இந்த மாதிரி சிஸ்டம் வந்து ஒரு 1.5 லட்சத்துலேருந்தே நம்ம வந்து செய்ய முடியும். ஒரு 500 அடி போர் போட்டிருக்கீங்க, அதில் பம்ப்

0: கேட்குறீங்கன்னா ஒரு 1.5 லட்சத்துலேருந்து நம்ம இதுக்கு போட்டுக்க முடியுங்க. உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் நீங்கள் கரண்ட் பில் கட்டுறதை விட டீசல் ஜென்ரேட்டர் போட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறத விட இதுக்கு கம்மியான செலவு தான். ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம், மெயின்டெனன்ஸ் எதுவும் கிடையாதுங்க இதில்.
1: சரிங்க சரிங்க சார். முக்கியமாக இப்போ பார்த்தோன்னா வீடுகளுக்கு போடுறதும், நம்ம இப்போ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லை வந்து கமர்ஷியல் பில்டிங்ஸ் இருக்கும், இதுங்களுக்கெல்லாம் எப்படி எந்த மாதிரி போடுறீங்க? இப்போ அந்த சோலார் பேனல் அப்புறம் வந்து ஹீட்டர் அப்படியே சொன்னீங்க, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த சப்சிடி ஸ்கீம் ஒன்று சொல்லியிருந்தேன், இது வீடுகளுக்கு மட்டும் இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்குதுங்க. வீடுகளுக்கு மானியம் 30,000, 60,000, 78,000 சொன்ன மாதிரி, அப்பார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோவாட்டுக்கு 18,000 வரை தராங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அதிகபட்சம் 500 கிலோவாட் வரைக்கும் நம்ம போட முடியும், எல்லாருமே சேர்ந்து அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக போட முடியும். ஸோ அதுக்கும் மானியம் இருக்குது. இது இல்லாமல் கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியலுக்கு மானியம் கிடையாது, ஆனால் அவங்களுக்குமே எலக்ட்ரிசிட்டி பில்லை ரொம்ப அதிகமாக வரும். 1.5 லட்சம் ரூபாய் கரண்ட் பில் வர இடத்துல அவங்களுக்கு பில் வந்து 40,000, 50,000 வரும். ஸோ அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சீக்கிரமாக வந்துடும். நீங்கள் அடுத்தது ஹீட்டர்னு ஒன்று சொல்லியிருந்தீங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலார் பேனல் ஆப்ரேட் ஆகிறதுலேருந்து இது அப்படியே வேறுபட்ட மாதிரி தான் இருக்கும். சோலார் வாட்டர் ஹீட்டர், இது நம்ம வந்து தண்ணி சூடு பண்ணுறதுக்காக மட்டும் ஒரு டேங்க் இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு ரெண்டு விதமான மெத்தட் இருக்குங்க. ஒன்று ஈடிசின்னு வாங்க, ஏக்குவேட்டட் டியூப் கலெக்டர்ஸ்னு வாங்க, இன்னொன்று ஃப்ளாட் பிளேட் கலெக்டர்ஸ்னு வாங்க. ஸோ இதில் வந்து சூரிய ஹீட்டு நம்ம சோலார் பேனல் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெளிச்சம் சோலார் சன்லைட்லேருந்து வர வெளிச்சத்தை வச்சு தான் ஆப்ரேட் ஆகும். இது வந்து சன்லைட்லேருந்து வரக்கூடிய ஹீட்டை வச்சு ஆப்ரேட் ஆகும். இது ஹீட் ஆ அந்த டியூப்பில் ஹீட் படும்பொழுது அந்த தண்ணி சூடாகி மேலே வந்து ஒரு டேங்க் வச்சுருப்பாங்க, நம்ம ஃப்ளாஸ்க் மாதிரி தான், அதில் போய் தண்ணி சூடான தண்ணி ஸ்டோர் ஆகிடும். எப்போல்லாம் நீங்கள் பைப் திறக்கிறீங்களோ அது வழியாக உங்களுக்கு சூடான தண்ணி வந்துட்டு இருக்கும்.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ, வசந்தன்கோவில் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள், கிருஷ்ணகிரி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்,
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
3: Students, listen carefully.
4: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na best-a sollikitte polam.
5: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சோலார் சம்பந்தமான, சோலார் பேனல் சமைக்கக்கூடியது சம்பந்தமான பல்வேறு தகவல்களுக்கு நேரலையில் இணைந்து விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார்.

0: சோலார் சம்பந்தமான சோலார் பேனல் சமைக்கக்கூடியது சம்பந்தமான பல்வேறு தகவல்களுக்கு நேரலையில் இணைந்து விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் இளம் தொழில் முனைவோர் எம் ஜெகன் அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். புதிய நேயர்கள் 043-42-24-40-30 இந்த எண்ணிலோ 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்கள் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 043-42-24-40-31-94-86-65-20-25 இந்த இரண்டு எண்கள் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். சார், இப்போ சோலார் சம்மந்தமாக நிறைய தகவல்கள் கொடுத்துட்ருக்கீங்க. முக்கியமாக இது வந்து சோலார்னாலே கண்டிப்பாக சூரிய ஒளி வேணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், மழை காலம்லாம் வந்துருச்சு அப்படின்னா எப்படிங்க இந்த சோலார் ஒர்க் ஆகும், எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறது, அதை எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: ஓகேங்க. ஸோ சோலார்னாவே சூரிய வெளிச்சம் இருந்தால் தான், வெளிச்சம் இருந்தால்தான் அது போதுமான அளவு எடுத்துக்கும், தேவையான அளவு எடுக்கக்கூடியது அதுதாங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு சோலாரில் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 4 மணி நேரம் தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது, இன்றைக்கி 8 மணி நேரம் வரை ஆப்ரேட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அதுலேயும் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு அதில் 20% எஃபிஷியன்சியோடு அது வேலை செஞ்சிட்ருக்கும் இப்போ இருக்கிற டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபியூச்சரில் இன்னும் ஆக ஆக 50% திறனோடு அது வேலை செய்ய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்குது.
0: சரிங்க, நம்மளோட நேயர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ சார். வணக்கம்
1: வணக்கம் சார்.
2: சார், இப்ப மழை நாள்ல வந்து தண்ணி மோட்டர்ல செட்டிங் போட்டோம்னா தண்ணி கம்மியா வருதுங்கிறாங்க, நல்லா
1: சார். இப்ப சொன்ன மாதிரி சோலார் பேனலுக்கு சூரிய வெளிச்சம் நிச்சயமா அவசியமா தேவை. இப்போ மழை வந்துட்டு இருக்கும் பொழுது பேனல் மேலேயே தண்ணி படிஞ்சிருக்கும், அப்ப அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சன்லைட் உள்ள போறதுக்கு தடையா இருக்குது. மேகமூட்டமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக வேலை செய்யுங்க, அதில் டவுட் இல்லை. ஆனால் மழை வந்துட்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக அதனுடைய திறன் குறைய தான் செய்யும், அதனுடைய ஃப்ளோ கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நாளாக நாளாக ஆர்&டி பண்ணிட்டு இருக்காங்க நிறைய கம்பெனிஸ், எஃபிஷியண்ட்டாக பேனல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது, ஃபியூச்சரில் இன்னும் பெட்டராக இருக்கும்.
0: சரிங்க சார். முக்கியமாக வந்து எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதை வந்து ஒரு லைஃப் டைம் அதிகமாக வரணும் அப்படின்னா அதோட மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சோலார் பேனல் வச்சுட்டா சரி, நமக்கு வந்து கரண்ட் பில் குறைஞ்சிடும், நமக்கு வந்து கரண்ட் பில்லே வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் கூட அதுக்கு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை எப்படி மக்கள் எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அதை சொல்லுங்கள்.
1: ஓகேங்க. இப்போ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் அதனுடைய லைஃப் வரும், அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி. அதில் நிச்சயமாக இன்டர்னலாக நம்மளுக்கு டிப்ரிஷியேஷன் இருக்கும், தேய்மானங்கள் நிச்சயமாக இருக்கும். சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மெயின் ப்ராப்ளமே டஸ்ட்டு, மேலே நிறைய டஸ்ட் வரும். நம்ம போடுறதே ரூஃப் டாப் மேலே தான் போட போகிறோம், வீடுகளுக்கு மேலே அமைக்கும் பொழுது டஸ்ட்டு நிறையா உட்காரும். நீங்கள் 5 நாள்லேயே பார்த்தீங்கன்னா டஸ்ட் அதிகமாகிடும். ஸோ மினிமம் 15 நாளைக்கு ஒரு தடவை மேலே தண்ணி ஊற்றி விட்டு பேனலை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற மாப் கூட போடலாம், இதுக்குன்னு தனியாக ஒன்று வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாப், நம்ம மெட்டல் எதனாவது பட்டுச்சுன்னா அதில் கீரல் விழுக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எந்த விதமான ஹார்ஷ் கெமிக்கல்ஸ், நம்ம அந்த கெமிக்கல்ஸ் போட்டு எதுவுமே பண்ணாமல் வெறும் தண்ணி பிளெயினான வாட்டர் போட்டு பண்ணால் போதும். ஏன்னா மேலே வந்து ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங் போட்டிருப்பாங்க, அந்த கோட்டிங் போயிடுச்சுன்னா அதனுடைய திறன் ரொம்பவே குறைஞ்சி போயிடும். நம்ம வெறும் தண்ணியை மட்டும் ஊற்றி க்ளீன் பண்ணால் போதும், 15 நாளைக்கு ஒரு தடவை. உங்களுக்கு சாலிடாக 40 வருட காலகட்டம் அதனுடைய லைஃப் வந்துட்டு இருக்கும்.
0: சரிங்க, நேருக்காங்க பேசிடலாம். வணக்கம். வணக்கம்
3: சார். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
3: சோலார்ல வந்து தொழில் வாய்ப்பு ஏதாவது இருக்குங்களா? இதுல வங்கி கடன் ஏதாவது கிடைக்குங்களா?
1: ஓகேங்க.
3: இது எப்படி பயிற்சி எடுத்துக்கோங்க?
1: ஓகேங்க. இப்போ நிச்சயமா ஃப்யூச்சர்லேயும் சரி, இப்போ ப்ரெசென்ட்டில் நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான், ஃப்யூச்சரில் இது ரொம்பவே சிறப்பாக போகக்கூடிய பிஸ்னஸ் தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதில் டெடான் இருக்குங்க, தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ இது மூலியமாக ட்ரைனிங்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க, டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் ஒவ்வொரு தடவையும் இது பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாமல் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சில இதுலேயும் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இது இல்லாமல் நம்மளுக்கு ப்ரைவேட்டாக நிறைய பேர் வந்து இதுக்கான ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. எல்லா இடம் நிறைய இப்போ ட்ரைனிங்ஸ் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடச்சிட்டு இருக்குது, இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரி சென்டரில், உங்களுக்கு சிட்கோவில் இருக்கிற டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரி சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது, நீட்ஸு, யூஐஜிபி, பிஎம்இஜிபி நிறையா இருக்குது. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு மானியத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் அதை வச்சு நீங்கள் தாராளமாக முன்னெடுத்து பண்ணலாங்க.
0: சரிங்க. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த ஒரு பொருள், இப்போ முக்கியமாக ஒரு கோல்டு வாங்க போகிறோம் அப்படின்னா கூட அதோட ப்ரைஸ் எவ்வளோ, ஒரு கிராம் இன்றைக்கி எவ்வளோ ப்ரைஸ் குறைஞ்சிருக்கா, நேற்றை விட இன்றைக்கி குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போய் நம்ம எடுக்கிறோம். மக்களுக்கு அதில் வந்து ஒரு நாலேஜ் இருக்குது, ஒரு அவேர்னஸ் இருக்குது.

0: இந்த மாதிரி இப்போ நான் எனக்கு சோலார் போடணும் அப்படின்னு போகிறேன், இங்கே உங்ககிட்ட இருந்தாலும் சரி வேறு வேறு எங்கே போனாலும் சரி சோலார் பேனல் போடணும் அப்படின்னு ஒரு பிளைண்டாக போய் ஒரு கடையில் போய் பிளைண்டாக கேட்காம என்னென்னலாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றின ஒரு அவேர்னஸ் எந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் ஒரு சோலார் பேனல்கிட்ட போய் அணுகலாம், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இதில் நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குங்க. ஸோ சோலார் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக பார்க்குறது காஸ்ட். யார் காஸ்ட் கம்மியாக பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட டேரெக்டாக போகணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. யார் அதில் என்ன விதமான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்ன ஒயர் போடுறாங்க, என்ன விதமான பேனல் போடுறாங்க, என்ன விதமான இன்வெர்டர் போடுறாங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் அண்டு முக்கியமான விஷயம் இது. உங்களுக்கு 30 வருட காலம் அது வேலை செய்யணும்னா அதுக்கான 30 வருட காலம் அதனுடைய எக்யூப்மெண்ட்ஸ் கூட எல்லாமே வேலை செய்யணும். ஸோ அது நீங்கள் மெயினாக பார்க்கணும், என்னென்ன எக்யூப்மெண்ட் போடுறாங்கன்றதை பார்க்கணும், யூஸ் பண்ணக்கூடிய ஒயர்ஸ் என்னன்றது பார்க்கணும். இது இல்லாமல் சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ALMM இருக்க அப்ரூவ் லிஸ்ட் ஆஃப் மாடியூல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர்ஸ், இவங்க அப்ரூவ் பண்ண பேனலான்றதை பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம பேனல்ஸ்லேயே டயர் 1, டயர் 2, டயர் 3 மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் எடுக்கும்பொழுது டயர் 1 எடுக்கிறீங்களா, டயர் 2, 3 எடுக்கிறீங்களான்றது அது உங்களுடைய பட்ஜெட் பொறுத்தின விஷயம். நம்ம ஆனால் எல்லா பேனல்ஸுமே ஒன்று கிடையாது, ஆனால் எல்லா பேனல்ஸுக்குமே அதுக்கான திறன் இருக்குது. நீங்கள் எடுக்கும்பொழுது அந்த என்ன பிராண்ட் பேனல், டயர் 1, அது கவர்மெண்ட் அப்ரூவ்ட் பிராண்டா, இதெல்லாம் நீங்கள் பார்த்து எடுக்கிறது உண்மையிலே போதுமான விஷயம்.
0: சரிங்க சார், வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கங்க.
2: நான் பாப்பாரப்பட்டி இருக்கேன், எல் மாதுசாமி பேசுறேன்மா.
0: கேளுங்க ஐயா, கேளுங்க
2: ஐயா. வணக்கம் ஐயா. இந்த சோலார்ன்றது வந்து இந்த விவசாய நில சம்மந்தப்பட்டதுக்கு இந்த காட்டு விலங்கு வரதுக்கெல்லாம் சேகரிக்கிற மாதிரி வருதுமா, அது இருக்குங்களா ஐயா?
1: ஆமாங்க, இது சோலார் ஃபென்சிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேசிக்காக போடக்கூடிய நார்மலாக கம்பி வேலியெல்லாம் போடுவீங்க, அதை விட இது காஸ்ட் எஃபெக்டிவ் தாங்க. உங்களுக்கு அது ஒரே ஒரு சின்ன சோலார் பேனல்லையே அதனுடைய டிரைவ் வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு சின்ன சின்ன விலங்குகளாகட்டும், காட்டு பண்ணியிலிருந்து யானை வர வரைக்கும் கூட அது தடுக்கக்கூடிய நிறைய சாத்தியக்கூறுகள் அதில் இருக்குங்க. கவர்மெண்ட் நீங்கள் பக்கத்தில் இருக்குது இருக்குங்க. இது நீங்கள் ரிலேட்டடாக வந்து தாங்க, நீங்கள் உங்களுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும், அதில் நீங்கள் கேட்டிங்கனாவே அதுக்கான வெண்டர்ஸ் யார் இருக்கிறாங்கன்றதை பார்த்து உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு
0: சரிங்க. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து ஒரு இடைவெளிக்கு அப்புறம் பேசலாம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

நீங்கள் கேட்டுட்டு தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இப்ப சோலார் சம்பந்தமா நிறைய தகவல்கள் சொன்னீங்க. அரசு மானியத்தில் எப்படி வாங்கணும், எந்த மாதிரியான மானியம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி திட்டங்களாக இருக்கு, சோலாரை எப்படி மெயின்டைன் பண்ணும், இது மாதிரியான பல தகவல்கள் சொன்னீங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நேர்கள், நம்மளுடைய நேர்கள் நிறைய இளம் தொழில் முனைவர்கள் இல்லைன்னா இதுக்கு மேல ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி முன்னேறணும்னு சொல்லிட்டு ரொம்ப உந்துதலா இருப்பாங்க. நீங்க இவ்வளவு நேரம் பேசினதுல இந்த ஒரு இது கூட நல்ல ஒரு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதை எடுத்து ஒரு தொழிலா பண்ணணும்னு நினைக்கிற நம்மளுடைய இளைஞர்களுக்கு, உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு, நீங்க எப்படி, ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 2 இயர்ஸ்

0: டிப்ஸா இதுல என்னென்ன ஃபிளாஸ் இருக்கு, எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு எல்லாமே பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரைனா என்ன சொல்லுவீங்க?
1: ஓகேங்க, ஒரு சின்ன விஷயம் முன்னாடி அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேங்க. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகள், கமர்ஷியல் இண்டஸ்ட்ரீஸோ இல்லை பில்டிங்ஸ், எந்த பில்டிங்ஸ் மேலேயும் நம்ம சோலார் பேனல் அமைச்சு அதில் வரக்கூடிய எனர்ஜியை ஒரு மணி நேரம் நம்ம சேமித்து வச்சாவே அடுத்த 40 வருஷத்துக்கு அந்த எனர்ஜியை வச்சு நம்ம ரன் பண்ண முடியும். ஒரு மணி நேரம் நம்ம சேமிக்கிற எனர்ஜியை வச்சு அடுத்த 40 வருஷம் ஓட்ட முடியுன்றது அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ வாய்ப்புகள் அந்த அளவுக்கு இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிற ஒன்றே ஒன்று அதை பயன்படுத்தலை. ஸோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும்னா இப்போ இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும் பத்தாது, இன்னும் நிறைய பேருக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, நிறைய பேர் உள்ளே வரலாம். இப்போ பெட்ரோல் டீசல் விலை எல்லாமே ஏறிட்டு இருக்குது, அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாருமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. கார் ஆகட்டும் பைக் ஆகட்டும் எல்லாம் ஈவி பற்றி போயிட்டுருக்கு. ஸோ ஈவி நம்ம போனாலும் இதுக்கான எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து வருது? நிலக்கரியிலேருந்து எழுச்சியோ இல்லை இந்த மாதிரி தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து நம்மளுக்கு கிடச்சிட்டுருக்கு. ஸோ அதை நீங்கள் வீட்டில் சோலார் அமைச்சு நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோவாட் போட்டு வீட்டில் வந்து நெக்ஸான் காரை வச்சு சார்ஜ் பண்ணிக்கிட்டு கரண்ட் பில் வேறு 350 தான் வந்துட்டு இருக்குது. ஸோ 6000-7000 வர இடத்துல உங்களுக்கு 350 பெனிஃபிட் நல்லா இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ புதுசாக வரவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது, கவர்மெண்ட்லேயே இதுக்கான ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. இந்த நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஆகட்டும், இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி ப்ரைவேட் ட்ரைனிங் சென்டர்ஸ் நிறையா இருக்குது. இதை அவங்க கற்றுக்கிட்டு கவர்மெண்ட் அப்ரூவலோடு இவங்க தாராளமாக இந்த மாதிரி சிட்கோவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரி சென்டரில் போனாங்கன்னா நிச்சயமாக இவங்களுக்கான லோன்ஸ் கிடைக்குது. இவங்க தாராளமாக இதில் நான் அவங்க அப்ளை பண்ணி இவங்க தொழிலை எடுக்கலாம். ஃபியூச்சர் ஸ்கோப் ரொம்பவே நல்லா இருக்குது. இதில்
0: சரிங்க, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருவதற்கு வந்துட்டோம். நிறைய தகவல்கள் சொன்னீங்க, இப்ப கேட்டுட்டு இருக்க நேர்களே கூட உங்களை காண்டாக்ட் பண்ணணும், இது சம்பந்தமான கேள்வி கேட்கணும் அப்படின்னா எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணலாம்?
1: ஓகேங்க, என்னுடைய பேர் ஜெகன். நான் வந்து இந்த ஜேஜே சோலார்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சு பண்ணிட்டு இருக்கேங்க, தருமபுரி மாவட்டத்தில் அதியமான் கோட்டையில் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு சோலார் ரிலேட்டடாகவோ இல்லை தொழில் ரிலேட்டடாக எதனா உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்தால் என்னை தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 6383-02414. மறுபடியும் சொல்கிறேன், 6383-02414. நீங்கள் சோலார் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்னாலும், உங்களுக்கு வீட்டுக்கு சோலார் அமைக்கணும்னாலும் அல்லது சோலார் சம்மந்தப்பட்ட டவுட்னாலும் இல்லை தொழில் சம்மந்தப்பட்ட டவுட்னாலும் எதுனாலும் எங்களுக்கு எனக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம்.
0: சரிங்க சார், வெயில் அப்படின்னு நினச்சா வியர்வை தான்ப்பா ஞாபகத்துக்கு வரும் அப்படிங்கிறத மாற்றி, இப்போ வெயில் அப்படின்னாலே இன்றைக்கி மின்சாரமாக மாறியிருக்கு, சேமிப்பாக மாறியிருக்கு, எதிர்கால இளைஞர்களோட நம்பிக்கையாக கூட மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நீங்கள் ஒரு முன் உதாரணமாக இருக்கீங்க. உங்களுடைய இந்த தொழில் மேலும் மேலும் சிறக்க பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி சார்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிறைவுக்கு பெறுகிறது இன்றைய வானொலியில் வசந்தம். இன்னைக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக நிகழ்ச்சியில பங்கு பெற்று பல்வேறு தகவல்களுக்கு விளக்கம் அளித்தார் இளம் தொழில் முனைவோர் எம் ஜெகன் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகள். நேரம் காலை 10 மணி, இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
3: திருட்டு எங்கே தொடங்குகிறது? கேட்டார் நண்பர் புகழ்மதி. என் சட்டை பையிலுள்ள பேனாவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? கேட்டேன் நண்பரிடம். மிக அழகாக இருக்கிறது, விலையும் கூடுதலாக இருக்கும் போல தெரிகிறது. இது போன்றதொரு பேனா என்னிடமும் இருந்தால் நன்றாக இருக்கும் போல தோன்றுகிறது என்றார் புகழ்மதி. திருட்டு இங்கேதான் தொடங்குகிறது என்றேன் நான். அது எப்படி? உங்கள் சட்டைப்பையில் இருக்கும் பேனா அழகாக இருக்கிறது, என்னிடமும் இருந்தால் பரவாயில்லை என்று மட்டும்தானே சொன்னேன். நான் என்ன உங்கள் பேனாவை எடுத்துக்கொள்ளவா செய்தேன்? பதறி கேட்டார் புகழ்மதி. என் பேனாவை எனக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்வதும் திருட்டுத்தான், நம்மிடம் இருந்தால் பரவாயில்லை என்று மனத்தால் நினைப்பதும் திருட்டுத்தான் என்றேன் நான். திருட்டு என்பது ஏதோ 4-5 பேர் கூடி சதித்திட்டம் தீட்டி நள்ளிரவுக்கு பின் முகமூடியெல்லாம் அணிந்து வீடு வங்கி அலுவலகம் என புகுந்து கொள்ளையடிப்பது மட்டும் திருட்டு அல்ல. அடுத்தவர் அயர்ந்திருக்கும் நேரம் பார்த்து அணிந்திருக்கும் நகைகளை, வைத்திருக்கும் பைகளை, வாகனங்களை திருடு

0: மட்டும் திருட்டு அல்ல. தனக்கு சொந்தமில்லாத பொருள் தன்னிடம் இருந்தால் பரவாயில்லை என்று மனத்தால் நினைப்பது கூட திருட்டுத்தான். ஒரு வீட்டில் மூன்றாம் வகுப்பு படிக்கும் ஒரு பையன் கையில் ஒரு பென்சிலோடு வந்தான். அப்பாவிடம் காட்டி, இதை என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மாணவன் பையிலிருந்து எடுத்து கொண்டு வந்துவிட்டேன், நன்றாக இருக்கிறதா என்று கேட்டான். அப்பாவுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்துவிட்டது. ஏண்டா பயலே, இந்த வயசுலேயே உனக்கு திருட்டு புத்தி வந்துருச்சா என்று அடித்து விட்டார். பையன் அடி பொறுக்க முடியாமல் அழத் தொடங்கினான். என்னங்க பையன்கிட்ட திருட்டு அது இதுன்னு பெரிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி குற்றவாளி மாதிரி அடித்து அழ வச்சிட்டிங்க? இந்த வயசில் அவனுக்கு என்ன தெரியும்? போங்க, ஏதாவது சொல்லி அவனை சமாதானம் பண்ணுங்க, மனைவி கணவனை பார்த்து சொன்னார். அழுது கொண்டிருந்த மகனிடம் சென்று அப்பா சொன்னார், இந்த பாருடா கண்ணே, உனக்கு ஏதாவது வேணும்னா நேராக அப்பாவிடம் வந்து கேளு, நான் வாங்கித்தர்றேன். இந்த சாதாரண பென்சில் என்ன விலை பெற்று போகும்? எங்கள் ஆஃபீஸில் இது மாதிரி 1000 பென்சில் இருக்குது. வேணும்னா சொன்னின்னா பென்சில் என்ன, அடி, ஸ்கேல், ரப்பர், பேனா அப்படின்னு உனக்கு தேவையான எல்லாத்தையும் என்னோடய ஆஃபீஸிலிருந்தே கொண்டு வந்து தந்துடுவேன், அழாத. வழங்கினாப்புல தான் சொல்லிக்கொண்டே சென்றார் மனைவி. பக்கத்து இருக்கை பையனின் பென்சிலை எடுத்ததே திருட்டு என்றால் அரசாங்கத்திற்கு சொந்தமான அலுவலகத்திலிருந்து எடுத்து வருவது பெருந்திருட்டு அல்லவா? அறிவியல் மேதை விஸ்வேஸ்வரய்யா தன்னுடைய வீட்டு மேஜையில் 2 பேனா 2 மெழுகுவர்த்தி வைத்திருப்பார். அவருடைய நண்பர் ஒருமுறை கேட்டார், எதற்கு 2 மெழுகுவர்த்தி 2 பேனா? விஸ்வேஸ்வரய்யா பதில் சொன்னார், இந்த 2-2 ஒரு மெழுகுவர்த்தி 1 பேனா அரசாங்க பணத்தில் வாங்கியது, இன்னொரு மெழுகுவர்த்தி 1 பேனா எனது சொந்த பணத்தில் வாங்கியது. அரசாங்க வேலை பார்க்கும்போது அந்த ஜோடியை பயன்படுத்துவேன், சொந்த வேலை பார்க்கும்போது இதை பயன்படுத்துவேன். பொது சொத்து என்றாலும் அரசாங்க சொத்து என்றாலும் அவை நமக்கு சொந்தமில்லாதவை என நினைத்து உழைத்தால் திருட்டு இல்லாமல் போய்விடும். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.

0: ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் சூப்பரான ஒரு மார்னிங் சொல்லிடலாம். காலையில் ஆரம்பித்து எவ்வளோ நேரம் ஆகுது, இப்போ குட் மார்னிங் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம். இப்போ தான் அப்போடா எல்லா வேலையும் முடிஞ்சு வீட்டில் அப்படியே கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி உட்காந்துட்டு நம்ம எஃப்எம்ஐ கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஆஃபீஸ்க்கோ போகக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு லஞ்சு போக வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் தயார் பண்ணி அமைச்சிட்டு நம்ம எஃப்எம் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 0043 42 44 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். கடந்த 7 நாட்களில் பங்கு பெறாத நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மங்களன் மங்களில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியுடன்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
5: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: அழகான பாடல்களை கேட்க ரசிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? நீங்கள் கேட்பீங்கள் முதல்ல ஒழிக்க வரும் முதலாவது பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: தருமபுரி பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் கோணிகள் ஊராட்சி முருகானந்தபுரம் கிராமத்திலிருந்து சக்திவேல் பேசுறேங்க. எனக்கு பிடித்த பாடல் மூவேந்தர் என்ற திரைப்படத்திலிருந்து குமுதம் போல் வந்த குமரியே. நன்றி, வணக்கம்.
0: ஹரிஹரன் சிற்பியின் இசையில் ஹரிஹரன் பாடிய பாடல்.

எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: பத்து மணி 13 நிமிடம் பேக் டு பேக் சாங் கேட்க போறோம். இன்னைக்கு நீங்கள் கிட்டவில நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடல் இடம்பெற 0-43-42-44-30 என்ற வாட்ஸ்அப் பின்னிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இன்னைக்கு முக்கியமான ஒரு மேட்ச் நடக்கும் போது, இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்காக நடக்குவது. இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு இந்த மேட்ச் இருக்கு. ஏற்கனவே சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இந்தியா வீழ்ந்தாலும் இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு 7 மணிக்கு மேட்ச் நடக்கும் போது இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான உமன்ஸ் T20 வேர்ல்டு கப். ஸோ ஒரு விஷயம் சொல்லலாம் இந்தியா டீமுக்காக. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
4: முத்தூர்ல இருந்து ஜீவிதா பேசுறேன். புதுநெல் புதுநாத்துல ஒரு பாடல் கொடுங்க. தேங்க்யூ.
3: இளையராஜா மணிசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-333-9999.

0: இசைப்படியும் சிலிருக்கும் இசை தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் 10:20. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: சந்த தமிழோ சீதர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 போட்டி தேர்வுகளுக்கு படிச்சிருக்கவங்க கண்டிப்பா எப்படியும் வின் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு படிச்சுட்டே இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்வீட்டான ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ குருபோன் முதன்மை நிலை தேர்வு, அதாவது பார்த்தீங்கன்னா பிலிமினரி டெஸ்ட்னு சொல்லுவாங்களே, அந்த எக்ஸாமினேஷனுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. வர செப்டம்பர் 6 இந்த பிலிமினரி டெஸ்ட் நடக்கிறதுக்கு, குரூப் ஒன் தேர்வு அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கான குரூப் ஒன் தேர்வுக்கு பிலிமினரி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6 நடக்கிறதுக்கு. டெபுட்டி கலெக்டர் உள்ளிட்ட 5 வகையான பதவிகளுக்கு 26 காலிப்படனங்கள் இருக்கு. வரும் 30 தேதியிலிருந்து ஜூலை 29 வரைக்கும் ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம்.

0: ஸோ கண்டிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சிருக்கக்கூடிய போட்டியாளர்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் சொல்லிடலாம். நீங்கள் கட்டுவ நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம், நான் தர்மபுரியிலிருந்து உமா டெய்லர் பேசுகிறேன். எனக்கு சூரிய வம்சம் படத்திலிருந்து நட்சத்திர ஜன்னலில் என்ற பாட்டு போடுங்க.
0: எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் மனு மற்றும் சுனந்தா பாடிய பாடல்.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

நிகழ்ச்சி அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. UYEGP அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா சொல்லுவோம்ல, அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு ஸ்கீம் இருக்கு. அதில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் சுய தொழில் தொடங்க தமிழ்நாடு அரசு 15,000 வரைக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா 15,000,000 வரைக்கும் வந்து கடன் தரப்போறாங்க. இதனோட திட்ட மதிப்பில் 25% மானியமாக கொடுக்க போறாங்க, அதாவது சப்சிடி. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருந்தாலே போதும், நீங்கள் 15,000,000 வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கலாம் தொழில் தொடங்குறதுக்காக. இதுக்கான முதலீடு அப்படிங்கிறது பொது பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திட்ட மதிப்பீட்டில் 10%, எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி பிரிவினர் 5% முதலீடு போட்டால் போதும். சுய தொழில் தொடங்க ஆர்வமுள்ள இளைஞர்கள் www.msmeonline.tn.gov.in/UYEGP என்ற இணையதள முகவரியில் நீங்கள் விண்ணப்பிச்சு இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மங்களன்மங்களில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியுடன் அட்வான்ஸ் புக்கிங் செய்யுங்கள்.

0: பத்து மணி 30 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெறும். 0-43-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப்பினருக்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல், இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் சுண்ணாம்பட்டியிலிருந்து பழனிசாமி டைலர். படம் காதலுக்கு மரியாதை. பாடல் என்னை தாளாட்ட வருவாலோ என்ற பாடலை ஒலுக்கி விடுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: இளையராஜாவின் இசையில் ஹரிஹரன் பவதாரிணி பாடிய பாடல். இல்லை, ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு இளையராஜா பாடிப்பாரு, ஆனால் இது பெஸ்ட் விஷயம் இருக்கும்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தருமபுரியில் நாளைக்கு ஒரு மினி மாரத்தான் இருக்கு, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு மாரத்தான். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு, இந்த நிகழ்ச்சியை பேஸ் பண்ணி ஸ்டார்ட்

0: ஸ்டாப் ட்ரக்ஸ் எனும் மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நாளை காலை 6:30 மாவட்ட விளையாட்டு அரங்கம் தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் தொடங்கி 5 கிலோமீட்டர் இந்த மாபெரும் விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற இருக்கு. இதில் 14 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலரும் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் கலந்து கொள்ளலாம். ஆர்வம் உள்ளவர்கள் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம், நான் தர்மபுரியிலிருந்து பிரியா பேசுறேன். எனக்கு சாஜகன் படத்திலிருந்து மெலினமே மெலினமே சாங் போடுங்க. நன்றி, வணக்கம்.
0: மணிசர்மாவின் இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம் நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து

0: நிறைவு பெற்றது இன்றைய நீங்கள் கேட்டவை. நிலையத்தில் நேரம் 10:45. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நவீன யுகத்தில் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு துணை நிற்கும் யோகா. இன்றைய வேகமான உலகில் மனிதன் பல சாதனைகளை படைத்திருந்தாலும் மன அமைதியையும் வாழ்க்கை சமநிலையையும் தேடும் பயணம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த தேடலுக்கான எளிய, இயற்கையான மற்றும் காலத்தால் சோதிக்கப்பட்ட வழிமுறையே யோகா.

யோகா உடலை வளைப்பதற்கான பயிற்சி மட்டுமல்ல, மனதை ஒருமுகப்படுத்தும் கலையும் கூட. உணர்வுகளை ஒழுங்குபடுத்தும் அறிவியலும் மனிதனை தன்னுடன் இணைக்கும் ஆன்மீக பாதையும் ஆகும். உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் இடையே ஒரு பாலமாக விளங்கும் யோகா அமைதியான தனி மனிதனையும் ஆரோக்கியமான சமூகத்தையும் உருவாக்கும் வல்லமை கொண்டது. உலக நலனே தனி மனித நலனின் அடித்தளம் என்ற உயர்ந்த சிந்தனையை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் June 21 அன்று சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. உடலின் மொழியையும் மனதின் அமைதியையும் புரிந்து கொள்ள உதவும் யோகாவின் மகத்துவத்தை பகிர்ந்து கொள்ளும் இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன்

அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னா அனைத்திலையுமே வளர்ச்சி இருந்தாலும் அவனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றதா, அவன் மனம் ஆரோக்கியமாக இருக்கின்றதா, இந்த கேள்வியோட பாதையில் அவன் போய்கொண்டே இருக்கின்றான். முன்பு மக்கள் அதிகம் நடந்தார்கள், உடல் வேலையை எப்பொழுதும் செய்து கொண்டிருந்தார்கள், குடும்பமாக பேசினார்கள், இயற்கையோடு வாழ்ந்தார்கள். இன்று குறைந்த இயக்கம், உடல் உழைப்பு வந்து மிக குறைந்த பயிற்சி, வேகமான வாழ்க்கை, அதிக தகவல், குறைந்த கவனம், இதனால் உடலிலும் மனதிலும் மெதுவான மாற்றங்கள் ஆரம்பமாகின்றன. முதிர்வு வயது கூடுவது மட்டுமல்ல, முதிர்வு என்பது பிறந்த நாளில் மெழுகுவர்த்தி கூடுவதல்ல. உடல், மனம், உறவுகள், வாழ்க்கை தரம், இவை எப்படி பாதுகாக்கப்படுகின்றன என்பதுதான் முக்கியம். ஒருவர் 70 வயதிலும் உற்சாகமாக இருக்கலாம், மற்றொருவர் 40 வயதிலேயே சோர்வு இருக்கலாம். இன்று கழுத்து வலி, முதுகு வலி, கண் சோர்வு, மன சிதறல் இவை அதிகரிக்கின்றன. உடல் ஓய்வில் இருக்கிறது, மனம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் உலகம் யோகாவை மீண்டும் பார்க்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனிந்த மனிதர்களும் இயக்கத்துடன் எதிர்பார்க்கும் தங்களுடைய மதத்திற்காக அல்ல, தங்களுடைய இனத்திற்காக அல்ல, தங்களுடைய மனம் ஒரு அமைதியை நோக்கி செல்கின்றதா, அதற்காக நம்மளோட இந்தியா உருவாக்கிய உலகளாவிய யோகா தினம். இங்கு மதம் மட்டுமல்ல, உடற்பயிற்சி மட்டுமல்ல, இது வாழ்க்கையை சமநிலைப்படுத்தும் ஒரு நடைமுறை. யோகா உடல், மூச்சு, மனம், இந்த மூன்றையும் இணைக்கும் ஒரு பாலம். யோகா மூன்று கதவுகளையும் திறக்கின்றது. அதுல என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆசனம், பிராணயாமம் மனதனை தெளிவுபடுத்துகின்ற முக்கியமான ஒரு கருவியாக இருக்கின்றது. ஆசனம் உடலை மீண்டும் உயிர்ப்பிக்கின்றது. இன்று பலருக்கு உடல் வலி இல்லை, உடல் விழிப்புணர்வு இல்லை. சில நிமிட ஆசனம் உடலை இயக்குகிறது, நெகிழ்வை அதிகரிக்கின்றது, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகின்றது. உடல் நமக்காக தினமும் வேலை செய்கிறது. நாம் உடலுக்கு நேரம் தருகிறோமா? பிராணயாமம் மறந்து போன மருத்துவம். ஒரு மனிதன் கோபமாக இருக்கும் போது மூச்சு எவ்வளவு வேகமாக இருக்கின்றது, அமைதியாக இருக்கும் போது மூச்சு மெதுவாக இருக்கும். அதனால் யோகா சொல்கிறது, மூச்சை மாற்றினால் மனதின் அனுபவமும் மாறலாம். சில நிமிட அமைதியான சுவாசம் நாளையே மாற்றக்கூடும். மனிதனின் புதிய நோய் லோன்லினஸ். இன்று மக்கள் தனியாக இல்லை, ஆனால் தனிமையில் இருக்கிறார்கள். நண்பர்கள் இருக்கிறார்கள், தொடர்புகள் இருக்கின்றன, ஆனால் மனம் கேட்கின்றது, என்னை யார் உண்மையாக புரிந்து கொள்வார்கள்? லோன்லினஸ் அல்லது அலோனினஸ். லோன்லினஸ் என்பது என்னிடம் யாரும் இல்லை, அலோனினஸ் என்பது என்னுடன் நான் இருக்கிறேன். ஓசோ கூறுகிறார், தனிமை என்பது மற்றவர்களின் இல்லாமை அல்ல, உங்களோடு நீங்கள் இல்லாத நிலை. அவர் கூறுவது, சிறிது நேரம் அமைதியாக இருங்கள், மூச்சை கவனியுங்கள், உங்களை சந்தியுங்கள். யோகா உடலை மட்டும் மாற்றாது, யோகா உடலை மென்மையாக்கும், மூச்சை அமைதிப்படுத்தும், மனதை மெதுவாக்கும், வாழ்க்கையை உணரவை. இன்றே தொடங்கலாம். தினமும் 10 நிமிட நடை, 10 நிமிடம் ஆசனம், 5 நிமிட மூச்சு, 5 நிமிடம் அமைதி. இது பெரிய மாற்றம் போல் தெரியாது, ஆனால் ஆண்டுகள் கழித்து அதன் மதிப்பு தெரியும். குழந்தைகளுக்கு எப்படி யோகா சொல்லித்தரலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குழந்தைகள் ஒரு 6 வயதில் அடைந்திருந்து அவங்களுக்கு யோகாவை ஒரு முக்கிய வாழ்க்கை முறையாக கொண்டு வரலாம். எளிய உடல் பயிற்சி, மொபிலிட்டி எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. அந்த எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா, கை, கால், கழுத்து, முதுகெலும்பினுடைய வளைவு திசைகளை நாம் கொண்டு வந்து விளையாட்டுத்தனத்தினுடைய ஒரு யோகா முறைகளை அவங்களுக்கு பயிற்சியாக வழங்கலாம். அது வந்து சொல்லும் பொழுது அவங்களுடைய விளையாட்டு இதுலேயே அது வந்து பார்த்தீங்கன்னா யோகாவும் அப்படியே ஒரு அணிச்சை செயல் போல் அவங்களுக்கு பயணத்தை மேற்கொள்ளும். அதே மாதிரி சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா, வயது ஆனவர்கள் வீக்கான பாடியாக இருக்கும், அவங்களுக்கு நடக்கிறதோ உட்காந்து எந்திரிக்கிறதோ சிரமமாக இருக்கும், அவங்க எப்படி யோகா பண்ணலாம், அவங்களுக்கு வந்து மூச்சு பயிற்சி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர்கள் எந்த பொசிஷனில் இப்போ வந்து உட்கார்ந்த நிலை இருக்காங்கன்னா, அந்த உட்கார்ந்த நிலையிலேயே சில ஆசனங்கள் இருக்கின்றது. சேரில் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுதே கைகளை மேலே தூக்கிறது, அந்த மேலே கையை மேலே தூக்கும் பொழுது அதனுடன் மூச்சையை உள்ளே இழுக்கணும், கையை கீழே கொண்டு வரும் பொழுது மூச்சையை வெளியே விடணும், இதில் கவனத்தை கொண்டு வந்து அந்த யோகாவை செய்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்தை முன்ன மெதுவாக கொண்டு வந்து அதில் வந்து காற்றை வெளியே விட்டுக்கிட்டே முன்னே கொண்டு வரணும், காற்றை உள்ளே எழுதிட்டு கழுத்து பின்னாடி கொண்டு வரணும். இப்போ செய்யும் பொழுது மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். சில ஆசனங்கள் வந்து பாத்தீங்கன்னா, உட்கார்ந்த நிலையிலேயே பாதத்தை தொடுறது, உட்கார்ந்த நிலையிலேயே கையை மேல தூக்குறது, இது வந்து பாதாசனம் அல்லது அர்த்த சக்கராசனம். இது வந்து நின்னுட்டு செய்யறது, அதை உட்கார்ந்துட்டே செய்யும் பொழுது அதே பொசிஷன்ல அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்குது. இது மாதிரி அவங்க செய்யலாம். பெட்ல படுத்துட்டு இருக்கும் பொழுது இன்னொருத்தவங்களோட உதவியுடன் காலை மேல தூக்குறது, அது வந்து பாத்தீங்கன்னா விபரீத கரணி என்ற ஆசனத்தை செய்யலாம். அல்லது வந்து பாத்தீங்கன்னா, நாவுக்காசனம் என்பது படகு போல் இருக்கிற ஆசனம், அதே வந்து கையை மட்டும் மேல தூக்கி கையை கீழே கொண்டு வந்து ரெண்டுக்குமே வந்து சேம் எஃபெக்ட் கிடைக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பயப்பட தேவையில்லை.

0: யோகா தரும் ஆரோக்கியம், அமைதி, ஆனந்தம் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை உதவி மருத்துவ அலுவலர் மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்கள்.
1: முதலில் ஒரு சிறிய கேள்வி. இன்று மனிதன் எதையும் வேகமாக செய்து முடிக்கின்றான். உணவு சாப்பிடுவதில் வேகம், தான் செய்கின்ற வேலைகளில் வேகம், தகவல் தொழில்நுட்பத்தில் வேகம், தன்னுடைய வாழ்க்கை முறையில் வேகம். ஆனால் அவனுக்குள்ள ஒரு கேள்வி, மனம் அமைதியாக இருக்கின்றதா, என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றதா? இந்த கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக

அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்கின்றார்களோ அதே சூழ்நிலையில அந்த ஆசனங்களை செய்யலாம். சில மூச்சு பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா, மூச்சு பயிற்சிகள் சில பேர்த்துக்கு வந்து சளி பிரச்சனை அதிகமாக இருக்கும். வயது வந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சளி அதிகமாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா காற்று உள்ளே இழுக்கிறது வெளியிடுறதுல சிரமம் ஏற்படும். அப்போ என்ன செய்யலான்னா, அவங்களால என்ன முடியுமோ அதை எண்ணிக்கையின் அடிப்படையில், இப்போ காற்றை உள்ளே இழுக்கிறது, இப்போ 10 எண்ணிக்கை காற்றை நான் உள்ளே இழுக்கிறேன், அந்த 10 எண்ணிக்கையில் காற்றை வெளியிடுறேன், இதை வந்து மனதில் வைத்து கொண்டு எண்ணிக்கையின் அடிப்படையில் அவங்க சுவாசம் பண்ணும் பொழுது அந்த பிராணாயாமத்தின் உள்ள எஃபெக்ட் எப்படி இருக்கோ அதே சேம் எஃபெக்ட் அவங்களுக்கு கிடைக்கின்றது. சில இதை வந்து பார்த்தீங்கன்னா விரல்களை மடக்கி காற்றை உள்ளே இழுக்கிறது, விரல்களை நீட்டி காற்றை வெளியே விடுகிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தட் தான். பெரியவர்கள் லைட்டான யோகாசனம் செய்யும் பொழுது அவங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம் நன்றாக அடைந்து அவங்களுக்கு இரத்தத்தின் அளவு இன்க்ரீஸ் ஆகுது, இரத்தத்தின் ஆக்சிஜன் அளவு இன்க்ரீஸ் ஆகுது, அதே சமயத்தில் வந்து சர்க்கரையின் அளவு குறைந்து ஒரு நல்ல சக்தியை உண்டு பண்ணுகின்றது. அதனால உங்களுடைய யோகாவை உங்கள் பயணத்தில் தொடருங்கள்.

0: இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் தகவல் தொழில்நுட்பம், அதனால் வந்து மீடியா திரை, இதில் தான் அவங்க வந்து அதிக கவனத்தை கொண்டு போகின்ற சூழல் கட்டாயம் இருக்கின்றது. இதிலிருந்து நாம் விடுபடவே முடியாது. ஆனால் ஆரோக்கியத்தையும் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 6000 ஸ்டெப்ஸ் அவங்க நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பில்லோ, அது வந்து பார்த்தீங்கன்னா லங் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறது. அந்த ஏர் பில்லோ வாங்கி டெய்லி காலையில் அதை வந்து ஃபில்லப் பண்ணி காற்றை உள்ளே ஃபில்லப் பண்ணி காற்றை வெளியே விடணும், திருப்பியும் காற்றை உள்ளே இது பண்ணி ஃபில்லப் பண்ணலாம். இது மாதிரி 3 முறை, காலையில் ஒரு தட்டி, மதியானம் ஒரு தட்டி, சாயந்தரம் இரவு. இது செய்யும் பொழுது அவங்களுடைய லங் வால்யூம் நல்லா இம்ப்ரூவ் ஆகி அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் ஆகுது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கையில் படுக்கும் பொழுது ஒரு 20 சுவாசமாவது 2 கால்களையும் சுவரில் வைத்து செங்குத்தாக வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா மூளைக்கு தேவையான பம்பிங் ஆக்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் அவங்க செய்யலாம். அதே மாதிரி வந்து டெய்லி ஒரு 10 நிமிடம் அவங்க வந்து வீட்டை துடைக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அந்த வீட்டை துடைக்கும் பொழுது அவங்களுடைய அப்டமனுடைய ஃபேட் வந்து லூஸ் ஆகி அந்த அப்டமனுடைய ஃபேட் கம்மியாகுது. இது மாதிரி சில கர்ம யோகத்தையும் அவங்க செய்து கொண்டிருந்தால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஃபஸ்ட்டு யோகாவை தொடங்குவதற்கு இப்பொழுது டைம் இருக்கா, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, எப்படின்னு யோகாக்காக டைம் ஒதுக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த க்வெஸ்சன் கேட்குறாங்க. உங்களுடைய குளியல் அறையில் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா அதில் ஒரு 2 நிமிஷம் யோகாக்காக ஒதுக்குங்க. அந்த 2 நிமிஷம் கையை காலை மேலே தூக்குங்க, உங்களுடைய பாதத்தை தொடர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதை ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. அதில் வந்து உங்களுடைய கவனத்தையும் உங்கள் மூச்சையையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்த முடியுதான்னு பாருங்க. அவ்வாறு செயல்படுத்த முடிஞ்சிச்சுன்னா உங்களுடைய மனம் உற்சாகத்தை அடைந்து நீங்கள் அதிலிருந்து அந்த பயணத்தை ஈஸியாக தொடங்கி இதுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களை அறியாமலேயே உங்களுடைய வாழ்க்கையில் ஒட்டி கொள்ளும் என்பதை நான் உறுதியுடன் கூறுகின்றேன். நண்பர்களே, வயதை நிறுத்த முடியாது, ஆனால் வயதை அனுபவிக்கும் முறையை மாற்ற முடியும். வாழ்க்கை நீளமாக இருப்பதை விட வாழ்க்கை உயிரோட்டமாக இருக்க வேண்டும். திரையில் உலகத்தை பார்த்தோம், இனிமேல் உள்ளே இருக்கும் உலகத்தை பார்ப்போம். இத்தனை நாள் வெளியில் சுவையை தேடினோம், இனிமேலாவது உங்கள் இயற்கை தன்மையினை ருசியுங்கள். ஒரு ஆசனம், ஒரு மூச்சு, ஒரு அமைதி, ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள். தினமும் யோகா தினத்திலிருந்து உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் ஒரு ஆசனத்தையும் ஒரு மூச்சு பயிற்சியையும் செய்து உங்களுடைய வயதினுடைய சுவையினை முழுவதுமாக அனுபவித்து உங்களுடைய ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய பாதையில் அனுபவிக்க உதவுங்கள்.
1: யோகா என்பது சில ஆசனங்களின் தொகுப்பு மட்டுமல்ல, அது மனிதனை அவனுக்குள்ளேயே பயணிக்க செய்யும் வாழ்வியல் நெறி. உடலின் ஆரோக்கியம், மனதின் அமைதி, சிந்தனையின் தெளிவு மற்றும் வாழ்க்கையின் சமநிலை ஆகியவற்றை ஒருங்கே வழங்கும் அரிய வரமாக யோகா திகழ்கிறது. இயந்திரமயமாகி வரும் இக்காலத்தில் நம்மை நாமே சந்தித்துக் கொள்வதற்கான நேரம் மிகவும் குறைந்து வருகிறது. அத்தகைய சூழலில் சில நிமிட யோகா பயிற்சி நம்மை நமக்கே அறிமுகப்படுத்தும். வெளி உலகை வெல்வதை விட தன்னை தானே வெல்வது உயர்ந்த சாதனை என்பதை யோகா உணர்த்தும். ஆரோக்கியமான உடலும் அமைதியான மனமும் அன்பு நிறைந்த உலகமும் உருவாகட்டும் என்ற

0: நம்பிக்கையுடன் யோகா குறித்த பல்வேறு தகவல்களை வழங்கினார். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை உதவி மருத்துவ அலுவலர் மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்கள். நேயர்கள், இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நவீன யுகத்தில் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு துணை நிற்கும் யோகா. படைப்பு தருமபுரி வானொலி நிலையம்.
1: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே.
2: நலம் நலம் அறியாவல் நலம் நலம் அறியாவல்.
1: உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

0: ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணவு வகைகளை கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நீங்க தெரிஞ்சிட்டு வரீங்க இல்லையா? இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில வாழைக்காய் அவியல் எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி நான் சொல்ல போறேன். வாழைக்காயை மட்டும் வச்சு இந்த அவியலை செய்யலாம் அப்படின்லாம் கிடையாது, நிறைய காய்கள் போட்டும் நம்ம அவியல் செய்யலாம். இன்னைக்கு வாழைக்காய் அவியல் செய்யலாமா? இதற்கு தேவையான பொருட்கள் வாழைக்காய் ரெண்டு, மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, அதே மாதிரி அப்போ உடச்சி துருவி வச்ச தேங்காய் வந்து ஒரு கால் கப்பு, பச்சை மிளகாய் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம், பூண்டு ரெண்டு, சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு, கருவேப்பிலை கொத்தமல்லி, தேங்காய் எண்ணெய் ஒரு 50 ml எடுத்துக்கலாம். முதல்ல வாழைக்காயை தோலெல்லாம் சீவிட்டு, நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ணுவோம்ல உருளைக்கிழங்க, அந்த மாதிரி வாழைக்காயை நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு அடி கனமான பாத்திரம் இல்லைனா பாண்டில் எது வேணால் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 cup அளவு தண்ணி ஊற்றி, இந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி முதல்ல வாழைக்காயை போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். ஒரு 2 நிமிஷத்துலேயே வாழைக்காய் வெந்துடும். அதுக்கப்புறம் துருவி வச்சிருக்கிற தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், கொஞ்சமாக சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெந்துட்டுருக்கிற வாழைக்காயில் அரைச்சி வச்சிருக்கிற

0: கலவையை நாம் கொட்டி கலரிக்கிட்டே இருக்கணும். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த கலர் வந்து வெள்ளையாக இருக்கிற மாதிரியே நம்ம பார்த்துக்கணும். அதுதான் இந்த அவியலோட ஸ்பெஷல். வெள்ளை அவியல் பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குங்க. இன்னொரு விஷயம், இதுக்கு நம்ம தாளிக்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம அந்த அரைச்சி கொட்டின அந்த பொருட்கள் எல்லாமே வாழைக்காயோட சேர்ந்து நல்லா கெட்டியான பதம் வர வரைக்கும் நம்ம கலரிட்டே இருக்கணும், அடி பிடிக்கக்கூடாது. கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கரண்டி அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு முழுக்க தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். தேங்காய் எண்ணெயை நல்லாவே அதிகமாக கூட விடலாம். ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லை 5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். 5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே போட்டுட்டு கூடவே கருவேப்பிலையும் போட்டு தாளித்து நம்ம வெந்துட்டுருக்கிற அந்த வாழைக்காயில் கொட்டிடணும். இறக்கும் போது இன்னும் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டு இறக்கி வச்சிங்கன்னா கம கமன்னு வீடே மணக்கக்கூடிய வாழைக்காய் அவியல் ரெடி. என நேர்களே, செஞ்சு பார்க்குறீங்களா? நான் முன்னே சொன்ன மாதிரி இதில் வாழைக்காய் மட்டும் போட வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் மற்ற காய்கறிகள், அதாவது நிறைய காய்கறிகள், கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் சேர்த்தும் இந்த அவியலை இதே முறையில் நீங்கள் செய்யலாம். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், செஞ்சு பாருங்க. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு கௌசல்யா ராஜா.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவை பெண் பூவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: Russia, sunflower oil.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நேர்களுக்கு இனிமையான முற்பகல் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில முதலாவதாக கேட்கலாம்
3: ஆகாஷவாணி. நேயர்கள் கேட்கவிருப்பது யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம். கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள்.
4: நெஞ்சம் நிறைந்த நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது இன்றியமையாதது. உண்மையான கதாநாயகர்கள் இன்றைக்கு எல்லையில் வீற்றிருக்கின்றனர். உயிர் அப்படின்றது ஒரு முக்கியமான விடயம். ஆனால் அதை பணயம் வைத்து தன்னுடைய நாட்டிற்காக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சமீபத்தில் அனைவராலும் அறியப்பெற்ற ஒரு நபரை இன்று சந்திக்க வந்திருக்கின்றோம். 2024 ஜம்மு காஷ்மீர் குல்காம் பகுதியில் நடந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான போராட்டத்தில் தன்னுடைய உயிரையும்

0: பண்ணையம் வைத்து எதிராளிகளை வீழ்த்திய கீர்த்தி சக்ரா திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: இராணுவம் அப்படின்றது ஒரு உன்னதமான ஒரு பணி சேவையும் கூட. அந்த இராணுவத்தில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தக்கூடிய நேரங்களில் உங்களோட வயசு என்ன, நீங்கள் எங்கே படிச்சீங்க அப்படின்ற நேர்களுக்கு முதல்ல நம்ம தெரியப்படுத்திக்கோங்க.
1: இராணுவத்துக்கு சேர்ந்தது வந்து என்னோடய 19 வயசு 6 மாதத்தில் சேர்ந்தேன். நான் படித்த ஸ்கூல் வந்து கஸ்தூரிபாய் நடுநிலைப்பள்ளி, 1st Standard to 6th Standard வர அதில் தான் படித்தேன். இப்போ 7th to 12th வர புனித அலசியஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராயப்பன்பட்டி, அப்புறம் காலேஜ் படித்தது வந்து பிகாம் சிஏ ஹஜ்ஜி ஹர்த்தர் அவுத்தர் கவுடியா காலேஜ் உத்தமபாளையம்.
0: இப்போ பிகாம் சிஏ முடிச்சுட்டு எப்படி இராணுவத்துக்குள்ளே எந்த ஈடுபாட்டில் போனீங்க? அப்போ போகிறப்ப உங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்களே இந்த பக்கமே நீ வேலை பார்த்துருக்கலாமே, அங்கே ஏன் போகிறன்னு கேட்குறாங்களா, இல்லை வந்து நீ கண்டிப்பாக போகணும் அப்படின்னு உத்வேகம் கொடுத்தாங்களா உங்களோட பெற்றோர்?
1: அது சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லிதான் சார் வளர்த்தாங்க. பெரியாள் ஆகிட்டு ஆர்மிக்கோ போலீஸ்க்கோ எதையாவது போய் யூனிஃபார்ம் சர்வீஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி வளர்த்தாங்க. அதுக்காகவே நாங்கள் என்ஜிசி எந்த ஸ்கூல் இருக்குன்னு தேடி அதனால தான் அதில் பேசியிருந்தோம். ஸ்போர்ட்ஸு என்ஜிசி இருக்க ஸ்கூலில் தேர்ந்தெடுத்து நாங்களாக பேசியிருந்தோம். காலேஜ் அதே மாதிரி தான், என்ஜிசி ஸ்போர்ட்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த காலேஜில் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணேன் சார். அதே எங்களுக்கு போகிறதுக்கான ஒரு முடிவு கொடுத்து.
0: அது உங்களுக்கு ஒரு முதல் படிநிலையாக அமைஞ்சிருக்கு இல்லையா? இப்போ இராணுவத்துக்குள்ளே முதல் முறையாக ஒரு பயிற்சிக்கு போகிறீங்க. ஏன்னா மற்ற பணிகள் மாதிரி கிடையாது, கடுமையான தேர்வு முறைகள் இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தோம்னா -degree Celsius வந்து குளிர் வந்து சூழ்ந்திருக்கும். அதெல்லாம் இப்போ இந்த பகுதிகளில் நீங்கள் வளர்ந்துட்டு அந்த பனி சூழ் பகுதியில் நீங்கள் போய் இருக்கிறப்ப முதல் சவாலாக நீங்கள் எப்படி அதை அந்த பயிற்சிகளெல்லாம் கடுமையான பயிற்சி கொடுத்துருப்பாங்க
1: அதிகாரிகள் அந்தந்த குளிர் பிரதேசங்களுக்கு போகிறப்ப -degree இருக்கிறப்ப அதுக்கான ட்ரைனிங்கையும் கொடுத்துட்றாங்க. அது நம்ம சவுத்துலேருந்து போகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நாட்டுக்காக போய் சேவை பண்ணுற ஒரு அந்த மனப்பான்மையில் போகிறதுனால நல்லா இருந்துச்சு.
0: ஏன்னா இளம் வயது அந்த பயம் மரியாதைன்னு சொல்லுவாங்க, அந்த இள ரத்தம் நாட்டுக்காக நம்ம வந்து சேவை செய்யணும்னு போகிறப்ப இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி உடல் சார்ந்த சில உபாதைகளும் வந்திருக்கும். அப்போ அங்கேருந்து இங்கே ஃபோன் பண்ணி என்னப்பா சாப்பிட்டியாப்பான்னு கேட்பாங்க இல்லையா, என்ன பதில் சொல்லுவீங்க உங்கள் வீட்டில்?
1: ஒரே வார்த்தை சார், நல்லா இருக்கும்னு சொல்லிடுவோம். ரொம்ப அங்கே நடக்கிறது எதுவுமே நாங்கள் மேக்ஸிமம் கலந்துக்கிறது இல்லை, நல்ல சேஃப்டியாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் சொல்லுவோம். ஆனால் அங்கே நடக்கிறது எங்களுக்குள்ளே இருக்கிறத நாங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ சார். அது
0: கிட்டத்தட்ட மறு பிறப்பு எடுத்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. அந்த தாக்குதல் அந்த அந்த நாள் எப்படி நாளாக அமைஞ்சிச்சு, அதை பற்றின அந்த சம்பவங்களை நேயர்களுக்காக நீங்கள் சொன்னால் அது நிகழ்வு என்ன, நீங்கள் உங்களுடைய அந்த சேவை என்ன, நாட்டுக்கு நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு உறுதித்தன்மையான ஒரு இராணுவ வீரனாக திகழ்ந்திருக்கீங்கன்றது நேயர்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம் சார்.
1: அங்கே ரெஜிமெண்ட் ஆஃப் ஆர்ட்லேரியில் தான் அந்த ஆர்ட்லேரி பீரங்கி படையில் தான் செலக்ட் ஆகி நான் போனேன். அதில் ஒரு 8 வருஷம் டியூட்டி பார்த்துருக்கேன். காஷ்மீரில் மேக்ஸிமம் டியூட்டி அங்கே தான் இருந்துச்சு. அப்புறம் பஞ்சாபில் ஜோத்பூரில் அங்கங்கே மாறிக்கே இருந்துச்சு. ஒரு 8 வருஷம் கழித்து வாலண்டியாக நான் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி போனது 6R. 6R-னா தீவிரவாதிக்கு எதிராக அவங்களோட ஒடுக்குமுறையை கண்ட்ரோல் பண்ணுறக்க நாங்கள் உருவாக்குனது 6R-னு ஒரு ஸ்பெஷல் டீம். அது அதில் நாங்கள் செலக்ட் ஆகி வாலண்டியாக போய் அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்க ஒரு இயக்கத்தோட ஒரு மிகப்பெரிய தீவிரவாத கும்பலோட தலைவனை தேடுதல் தான் எங்களோட முக்கிய நோக்கமாகவே இருந்துச்சு. அப்படி தேடிக்கிட்டு இருக்கப்ப தான் 19 December 2024 அப்போ காலையில் 3 மணிலேருந்து 3 வரைக்கும் ஒரு இண்டு கிடச்சி நாங்கள் போகிறோம். குல்காம் டிஸ்ட்ரிக் கெடர் வில்லேஜில் ஒரு வீட்டில் சர்ச்சிங் இறங்குறதுக்காக வேண்டி நாங்கள் ரெடியாக இருக்கோம். இறங்குறப்ப 360 கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணிட்டு சர்ச்சிங் உள்ளே இறங்கி உள்ளே இறங்குறப்ப அவங்க வெளியே எக்ஸிட்டில் ஓட ஆரம்பிச்சிட்டோம். வெளியே வந்துட்டாங்க. அந்த எக்ஸிட்லேருந்து வெளியே வந்து ஒரு தோட்டத்துக்குள்ளே நுழையிறப்ப அந்த இடத்துல நான் என் கூட சேர்ந்த பட்டின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் ஒரே கவரில் கவர் பண்ணியிருந்தோம். அப்போ அவங்களுக்கு எங்களுக்கும் சண்டை ஃபஸ்ட்டு அவங்க தான் ஆரம்பித்தாங்க. டெரரிஸ்ட்டுக்கு கிரினேடு போட்டு ஃபயரிங் ஸ்டார்ட் பண்ணது அவங்க தான். அது பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஃபஸ்ட்டு என்கவுண்டரை நான் தான் பண்ணேன். நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு எங்கள் சிஓக்கு மோட்டரோலா பாஸ் பண்ணேன். மோட்டரோலனா வேக்கி டேக்கி சொல்லுவாங்க, மோட்டரோலா பாஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஆளை சுட்டுட்டு முன்னாடி கிடக்கேன் கை கால் ஆட்டேன். 10-15 minutes டிஃப்ரெண்ட் தான். அப்போ எங்கள் சிஓ சார் சொன்னார், இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க ட்ரோன்னு? 3-4 பேர் இருக்காங்க, அங்கேயே இருங்க, உங்களுக்கு தான் டார்கெட்டு, நான் விட்டுறக்கூடாதுன்றத மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் கொடுத்த மோட்டிவேஷனில் அடுத்தடுத்து தீவிரவாதியில் நான் குரூப் ஃபயரிங்கில் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒருத்தன் நான் சிங்கிளாக அடித்தேன். அப்புறம் நானையும் பட்டியெல்லாம் சேர்ந்து இன்னொருத்தன் அடித்தோம். இப்படி நடந்துக்கிறதுக்கப்புறம் 2-3 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. அதில் ஒரு 5 5

0: செஞ்சுக்கிறதுக்கிட்ட அதில் ஒரு டெரரிஸ்ட்டு என்னை ஏம் பண்ணி அடித்ததில் இங்கே பட்டு சோடரில் பட்டுருச்சு. அப்பையும் அவங்கள தப்பிக்க விட்டுறக்கூடாது, நம்ம அடிபட்டாலும் எவ்வளாவது தப்பிச்சு அவங்கள தப்பிக்க மட்டும் விட்டுறக்கூடாது, யாரையுமே விட்டுறக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் லாஸ்ட்டு வர இருந்து கூட இருக்கவங்களுக்கு எதுவும் நடக்காமல் அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸாக முடிச்சு அஞ்சுக்கு அஞ்சு டெரரிஸ்ட் நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் 92 பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. போயிட்டு அங்கே டாக்டர் தான் ரொம்ப பெரிய சிவியராக இருக்குது, முகத்தம் ஃபுல்லாக செதஞ்சிருச்சு, கையை தான் இருக்குது நிறைய மாற்றணும். மூணு அவங்க தான் ஒரு மயக்க நிலையில் வச்சுருந்தாங்க, கோமா ஸ்டேஷன் கிட்டே வச்சுருந்தாங்க. மூணு நாள் கழிச்சு கண் முழிச்சப்போ டெல்லி RR ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு இங்கே சிகிச்சை பிளாஸ்டிக் சர்ஜன் இந்த மாதிரி கிடையாதுன்னு நான் டெல்லி மாற்றிட்டாங்க. அங்கே போயிட்டு அது மூணு சர்ஜரி பண்ணோம். பண்ணி 4 மாதம் 5 மாதம் கழிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் 15 ஆகஸ்ட் 2025 அப்போ இந்திய நாட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க மேடம் டாப் கமாண்டர் ஃபஸ்ட்டு ஒருத்தர் சுட்டுன்னு சொன்னீங்களா, அவன் தான் அந்த ஒரு இயக்கத்தோட கமாண்டர் சி கேட்டகரியை சேர்ந்தான். அது மாதிரி நிறையா கேசஸ் நிறையா இருக்குது. 9 வருஷம் ஆக்டிவ் வந்த டெரரிஸ்ட் அவனை நான் என்கவுண்டர் பண்ணதில் எனக்கு கீர்த்தி சக்கரான்ற ஒரு இந்தியாவின் அமைதிக்கால வீரதேவத்துக்கான 2வது உயரிய விருது அறிவிச்சுட்டு 8 மாதம் கழித்து ஃபேமிலியோட அப்பா ஒய்ஃபு பிள்ளைகளாம் கூப்பிட்டு ராஷ்டிரபதி பவனில் வச்சு விருது கொடுத்து கௌரவிச்சாங்க சார். அப்புறம் தமிழ்நாட்டு முதல்வர் தன்னோட தலைமைச் செயலகத்துக்கே போட்டோ எடுத்து குழந்தை ஏசிஎம் சீட்டில் உட்கார வச்சு நல்லா 48 லட்சம் ரூபாய்க்கான செக்கையும் கொடுத்து கௌரவிச்சார் சார்.
1: பொதுவாக வந்து நம்மளுடைய ஹியூமன் பாடியெலாம் பார்த்தோம்னா தாடை பகுதி ரொம்ப ஒரு காசியஷான பகுதினு சொல்லுவாங்க. அங்கே அடிபட்டவொடனே எப்படியாவது மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. அதனால தான் கராத்தையில் கூட அந்த தாடை பகுதி ரொம்ப மென்ஷன் பண்ணிக்கிட்டு அவங்களோட தாக்குதல் இருக்கும். அந்த நீங்கள் குண்டடிப்பட்டு விழுந்ததுக்கப்புறம் அங்கே என்ன நிகழ்ந்தது அப்படின்ற ஒரு ஞாபகம் இருக்கா? நீங்கள் அவர் கடைசியாக குண்டிங் இல்லையா, அது அந்த நிகழ்வு அது எப்படி இருந்தது? நீங்கள் நேருக்கு நேர மேற்கொள்கிறீங்க. இது நம்மளுடைய மக்கள் சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய சண்டை கிடையாது, இது வந்து உண்மையான ஒரு போர். அதை நீங்கள் கையாண்ட விதத்தில் உங்களுடைய அந்த திடம் நம்மளால் முடியும் அப்படின்னு
0: அடிச்சுட்டோம் தப்பிக்க விட்டுறக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அடிபட்டுருச்சோ இது பட்டுருச்சோன்னு கூட நினைக்காம லாஸ்ட்டு வர நின்று அவங்கள தப்பிக்க விட்டுறக்கூடாதுன்னு ஒன்று மைண்டில் தான் ஓடிக்கிருந்துச்சு. அது தெரியும் தாடையில் பட்டுருச்சு, பெரிய காயம், கையை தூக்க முடியலை, என்னமோ ஆக போகுது, உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது, மைனஸ் குளிர் வர இருந்தாலும் அந்த சக்தி எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரில. லாஸ்ட் வர அந்த மயக்கமும் வரல, அது என்னன்னு தெரில. டாக்டரே சொன்னாங்க மயக்கம் ஆம்புலன்ஸில் வர்றப்போ டாக்டரும் பேசிக்கிறாங்க இவ்வளோ பிளட்டு லாஸ் எவ்வளோ பிளட் லாஸ் ஆகிருக்கு, பிளட்டு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு சார், இருந்தாலும் மயக்கம் போடலை அந்த இது எனக்கு தெரில சார். அது ஆர்மி கொடுத்த ட்ரைனிங்காக கூட இருக்கலாம், நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம்னு சந்தோஷமாக கூட இருந்துச்சு எனக்கு. அப்போ சரி அதான் சார், அதான் அங்கே அந்த இடத்துல இருக்கிறது சார்.
1: மற்ற இளைஞர்களுக்கும் ஒரு உத்வேகம் வர ஆரம்பிக்குது, நம்மளாலும் இந்த நாட்டுக்கு வந்து சேவை செய்ய முடியும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து 19 வயது ஒட்டி நீங்கள் இராணுவத்தில் சேர்ந்துருக்கீங்க, இப்போது உங்களுக்கு வந்து 29 வயது தான் ஆகுது. இராணுவத்தில் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு வீரதீர செயலுக்கான கீர்த்தி சக்கர விருது பெற்ற நீங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன?
0: இராணுவத்தில் சேர்றது ஃபஸ்ட்டு அவங்க ஆசைப்பட்ட வேலைக்கு இராணுவத்தை ஈஸியாக சேர்ந்துடலாம். ஃபஸ்ட்டு இராணுவத்துக்கு ஆசைப்படுறது பெற்றவங்கள் வந்து அம்மா அப்பா இவங்க தான் ஆசைப்படும். அங்கே 18-19 வயசில் பிள்ளை அனுப்ப போகிறோம், 17 வயசுக்கு அப்புறம் போகிறோம் போது அவங்க மென்டலி அவங்க போது ப்ரிப்பேர் ஆகணும். அங்கே போய் என்ன வேணால் நடக்கலாம், அங்கே என்ன வேணால் நடக்கலாம், உயிர் போல அந்த இதுக்கான உயிர் போகிற ஒரே டிபார்ட்மெண்ட் இராணுவமாக தான் இருக்கும் இப்போ இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா. அப்படி இருக்கப்போ ஃபஸ்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் ரெடி ஆகணும், என் மகனை இராணுவத்துக்கு அனுப்புகிறேன், அங்கே என்ன நடந்தாலும் நான் சம்மதிச்சு தான் ஆகணும், அதை அவங்க ரெடி ஆகணும். இப்போ இராணுவத்துக்கு போகிற இளைஞர்களுக்கு தான் நான் சொன்னது தான், ஸ்கூல்லேருந்தே ரெடியாகி வரணும், அந்த உடல் தகுதி ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், என்ஜிசியில் இருக்கணும். 30 வயசில் போகலாம், 35 வயசில் போகலாம், அதெல்லாம் கிடையாது. 21 வயசுக்குள்ளே எடுக்க போகணும்னா அதுக்கு எப்படி ரெடி ஆகணுமோ ஃபஸ்ட்டு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஒழுக்கமாக அந்த 17-17 21 வயசுக்குள்ளே அந்த 4 வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கான முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக போயிடலாம் சார். அதுக்கு முதல் கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, ஒரே நோக்கமாக இருக்கணும். நான் இராணுவத்துக்கு போனால் பிசிக்கல் காலேஜ்லேருந்து ஓடுறதுலேருந்து அதுக்கான படிக்கிறதுலேருந்து அதே வேலையாக இருந்தோம்னா கண்டிப்பாக 1 வருஷம் 2 வருஷம் போயிடலாம், 21 வயசுக்குள்ளே போயிடலாம் சார்.
1: ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற ரொம்ப முக்கியமான விடயம், இன்றைய இளைஞர்கள் வந்து அந்த சுய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக அவங்களும் கௌரவிக்கப்படுவாங்க, நாடும் அவங்கள கௌரவிக்கும் அப்படின்றது ஒன்று. இப்போ பெற்றோர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பெற்றோர்களுடைய அந்த வளர்ப்பு அவங்களோட உத்வேகம் போயிட்டு வாப்பாங்க.

0: அப்படின்னு சொல்கிறது. ஆனால் மனைவி அவங்களுக்குள்ள ஒரு மனசில் பயம் இருக்கும். நீங்கள் அங்கே இருக்கிறப்ப ஒவ்வொரு நைட்டும் கொஞ்சம் பதறிட்டு தான் தூங்குவாங்க இல்லையா? இந்த வாழ்க்கை இராணுவ வாழ்க்கையில் உங்களோட மனைவியுடைய பங்கு சொல்லுங்கள் சார்.
1: இன்னும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு குழந்தை இந்த மாதிரிலாம் கன்ஃபார்ம் ஆச்சு. கன்சீவ் ஆகி 15 நாள் எனக்கு அடிபட்டுருச்சு. அப்போ அவங்க பட்ட கஷ்டம் அதிகம், வெளியும் சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு தகவல் ஒரு நாளுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. அதனால் ரொம்ப என்ன நினச்சிக்கிட்டாங்க என்னன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம கோமாவில் இருந்திருக்கோம், மன ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நீ அவங்களும் நம்மளை கூட இன்க்ளூட் ஆகி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க, பயணிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையை ரஃப் அண்ட் டஃப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. நீ அவங்கள தான் சார் என்ன பண்ணுறது?
0: இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு குடியரசுத் தலைவர் கையிலேருந்து விருது, தமிழக முதல்வர் கையிலேருந்து ரொக்கம் மற்றும் மரியாதை அப்படின்றப்ப, இப்போ அவங்களுக்கு வந்து தன்னுடைய கணவர் நாட்டுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் அப்படின்னு இருக்குதுல்ல ஒரு விஷயம்
1: இருக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டு ஒரு ஊரெல்லாம் பேசி எல்லாம் நல்ல வாழ்த்தெல்லாம் தெரிகிறப்ப இருந்தாலும் அவங்ககிட்ட அந்த ஒரு இது இருக்குது. என்ன இப்படி ஆகிட்டா நம்ம வீட்டுக்காரர் எல்லாரும் நீ அவங்களோட மைண்ட் செட்டு தான் சார் என்ன பண்ணுறது. ஆனால் சந்தோஷப்பட்டாங்க சார்.
0: இந்த நேரத்தில் நம்முடைய இந்திய இராணுவத்திற்கும் வீரதீர செயலுக்கான கீர்த்தி சக்கரா நீங்கள் விருது வாங்குற பார்க்குறப்ப இன்னும் பல இராணுவ வீரர்களுக்கும் மற்ற நபர்களுக்குமே வந்து இன்னும் நம்ம நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய அந்த உத்வேகம் வரணும் அப்படின்றது ஒரு திடமான ஒரு நம்பிக்கையும் கூட. அகில இந்திய வானொலியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற பல இளைஞர்கள் பல வீரர்கள் இந்த நாட்டை காப்பதற்காக தயார் நிலையில் இருக்கின்றனர். இந்தியாவை அரணாக காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இராணுவத்திற்கும் நம்முடைய வீரர்களுக்கும் தலைவணங்கி இந்நேர்முகத்தை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி.
1: நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடினார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
3: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
4: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
3: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: Students, listen carefully.
8: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட் சொல்லிக்கிட்டே போலாம்.
9: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
10: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
11: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
12: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டிகல் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
13: நீங்க
14: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்
15: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
16: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
17: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
18: உலக தரம் வாய்ந்த பிஐ

0: S916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: سنفلاور اويل.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே இன்னைக்கு விளையாட்டாக தான் வளமரப்போகுது. ஆமா தொழிலே, நிறைய நம்ம வந்து வளர்ந்துட்டோம், நம்ம குழந்தைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு அப்படிங்கிறது எப்போவுமே வந்து எந்த வயதினருக்குமே தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைங்களாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தால் கூட ஒரு 1 hour விளையாடிட்டு வாங்க. ஏன் ஈவன் ஸ்கூல்ஸில் கூட இப்போலாம் வந்து ஒரு 1 hour விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்காங்க. அது விளையாட்டுங்கிறது அந்த அளவுக்கு அவங்களுடைய உடலுக்கும் சரி மனதிற்கும் சரி ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இப்போ வீட்டில் இருக்க பெண்கள் நம்ம நிறைய வேலை சம்மந்தமாக போகிறதுனாலையோ, நம்ம நிறைய பொறுப்புகளை வச்சுட்டு சுமக்கிறதுனாலையோ என்னமோ அந்த விளையாட்டுங்கிறது நம்ம அந்த குழந்தைத்தனத்தையே வந்து நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு. ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே அந்த சின்ன குழந்தைத்தனம் இருக்குது, அதை வந்து நம்ம வெளிக்கொணர்வு தான் நம்மளுடைய பண்புகளுடைய சிறப்பு. அந்த வகையில் தோழிகள் இன்றைக்கி விளையாட்டில் தான் பங்கேற்க போகிறீங்க. தொழில்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். புதிய தொழில்கள் 40 என்ற எண்ணிலோ 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்கள் அழைக்கலாம். மற்ற தொழில்கள் 40 42 24 40 31 என்ற எண்ணிலோ 94 86 65 20 25 இந்த இரண்டு எண்கள் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். இனிப்புல இணைக்கூடிய தோழி வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
1: சரிங்க சாந்திமா, ரொம்ப வருஷமாவே எஃப்எம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா?
2: ஆமாங்க.
1: நலமா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன்.
1: சரி, உங்களுக்காக பாத்தீங்கன்னா நிறைய பாடல் நம்ம எஃப்எம் எல கேட்டிருப்பீங்க இல்லையா, அதனால உங்களுக்காக ஒரு பாடல் தான் கொடுக்க போறேன் சரிங்களா. அந்த பாடலுடைய அடுத்த அந்த பாடல் முடிந்ததுல

0: வந்து அதுக்கு அடுத்த வரி என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க, சரிங்களா?
1: பார்க்கலாம், சொல்லுங்க.
0: பார்க்கலாம், ட்ரை பண்றேன் அப்படிங்கிறீங்களா?
1: ஆமாங்க.
0: சரி, கேளுங்க. சரியா?
1: சரிங்க.
2: உன்முக தீபத்தில் ஓவியம் மின்னதே.
0: கேட்டீங்களா? என்ன பாடல், என்ன படம், அதாவது சொல்லலாமே. அவ்வளவுலாம் நான் மைண்டுக்கு வேலை கொடுக்கறது இல்லைங்க அப்படிங்கிறீங்களா? சரிங்க,
1: எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: சரிங்க, நன்றி. நன்றிமா, நன்றி.
1: நன்றிங்க.
0: வணக்கம். என்ன பண்றது, பிறந்துட்டோம், வாழ்ந்துதானே ஆகணும் அப்படிங்கறீங்களா? சரிங்க, உங்களுக்காக ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக்கல் க்வெஸ்சன், சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா, அக்காவுக்கு வயசு 8 ஆகும்போது தம்பியோட வயசு அதுல பாதியா இருக்கும், சரிங்களா? அப்போ அக்காவுக்கு 24 வயசு ஆகும்போது தம்பியோட வயசு என்னவா இருக்கும்? வெரி டெலிகேட் பொசிஷன் அப்படிங்கிறீங்களா? சரி, யோசிச்சுட்டே இருங்க, அதுக்கான பதிலையும் நான் சொல்றேன். நன்றி ஜோதி, இணைப்பு வந்ததற்கு நன்றி.
1: நன்றி, நன்றி.

உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவை பெண் பூவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

இன்னைக்கு பூவை பெண் பூவை விளையாட்டாக தான் தோழிகளோட விளையாடிட்டு இருக்கோம். இணைப்பில் இணையக்கூடிய தோழி வணக்கம். வணக்கம். சரிங்க ராஜேஸ்வரி, நிகழ்ச்சி கேட்டீங்களா? நலமா இருக்கும். நிகழ்ச்சி எல்லாம் கேட்டீங்களா? நிகழ்ச்சி கேட்டீங்களா? ஆமா, அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு அந்த க்வெஸ்சன் திரும்பவும் சொல்றேன். அக்காவுக்கு வந்து வயசு 8 இருக்கும்போது, 8 இருக்கும்போது தம்பியோட வயசு பாத்தீங்களா, அதுல பாதி சரிங்களா. அப்ப அக்காவுக்கு 24 ஆகும் போது தம்பியோட வயசு என்னவா இருக்கும்? 20 இருக்குமா? என்னங்க சொல்றீங்க, 8 ஆகும் போதே அதுல பாதி, அப்ப 24 பாதியா தானே இருக்கணும்? அப்படி இல்லையா? ஆமா, 8 இருக்கும் போது பாதியா இருக்குன்னா 24 பாதி 12 இருக்கணும் வயசு. இது என்னங்க, இது லாஜிக்கே இல்லையா அப்படிங்கிறீங்களே. ஆனா சரியாதான் சொல்லிருக்கீங்க. அக்காவுக்கு 8 ஆகும் போது தம்பிக்கு 4, அப்ப 24 அக்காவுக்கு ஆகும்போது தம்பிக்கு வயசு 20. சரியாதான் சொல்லிருக்கீங்க. எப்படியோ ஒரு சிலர் மண்டமரம் இருக்க

0: தொண்டையை மறந்துடுவாங்க, ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் மறக்க மாட்டீங்க போல, தெளிவாக இருக்கீங்க, கன்ஃபியூஸ் பண்ணவே முடியலையே. சரிங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றிம்மா, நன்றி. ம்,
0: இனிப்பில் இணையக்கூடிய தோழி, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், தருமபுரி மாவட்டம் பொம்பலப்பட்டிலிருந்து
0: செல்வி. சரிங்க செல்வி, என்ன பண்றீங்க செல்வி? வீட்டில் இருக்கீங்களா? சரிங்க, வேலைலாம் முடிஞ்சதுங்களா? சரி, உங்களுக்காக வந்து ஒரு பாடல் கேளுங்க, சரிங்களா?

0: தூதடி
1: கேட்டீங்களா? என்ன படம் இந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன் சொல்ல முடியுமா? அவ்வளவுதான் கேக்குறேன். சோ ஈஸி. இங்க இங்க தொண்டை வர வருது ஆனா வாயில வர மாட்டேங்குதுங்க அப்படிங்கிறீங்களா? சரி, நல்ல முயற்சி தான்
2: பண்ண.
1: அவ்வளோலாம் பதற வேணாம், நானும் உங்களை மாதிரி மனுஷி தான் இல்லை. சரிங்க, நன்றி நன்றி.
2: நன்றி மேடம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
1: உங்க பேர்? உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: பங்கனத்துல இருந்து கலா பேசுறேன்.
1: கலா, பங்கனத்தம். சரிங்க, உங்களுக்காக ஒரு க்வெஸ்சன். சரிங்களா, ஈஸியான ஒரு க்வெஸ்சன். ஒரு ஒரு ரூம் இருக்கு, சரிங்களா? ஒரு அறையில 10 மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருக்கு, சரிங்களா? அதுல 3 அணைஞ்சிருச்சு, மீதி எத்தனை இருக்கும்?
3: 7 இருக்கும்.
1: எப்படிங்க 7 இருக்கும்? யோசிங்க. 3. ஆமா, 3 அணைஞ்சிருச்சு.
3: 10 தான் இருக்கும். சாரி,
1: 3 மீதி எத்தனை எரிஞ்சிட்டு இருக்குன்னு நான் கேட்கலையே. மீதி எத்தனை மெழுகுவர்த்தி இருக்கும் அப்படின்னு தான் நான் கேட்டேன். 10 அப்படியேதான் இருக்கும் இல்லையா? சரிங்க, எப்படியோ ஒன்று கொஞ்சம் அப்படியே மிஸ் ஆகுற மாதிரி வந்தாலும் யோசிச்சு டக்குன்னு பிடிச்சிட்டீங்க. சூப்பராக விளையாண்டீங்க, நன்றி நன்றி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
7: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
6: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
7: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
6: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
7: மாமா, எனக்கு ஒன்னும் புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
6: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
8: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
7: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
6: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
7: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
6: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
7: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
5: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நேரம் சரியா 11:50. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவை பெண் பூவை விளையாட்டாக தான் விளையாடிட்டு இருக்கோம். இணைப்பில் இணையக்கூடிய தொழில், வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க மகேஸ்வரி, என்ன வேலை எல்லாம் முடிஞ்சதா? வேலை செஞ்சுட்டே இருக்கீங்களா? சரிங்க, உங்களுக்காக வந்து ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கொடுக்க போறேன், சரிங்களா? ஒரு கிலோ, ஒரு பையில பாத்தீங்கன்னா ஒரு கிலோ பருத்தி இருக்கு, இன்னொரு பையில ஒரு கிலோ இரும்பு இருக்கு, சரிங்களா? எது வந்து எடை அதிகமா இருக்கும்?
3: இரும்பு தான் அதிகமா இருக்கு.
2: எப்படிங்க, எப்படி சொல்றீங்க? இல்லையே, எப்படி? ஆனா ரெண்டுமே ஒரு ஒரு கிலோ தானே இருக்கு. நான் எது வந்து இதுன்னு கேக்கலையே. எடை, எடை எதுக்கு ஈக்குவலா இருக்கு? வெயிட், எடை எது அதிகம் தான் கேட்டேன். ரெண்டுமே சமமான எடை தாங்க, ரெண்டுமே ஒரு ஒரு கிலோ தானே வைக்கிறோம். இல்ல
3: அப்படி இல்ல, இதுல வந்து நம்ம பருத்தில வந்து பருத்தி கொட்டை வச்சா கரெக்டா ஒரு கிலோ.
2: சரி, நீங்க அப்படியே வேற வேற ஜோனுக்கு அப்படியே போயிட்டீங்க. ஆனா ரெண்டும் நான் ஒரு ஒரு கிலோ தான் கொடுத்துருக்கேன். அப்பனா ரெண்டுமே ஒரு ஒரு கிலோனா சமமான எடை தானே இருக்கும். சரிங்க, நல்ல முயற்சி. நன்றி, நன்றிமா, நன்றி. வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: என்ன
2: சமாச்சாரம்? அப்படிதாங்க, எப்பவுமே அப்படிதாங்க, அப்படிங்கறீங்களா?
4: ஆமாங்க மேடம்.
2: சரி, உங்களுக்காக வந்து ஒரு பாடல் வருது, கேக்குறீங்களா?
4: பாடலுங்களா?
2: பாடல் தான். என்னங்க நம்ம எஃப்எம் கேக்குறீங்க, பாட்டுனா பயப்படலாமா சொல்லுங்க? பாட்டு

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தர்மபுரி

0: கேட்டிங்களா? இந்த பாடல் எவ்வளவு முறை கேட்டிருப்பீங்க இல்ல? இந்த பாடல் முடிந்தது இல்ல, அதுக்கு அடுத்த வரி என்னன்னு சொல்லணும். முதல்ல இந்த பாட்டு என்ன படம்? மஞ்சளும் குங்குமமுமா? சரியா இருக்குங்களா? என்ன படம், யார் நடிச்சிருக்கா தெரியுமா? அது வந்து என்னன்னா இப்ப சொல்றது அப்படிங்கிறீங்களா? அழகி படம் ஞாபகம் இல்லைங்களா? அழகி, ஆமா. சரி, நீங்க சொன்ன அந்த லைன் என்ன லைன் சொன்னீங்க? அதுக்கு அடுத்த லைன்
1: மஞ்சளமும்
0: குங்குமமும் மஞ்சளும் இல்ல, அப்படிதானே வரும். சரி, கேட்டுருவோம். ஏதாவது ஒண்ணு ஏதோ ஒண்ணு போட்டு விடுங்கப்பா அப்படிங்கிறீங்களா? சரி, கேட்டுருவோம்.
2: குங்குமமும் மங்களமும் பொட்டி வந்த ரெட்டை குழந்தை.
0: சரியாதான் சொல்லிருக்கீங்க இல்ல?
1: மேடம்
0: எப்படியோ புடிச்சிட்டீங்க, இருந்தாலும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. இனிப்பேனக்கூடிய தோழி வணக்கம். வணக்கம், வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஏன், என்ன ஆச்சு, இவ்வளவு ஸ்லோவா எடுக்கிறீங்களே? சரிங்க சுதா, என்ன வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கா, விவசாயத்து வேலை எல்லாம்?
3: ஆமாங்க மேம், எப்படி மேம் கரெக்டா சொல்றீங்க?
0: சரியுமே, நீங்க தானே

0: சொல்லிருக்கீங்களே. சரிங்க சுதா, சரிங்க அதான் அப்படியே அறுத்துட்டே ஒரு பேச்சு பேசிட்டு வந்துருவோம், லைவுக்கு போயிட்டு வந்துருவோம்ப்பா அப்படின்னு வந்திருக்கீங்க. சரி, உங்களுக்காக ஈஸியா ஒரு க்வெஸ்சன் ஒன்னு கேட்க போறேன், சரிங்களா? டக்குன்னு பதில் சொல்லிடலாம் நீங்க, சரிங்களா? கேக்கட்டுமா? ஒரு வாத்து இருக்கு, ஒரு வாத்து ரெண்டு வாத்துக்கு முன்னால போயிட்டு இருக்கு, சரிங்களா? இன்னொரு ஒரு வாத்து ரெண்டு வாத்துக்கு பின்னால இருக்கு, சரிங்களா? ஒரு வாத்து சென்டர்ல நடுவுல இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை வாத்து அங்க போயிட்டு இருக்கு சொல்ல முடியுமா? என்னங்க சொல்றீங்க, ரெண்டு வாத்துக்கு முன்னால ஒரு வாத்து போயிட்டு இருக்குன்னு
1: சொன்னேனே.
0: ரெண்டு வாத்து தானா? ஏங்க சென்டர்ல ஒரு வாத்து இருக்குன்னு சொல்லிருக்கேனே, ரெண்டு வாத்தா இருந்தா அப்ப சென்டர்ல எப்படி இருக்க முடியும்? வாத்து இருக்க முடியாதே. மொத்தமா மூணு, சரிங்களா?
1: சரிங்க,
0: நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி.

நிறைவுக்கு வருகிறதோ என்றிய பூவை பின்பூவி. நிகழ்ச்சியில பங்கேற்ற தோழிகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகள். நேர்களினை கேட்கலாம். இன்று நம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வலம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல். எங்களை இன்று நண்பகல் 12:10 மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் பஞ்சப்பள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை மருத்துவர் என் பிருத்விராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெற கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம். பகல் 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள் கேட்கலாம். 1:55 வானிலை அறிக்கை இடம்பெறும். பகல் 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் களியப்பேட்டை கே மனோகரன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. பிற்பகல் 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில கட்சவி மூலமாக உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். பிற்பகல் 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். மாலை 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 மாலை தேன்றல். 6:00 தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை கேட்கலாம். 6:50 அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தர்மபுரி ஜேஎன் மருத்துவ

மணி வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தம் அவர்கள். 7 மணிக்கு திரைசை, 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் உயிரியல் நோய் கட்டுப்பாடு, ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்களின் உரை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து இயற்கை முறை உணவு தயாரிப்பு, ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எம் வித்யா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 8 மணிக்கு இளந்தென்றல், இன்று இளந்தென்றல் சினிமா சினிமாவாக. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய்மாரதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசை மழை. 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். 10:00 சுகமான ராகங்கள். நேயர்கள், இதுவரை இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையனை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேரம் நண்பகல் 12:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: Students, listen carefully.
2: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavamulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na best ah sollikite polam.
3: Admission nadaiperugirathu Vaishya kalluri Ayodhya Pattinam Salem.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
6: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேர்களினை கேட்கலாம் மருத்துவ மலர். பஞ்சப்பள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை மருத்துவர் என் பிருத்விராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் நலன் ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைத்து மனித வாழ்க்கையை வளப்படுத்தும் அரிய கலையே யோகா. இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் மன அழுத்தம், சோர்வு மற்றும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் அதிகரித்து வரும் நிலையில் யோகா ஒரு சிறந்த தீர்வாக உள்ளது. அந்த வகையில் யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது உடல், மனம் மற்றும் சிந்தனையை சமநிலைப்படுத்தும் வாழ்க்கை முறையாகும். தினமும் சில நிமிடங்கள் யோகா பயிற்சி செய்வதன் மூலம் ஆரோக்கியமான உடல், தெளிவு மனம் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்வை பெற முடியும். டாக்டர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: யோகா கண்டிப்பா வாழ்க்கையினுடைய சாரசம் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா யோகான்னு சொல்லலாம். கண்டிப்பா மன மகிழ்ச்சி ஆகட்டும், உடல் ஆரோக்கியம் ஆகட்டும், அந்த யோகா என்ற ஒரு விஷயம் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும், வளமாகவும் இருக்கும் இல்லைங்களா?
2: யோகா பத்தி பேசினாலும் கேட்டாலும் அது ஒரு யோகம் தான். சர்வதேச யோகா தினம் என்பது ஒவ்வொரு வருடமும் ஜூன் 21ஆம் தேதி உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு சிறப்பு தினமாக, ஒரு யோகம் நிறைந்த தினமாக பார்க்கப்படுகிறது.
1: சரிங்க சார், இப்போ யோகா பத்தி வந்து தெளிவா சொல்லியிருக்கீங்க, யோகா அப்படின்னா என்ன?
2: யோகா என்பது ஒரு உடல், மனம் மற்றும் ஆன்மா இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கருவின்னு சொல்லலாம், ஒரு அட்சய பாத்திரம் சொல்லலாம். ஸோ யோகா என்ற ஒரு சொல் வந்து ஒரு சமஸ்கிருத சொல், ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். அது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா யூஜ், YUJ அப்படின்னா யுனைட் அப்படின்னு அர்த்தம், அதாவது சேர்த்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ உடல், மனம் மற்றும் ஆன்மா இந்த மூன்றையும் சேர்க்கக்கூடிய ஒரு சொல்லே
1: சேர்த்தல் அல்லது இணைத்தல்
2: கண்டிப்பாக.
1: சரிங்க சார், இந்த யோகா அப்படின்னா வந்து சொல்லிட்டீங்க, இந்த யோகா முறைகள் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கு?
2: யோகா வந்து ஒரு முன்னாடி சொன்னது அட்சய பாத்திரம், நீங்கள் அல்ல அல்ல ஒரு ஆனந்தத்தையும் ஒரு ஆரோக்கியத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. யோகா என்பது ஒரு ஒரு கடலை போன்றது, அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, கற்க வேண்டியது, எண்ணற்ற எண்ணங்கள் செயல்கள் நிறையா இருக்குது. ஸோ யோகாவில் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை நம்ம வந்து யோகாலேருந்து எடுத்துக்கலாம். உதாரணத்திற்கு 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஒரு தீம், அதாவது கருப்பொருள்னு இருக்கு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங், அதாவது ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா. ஸோ இந்த வருடம் இந்த தீம், இந்த கருப்பொருளை வச்சு தான் ஆரோக்கிய

0: முக்கியமான முதுமைக்கான யோகா.
1: முதுமைக்கான யோகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல முதுமை என்ற ஒரு பெரிய விஷயம், நம்மளுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் விரிந்து போகக்கூடிய சூழ்நிலையில இந்த யோகா வந்து முதியோர்களுக்கு எந்த வகையில் வந்து பயன்படுது?
0: இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது எல்லாருக்குமே வயசாகிட்டு இருக்கு, எனக்கும் ஆகுது, உங்களுக்கு ஒவ்வொரு போதிலையும் நம்ம வந்து கொண்டாடுறோம், சிறப்பாக கொண்டாடுறோம். ஒருவேளை நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு கொண்டாடுறோம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்த்தி ஏஜிங் வந்து, அதாவது ஆரோக்கியமான முதுமை அப்படிங்கிறத வந்து WHO உலக சுகாதார மையம் வந்து ஒரு 5 வகையா முக்கியமான ஒரு பில்லர்ஸ், ஒரு தூண்களாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன், அதாவது ஒரு நம்ம சத்தான ஒரு ஆரோக்கியமான சமச்சீரான உணவு கண்டிப்பாக முக்கியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சி, ஒரு நடைப்பயிற்சியோ இல்லை ஒரு சிறிய ஒரு ஸ்பீடில் ஓடுதலோ ஒரு சைக்கிளோ இதை பண்ணலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் ஃபேமிலி என்கேஜ்மெண்ட், அதாவது நம்மளை சுற்றி உள்ளவங்க கூட நம்ம குடும்பத்தாருடன் எப்படி ஒரு இணைப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான்காவது பார்த்தீங்கன்னா கன்ஜினேட்டிவ் ஸ்டிமுலேஷன், அதாவது வயது ஆக ஆக, அதாவது நம்ம வயது ஆக ஆக நம்மளோட பிரெயினோட ஆக்டிவிட்டி வந்து கம்மியாகும். ஒருவேளை பயமாக இருக்கலாம், ஒருவேளை எண்ணங்களாக இருக்கலாம். ஸோ இந்த பிரெயினோட ஆக்டிவிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக இதையும் ஒரு முக்கியமான பொருளாக வச்சுருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா மென்டல் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங், நமக்கு ஏற்பக்கூடிய ஒரு உணர்ச்சிகள், துக்கங்கள், மகிழ்ச்சிகளை நம்ம எப்படி வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கணும், தற்காத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற பற்றி இந்த 5 பில்லர்களாக உலக WHO சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே யோகாவில் நம்ம கண்டிப்பாக பண்ணம்னா கண்டிப்பாக யோகா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும்.
1: கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க சார்.
2: சார், அதாவது இந்த வருஷம் இன்டர்நேஷனல் சர்வதேச மகிழ்ச்சி குறியீட்டுல வந்து நம்ம 116th இடத்துல இருக்கிறோம்.
0: சரி சார்.
2: போன வருஷம் விட இந்த கொஞ்சம் முன்னாடி இருக்கிறோம். என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்ம நாட்டுல வந்து நம்ம இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல எந்த இண்டெக்ஸ் வெளியிட்டாலுமே நம்மள ரொம்ப பின்னால கொண்டு போயிடுவாங்க, 100 மேல கொண்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறப்ப மகிழ்ச்சிங்கிறது நம்ம கிட்ட கம்மியா இருக்கா அதிகமா இருக்கும், அதை பத்தி ஒரு தகவல் சொல்லுங்க.
0: மகிழ்ச்சி என்பது ஒரு தனி மனிதனை பொறுத்தாது. உங்ககிட்ட பேசுனதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா நான் இப்ப ஃபீல் பண்றேன், அடுத்த நொடியே ஃபீல் பண்றேன். ஸோ மகிழ்ச்சி என்பது நம்மளுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் எண்ணங்கள் அப்படின்னு. நம்ம எவ்வளவு தூரம் ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன், ஒரு நேர் எதிர்மறையான எண்ணங்களை நம்ம வச்சிருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட மைண்ட் வந்து செட் ஆகி ஒரு மகிழ்ச்சியை நான் கொடுக்கும். ஸோ நாங்க இதை யோகாங்கிறது நம்ம ஒரு யோகா மருத்துவரா நாங்க என்ன சொல்லலாம், யோகா வந்து ஒரு மருத்துவம் சொல்லுவோம், உடல் மற்றும் மனம் அப்படின்னு சொல்லுவோம். மனம் மருந்து, கால் மதி முக்கால், அதாவது நீங்க ஒரு மருந்து நீங்க கால்வாசி சாப்பிட்டா ஒரு மைண்ட்ல வந்து ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டா, அதாவது நீங்க சாப்பிடக்கூடிய மருந்தானது ஒரு 100% நமக்கு குணமடையும் அப்படின்னு ஒரு மன மகிழ்வோடு ஒரு நிறைவோடு நீங்க அந்த மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷன் கண்டிப்பா மகிழ்ச்சியை கொடுக்கும். ஸோ உதாரணத்திற்கு ஒரு அன்றாட செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து அவங்களோட மைண்ட் வந்து மாறுபடும். பட் யோகால இதுக்காக நிறைய பயிற்சிகள் இருக்கு மனதை மகிழ்ச்சியாக வைக்கிறதுக்கு. இப்போ நீங்க ஒரு எளிதான மூச்சு பயிற்சி பண்ணலாம், லாஃப்டர் யோகான்னு சொல்றோம், அதாவது சிரிப்பு யோகாங்கிற சொல்றோம். இதெல்லாம் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க சிரிக்காம இருக்க முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய உம்முன்னு ஒரு கடினமா கோபமா வர்ற ஒரு மனிதர்கள் கூட கண்டிப்பாக அந்த லாஃப்டர் யோகா, சிரிப்பு யோகா பண்ணும் போது ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்க சிரிக்கிறத பார்த்து மத்தவங்களும் சிரிக்கிறதுனால ஒரு மகிழ்ச்சியை வந்து பல பேருக்கு ஒரு மருந்தாக தான் நீங்க குடிக்கிறீங்க.
1: நிச்சயமா அந்த மகிழ்ச்சின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாரும் இடத்துலயும் வந்து பயணிக்கக்கூடியதான்.
3: ஐயா, பொதுவாக இந்த யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல பயிற்சிகள் சில சமயங்கள் தவறாக பண்ணும் பொழுது உடம்புல வலி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுத்துது. யோகக்கலை பயிற்சி அப்படிங்கறத யார்கிட்ட கத்துக்கிறது, அதே மாதிரி வலி ஏற்படக்கூடிய சமயத்துல நம்ம யோகா செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லதா, அது இன்னும் வலியை அதிகரிக்குமா, அதை பத்தியும் சொல்லுங்க.
0: அதாவது யோகா என்பது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கடல் மாதிரி, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது பதஞ்சலி முனிவர் என்பவர் வந்து யோகாவின் தந்தை, ஃபாதர் ஆஃப் யோகா வந்து லார்ட் பதஞ்சலின்னு சொல்லுவோம். அவங்க வந்து ஒரு ரொம்ப ரிலாக்ஸ், ஒரு எளிமையாக ஒரு 8 படிகளை சொல்லியிருப்பாங்க. 8 படிகள்ல முதல் 2 படி வந்து நம்ம தனி மனித ஒழுக்கம், ரெண்டாவது வந்து இயமம் நியமம்னு சொல்லுவோம், பிறருடன் எப்படி இருக்கணும், வெளியில் நம்ம எப்படி ஒழுக்கமா இருக்கும்னு சொல்லுவாங்க. மூன்றாவது படி பார்த்தீங்கன்னா ஆசனங்கள். நீங்க எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணீங்கனாலுமே அதாவது இனிஷியலி நீங்க ஒரு நடக்கிறீங்க நீங்க அப்படிங்கும் போது நீங்க ஒரு காலுக்கு தேவையான, உடம்புக்கு தேவையான ஒரு ஜென்டில் ஜாயின்ட் மூவ்மெண்ட்ஸ் இல்லை ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு தான் நீங்க நடக்கணும். நீங்க எல்லாரும் நடக்கிறாங்க, காலையில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்காங்க, அது கண்டிப்பாக ஒரு வரவேற்கத்திற்கு ஒன்று. நீங்க ஐயா கேட்ட கேள்வி மாதிரி எந்த ஒரு உடற்பயிற்சி நீங்க செஞ்சாலும் ஒரு சயின்ஸ் இன்னவர் பாடி என்ன பண்ணும்னா, நம்மளுடைய தசைகள் இருந்து வெளியேறக்கூடிய ஒரு லாக்டிக் ஆசிட் அக்குமுலேஷன் சொல்லக்கூடிய ஒரு இது வந்து ஒரு மசில் சோர்னஸை கொடுக்கும். அதாவது ஒரு தசைகளில் ஒரு வலி இருக்க மாதிரி இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் உங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் ஒரு எல்லாருமே கரெக்டாக நடக்கிறாங்களா அப்படின்னா, ஒருத்தங்க ஒரு பக்கம் சாஞ்சிட்டு நடப்பாங்க, இன்னொருத்தங்க இன்னொரு பக்கம் சாஞ்சிட்டு நடப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடக்கணும். யோகாலனுடைய யோகா

0: ஆசனத்தின் ஒரு மெயின் இது என்ன அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்திரம் சுகம் ஆசனம். நீங்க எவ்வளவு தூரம் ரிலாக்ஸ்டா இருந்து பண்ண முடியுமோ அதுதான் ஆசனம், யோகா ஆசனம்னு சொல்லுவோம். நீங்க கேட்ட மாதிரி எந்த உங்களுக்கு ஒரு ஒரு சப்போஸ் ஒரு சம்பளம் போட்டு உட்கார்ந்துருக்கீங்க, சம்பளம் போட்டு உட்கார்ந்துருக்கும் பொழுது தரையில சம்பளம் போட்டு உட்கார்ந்துருக்கீங்க, உங்க வலது பக்கம் மூட்டு வலிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க முதல்ல உட்காரும்போது வலிக்குதான்னு பார்க்கணும். சரி, நீங்க அடுத்த ரெண்டா, ஏன்னா புதுசா இருக்கலாம், நீங்க தரையில் இன்னைக்கு உட்காரதே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ தரையில உட்காரும் போது ஒரு மூட்டு வலி வருது அப்படின்னா முதல் டைம் அப்சர்வ் பண்ணணும். ரெண்டாவது டைமும் வருது அப்படின்னா நீங்க தரையில உட்கார வேண்டாம், நீங்க வந்து ஒரு ஒரு பெஞ்சில் உட்காந்துக்கு அதுக்கேற்ற மாதிரி நீ எக்ஸசைஸ் நீ ரொட்டேஷன் பண்ணிட்டு அதுக்கடுத்து பண்ணலாம். எந்த ஒரு யோகாசனமும் உங்களுடைய ஒரு டெண்டன் ஒன்று இருக்கும், அதாவது தசை நாறுகளினுடைய அதுக்கு அதிகரிக்கிற மாதிரி, அதோட அழுத்தம் கொடுக்கற மாதிரி, இல்லை உங்களுக்கு அன்னீசினஸ், உங்களால் அந்த ஆசனம் பண்ணும்போது ஒரு பேலன்ஸ்டு இல்லைன்னா அந்த ஆசனங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும். யார்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 5.5 வருஷம் படித்த யோகா மற்றும் இயற்கை மருத்துவரை, நாங்கள் அரசு மருத்துவமனைகளில் நாங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களை வேலை பார்த்துட்டு இருக்கோம், அல்லது ஒரு நன்கு யோகா பயின்ற ஒரு வல்லுநரிடம் நீங்கள் யோகா கற்றுக்கலாம்.
1: சார், பொதுவாகவே யோகா பற்றி சிறப்பான விஷயங்களை வந்து அருமையாக சொல்லிட்டு வரீங்க. இந்த யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் அப்படின்னா என்னங்க சார்?
0: அதாவது யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் என்பது ஒரு பட்டய படிப்பு, 5 வருஷத்துக்குள்ள படிப்பு. ஸோ அதை படித்து தான் நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ யோகா இயற்கை மருத்துவம் ரெண்டும் ஒரே ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக தான் நாங்கள் பார்ப்போம். ஸோ யோகா வந்து ஒரு பழங்காலங்கள் தொற்று வளர்ந்துட்டு இருந்த ஒரு கலை, அது வந்து ஒரு மருத்துவமாக இன்று பார்க்கப்படுகிறது. இது ஒரு கலை அறிவியல், இப்போ வந்து மருத்துவமாக பார்த்துட்ருக்கேன். இது கூட இணைத்து பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவம். இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு மருந்தில்லா மருத்துவம். ஸோ இந்த இயற்கை மருத்துவத்தில் நிறைய ட்ரீட்மெண்ட் ஒரு கோட்பாடுகள், அதில் எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படின்லாம் இருக்குது. அதில் கழிவுகளின் தேக்கமே நோய் அப்படிங்கிறத வச்சு தான் நாங்கள் வந்து ட்ரீட் பண்ணுவோம். சில எண்ணற்ற ஒரு சிகிச்சை முறைகள் இருக்குது, அதாவது ஒரு அக்குபங்க்சர் சிகிச்சை முறைகள், உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்கள், ஒரு மசாஜ் தெரப்பி, இந்த மாதிரி எக்ஸசைஸ் தெரப்பி, இந்த மாதிரி சில சிகிச்சைகள் இருக்கு. இது எல்லாம் இது போக ஒரு சில மருந்துகள் எண்ணெய்கள் கொடுப்போம், அரோமா ஆயில்னு சொல்லுவோம், நறுமண எண்ணெய்கள் வந்து சில எண்ணெய்களுக்கு உடன் கொடுக்கும் பொழுது ஒரு மன அமைதி, அப்புறம் வந்து ஒரு வலிகள் போகும். ஸோ இது ரெண்டுமே ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்களாக தான்.
1: அதாவது யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துக்கு ஒரு தொடர்பு உண்டு.
0: கண்டிப்பா
2: யோகா என்பது உடல் சார்ந்ததுங்க ஐயா, தியானம் என்பது மனம் சார்ந்ததுங்க ஐயா, இரண்டும் சேர்ந்ததுதான் ஆன்மாவாங்க ஐயா. இதுவும் யோகாக்குள்ள ஒரு பார்ட்டாங்க ஐயா. இதனோட நன்மை, இதனோட செயல்முறைகள் பற்றி வேறுபடுத்தி ஒரு விளக்கம் கொடுங்க ஐயா.
0: கேட்ட கேள்வி எல்லாமே ஒண்ணுதான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி யோகா என்பதனுடைய அர்த்தம் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இணைத்தல் தான். அந்த இணைத்தல் எதெல்லாம், அதை பிளஸ் பிளஸ் பிளஸ்னு வச்சுக்கோங்க, 3 பிளஸ். அது எதெல்லாம், எந்த பிளஸ்னா, ஒன்று வந்து உடல் பிளஸ் மனம் பிளஸ் ஆன்மா, இந்த மூன்றையும் பற்றி சேர்ந்தது தான் யோகா. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி யோகா வந்து உடலுக்கு, தியானம் வந்து மனதிற்கு அப்படிங்கிறது கிடையாது. தியானத்தின் நான் முன்னாடி சொன்ன, நீங்கள் பண்பலையை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், நம்மளுடைய ஃபாதர் ஆஃப் யோகா பதஞ்சலி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 8 அங்கங்களில் நம்ம 3 பற்றி தான் பேசணும். அது ஏமம் நியமம், நம்ம அது சுய ஒழுக்கம், பிறருடன் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லிட்டு, 3வது ஆசனம், அதுக்கப்புறம் ஒரு 5 படிகள் வரும். ஒரு ஆசனம், அதை பிராணயாமம், மூச்சு பயிற்சி, பிரத்யேகாரம், 5 புலன்களை அடக்கிறது, தாரணம் அதாவது கான்சன்ட்ரேஷன், தியானம் நீங்க சொன்னது 7வது படி தான் தியானம், அது வந்து இப்ப நம்ம மாடர்ன் டைம்ல மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம், 8வது படி வந்து சமாதி. ஸோ இதை எல்லாம் சேர்த்து தான் நம்ம யோகான்னு பதஞ்சலி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல நம்ம வேறுபடுத்தி ரொம்ப நம்ம ஃபீல் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலையும் மனதையும், உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்தை பற்றி கண்டிப்பாக யோக பயிற்சியில் பேச முடியும், பார்க்க முடியும், உணர முடியும். ஆன்மாங்கிறது அதற்கு அப்பாற்பட்டு அதை பற்றி நம்ம பேச மாட்டோம். அதை யோகா பண்ண அடுத்த நிலை, ஒரு அறிவியல் சார்ந்து ஒரு இறைநிலையை அடையக்கூடிய ஒரு எண்ணங்களாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியும். அம்மா, அதாவது ஆரான்னு சொல்லுவோம், இப்போ மாடர்ன் டைம்ல ஆரானா உங்களை சுற்றி ஒரு ஒலி தெரியும். ஸோ அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து துயரங்கள் பிறருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற வந்து நீங்கள் பயிற்சி பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அஃபர்மேஷன், உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்.
1: மனதும் தெளிவு பெறும் இல்லைங்களா? கண்டிப்பா மனது வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான மனதா வந்து வளரும்.
0: நிச்சயமாக இதுல
1: பாத்தீங்கன்னா 3 நிலைகள் ஒருங்கிணைத்தல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க யோகாவில். அதில் வந்து தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா, ஏன் எதற்கு எப்படி என்ற ஒரு சொல் இலக்கு வந்து யோகா ஏன் செய்யணும், எதற்காக செய்யணும், எப்படி செய்யணும், விரைவாக சொல்லுங்க.
0: ஏன் என்பதற்கு நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். அதாவது உடல் வலிமை, உடல் ஆரோக்கியம், உடல் மனம் ஆரோக்கியம், உடல் மன ஆரோக்கியம், இவை கண்டிப்பாக நம்மளுடைய தெளிவுபடுத்தணும். இல்லை ஒரு ஆரோக்கியமான ஒரு நம்ம தீம், ஆரோக்கியமான முதுமைக்குன்னு இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்விற்கு ஒரு வாழ்வியல் மருந்தாக தான் யோகா இருக்கு. ஒன்று இது வந்து ஏன் இதுக்கு பண்ணணும், இது ரொம்ப சிம்பிள் ஆகிட்டு. ரெண்டாவது எதற்கு அப்படின்னு கேட்டீங்க. நீங்க முன்னாடி ஒரு 5 பில்லர்ஸ் நம்ம சொல்லியிருப்போம். நம்ம பண்ண நம்மள உடல்கள்ல

0: நிறைய மாற்றங்கள் தெரியும். அதாவது ஒருத்தர் வந்து புத்தர்கிட்ட கேட்டிருப்பாங்களா, நீங்க மெடிடேஷன் பண்ணீங்க என்ன உங்களுக்கு கிடைச்சது அப்படின்ட்டு. ஸோ புத்தர் சொல்லியிருப்பாராம், எனக்கு எதுவுமே கிடைக்கல, பட் இருந்த ஒரு கோபம், பொறாமை, துக்கம் இவையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அவர் பதில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க யோகா பண்ண பண்ண உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு நேர் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், ஒரு உற்சாகம், இவையெல்லாம் நீங்க வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க யோகா பண்றதுனால. ஸோ இது வந்து எதற்காக பண்ணணுங்கிறதுக்காக எடுத்துக்கலாம். எப்படி பண்ணுங்கிறது ஒரு நன்று, ஒரு யோகா பற்றி தெரிஞ்ச ஒரு யோகா மருத்துவர்கிட்டையோ ஒரு வல்லுநர் நீங்க கண்டிப்பா யோகா கத்துக்கலாம். யோகா பண்ணும்போது ரெண்டு டிப்ஸை மட்டும் கொடுத்துடலாம். யோகா பண்ணும்பொழுது பொதுவாகவே வயிறு காலியா இருக்கணும், சாப்பிட்ட உடனே யோகா பண்ணக்கூடாது. ஒரு காற்றோட்டமான இடத்துல யோகா பண்ணணும், ஒரு படுக்கை விரிப்புல, ஒரு போர்வையோ இல்ல யோகா மேட்லயோ தரையோடு தரையா தான் வச்சு பண்ணணும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பண்ணணும். மொபைல் எடுத்து கொஞ்சம் ஓரமா வச்சிடணும். நம்மளை சுற்றி ஏதாவது ஒரு பாட்டு சத்தம் இல்ல யாராவது பேசிட்டு இருக்கா, பக்கத்து ரூம்ல பேசுறாங்க, டிவி ஓடுது, நம்ம இந்த ரூம்ல யோகா பண்ணலாம்னா கூடாது. ஏன்னா மீண்டும் உடல் மனம் இது ரெண்டையும் இணைக்கிற இடத்துல வந்து எந்த ஒரு வெளிப்புற ஒரு சவுண்டுக்கு நம்ம வந்து
1: இயற்கையோடு ஒன்றிய ஒரு யோகாவா வந்து இருக்கணும் இல்லைங்களா.
0: நீங்க நிறைய யோக புத்தகங்களை படிச்சீங்கன்னா யோகா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, திறந்த நிலையில ஒரு ஆறு, ஒரு கடல், அதுக்கு முன்னாடி உள்ள ஒவ்வொரு இயற்கைக்கும் பஞ்சபூதங்கள்ங்கிறது வந்து இயற்கை மருத்துவத்துல முக்கியமான ஒன்று. பஞ்சபூதங்கள் நம்ம கண்ணில் பார்க்க முடியாத அவ்வளவு மிகப்பெரிய ஒரு 100,000 மடங்கு பண்ணும் பொழுது, அதோட இயற்கையோட ஒன்றி பண்ணும் பொழுது அதனுடைய கிடைக்கக்கூடிய ஆனந்தம் மிகவும் அற்புதமானது.
1: இப்ப வந்து யோகா செய்வதற்கான கால நேரம் எந்த நேரத்தில்
0: நம்ம யோகா பொதுவாக பிரம்ம மூர்த்தம் சொல்லுவாங்க, 3-6 மணி நம்ம வந்து பேசிக்கோனா காது வழியா கேட்டுக்கலாம். அதுல வந்து கால் 3 மணிக்கு எந்திரிச்சு டைம் பார்க்க, இந்த உலக நவீன உலகத்துல நம்ம மாறிட்டோம். நம்ம ஒரு 5-6 மணி அப்படி இல்லாத பட்சத்துல இப்ப ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு நம்ம பண்ணலாம். நான் சொன்ன முன்னாடி ஒரு பல் துளைக்கிட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு நம்ம ஒரு யோகா விரிப்புல ஒரு பண்ணலாம். அதை விட்டு நமக்கு டைம் இல்லை அப்படின்னா மார்னிங் ஒரு சன்செட், பிஃபோர் சன்செட் 5, 6, 7. ஸோ இதெல்லாம் இல்லை சார் எனக்கு டைமே இல்லை, நான் வந்து சூப்பர் பிஸி, வேலைக்கு போகணும், எங்க சார் எனக்குலாம் நேரம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து நீங்க யோகா பண்ணணும்னு நினைச்சாலே ஒரு மருந்து தான், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ முன்னாடி சொன்ன மாதிரி வயிறு வந்து காலியா இருக்கணும். இப்ப சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து ஒரு நீங்க சாப்பிட்ட உடனே ஃபுட் வந்து அதனுடைய ப்ராசஸ் ஆரம்பிக்கும். வாயிலிருந்து ஒரு சலைவா, அதாவது உமிழ்நீர் சுரந்தில இருந்து நம்ம வயிறு வரைக்கும் போறும்போது எண்ணற்ற ஒரு பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் பண்ணும். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயிற்சி நம்ம பண்றோம் அப்படின்னா அது வந்து செரிமானத்தை ஏற்படுத்தும். அந்த ஒரு ரீசனுக்காக பண்ணக்கூடாது. ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டா உள்ள ஸ்டேட்ல கண்டிப்பாக பண்ணலாம். கோபத்திலேயோ இல்ல ஒரு அவசரத்திலேயோ கடினமான யோகா சில பயிற்சிகள் இருக்கு. நம்ம பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் சொல்லும். அட்வான்ஸ் போஸ்டர் எடுத்த உடனே பண்ணக்கூடாது. நம்ம ஒரு மிதமான ஒரு ஜாயிண்ட் மூவ்மெண்ட்ஸ்ல இருந்து மெதுமெதுவாக ஒரு ஒரு படிகள், மூச்சு ஆசனங்கள் பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், தியானம் பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு நிலைகள் இருக்கு, ஒவ்வொரு இதும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்.
1: எந்த நேரத்துல யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, இந்த யோகாக்கான வந்து கால அளவு இருக்குங்க, இவ்வளவு நேரத்துல தான் பண்ணணும் அப்படின்ற இருக்குங்களா?
0: அதாவது யோகா ஒரு மினிமம் நீங்க வந்து ஒரு 15-20 நிமிஷம் பண்ணலாம், மேக்சிமம் ஒரு 45 நிமிடங்கள் இருந்து ஒரு 60 நிமிடங்கள், உங்களுடைய டைமுக்கு பொறுத்த மாதிரி. ஒரு 15-20 நிமிஷம் நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவை. உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு டயபெட்டிஸ் இருக்கு, அதாவது நான் வந்து ஒரு சக்கர வியாதி இருக்கு, சுகர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகருக்கு ஒரு சில ஆசனங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு வஜ்ராசனம்ங்கிற ஒரு ஆசனம், ஒரு புஜங்காசன், பாம்பை கோப்ரா போஸ்ன்னு சொல்லுவோம், பாம்பை போன்ற ஒரு ஆசனம், ஒரு வக்ராசன் இருக்கு. வக்ராசனம்ங்கிறதுல வந்து இட்ஸ் இந்த எல்லா ஆசனங்களையும் சயின்டிஃபிக்லி ப்ரூவ்ட், அதில் ரிசர்ச் போயிட்டு இருக்கு, ஆல்ரெடி ரிசர்ச் பேப்பர்ஸ், என் நம்பர் ஆஃப் ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பட் சார் நான் அதே பண்றேன், எனக்கு ஏன் சுகர் குறைக்க மாட்டேன்னா, ரெண்டு கவனிக்க வேண்டியது. ஒன்று, நீங்க கரெக்டாக பண்றீங்களா இல்லையா, ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்க அந்த பண்ணுகின்ற ஒரு பயிற்சியானது ஒரு ரொம்ப ரிலாக்ஸ் ஸ்டேட்ல பண்றீங்களா, ஒரு கடமைக்குன்னு பண்ணாம அது வந்து நம்ம உடலுக்கு ஒரு ஆனந்தத்தை, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்னு நீங்க பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக சுகர் குறையிறதுக்கு, சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்டிப்பாக உதவும். கண்களை திறந்து பண்ணுவோம்னு சொல்ற மாதிரி திராட்டக்கான ஒரு பயிற்சி உண்டு. திராட்டக்காங்கிறது கண்ணுக்கான பயிற்சி. அந்த 8 படிகள்ல கடைசி 3 படிகளை இது பண்ணும். பிரத்யேகாரம் சொன்ன மாதிரி 5 புலன்களை அடக்கிறது, தாரணம் அதாவது கான்சென்ட்ரேஷனை கொடுக்கணும், அடுத்து வந்து தியானம், அதாவது ஒரு கேண்டில் லைட், ஒரு கேண்டில் ஒளிய ஏத்தி வச்சுட்டு, ஒரு ஒளியை ஏத்தி வச்சுட்டு அந்த ஒளியை வந்து உற்று நோக்கணும். அந்த

0: ஒரு சின்ன சின்ன ரொம்ப ஈஸியான ஒரு பயிற்சி. அந்த பயிற்சி பண்ணும்போது மன அமைதி ரொம்ப கிடைக்கும், கண்களுக்கு தேவையான ஒரு ஒரு பவர் கிடைக்கும். உதாரணமா நாங்க இயற்கை மருத்துவத்தை என்ன சொன்னேன், காலையில இருந்துச்சு சூரியனை பார்த்தாலே வந்து ஒரு ஒரு கண்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இது போக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அட்வான்ஸ் லெவல்ல சன்ரைஸ் மெடிடேஷன் இருக்கு. அதாவது நீங்க உற்று பார்க்கும் போது கண்ணுக்கு ஒரு ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு உள் அமைதியா அதுமே கொடுக்கும். அதே மாதிரி சூரியன் மறையும் போதும் அந்த மாதிரி தியானத்தை வந்து நீங்க பண்ணலாம்.
1: சரிங்க சார், இந்த யோகா முறைகள் வயது வரம்பு அப்படின்னு வந்து இருக்குங்களா, வயதுக்கு ஏத்த யோகா முறைகள் இருக்குங்களா?
0: இல்ல, யோகா என்பது ஒரு 6 வயதிலிருந்து ஒரு வாழ்நாள் இறுதி மூச்சு வரை பண்ணலாம். அதாவது வாழ்நாள் இறுதி மூச்சு வரைங்கிறப்போ எனக்கு ஒரு ஒரு ஒரு சர்ஜரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு ஜாயின் மூமெண்ட்ஸ், ஒரு சின்ன ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ 6 வயதுங்கிறது வந்து இப்போ நம்ம ஒருத்தர் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வச்சு, தம்பி நீங்கள் உட்காந்து நீங்கள் பண்ணுங்க, பாப்பா நீங்கள் உட்காந்து பண்ணுமாங்கும்போது முதல்ல மூச்சுன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், ஒழுங்காக உட்காரு அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த ஒரு சின்ன குழந்தைங்க வந்து நம்ம சொல்றது, அதாவது அவங்களோட தெளிவாக புரியுது, உடல் சார்ந்து அதாவது நேராக உட்காரணும், கண்களை மூடி அமைதியாக உட்காருங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சாங்க. எந்த வயசு தெரியுதோ, ஒரு 6ங்கிறது 4ஆகவும் இருக்கலாம், 6ங்கிறது 8ஆகவும் இருக்கலாம், அந்த வயதுலேருந்து அவங்க பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராம் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அங்கன்வாடி சின்ன குழந்தைகள் அவங்க இந்த ஸ்கூலில் ஆரம்பித்து ஒரு எல்டி ஹோம் ஒரு முதியோர் இல்லம் வரை இருக்கின்ற அவங்க அருகாமையில் உள்ள இடத்துல நாங்கள் போய் அவங்களுக்கு தேவையான யோகாசனங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது அதில் என்ன சொல்கிறோம் மெயினாகுதுன்னா, அதாவது ஸ்கூல்ஸ் பசங்களுக்கு எப்படி ஞாபக சக்தியை அதிகரிக்கணும், வளர்ந்து வரக்கூடிய அவங்களுடைய படிப்பில் எப்படி நம்ம கவனம் செலுத்தணும், அது இல்லாமல் ஒரு தேவையில்லாத எண்ணங்களை எப்படி நம்ம தவிர்க்கணும், இதை பற்றி யோகாசனங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி எல்டி ஹோம், அதாவது வயதான இல்லங்களில் முதியோர் இல்லங்களில் போய் நாங்கள் பண்ணுறப்போ அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, அவங்க வந்து மோர் டுவர்ட்ஸ் ஒரு எமோஷன்ஸ், அதாவது உணர்ச்சிகள் அப்படிதான் சார்ந்த அந்த கவலைகள் துக்கங்கள் அப்படிலாம் இருக்கும். நான் முன்னாடி சொல்லியிருந்தப்போ ஆரம்பத்தை சொன்ன மாதிரி ஒரு 5 பில்லர்ஸ், நியூட்ரிஷன் ஐயா நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, ஒரு சத்தான ஆரோக்கியமான உணவுகள், ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் உங்களால் முடிஞ்ச அளவு உடல் சார்ந்த ஒரு அசைவுகள் நீங்கள் பண்ணுங்க. அடுத்து வந்து சோஷியல், உங்களை சுற்றி இருக்கவங்க கூட நீங்கள் சந்தோஷமாக இருங்க, பழசை பற்றி நினைக்காம வரக்கூடிய காலங்கள் நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு எண்ணுங்க. அப்புறம் வந்து மைண்ட் கேம்ஸ், ஒரு சின்ன சின்ன கைத்தட்டுறது, சிரிக்கிறது, ஸோ உங்களை பார்த்தே நீங்கள் வந்து உங்களோட அதாவது நம்ம ஆரோக்கியமாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன், ஒரு நேர் எதிர்மறையான எண்ணங்களை அவங்களே சொல்லிக்கிறது. கடைசியாக பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ணோம்னாலே நமக்கு மைண்ட் எமோஷன் உணர்ச்சிகள் மற்றும் மனம் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன்.
1: சரிங்கய்யா, இந்த யோகா முறைகள் அப்படின்னா யோகா வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவர்களுக்கான வழிமுறைகள் மனப்பாங்கு எப்படி இருக்கு?
0: அதாவது நீங்கள் ஒவ்வொரு டவுன் ஒவ்வொரு பெருநகரங்களில் வந்து யோகா சென்டர்ஸ் இருக்கு, அது ஒரு நல்ல ஒரு சென்டராக இருந்தால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்னே ஒன்று நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதை சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு புக்கை பார்த்தோ ரீல்ஸ் யூடியூப் அதை பார்த்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இனிஷியலி, ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான யோகா என்ன அப்படின்னு, இப்போ ஒரு அம்மா பேசுனாங்க 72 வயசுல நம்ம யோகா பண்றாங்க, நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு தேவையான யோகா என்ன அப்படின்னு நீங்க அதை தெரிஞ்சுட்டு பண்ணலாம். ஸோ அந்த வகையில நாங்க அரசு மருத்துவமனைகள்ல யோகா மற்றும் இயற்கை மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு எனக்கு இந்த இந்த சொல்யூஷனுக்காக யோகா பண்றேன், சப்போஸ் எனக்கு பிபி இருக்கு, எனக்கு தூக்கமின்மை இருக்கு, உடல் பருமன் இருக்கு, இன்னும் பாத்தீங்கன்னா எங்களோட அரசு மருத்துவமனைகள் வந்து ஆன்டிநேட்டல் யோகான்னு சொல்லுவோம், அதாவது மகப்பேறு காண யோகா, அது மாசமா இருக்கும் போது யோகா. ஸோ இந்த மாதிரி நிறைய யோகா யோகா பயிற்சிகள் இருக்கு, நமக்கு தேவையானதை நம்ம அங்க போய் கத்துக்கலாம்.
1: சரிங்க சார், இன்றைய அவசரமான காலகட்டத்தில் தூக்கமின்மை அப்படின்றது கண்டிப்பாக நிறைய இருக்குது இல்லைங்களா? அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்துக்கான யோக முறைகள் ஏதாவது இருக்குங்களா?
0: சார்ந்து அப்படின்னு சொல்லுங்கள், மொபைல் சார்ந்தும் ஒரு தூக்கம் வராது. நம்ம பிரம்மமூர்த்த பதை பற்றி பேசணும், நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு 3-5ங்கிறது ரொம்ப நவீன உலகம். ஸோ தூக்கமின்மைக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்க, நீங்கள் ஒரு ரேட்டாக சாப்பிட்டு 9 மணிக்கு சாப்பிட்றீங்க, குவான்டிட்டி அதிகமாக சாப்பிட்றீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு உங்கள் உடலுக்கு தேவையில்லாத ஒரு பொருளை சாப்பிடுங்கும் போது அப்பவும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அது வந்து ஒரு ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ். சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துக்கங்கள், ஒரு பொறாமைகள், ஒரு சிந்தனைகள், ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் போதும் உங்கள் மைண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்டிசோல்ங்கிற ஒரு ஒரு ஹார்மோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை வந்து ஒரு மைண்டை வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் கொண்டு வரும், அதாவது ஒரு மைண்டை வந்து ஒரு நிலைப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன தான் கண்ண மூடி தூங்கணும்னு நினைப்பீங்க, பட் ஆனால் தூக்கத்தை கொண்டு வராது. ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நிறைய பயிற்சி வகைகள் இருக்குது, அது குயிக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், இன்ஸ்டன்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், இது மாதிரி நிறையா இருக்குது, அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக பண்ணலாம். இதுவரை யோகா பண்ணாதவங்க இப்போ யோகா பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னு, அப்படியும் உங்களுக்கு மேலும் நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார மையங்கள் அல்லது மாவட்ட மருத்துவமனைகள், மெடிக்கல் காலேஜ் போயிட்டு அங்கே உள்ள அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவரை பார்த்து நீங்கள் யோகா பற்றி நிறைய தெரிஞ்சு உங்களுடைய வாழ்நாளில் ஒரு யோகம் நிறைந்த நன்னாளாக இந்த 2026 அமையட்டும் என்பதாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி.
2: நிறைவுக்கு வருகிறது இன்றைய மருத்துவ மலர். இந்நிகழ்ச்சியில் பஞ்சப்பள்ளி அரசு

ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை மருத்துவர் என் பிருத்விராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் செல்வராஜ்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 1975 ஆண்டு இதே நாளில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காலகட்டத்தில் ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதற்காக உறுதியுடன் போராடியவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட போது கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தாக்குதலாக அவசர நிலை திகழ்ந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீதி, சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை பாதுகாப்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலையை பிறப்பித்த அந்த நாளை ஒருபோதும் மறக்க இயலாது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த காலகட்டத்தில் ஜனநாயகத்தை மீட்பதற்காக போராடிய அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். அவசர நிலை காலத்தில் நீதித்துறையும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்நாளில் ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயகத்தின் மீதும் அரசியல் அமைப்பின் மீதும் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அவசர நிலை பிரகடனம் என்று குறிப்பிட்டுள்ளார். 21 மாதங்கள் இது நீடித்ததாகவும் இந்த காலகட்டத்தில் ஜனநாயகம் முடக்கப்பட்டு அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மீதான இத்தகைய தாக்குதல்கள் இனி ஒருபோதும் நிகழக்கூடாது என்று இந்நாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தி அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தினை குருகிராமில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். உலகிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் அடிப்படையிலான மின் விநியோக கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.

தெரிவித்தார். நாடு முழுவதும் 6 கோடிக்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோகர் லால் கூறினார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது. மகாராஷ்டிரா, பஞ்சாப், தமிழகம் உட்பட 16 மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக சிபிஐயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் சென்னை மற்றும் கொல்கத்தாவில் தலா 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.

0: யின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மேற்கு வங்கத்தில் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த சேமிப்பு கிடங்கு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்றார். காயமடைந்தவர்களில் ஒருவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராம் ஜென்மபூமி அறக்கட்டளைக்கு கிடைத்த நன்கொடைகள் குறித்து நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீதிபதிகள் திருமதி பி.வி. நாகரத்னா, திரு ஜாய்மல்யா பக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் இந்த மனு முறைப்படி பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி வெண்புள்ளிகள் இயக்கம் சார்பில் 1 கூடி வரைவோம் என்ற நிகழ்ச்சி மதுரையில் நடைபெறுவதாக அதன் செயலாளர் டாக்டர் உமாபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: வெண்புள்ளிகள் அப்படின்றது உடம்புல அங்கங்க வெள்ள வெள்ளையா இருக்கும். இதை விட்டிலைகோ லூகோடர்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னா, நம்ம உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு கிருமிகளை வந்தா கொல்றதுக்காக இருக்கு. இந்த வெண்புள்ளிகள் வந்த விஷயத்துல நமது உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு மெலனோசைட் அப்படின்ற உடலுக்கு தேவையான ஒரு செல்லை தவறாக கிருமி என்பதனால் அதை அழித்து விடுகிறது. நமது வெண்புள்ளி இயக்கம் சார்பில் மதுரையில் உள்ள தி அமெரிக்கன் கல்லூரியில வெண்புள்ளி தினத்தை 1 கூடி வரைவோம், அதாவது ஆங்கிலத்துல மாஸ் பெயிண்டிங் என்ற பெயர்ல நடத்த இருக்கிறோம். வெண்புள்ளிகள் நோய் அல்ல, அது ஒருவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவாது, பரம்பரை பரம்பரையா வராது என்கிற அறிவியல் உண்மையை நீங்களும் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் அன்புடன் வேண்டுகிறோம்.
0: வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கராகஸில் நேரிட்ட இந்த நிலநடுக்கத்தை அடுத்து அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ், அத்தியாவசிய பணிகள் மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும் என்றார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வெனிசுலா அதிபர் கூறினார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் ஷௌர்யா திலீப் பர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா டுகல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 25 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. இதுவரை நடைபெற்ற 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளாா்.

இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஈரானின் பர்ஹாம் மக்சூட்லுவை வென்றார். அமெரிக்க ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 12:50. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
1: என்ன ஜானு, கன்னத்துல கை வச்சு கவலையோட உட்கார்ந்திருக்க?
2: ஆமா ராதா, கவலையா தான் இருக்கேன்.
1: என்னதான் பிரச்சனை நீ கவலைப்படுற அளவுக்கு?
2: நேத்து எங்க அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க போயிட்டு வந்ததுல இருந்து மனசே சரியில்லை.
1: என்ன ஜானு, உன்னோட மனசு வருத்தப்படுற மாதிரி ஏதாவது பேசிட்டாங்களா?
2: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராதா. பண்டிகை வரப்போகுதுன்னு அத்தை வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க, நானும் உதவி பண்ணுனேன். அத்தை வீட்டுல தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் அப்படின்னு எண்ணெய் வாங்கின பாட்டில் 100 கணக்கு கிடந்துச்சு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு நெருப்பு வச்சுட்டாங்க. நான் அத்தை கிட்ட நெருப்புல பிளாஸ்டிக் போட்டு எரிக்காதீங்க, மறுசுழற்சிக்கு அனுப்பலாம்னு சொன்னா கேட்கவே இல்லை. பிளாஸ்டிக் எரிக்கிற போது வரக்கூடிய புகை சூழலுக்கு எவ்வளோ மாசு அப்படிங்கறத நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு வீட்லயே அளவில்லாத பிளாஸ்டிக் பாட்டில் தூக்கி எறியப்படுது, இல்லனா நெருப்புல போட்டு எரிக்கப்படுது. என்ன செஞ்சாலும் சூழல் மாசுபட்டு தான் போகும். இதை எப்படி குறைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ராதா. கிராமங்களை விட நகர்ப்புறங்கள்ல அளவில்லாத பிளாஸ்டிக் பயன்பாடு, இப்படியே போனா பூமி பாலடைஞ்சு போயிடுமே. என்ன பண்றது, சாதாரணமா ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமையல் எண்ணெய் ஒரு மாசத்துக்கு 2-3 லிட்டர் தேவைப்படுது. ஒவ்வொரு குடும்பமும் தூக்கி வீசுற எண்ணெய் பாட்டில்லையே பூமி ரொம்ப மாசடைஞ்சிருமே, எப்படி எல்லாருக்கும் புரிய வைக்கிறது? என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிற எங்க அத்தையே நேத்து நான் சொன்னப்போ புரிஞ்சுக்கல. விளக்கமா ரொம்ப நேரம் எடுத்து சொல்லி புரிய வச்சேன். உலகம் முழுதும் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கா எப்படி சொல்றதுன்னே தெரியல.
1: அட, இவ்வளவுதானா? எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கணும், அவ்வளவுதானே? மணிக்கணக்கா நாள் கணக்கா ஒவ்வொருத்தருக்கா போய் சொல்ல வேண்டியதில்ல. நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. 5 நிமிஷம் மட்டும் போதும், ஒரே நேரத்துல பல லட்சக்கணக்கான மக்களுக்கு சொல்ல முடியும், சரியா?
2: என்ன ராதா சொல்ற, மொத்த 5 நிமிஷத்துல சூழல் மாசுபாடு பத்தின விழிப்புணர்வை லட்சக்கணக்கான மக்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியுமா?
1: ஆமா ஜானோ.
2: என்ன ராதா, மேஜிக் பண்ண போறமா என்ன?
1: மேஜிக்னு கூட வச்சுக்கோ.
2: புரியற மாதிரி சொல்லு, என் மண்டையே வெடிச்சுடும் போல இருக்கு. நானே சூழல் மாசுபாட்டை எப்படி தடுக்கிறதுன்னு கவலையிலேயே தலைவலி பிடிச்சிருக்கிறேன்.
1: சூழல் மாசுபாடு பத்தின கவலையே விடு.
2: சுத்தி வளைக்காம சொல்லு ராதா, ஒரே நேரத்துல எப்படி லட்சக்கணக்கான மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும்?
1: அட ஜானு, நம்ம தர்மபுரி பண்பலையில சூழல் காப்போம்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அந்த நிகழ்ச்சி சூழல் மாசுபாட்டை தடுத்து சுற்றுச்சூழல் பத்தின விழிப்புணர்வை மக்கள் இடத்துல உருவாக்கணுங்கிறதுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி. அதனால நீ மக்களுக்கு சொல்ல நினைக்கிற கருத்துக்களை தர்மபுரி பண்பலை 102.5 மூலமா சொல்லு. ஒரே நேரத்துல நிறைய பேர் கேட்பாங்க, உன்னோட கவலையெல்லாம் தீர்ந்து போகும். அது மட்டும் இல்லாம சூழல் காப்போம் நிகழ்ச்சிய நீயும் தொடர்ந்து கேளு, நிறைய நல்ல விஷயங்கள் சொல்றாங்க.
2: நன்றி ராதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சூழல் காப்போம்.

உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

0: ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நிறைய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள். தர்மபுரி மாவட்டத்தில் வருகின்ற 28 போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது குறித்து தர்மபுரி மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அவர்கள் விடுக்கும் செய்தியினை கேட்கலாம்.
1: வணக்கம். வருகின்ற ஜூன் 28 பிறந்த குழந்தை முதல் 5 அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு இங்கனம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி.
0: நேயர்கள், இதுவரை தர்மபுரி மாவட்டத்தில் வருகின்ற 28 போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது குறித்து தர்மபுரி மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அவர்கள் விடுத்த செய்தியினை கேட்டீர்கள்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. எங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்

0: பிற்பகல் வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 1:10.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மனிதனுடைய திறமை பெரிதல்ல, கிடைக்கின்ற சந்தர்ப்பமே அவனை பிரகாசமாக செய்கிறது. கவிஞர் கண்ணதாசன் வரிகளோடு நாம் இணையவிருக்கும் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். கடித வழியில் உங்களது விருப்பமான பாடல்களை கேட்கும் இனிமையான நிகழ்ச்சி.
5: நேயர்களே, நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை பண்பலையில் கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் ஆகியவற்றை தெளிவாக எழுதி நிலை இயக்குனர் நேயர் விருப்ப பகுதி ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, அதியமான் கோட்டை தருமபுரி 6-36-807 என்ற முகவரிக்கு அஞ்சல் மூலம் அனுப்பி உங்களுக்கு பிடித்த பாடலை காற்றலையில் கேட்டு ரசியுங்கள்.
0: நிகழ்ச்சியின் முதல் பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. நாகலாபுரம் கன்னியப்பன், புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: மதிய நேரம் மனதிற்கு ஓய்வு தரும் நேரம், இசையோடு இணைந்து இன்பத்தை தரும் நேரம். இந்த அழகிய பொழுதில் உங்களுடன் இணைந்திருப்பது தர்மபுரி பண்பலை 102.

6.5 ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:20. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில கடித வழியில தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க பாலக்கோட்டில் இருந்து பாபாஜான், நான் சிகப்பு மனிதன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே, அந்த பாடலை காற்றலையில் கேட்டு ரசியுங்கள்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசைப்பாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கடிதம் வழியா விரும்பி கேட்டிருக்காங்க. பூமண்ட அள்ளியிலிருந்து ராஜா சின்ன பாப்பா, எல்லோரும் நல்லவரே என்ற திரைப்படத்தில் இருந்து. இதோ நேயர்களை அந்த பாடலை காற்றலையில் கேட்டு ரசியுங்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:30. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். முந்தான நேற்று வந்து ஒரு பேஷண்ட் வந்து மயக்கம் போட்டு கூட்டிட்டு வந்தாங்க செஞ்சாங்க. அதாவது ஒரு நாள் முழுக்க வந்து சுத்தமாக வந்து அவருக்கு ஒண்ணுக்கே வரல அப்படின்ட்டு. அவரோட மெயின் கம்ப்ளைண்ட் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அது அட்டண்டர்ஸுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சது. அப்புறம் இங்கே வரும்போது கொஞ்சம் நினைவிருந்து செஞ்சு பண்ணார். எல்லாம் ஹிஸ்ட்ரி கேட்கும்போது எப்படியாச்சு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லும்போது ஒன்றுக்கே ஒரு நாள் முழுக்க வரல அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறமா அவர் என்ன வேலை செய்கிறாரு என்ன ஏதுன்னு கேட்கும்போது தோட்டத்தில் விவசாய வேலை செஞ்சிட்ருக்கிறவர். ஏதோ அவங்க தோட்டத்தில் கொஞ்சம் தண்ணி பஞ்சன்றதுனால வந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் அங்கங்கே மாற்றி விட்டு செஞ்சு பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு 2 நாளாக வந்து கடுமையான வேலை அங்கேயே தோட்டத்தில் இருந்தார் செஞ்சார், என்ன பண்ணாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி கொடுத்தாங்க. அப்புறமா அவருக்கெல்லாம் எடுத்து கொண்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது செய்யும்போது அந்த உப்போட வேல்யூ பார்த்திங்கனாக்கா வந்து நார்மலாக நமக்கு அந்த கிரியாட்டின் அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து 1 இருக்கணும் நார்மலாக, 1.5 அதுக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அவருக்கு பார்த்தா 5.8 இருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் குளுக்கோஸ் எல்லாம் போட்டு செஞ்சு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு அவர்கிட்ட கேட்கும்போது செய்யும்போது 2 நாளாக சுத்தமாக வந்து 1.5 லிட்டர் கூட தண்ணி குடிக்கல. பட் ஆனால் இந்த வெயிலில் ஏன்னா தருமபுரிலாம் 100 டிகிரி தாண்டிடுச்சு செஞ்சிருச்சு, இந்த வெயிலில் கடுமையாக வந்து தோட்டத்தில் வந்து வேலை செஞ்சுருக்காரு பண்ணியிருக்கிறாரு. 3வது நாள் சுத்தமாக வந்து யூரின் அவுட்புட் வரல செயலை பண்ணல. உடனே நாங்கள் வந்து ஒரு சந்தேகப்பட்டு அந்த சிபிகே அப்படின்னு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கும். அதாவது சிபிகே அப்படின்னாக்க நம்ம உடலில் வந்து தசைகள் வந்து எவ்வளோ தூரம் வந்து பாதிப்பாகுது, தசைகள் வந்து எவ்வளோ தூரம் வந்து செயலுக்கு ஆரம்பிக்குதுன்றதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சின்ன டெஸ்ட்டு. அந்த சிபிகேன்றது வந்து நார்மலாக பார்த்தா நமக்கு வந்து ஒரு 60க்குள்ளே இருக்கணும்னு வைங்களா, 60-65 அந்த மாதிரி இருக்கணும் செய்யணும் பண்ணோம். பட் ஆனால் வந்து அவருக்கு இறந்தது வந்து 2500 அந்த மாதிரி வந்து செஞ்சது. அப்படின்னா தண்ணி அவர் குடிக்காதனால அந்த வெயிலில் போய் அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து செஞ்சு பண்ணதுனால அந்த சதைகளோட பாதிப்பு எத்தனை மடங்கு தாக்கமாயிருக்குன்றதை பாருங்கள். இந்த சிபிகேன்றது வந்து சதையில் எல்லாமே உடஞ்சி செஞ்சு பண்ணி என்ன பண்ணணும்னா போய் கிட்னியில் தான் வந்து எல்லாமே வந்து உட்காரும். ஆக மட்டும் என்ன ஆகுது, அந்த சிபிகே போய் உட்காரும்போது கிட்னி வந்து சுத்தமாக வந்து அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்பக்கூடிய தன்மையை வந்து சுத்தமாக வந்து இழந்து விட்டது. இதுதான் வந்து நடந்திருக்குது. அதனால் அவருக்கு வந்து பிபி கம்மியாகி செஞ்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டுருக்காரு. உடனே நாங்கள் எல்லாமே டெஸ்ட் எடுத்து செஞ்சு பண்ணிவிட்டு கிட்னி டாக்டரை நம்ம கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு சில மெத்தடில் வந்து அந்த சிபிகேவை வந்து வெளியேற்றுறதுக்கு ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ்லாம் சொன்னார் செஞ்சார். சாட்டர்டே வந்தார். நேற்று மதியெல்லாம் வந்து கொஞ்சம் ஒன்றுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 500 ml பக்கம் கொஞ்சமாக அப்படியே அந்த கிட்னி வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பித்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு செஞ்சிருச்சு. நேற்றே வந்து அந்த உப்போன அளவு வந்து நேற்று சாயங்காலமே வந்து 4.5 பக்கம் வந்து வந்துருச்சு செஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டே கண்டினியூ பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளானார், பிபியெல்லாம் பிக்கப் ஆகிடுச்சு செஞ்சிருச்சு. அப்புறம் இன்றைக்கி பார்த்தாக்க 2.5 வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து 2200 ml வந்து யூரின் அவுட்புட் வர ஆரம்பிச்சிருச்சு. கம்ஃபர்டபுள் ஆகிட்டார் செஞ்சிட்டாரு. அதனால் வந்து நமக்கு தெரிஞ்ச கேஸு இது. அதனால் இந்த வெய்ய காலத்தில் தயவுசெய்து போய் இந்த தோட்டத்தில் இந்த வந்து நிறைய வெயிலில் எந்தெந்த வேலை செய்கிறவங்களோ அவங்க முடிந்தளவு வந்து அந்த வெயில் காலங்களில் கடுமையான வெயில் வேலையை செய்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து அந்த மாதிரி செஞ்சிங்கனாக்க அந்த குரூப் ஆஃப் பீப்புள் யாரெல்லாம் அந்த மாதிரி செய்கிறீங்களோ அவங்க தண்ணியை கொஞ்சம் நிறைய குடிங்க, யூரின் அவுட்புட்டை மானிட்டர் பண்ணுங்கள். இதுதான் இன்றைய வந்து செய்தி, இந்த மாதத்தோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்ம

0: பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

0: sunflower oil.
1: நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் உள்ளங்களில் உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:35. நேயர்களை நாம் இணைந்திருப்பது நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில கடித வழியா பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஈரோடு விஜயமங்கலத்திலிருந்து குணசீலன், ஜானி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேயர்களே, அந்த பாடலை காற்றலையில் கேட்டு ரசியுங்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: விருப்பம் நிகழ்ச்சியில கடித வழியில விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. சென்னை பூந்தமல்லியில் இருந்து ராமு கீதா லட்சுமி, ஜோதா அக்பர் என்ற திரைப்படத்தில் இருந்து. இதுவும் நேயர்களே இந்த இனிய பாடல்.

இதுவரை நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். உலகளாவிய டிஜிட்டல் மின் திட்டங்களுக்கான வலுவான அடித்தளத்தை இந்தியா ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று தொடங்கி வைத்தார். 127.21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை உட்பட 6 கோட்டங்களுக்கு இப்பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. 164 டீசல் பேருந்துகள் மற்றும் 136 CNG பேருந்துகள் அடங்கும். இதனிடையே முதலமைச்சரை இந்தியன் வங்கியின் மேலாண் இயக்குநர் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் சென்னையில் சந்தித்து பேசியுள்ளனர். தமிழகத்தில் இந்த ஆண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் தமிழ்நாடு மின்வாரிய வெள்ளை அறிக்கை என்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டமும் கைத்தறி நெசவாளர்களுக்கான மின் சலுகைகளும் தொடரும் என்றார். வரும் ஆண்டுகளில் மின்துறை படிப்படியாக மேம்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். கடந்த ஆட்சியில் மின்துறைக்கான 9 ஒப்பந்த புள்ளிகளில் 1028 கோடி ரூபாய் ஊழல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் சந்தேகத்திற்குட்பட்ட டெண்டர்கள் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். தமிழக மின்வாரியத்தின் மொத்த கடன் 2,47,000 கோடியாக உள்ளது என்று கூறிய அவர், தமிழகத்திற்கு அதிகபட்சமாக 21,300 மெகாவாட் மின்சாரம் தேவை என்றார். தமிழக மின்வாரியம் மூலமாக 3,495 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் மத்திய தொகுப்பிலிருந்து 13,566 மெகாவாட் மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தமிழக மின்வாரியத்தில் முதல்கட்டமாக 15,000 பேர் இந்த ஆண்டிற்குள் பணியில் சேர்க்கப்படுவார்கள் என்று கூறிய அவர், 2021 தேர்ந்தெடுக்கப்பட்ட 5,391 கேங்மென் இந்த ஆண்டு வேலையில் பணியமர்த்தப்படுவார்கள் என்றார். மின்வாரியத்தில் விரைவில் ஆய்வு மற்றும் மேம்பாட்டு பிரிவு தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மின்வாரிய ஊழியர்களுக்கான பதவி உயர்வு இனி உரிய காலத்தில் முறைப்படி வழங்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், மின்வாரிய ஊழியர்கள் பணியிட மாற்றத்திற்கு ஆண்டுக்கு 2 முறை கலந்தாய்வு நடத்தப்படும் என்று குறிப்பிட்டார். தமிழக மின்வாரியத்திற்கு 140,000 பணியாளர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது 74,714 பேர் மட்டுமே பணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார்.
1: டிஎன்இபியோட மொத்த தேவை 140,635 எம்ப்ளாயிஸ் வந்து தமிழகம் முழுவதும் தேவை. இதில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 74,714 பேர் வந்து இது வரைக்கும் வேலையில் அமர்த்தப்பட்டு வேலையில் இருக்காங்க. எவ்வளவு வேக்கன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 65,921 நம்பர் வந்து இது வரைக்கும் வேக்கண்டா இருக்கு. அதுக்கு இல்லாமல் கடந்த 5 ஆண்டு அதாவது இவங்களுடைய ரெவன்யூவும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியும் இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகியும் 89,000 கிட்ட கடனும் வாங்கியப்பட்டும் இவர்கள் வேலைக்கு எடுத்தது 343 பேர் மட்டும்தான்.
0: எரிசக்தி கட்டமைப்பில் பிரிக்ஸ் நாடுகளின் ஒத்துழைப்பின் தேவையை மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானா மாநிலம் குருகிராமில் பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்களின் 11வது கூட்டத்தில் இன்று துவக்க உரையாற்றிய அமைச்சர், நிலையான மலிவான சார்பு தன்மையுடைய எரிசக்தி வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்ட வழிவகை செய்யும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் முழுமையான எரிசக்தி விநியோக சங்கிலியில் பெறப்பட்ட முதலீடுகளை எடுத்துரைத்த அமைச்சர், உலகளாவிய மின்னணு சார்ந்த மின் திட்டங்களை முன்னெடுக்க இந்தியா வலுவான அடித்தளத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாட்டில் இதுவரை 6 கோடிக்கும் அதிகமான ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் இது சார்ந்த மாற்றங்கள் வரும் ஆண்டுகளில் தொடரும் என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டின் அவசர நிலை பிரகடன காலத்தில் ஜனநாயக மதிப்பீடுகளுக்கு வலுவான குரல் கொடுத்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக பிரதமர்

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட இத்தினம் அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுவதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய வரலாற்றில் இக்காலம் ஒரு கருப்பு அத்தியாயம் என்றார். நாட்டின் அரசியல் சாசனத்திற்கு விடுக்கப்பட்ட நேரடி தாக்குதல் இது என்று கூறிய அவர், கருத்து சுதந்திரம் தனிநபர் சுதந்திரத்தை முடக்கியதோடு அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக பணியாளர்கள் அனைவரும் இக்காலத்தில் கைது செய்யப்பட்டதாக எடுத்துரைத்தார். அவசர நிலை காலம் எண்ணற்ற மக்களின் அளப்பரிய துணிச்சலை வெளிப்படுத்தியதாக எடுத்துரைத்த பிரதமர், 140 கோடி இந்தியர்களின் சமத்துவம், உரிமைகள், கடமைகள், விருப்பங்களை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளதாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமான அரசு மேல்நிலைப்பள்ளி மாணாக்கர் பங்கேற்றனர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கருக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. விருதாச்சலத்தில் நடைபெற்ற போதை ஒழிப்பு பேரணியில் 400 மேற்பட்ட மாணாக்கர் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு கலந்து கொண்டனர். அரியலூரில் மாவட்ட காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்கும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி கல்லூரிகளை சேர்ந்த 1000 மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: அரியலூர் மாவட்ட காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் போதைப் பொருளுக்கு எதிராகவும் சாலை விதிகளை முறையாக கடைபிடிக்கவும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் பேருந்து நிலையம் அருகில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார். பேரணியில் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்குவோம், போதைப் பொருட்களை தவிர்ப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் முழக்கங்கள் செய்தவாறும் பேரணியாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சென்றனர்.
0: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு இலக்கை எட்டும் வகையில் 5 கிலோமீட்டர் தூர விழிப்புணர்வு ஓட்டம் நாளை நடைபெற உள்ளதை முன்னிட்டு இதற்கான துண்டு பிரசுரங்களை ஆட்சித்தலைவர் பிரியா இன்று வழங்கினார். இந்த ஓட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு வழங்கப்பட உள்ள சீருடைகளையும் அவர் அறிமுகம் செய்து வைத்தார். மதுரை வடக்கு வட்டம் சாத்தமங்கலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதி கட்டிடப் பணிகளை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் ஒரு பகுதியாக மாணாக்கருடன் கலந்துரையாடிய அமைச்சர் அவர்தம் கல்வி மற்றும் விடுதி சார்ந்த தேவைகளை கேட்டறிந்தார். தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அமைச்சர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டு அதன் முன்னேற்றங்களை கேட்டறிந்தார். வளர்ச்சிப் பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். தமிழக முதலமைச்சராக தாம் செயலாற்றிய போது அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரில் சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திருவாரூரில் இந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தாம் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மக்கள் நலப்பணிகள் தொடரும் என்றார். கடலூர் அரசு மருத்துவமனையில் மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் நல பெட்டகம் மரக்கன்றுகளை ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா வழங்கினார். தமிழ்நாடு ஆதித்ராவிடர் வீட்டுவசதி மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் வழங்கப்படும் நெகிழி செயலாக்க இயந்திரம் இயக்குபவர் பயிற்சிக்கு நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடையவர்கள் தாட்கோ இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்த தேர்வர்களின் பதிவெண் பட்டியல் இன்று வெளியிடப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்திருந்த நிலையில் இது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.

உள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு மதிப்பெண், மறுகூட்டல், மறுமதிப்பீடு ஆகியவற்றிற்கு விண்ணப்பிக்க இன்று ஒருநாள் கூடுதல் அவகாசம் வழங்கப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. US ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆடவர் பிரிவில் கிடாம்பி ஸ்ரீகாந்தும் மகளிர் பிரிவில் தன்வி சர்மாவும் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். உலகளாவிய டிஜிட்டல் மின் திட்டங்களுக்கான வலுவான அடித்தளத்தை இந்தியா ஏற்படுத்தியுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியுள்ளது. பதிவான அதிகபட்ச மழை அளவாக சேலம் தம்மம்பட்டியில் 44 மில்லிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பில் இருந்து 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை நுங்கம்பாக்கம் மற்றும் கடலூரில் 38.7 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.5 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38-39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28-29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2:01.
1: Students, listen carefully.
2: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
3: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில். ஒருங்கிணைந்த பண்ணையம் பற்றி காஞ்சிபுரம் மாவட்டம் களியப்பேட்டை கே பெருமாள் கே மனோகரன் அவர் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: என்ன மருதானியக்கா, எங்க போயிட்டு வரீங்க?
2: வா பொன்னி, சந்தைக்குதான் போயிட்டு வாரேன் புள்ள. இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன்.
1: ஓ அப்படியா, சரி. காய்கறி விலையெல்லாம் கட்டுப்படி ஆகுதாக்கா?
2: எங்க கட்டுப்படி ஆகுது சொல்லு, எல்லாம் ஏத்தமோ இறக்குமா தான் இருக்கு.
1: அது சரி, உங்களுக்கு என்னக்கா கவலை? மீன் பண்ண மூலமா தான் நல்ல வருமானம் வருதே.
2: நீ சொல்ற மாதிரி மீன் பண்ண மூலமா வருமானம் எல்லாம் நல்லாதான் வருது, ஆனா செலவு அதை விட அதிகமல்ல இருக்கு.
1: அப்ப வருமானம் வர வழிய அதிகமாக்குங்க.
2: அதானே பார்த்தேன், இன்னும் எதுவும் சொல்லாம இருக்கேன்னு. ஏன் புள்ள, என்ன இன்னொரு மீன் குட்டிய போட சொல்றியா என்ன?
1: அதெல்லாம் இல்ல மருதானியக்கா, இருக்கிற இடத்துல வேற ஏதாவது பயிர் பண்ணி ஒருங்கிணைந்த பண்ணையமா மாத்திடுங்க.
2: ஒருங்கிணைந்த பண்ணையமா? அதெல்லாம் ஆகிற காரியமா என்ன? அதுக்கெல்லாம் எம்புட்டோ பராமரிப்பு வேணும், என்னால முடியுமா சொல்லு.
1: மருதானியக்கா, ஒருங்கிணைந்த பண்ணையெல்லாம் பண்றது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தான் தெரியும், ஆனா ஒரு முறை நீங்க ஆரம்பிச்சிட்டா காலத்துக்கும் பயன் தரும்.
2: அடடா, அப்படியா சொல்ற?
1: ஆமாங்கா, இதுல வருஷம் முழுக்க நிலையான வருமானம் பார்க்கலாம். இப்பவும் உங்களுக்கு தயக்கமா இருந்தா ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்றவங்க கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கலாம்க்கா.
2: நீ சொல்றத கேட்க நல்லதான் இருக்கு, ஆனா அப்படி யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க இல்லையே புள்ள.
1: உங்களுக்கு தெரியலனா என்னக்கா? எனக்கு தான் தெரியுமே, உங்களை நானே கூட்டிட்டு போயிட்டு விவரங்களை தெரிய வச்சிடுறேன்.
2: பொன்னி, விவரங்களை தெரிய வைக்கிறேன்னு கூட்டியாந்த? ஆமா, இப்ப என்ன விவரங்களை யாரு சொல்ல போறாங்க?
1: சொல்றேன்க்கா. ஒருங்கிணைந்த பணத்தை பத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் களியப்பேட்டை கே மனோகரன் அவங்க சொல்ற விவரங்களை நீங்களே கேளுங்களேன்.

0: விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் சாகுபடி பண்ணுறீங்க?
1: விவசாயத்தை பொறுத்தளவுக்கு நெல் சாகுபடி பண்ணியிருக்கேன், அதோட மல்லி சாகுபடி பண்ணியிருக்கேன், அதை மீன் உற்பத்தி பண்ணியிருக்கேன்.
0: இப்போ இந்த மீன் வளர்க்கணும் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இதை தனியாக அந்த இணைச்சி இதை வந்து பெரிய அளவில் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த வகையில் ஆரம்பிச்சிங்க?
1: அதுதான் சார், அந்த நெல் பயிர் சாகுபடி செய்திருந்தேன். நெல்லில் அந்த அளவுக்கு செலவினங்கள் அதிகமாக ஆகிறதுனால என்னுடைய மனைவி விஜயகுமாரி சொன்னாங்க, இது மாதிரி மீன் வளர்த்தா என்ன, அதில் லாபம் கிடைக்காதான்னு கேட்டாங்க. சரி, மீன் வளர்க்குறது நமக்கு முன்ன பின்ன தெரியாது, அதிகாரி இருக்கார் ஒருத்தர், எனக்கு தெரிஞ்சவர், போய் கேட்குறேன் நான் சொன்னேன். அதுக்கு பிறகு ஒரு தடவை நம்ம களியப்பேட்டை கிராமத்துக்கு வந்தாங்க, அவர்களோட நேராக விசாரித்தேன், இந்த மாதிரி மீன் பண்ண அமைக்க போகிறோம் சார்னு. மீன் பண்ண எடுத்துட்டிங்களா, இன்னும் எடுக்கலையான்னு கேட்டார். சார், எடுத்து ரெடியாக இருக்குது சார், எங்கள் மனைவி ஆசைப்பட்டாங்க, நான் மீன் தொட்டி எடுத்துட்டேன். சரி சரி, அதுக்கு மீன் குஞ்சுக்கு உண்டான ஏற்பாடை செய்து தரோம், நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது அதே பிரகாரம் மீன் குஞ்சுகளும் கொடுத்தாங்க சார். கொடுத்த பிறகு மீன் குஞ்சு ஒரு 6 மாதத்தில் 2-2.5 கிலோ வந்துடுச்சு சார். அது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவங்க என்ன செய்தாங்க, தவிடு புண்ணாக்கு போடணும்னு சொன்னாங்க. இந்த மூட்டை தீனிங்களை வாங்கி வச்சு எனக்கு கட்டுப்படி ஆகலை, அதனால் இந்த அழுகிய காய்கறிகள் அரிசி கூட வேக வச்சு அதை பண்ணின்னு வந்தேன் சார். ஓரளவுக்கு மீன் வளத்தில் எல்லாம் லாபம் கிடச்சி சார் எனக்கு.
0: இப்போ மீனுக்கு அந்த உணவுங்கிறது முதன்மையாக என்ன தேவைப்படுங்க?
1: முதன்மையாக கடலை புண்ணாக்கும் தவிடும் சார். அது ஒரு 2 மாதம் வைக்கணும் சார். 6 மாதமும் வைக்கலாம், இருந்தாலும் செலவு அதிகமாகுது. இந்த காய்கறின்றது வேஸ்டான காய்கறி தான் நமக்கு கொடுக்குறாங்க, அந்த விற்காத நின்று போன காய்கறிகளை கொடுக்குறாங்க.
0: அது என்ன கடையிலேருந்து வாங்கி?
1: ஆமாம் சார், கடையிலேருந்து அது மீந்து போன காய்கறிகளை கொடுக்குறாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து நான் கொஞ்சம் வேக வச்சு போடுறேன் சார்.
0: சரிங்க, இந்த மீன் பண்ணை அப்படிங்கிறது அந்த மீன் குட்டை இல்லைங்களா?
1: குட்டை,
0: மீன் குட்டை, மீன் பண்ணை அப்படிங்கிறது எவ்வளோ அளவில், எந்த அளவில் பண்ணுறீங்க? எவ்வளோ பரப்பளவு?
1: பரப்பளவு 50 சென்ட் சார் அது.
0: சரிங்க, அது கிட்டத்தட்ட ஒரு குளம் மாதிரி இருக்கும்.
1: குளங்களா?
0: குளம். சரி, அது எப்படி அந்த மீன் பண்ணைங்கிறது எப்படி ஆரம்பிச்சிங்க?
1: மீன் பண்ணைங்கிறது அதான் சார், ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா பண்ணேன், இந்த தண்ணி வெளியே வேஸ்ட்டாகவும் போகக்கூடாது சொல்லிட்டு மேட்டு பாத்தியாக பார்த்து அமைச்சேன் சார். மேடா அந்த தண்ணி எடுத்து விட்டால் கீழே நமக்கு விவசாயத்துக்கு செட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணி செய்திருக்கேன் சார். அது கழிவு தண்ணீரை எடுத்து விடுறதுக்கும் வசதியாக இருக்குது. அந்த கழிவு தண்ணீர் நெல் பயிருக்கு போனால் மகசூலம் அதிகமாக கிடைக்குது. இப்போ எனக்கு ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது சார், விவசாயம் பண்ணுறதுக்கு திருப்தியாக இருக்குது. மீன் பண்ணையை வச்சு விவசாயம் எனக்கு ஓரளவுக்கு தெம்பாக இருக்குது சார் செய்கிறதுக்கு.
0: அதனால் இந்த மீன் பண்ணை அமைக்கும் போது கொஞ்சம் மேட்டுப்பாங்கான இடத்துல அமைக்கணும்.
1: ஆமாம் சார், மேட்டுப்பாங்கான இடத்துல அமைச்சிட்டோம்னா அதனுடைய தண்ணீர் கீழே வர்றதுக்கு வசதியாக இருக்கும். கீழே நமக்கு நெல் பயிரோ இல்லை வாழையோ மல்லியோ அது நம்ம சாகுபடி பயிரை பொறுத்திருக்கு சார்.
0: தண்ணி அப்பப்போ சுத்தம் பண்ணுங்களா?
1: 1 மாதத்தில் 1 முறை சுத்தம் பண்ணும் சார்.
0: மீன் பண்ணை அப்படிங்கிறது அந்த 50 சென்ட் பரப்பளவில் சொன்னீங்க.
1: ஆமாம் சார்.
0: அது அமைக்கும்போது எவ்வளோ ஆழம், அந்த கரை அதெல்லாம் எப்படி எதை வச்சு அமைச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: நான் ஒரு தோராயமாக 1.5 அடி ஆழம் வச்சேன் சார். அது சுற்றி வர மாதிரி பரப்பளவு 1.5 அடி அகலம், அந்த நம்ம 2-வீலர் போகிற மாதிரி அது மாதிரி அமைச்சேன்.
0: கரை
1: அது பக்கத்தில் தென்னங்கன்னுங்களை வச்சுட்டேன், சுற்றி வாழைக்கண்ணுங்களை வச்சுட்டேன். அதோட சேஃப்டி ஆயிடுச்சு சார் கரை.
0: அப்படிங்களா?
1: ஆமாம், கரை கரையாது, தண்ணியும் நிற்குது.
0: அந்த வேர் வந்து பிடிச்சிக்கும்.
1: ஆமாம் சார், அந்த வேர் வந்து கரையை பிடிச்சிக்குது, எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இல்லை சார் கரைக்கு.
0: உள்ளே வந்து மண்ணு தானே, சிமெண்ட் அந்த மாதிரிலாம் எதாவது?
1: சிமெண்ட் எல்லாம் எதுவும் போடல சார், ஒன்லி களிமண். அது கரை சுத்தமாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது சார்.
0: அந்த அதுக்கு அந்த தீவனம் கொடுக்கறதுங்கிறது போதுமான அளவுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா?
1: ஆமாம் சார்.
0: அது எப்படி அதிகமாகவும் கொடுத்தாலும் அது வேஸ்ட்டாக போகும்.
1: அது எப்படின்னா 2-3 பாண்டு வச்சுருக்கேன் சார், அதில் 1 கிலோ 1 கிலோ ஒரு மீடியமாக ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 1.5 கிலோ 1.5 கிலோன்ற 3-1.5 கிலோ வச்சுருவோம் சார்.
0: சரிங்க.
1: அதை சாப்பிட்டதுன்னா அதே அளவுக்கு வைப்போம், அதை விட அதிகமாக சாப்பிட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் மீண்டும் அதிகமாக, இன்னும் 1 கிலோ அதிகமாக மிக்ஸ் பண்ணி 3 இடத்துலையும் வச்சுருவோம் சார். அது தெரியும் சார். அது அதிகமாக வச்சுட்டாக்கா மீதியாக இருக்குதுன்னா அந்த அளவுக்கு வைக்க தேவையில்லை, கம்மியாக வைக்கணுன்ற அளவு தெரிஞ்சிக்கலாம் சார்.
0: அந்த மீதியாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு?
1: அது அந்த பாண்டிலே இருக்கும் சார்,
0: சாப்பிடாம
1: மீதியாக இருக்கும்,
0: அப்படி பணிஞ்சிருக்கும்.
1: ஆமாம் சார்,
0: நிலத்தில் பணிஞ்சிருக்கும். அதெல்லாம் அந்த தண்ணியில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கலாம்.
1: தண்ணியில பார்த்தா தெரியும். அது இல்லை, அதுக்கு கயிறு கட்டி உள்ள உரம் இல்லை சார், அதை இழுத்து பார்த்தோன்னா அந்த பாண்டில் தெரியும் சார், இருக்கா இல்லையான்னு.
0: அதனால் இப்போது 2 மாதத்தில் அந்த மாதிரி பார்ப்பீங்க.
1: ஆமாம்.
0: அதுக்கு பிறகு இப்போ விற்பனைக்கு அப்படிங்கும்போது எப்போ எடுத்து, எத்தனை மாதத்தில் எடுத்து விற்கலாங்க?
1: 1-6 மாதத்தில் எடுத்து விற்கலாம் சார்.
0: அப்போ எந்த அளவுக்கு அந்த வெயிட்டு வரும்?
1: வெயிட்டு 1-1.5 கிலோ வரும் சார். அது எப்படின்னு சொல்லும்போது ஒரு சில மீன் குஞ்சுங்களை பொறுத்திருக்கு சார். ஒரு சில மீன் குஞ்சுங்க 2.5 கிலோவும் வருது வளர்ச்சியில், 1-2 வருது, 1-1 வருது. அது எது சரி வர சாப்பாடு 1 கிடக்க 1 சாப்பிட்றமோ என்ன அது தெரியல சார். அது மாதிரி கலப்படமாக தான் இருக்குது. ஒரே சைஸாக 2.5 கிலோ 2.5 கிலோன்னா இல்லை சார்.
0: அதனால் ஒரு 6 மாதம் ஆகும்போது எல்லா மீனையும் பிடிச்சிருவீங்களா?
1: பிடிச்சிருவோம் சார்.
0: பிடிச்சி விற்பனைக்கு. அது எப்படி லாபம்லாம் எப்படிங்க?
1: மீனை பொறுத்த அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம விற்கிறோன்னா நம்மளே விற்றோம்னா தான் சார், சொந்தமாக நம்ம பிடிச்சி நம்மளே

0: நம்ம வியாபாரம் பண்ணோம்னா லாபம் சார், ஒரு ஒரு கிலோ 200 ரூபான்னு விற்கலாம். இவங்க வியாபாரி வரும்போது 100 ரூபா 110 ரூபாய்க்கு கேட்குறாங்க. அது இந்த 6 மாதம் வளர்த்து அவங்களுக்கு கொடுத்தோம்னா லாபம் இல்லை சார். நம்மளுடைய குடும்பம் உழைக்கணும்னாக்கா நம்மளே வளர்த்து நம்மளே விற்கணும் சார், வியாபாரம் பண்ணணும் சார்.
1: இல்லை மீனுக்கு ஏதாவது நோய்கள்லாம் ஏதாவது வருங்களா?
0: மீனுக்கு நோய்கள் வரும் சார். இதுக்கு முன்னாடி வளர்த்தனே அது எப்படின்னா, அந்த கேட்ஃபிஷ் வளர்க்கும்போது இந்த வேஸ்டேஜ்லாம் எடுத்து கூட்டும் போது அதுக்கு நோய் தாக்கிறதுக்கு அறிகுறி வந்தது. அதை அப்புறப்படுத்திட்டேன். அந்த மீன் வளர்க்கறது கிடையாது. இந்த கண்ட மீன் வளர்க்கறது வந்து நோயின்ற அறிகுறியே கிடையாது.
1: அதனால் இது பரவாயில்ல.
0: பரவாயில்ல சார்.
1: இப்போ ஒரே மீன் வளர்க்காம 2-3 விதமான மீன்கள்லாம் கூட வளர்க்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்களே, இப்படி அதெல்லாம் முயற்சி பண்ணீங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு லேயர்லேயும் இப்போ 2 அடி ஆழத்தில் வந்து ஒரு மீன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 4 அடி ஆழத்தில் இன்னொரு மீன் இருக்கும், அந்த மாதிரிலாம் லேயர் லேயராக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா? அதெல்லாம்
0: நாங்கள் ஆசைப்பட்டு கேட்குறோம் சார். இங்கே நம்ம நிறுவனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மீன் குஞ்சு தான் கொடுப்பாங்க, இந்த ஒரே ரகம் தான் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 3 ரகம் கொடுத்தாக்கா மேலே கீழே அடியில் இப்படி 3 முறையாக அது வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வளரும், நமக்கும் லாபம் கிடைக்கும். ஒரு மீனில் இல்லையா ஒரு மீனில் லாபம் கிடைக்கும், அப்படி நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
1: விவசாயத்தில் கிடைக்கக்கூடிய அந்த கழிவுகள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் இதுக்கு
0: பயன்படுத்தலாம். சுரக்காய் முத்தி போனாலும் இதை வேக வச்சு போடலாம். அதே மாதிரி கத்திரிக்காய் சொத்தை ஆனாலும் அந்த சொத்தையை வேக வச்சு போடலாம். வெண்டை இது மாதிரி ஆனாலும் வெண்டை காயம் போடலாம். காய்கறி சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் போடலாம்.
1: அதனால உங்கள் நிலத்துல இருந்து கிடைக்கிறது அதுக்கு
0: போடுறோம் சார்.
1: அதே போல் இந்த மீனுடைய கழிவுகள்லாம் நல்ல நிலத்துக்கு உரமாகுது, நல்ல சத்து கிடைக்கும் பயிர்களுக்கு அப்படிங்கிறாங்களே, அது வந்து அதுவும் எப்படி கண்கூட தெரியுதுங்களா?
0: தெரியுது சார்.
1: இந்த தண்ணியெல்லாம் எடுத்து பார்த்தோம்
0: சார், 25 சென்ட் மல்லி செடி போட்டிருக்கோம் சார். 25 சென்ட்டில் இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 15 கிலோ 20 கிலோ தான் சார் மல்லி எடுப்பாங்க. அந்த 25 சென்ட்டில் 30 கிலோ மல்லி எடுத்தேன் சார் நான். இந்த தண்ணி விட்ட பிறகு அடுத்தவங்க தண்ணி விடுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க, இதே தண்ணியை அது அவங்களுக்கு விட்டேன். விட்ட பிறகு நல்ல மல்லி ஈல்டு கொடுத்தது சார். அதனால் சத்து இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அதில்
1: நெல்லாம் எத்தனை போகம் சாப்பிடு சரிங்க?
0: நெல் 2 போகம் பண்ணுறேன் சார். மிளகாய் செடியும் வச்சுருக்கேன். மிளகாய் செடி ஒரு 25 சென்ட் சாகுபடி பண்ணியிருக்கேன்.
1: நெல் சாகுபடியில் என்ன ரகங்கள்லாம் சாகுபடி செய்கிறீங்க?
0: RNR செய்கிறேன், குண்டு செய்கிறேன், அதோட 51, 55 ரகம் இதெல்லாம் செய்தேன் சார். எங்கள் மண்ணை பொறுத்தளவுக்கு அந்த களிமண்ணை பொறுத்தளவுக்கு ஒரு 30 மூட்டை கிடைக்கும் சார். 25-30 மூட்டை வரைக்கும் கிடைக்கும். 30 மூட்டைனா ஒரு மூட்டை 2000 ரூபாய் விற்குதுன்னா 2-60000 ரூபாய் கிடைக்கும். நம்மளுடைய அந்த 1 ஏக்கர் செலவினா 30,000 செலவு பண்ணிடணும் சார். 30,000 மேல் கொண்டு கிடைக்கும்.
1: இதுக்கு எப்படி நல்லா தயார் பண்ணுறது, எப்படி அந்த பயிர் வைக்கிறது, அதெல்லாம் எப்படி செய்கிறீங்க?
0: அது எப்படின்னா, விதை வாங்கிட்டு வந்து விதையை விட்டுருவோம் சார். விதையை விட்ட பிறகு இப்போ தான் நடுநர இயந்திரம் வந்திருக்கு, அவங்களே நட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம சேடியை ரெடி பண்ணி பரம்புலாம் ஓட்டி சமம் வச்சுருந்தோம்னா அவங்க வந்து நட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க.
1: அதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சி,
0: அதனுடைய வளர்ச்சினா நம்ம தான் சார். அதுக்கு என்னென்ன கொடுக்கணும் மருந்துங்க, அதை கொடுத்து நம்ம காப்பாற்றி வரணும்.
1: இப்போ இயற்கை முறையில் கூட விவசாயம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்குறீங்களா?
0: இயற்கை முறையில் பண்ண சார். இயற்கை முறையில் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது குறைஞ்சபட்சம் அந்த இயற்கை வளம் வர்றதுக்கே 1 வருஷம் போல தெரியுது சார். இதுக்கு முன்னாடி இந்த மருந்துகளை போட்டு போட்டு அந்த மண்ணெலாம் ஒரு மாதிரியாக கலர் மண் மாதிரி ஆகிட்டு இருக்கு. அது மீண்டும் இந்த மருந்தை போட்டால் தான் நான் வருவேன்ற மாதிரி இருக்குது சார். அது
1: இப்படி அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இருந்தாலும் அந்த
0: அதை அப்புறப்படுத்திட்டு அது ஒரு 50 சென்ட் வச்சுருக்கேன் சார். நான் அது சாப்பாட்டுக்குன்னு நான் பண்ணேன். பண்ண பிறகு அது ஒரு 20 மூட்டை கிடைக்குது ஏக்கருக்கு. கம்மியாக தான் கிடைக்குது. கம்மியாக கிடைச்சாலும் அது நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறோம் சார். ஒரு 50 சென்ட் பண்ணியிருக்கோம் சார் இயற்கை விவசாயம்.
1: இயற்கை முறையில் பண்ணால் அதுக்கு என்னென்னலாம் செய்யணும்?
0: இந்த பஞ்சக்காவியா, இந்த வேப்ப எண்ணெய் இது தான் சார் அடிப்போம். அதுக்கு இந்த மருந்தெல்லாம் போகிறது கிடையாது. இந்த மாட்டு சாணம் எரு ஆரம்பத்திலே ஒரு 5 டிப்பர் கொட்டிடுவோம் சார். 5 டன் ஒரு ஏக்கருக்கு கொட்டிடுவோம். இது 50 சென்ட்ன்றது 2.5 டன் கொட்டி பயிர் வச்சுருக்கேன். ஒரு போகம் 60 டே அறுத்துட்டேன்.
1: களையெல்லாம் வந்ததுன்னா எப்படி மேலாண்மை செய்கிறீங்க?
0: களையெல்லாம் நாங்கள் அந்த இயந்திரம் கொண்டு இதுவரை எடுக்கல சார். கை களை எடுத்துருவோம் சார்.
1: கை களை தான்,
0: கை களை எடுத்து
1: இந்த கோண வீடர் அதெல்லாம் பயன்படுத்துறாங்களா? அதெல்லாம் பயன்படுத்த,
0: அதெல்லாம் பயன்படுத்தல சார்.
1: இப்போ நெல்லில் வந்து நோய்கள்லாம் அதாவது அறிகுறிகள்லாம் தென்படுமா அந்த சமயத்தில்? என்ன
0: அந்த நெல்லில் நோய் அறிகுறினா, அது ஒரு பூச்சி தாக்குதல் இல்லைன்னா அந்த கருக்கா மாதிரி விழாது சார். அந்த சப்பையாக வருது இல்லைங்களா, அந்த கருக்கா விழாமல் நெல் நல்லா இருக்கும். லாஸ்ட் கட்டத்தில் அது ஒன்று மட்டும்தான் வரும். அதுக்கு அப்படியே வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிட்டா சரியாயிடும் சார்.
1: நீர் பாய்ச்சறதெல்லாம் எப்படிங்க?
0: நீர் பாய்ச்சறது 1 வாரத்துக்கு 2 தடவை பாய்ச்சினா போதும் சார். தண்ணி நிற்கும்.
1: தண்ணி நிற்கிற அளவுக்கு தான் நீர் பாய்ச்சுறீங்களா இல்லை இது காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படின்னு சொல்லுவாங்க?
0: காய்ச்சலும் பாய்ச்சலும் அது நெல் பயிருக்கு பண்ண முடியல சார். காய்ச்சலும் பாய்ச்சலும் பண்ணும்போது அதிகமான புல் முளைச்சிடும் ஒரு சில நிலத்தில். புல் இல்லாமல் இருந்ததுனாக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி வாரத்தில் 1 நாளைக்கோ 2 நாளைக்கோ அப்படி தண்ணி விடலாம் சார்.
1: இப்போ நாற்றுலாம் எப்படி ஒத்த நாத்தா இல்லை வந்து குத்தா வைப்பீங்களா?
0: அது குத்து குத்தா தான் சார். ஒரு

0: குத்துக்கு ஒரு 6 நாற்று 5 நாற்று வரும் சார்.
1: அந்த மாதிரி 5-6 நாற்று வச்சுதான். இப்போ அந்த ஒத்த நாற்றுலாம் வச்சு பண்ணாக்க செலவும் குறையும், நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் முயற்சி பண்ணலையா?
0: அது ஒத்த நாற்று வைக்கலாம் சார். இப்போது எப்படின்னா, அந்த ஏரி வளர்த்திட்டம் வரும்போது எல்லா விவசாயத்துக்கு வந்து நடுநட பண்ணுறாங்க. அது ஒன்று ஒன்றா நடனன்னா, இது மிஷின் நடு ஒன்று ஒன்றா நடல. இது வரைக்கும் இவங்க ஆளை வச்சு நடும்போது ஒன்று ஒன்றா நடுறாங்க, கூலியும் அதிகமாக கேட்குறாங்க. அவங்கள எதிர்பார்க்கும் போது நமக்கு செலவினம் அதிகமாகுது, அதனாலேயே இந்த மிஷினை வச்சு நட்டுறோம் சார். நாங்கள்
1: மிஷினில் எத்தனை நாற்று நடுதுங்க?
0: ஒரு 6 நாற்று வரும் சார்.
1: அறுவடை எல்லாம் எத்தனை, 3 மாசங்களா?
0: அந்த நாத்தோட சேர்த்து 4 மாசம்.
1: 4 மாசம்.
0: ஆமாம் சார்.
1: அதனால இப்போ இந்த நெல் சாகுபடி அப்படிங்கிறது இப்போ பரவாயில்ல தான் இல்லைங்களா? இப்போ அடுத்ததாக வேற என்ன, மல்லி எப்படி சாகுபடி பண்ணுறீங்க?
0: மல்லி ஒரு 25 சென்ட் சாகுபடி செய்கிறோம் சார். மல்லி சாகுபடி செய்யும்போது அதில் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 7 கிலோ வரும் சார்.
1: இது தொடர்ந்து வருமா இல்லை சீசன்லாம் இருக்கும் இல்லை?
0: டெய்லி வரும் சார். இது எப்படின்னா ஏறும் குறையும். ஒரு வாரம் ஒரு 10 கிலோ வருதுன்னா, ஒரு வாரம் கழிச்சு 2 கிலோ வரும், மறு வாரம் ஒரு 10 கிலோ வரும். இப்படி ஏற்ற தாழ்வில் தான் வரும் சார்.
1: இப்போ ஆண்டு முழுவதும் வந்துட்டு இருக்குங்களா?
0: 12 மாசம்னாக்கா 10 மாசம் வரும் சார். அந்த 2 மாசம் ரெஸ்ட், அது அப்போ பூக்கெல்லாம் பூக்காது. அதுக்கு பிறகு கட் பண்ணி விடணும் சார். அதை கட் பண்ணி விட்டு அது துளுப்பு வந்த பிறகு அதுக்கு பிறகு பூ பூக்க ஆரம்பிச்சுனது.
1: இப்போ ஒரு தடவை மல்லி வச்சா எவ்வளோ வருஷத்துக்கு அதை பராமரிக்கலாங்க?
0: ஒரு தடவை மல்லி வச்சோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் பராமரிக்கலாம் சார்.
1: அதை கட் பண்ணி விட்டுக்கிட்டே?
0: ஆமாம் சார்.
1: தலைச்சி வந்து அதில் வரும், அதுவும் லாபகரமாக தான் இருக்கு.
0: அது லாபகரமான தொழில் தான் சார். அது சொந்தமாக நம்ம ஆள் இருக்கணும், நம்ம சொந்தமாக பறியணும்.
1: அந்த பூ எடுக்கிறதுக்கு வந்து ஆள் வேணும்.
0: ஆமாம், ஆள் வேணும்.
1: இப்போ அதுக்கு எப்படி பராமரிப்புலாம் எப்படிங்க?
0: அது பராமரிப்பு நாங்களே சொந்தமாக பார்த்துக்கணும் சார். அது கூலி ஆட்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களே பார்த்துப்போம். எல்லாம் களை வெட்டுறதுலேருந்து செடி கட் பண்ணுறதுலேருந்து பூ பறிக்கிறதுலேருந்து நாங்களே பார்த்துப்போம். அதே மாதிரி இந்த இயற்கையான உரம், இந்த மாட்டு சாணம் இதெல்லாம் கொடுப்போம். அந்த வேப்ப முன்னாக்கு, ஆமணக்கு முன்னாக்கு இதெல்லாம் வச்சு வச்சோம்னா நல்லா வரும் சார்.
1: எவ்வளோ இந்த மீன் கழிவு?
0: ஆ, மீன் கழிவு தண்ணீர் அதை விட்டாக்கா அது போதும் சார். அது போதுமான சத்து.
1: அதனால் மல்லி சாகுபடிங்கிறது ஒரு லாபகரமான தொழில்
0: தான் சார். அது
1: சில மாதங்களில் நல்ல விலைக்கும் வைக்குது இல்லைங்களா?
0: ஆமாம் சார். அந்த தை மாதம்னு சொல்லும்போது 20 கிலோ வருதுன்னா 2 கிலோ தான் சார் வரும். அது அந்த சமயத்தில்
1: குறைஞ்சிரும்.
0: குறைஞ்சிரும்,
1: அதனால தான் விலை அதிகம்.
0: ஆமாம் சார்.
1: இப்போ இது தவிர வேற என்ன, கரும்பு வாழை எல்லாம் சாகுபடி?
0: கரும்பு ஏற்கனவே போட்டேன் சார். அது கரும்பு போடும்போது அந்த ஏரியாவில், நம்ம கலியப்பேட்டை ஏரியாவில் அதிகமான சாத்தனஞ்சு ஏரி, கலியப்பேட்டை, இந்த விச்சூர் எல்லாமே கரும்பு தான் சாகுபடி அதிகமாக செய்திருந்தாங்க. அதுக்கு பிறகு நெல் விவசாயம் தான் சார். இப்போ
1: அதனால நெல், இந்த மீன் இதெல்லாம் வந்து ஒருங்கிணைந்து, மல்லி,
0: மல்லி
1: இதெல்லாம். அதனால வேளாண்மைங்கிறது ஓரளவுக்கு வருமானம் தரக்கூடியதாக இருக்கு இல்லைங்களா?
2: என்ன மருதானியக்கா, ஒருங்கிணைந்த பண்ணையம் பத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் கலியப்பேட்டை கே மனோகரன் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டீங்களா? உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குமே.
3: ரொம்ப பயனுள்ளதா இருந்தது பொன்னி. அதுவும் மீன்குட்டைய வச்சு இவரு விவசாயம் பண்றத பத்தி சொன்னாரு பாரு, ரொம்ப அற்புதமா இருந்தது புள்ள கேக்கவே.
2: அப்புறம் என்னக்கா, ஆக வேண்டிய வேலைய பார்க்க வேண்டியது தானே?
3: நிச்சயமா புள்ள. முதல்ல இந்த விஷயத்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லி கலந்து பேசி அடுத்த கட்ட வேலைகளை முறையா ஆரம்பிக்கிறேன்.
2: அதுவும் சரிதான்க்கா. வீட்டில் உள்ளவங்களோட ஒத்துழைப்பு இருந்தாதான் எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் தங்கு தடை இல்லாம முடிச்சிடலாம்.
3: நல்லது புள்ள, பேசிக்கிட்டே இருந்தா எப்படி, பசிக்குது இல்ல? வா புள்ள, வீட்டுக்கு போவோம்.
2: அதுவும் சரிதான்க்கா. போற வழியிலேயே இளநி ஒன்று குடிச்சிட்டு போவோமே, என்ன சொல்றீங்க?
3: கண்டிப்பா பொன்னி. காதுக்கு பல விஷயங்க இனிமையா விழுந்தது போல இப்ப வயித்துக்கும் குளிர்ச்சியா இளநிய குடிப்போம்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: பருத்தி சாகுபடியில் பண்ணை இயந்திரங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். பருத்தி உலகளவில் மிக முக்கியமான நார்பயிர்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பருத்தி உற்பத்திக்கு அதிகமான வேலையாட்கள் தேவைப்படுகிறது. பருத்தி உற்பத்தி குறைவதற்கு முக்கியமான காரணங்களில் வேலையாட்களின் பற்றாக்குறையும் ஒன்று. ஆகவே வேலையாட்களின் பற்றாக்குறையை போக்குவதற்காகவும் வேலைகளை எளிதாக்குவதற்காகவும் பருத்தி உற்பத்தியில் விதைப்பு முதல் அறுவடை வரை பல்வேறு வகையான பண்ணை இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இயந்திரங்கள் வேலை நேரத்தையும் செலவையும் குறைத்து அதிக லாபம் பெற உதவுகின்றன. நவீன காலத்தில் பருத்தி உற்பத்தியில் இயந்திர பயன்பாட்டால் வேளாண்மையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பருத்தி உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் இயந்திரங்களை 4 வகைகளாக வகைப்படுத்தலாம். அவை நிலம் தயார் செய்யும் இயந்திரங்கள், விதைப்பு இயந்திரங்கள், பராமரிப்பு இயந்திரங்கள் மற்றும் அறுவடை இயந்திரம். நிலம் தயார் செய்யும் இயந்திரங்கள் டிராக்டர், ரோட்டாவேட்டர், சப்சாய்லர், லேசர் லெவலர் போன்ற இயந்திரங்கள் மூலம் நிலத்தை உழுது மண்ணை நுண்ணியதாக செய்து காற்றோட்டமாக்கி மண்ணில் உள்ள பூச்சிகளின் முட்டைகளை அழித்து களைகளை கட்டுப்படுத்தி விதைப்பு செய்ய உகந்த சூழல் ஏற்படுத்தப்படுகிறது. துல்லிய விதைப்பு இயந்திரங்கள் பருத்தி விதைப்பு செயல்முறையை தானியங்கி முறையில் துல்லியமாக மேற்கொள்ள உதவுகின்றன. இது பருத்தி விதைகளை சரியான ஆழத்தில் 5 சென்டிமீட்டர் முறையான இடைவெளியில் 90-15 சீரான முறையில் விதைக்க பயன்படுகிறது. இந்த துல்லிய விதைப்பு இயந்திரம் மூலம் விதைக்கும் போதே வயலில் உரத்தையும் இட முடியும். டிராக்டரில் இயங்கும் இந்த இயந்திரத்தால் ஓர் ஏக்கர் பரப்பளவை 45 நிமிடத்தில் விதைக்கலாம். தானியங்கி நீர்ப்பாசன அமைப்புகள் பருத்தி பயிருக்கு தானியங்கி முறையில் நீர்ப்பாய்ச்சுதல் மிகவும் அவசியமானதாக கருதப்படுகிறது. பருத்தியில் பொதுவாக சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் மூலம் நீர் மற்றும்

கரைசலை அளித்து பயிர் வளர்ச்சியை மேம்படுத்தலாம். இயந்திர களையெடுப்பான். இந்த இயந்திரம் பருத்தி வயலில் சீரான இடைவெளியில் 90:15 வளர்ந்துள்ள தேவையற்ற களைகளை வேருடன் மண்ணுள் தூளாக்கி பயிர்களுக்கு போதிய ஊட்டச்சத்து, நீர் மற்றும் வெளிச்சம் கிடைக்க ஏதுவாகிறது. களையெடுக்கும் இயந்திரங்கள் குறிப்பாக ரோட்டரி வீடர் மற்றும் இன்டர் கல்டிவேட்டர் போன்றவை பருத்தி வளர்ச்சியின் ஆரம்ப நிலையிலேயே பயன்படுத்தப்படுவதால் களைகள் பரவாமல் தடுக்க முடிகிறது. பயிர்களுக்கு ட்ரோன் தெளிப்பானை கொண்டு பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி மருந்துகளை தெளிக்கலாம். ட்ரோன் கருவி மூலம் அதிக செயல்திறனுடன் வேகமாக செயல்படுவதால் மிக குறைந்த நேரத்தில் அதிக பரப்பளவில் தெளிக்க முடியும். டிராக்டர் மூலம் இயக்கப்படும் கிடைமட்ட தெளிப்பான். இந்த தெளிப்பானை பயன்படுத்தி பருத்தி வயல்களில் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்களை தெளிப்பது ஒரு சிறந்த நவீன வேளாண் முறையாகும். இந்த இயந்திரம் நீளமான கிடைமட்ட தெளிப்பான்களை கொண்டிருப்பதால் தெளிப்பானின் அகலம் 12 மீட்டர். பருத்தி வயல்களில் விரைவாகவும் ஒரே மாதிரியான மூடிய அளவிலான தெளிப்பையும் மேற்கொள்ள முடியும். பருத்தி அறுவடை இயந்திரம். அறுவடை இயந்திரம் மூலம் ஒரே முறையில் அறுவடை செய்யப்படுவதனால் நேரம் குறைக்கப்படுகிறது. இந்த இயந்திரம் பருத்தியை நேரடியாக செடிகளில் இருந்து பறித்து பிறகு விதைகள் மற்றும் இழையை தனியாக பிரித்தெடுக்கும் இயந்திரங்களை கொண்டு பருத்தி அறுவடை 2 விதமாக செய்யப்படுகிறது. அவை ஸ்ட்ரிஃபர்ஸ் மற்றும் பிக்கர்ஸ் ஆகும். ஸ்ட்ரிஃபர்ஸ் மூலம் பல இலைகள் மற்றும் தண்டுகளுடன் வெடித்த மற்றும் வெடிக்காத காய்களுடன் உள்ள முழு செடியையும் அகற்றுவதாகும். இதில் தூசு போன்ற தேவையற்ற பொருட்களுடன் அறுவடை செய்யப்படும். இத்தேவையற்ற பொருட்கள் பின்னர் சிறப்பு ஜின்னிங் சாதனங்கள் மூலம் நீக்கப்படும். பிக்கர்ஸ் இயந்திர வகையில் சுழடும் உருளையின் உதவியை கொண்டு ஸ்பிண்ட்லின் உதவியுடன் பருத்தி மட்டும் தாவரத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. இதன் மூலம் 40 முதல் 45 நிமிடத்தில் 1 ஏக்கர் அறுவடை செய்ய முடியும். இவ்வாறு இயந்திரத்தின் உதவியுடன் பருத்தி உற்பத்தி செய்து அதிக விளைச்சல் மற்றும் லாபம் பெறலாம். பருத்தி குச்சிகளை துண்டாக்கும் இயந்திரம் பற்றி தெரிந்து கொள்வோம். பருத்தி வயலில் எஞ்சியுள்ள குச்சிகளை வேலையாட்களை கொண்டு சேகரிப்பதனால் வேலையாட்களின் தேவை அதிகரிக்கிறது. சேகரிக்கப்பட்ட பருத்தி குச்சிகளை நேரடியாக நெருப்பு வைத்து கொளுத்தும் போது சுற்றுச்சூழல் மாசடைகிறது. எனவே பருத்தி குச்சிகளை துண்டாக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தி 1 மணி நேரத்தில் 1 ஏக்கர் பரப்பளவில் உள்ள பருத்தி செடிகளை துண்டுகளாக நறுக்கி தூளாக்கி வயலிலே நேரடியாக தூவிவிட முடியும். நறுக்கிய பருத்தி செடிகளின் குச்சி மற்றும் தண்டுகளை தனியாக சேகரித்து மக்கச் செய்து உரமாகவும் மாற்றி வயலுக்கு பயன்படுத்தலாம். நவீன ஜின்னிங் இயந்திரங்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். இது பருத்தி இழையை விதைகளில் இருந்து பிரித்து தூய்மையான பருத்தியை உருவாக்க உதவுகிறது. இந்த இயந்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் வேகமாகவும் திறன்படவும் பருத்தியை பிரிக்க முடியும். நவீன ஜின்னிங் இயந்திரங்கள் குறைந்த ஆற்றலில் அதிக பருத்தி சுத்திகரிப்பை செய்கின்றன. இதனால் உற்பத்தி செலவு குறைவதுடன் மேலும் தரமான பருத்தியும் கிடைக்கிறது. பருத்தி உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் பண்ணை இயந்திரங்கள் விவசாய பணிகளை எளிதாக்கி நேரம் மற்றும் உழைப்பை குறைக்க உதவுகின்றன. பருத்தி விதைப்பு, பராமரிப்பு, அறுவடை மற்றும் பிந்தைய செயல்முறைக்கும் பல்வேறு இயந்திரங்கள் பயன்படுகின்றன. இவை உற்பத்தி திறனை அதிகரித்து செலவுகளை குறைக்கும் முக்கிய சாதனங்களாக உள்ளன. தொழில்நுட்ப மேம்பாட்டால் இயந்திரங்கள் மேலும் செயல்திறனாக வடிவமைக்கப்பட்டு பருத்தி உற்பத்தியில் மகத்தான வளர்ச்சியை ஏற்படுத்துகின்றன. எனவே பண்ணை இயந்திரத்தின் உதவியுடன் பருத்தி உற்பத்தி செய்து அதிக விளைச்சல் மற்றும் லாபம் பெறலாம்.

0: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டானமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
3: இதுவரை விவசாய அரங்கம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் பற்றி காஞ்சிபுரம் மாவட்டம் களியப்பேட்டை கே. மனோகர் அவர்கள் தந்த தகவல்களை கேட்டோம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2:31.
1: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
0: ஒரு பூ எழுதும் கவிதை சிறு தேன் துளியாய் உருளும், நதி நீர் எழுதும் கவிதை அலை ஓவியமாய் விரியும் என்ற அழகான வரிகளோடு நாம் இணையவிருக்கும் புத்தம்புதிய நிகழ்ச்சி பூங்கொத்து. வரவேற்பின் அடையாளமாய் திகழ்வதே பூங்கொத்து. நேயர்கள் ஒவ்வொரு நாளும் பயணத்திற்கு வரவேற்கும் விதமாக இந்நிகழ்ச்சி அமைகிறது. இந்நிகழ்ச்சியில் ரசனைக்கேற்ப 2 திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கப்படும். இந்நிகழ்ச்சியின் முதல் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். முதல் திரைப்படமான உனக்கும் எனக்கும், அதிலிருந்து ஆகாயம் என தொடங்கும் பாடல். இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க தேவி ஸ்ரீ பிரசாத். இந்த பாடலை பாடியிருக்காரு SPB குரலில்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கார்த்திக் சுமங்கலி குரலில். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

மலரின் இதழ்களில் புன்னகை, மனதின் மொழியில் மகிழ்ச்சி, வண்ண மலர்களின் அழகையும் இனிய இசையின் சுகத்தையும் வாழ்க்கை அனுபவங்களின் அர்த்தத்தையும் ஒன்றாக இணைத்து உங்கள் இதயங்களை மலர வைக்கும் பூங்கொத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறோம். திருவிளையாடல் ஆரம்பம் என்ற திரைப்படத்திலிருந்து நா முத்துக்குமார் வரிகளில், டி இமான் இசையில், விஜய் ஏசுதாஸ் மற்றும் ரீதா தியாகராஜன் பாடி

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

நேரம் பிற்பகல் 3 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பிற்பகல் 3 மணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வேலை செஞ்சுட்டே எஃப்எம் கேட்டுட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே கொஞ்சம் அலுப்பு தட்டும், லைட்டாக அப்படியே கொஞ்சம் டயர்டாக இருக்கே ஒரு குட்டி தூக்கம் போடலாமா அப்படின்னு கூட இருக்கும். ஆனால் வேலை இருக்குப்பா, தூங்கினா வேலை நடக்குமா அப்படின்லாம் தோணும். இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை அப்படியே கேட்டுட்டு வேலை செய்யும் போது இன்னும் பிரிஸ்காக இருக்கும் இல்லையா? அதுக்காக தாங்க கட்சவியில் கலக்கல் பாடல்கள். உங்களுடைய வாட்ஸ்அப் எடுத்து 04342244030 இந்த நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு அனுப்புங்க. 043-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட வாட்ஸ்அப்லேருந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை அனுப்புங்க. நிகழ்ச்சியில் கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. திருப்பத்தூர்ல இருந்து ரம்யா, அவங்களுக்காக அந்த திரைப்படத்துல இருந்து அவங்க கேட்ட அந்த பாடல்.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் கேட்டு ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அமிர்தம் மற்றும் கற்பவம் ஆகிய இருவரும் இணைந்து கேட்டிருக்கும் பாடல் தாம்தும் திரைப்படத்திலிருந்து அன்பே என் அன்பே. இதோ அவர்களுக்கான

0: Students, listen carefully.
1: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
2: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

நேயர்கள் கேட்டு ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. என்ன நேயர்களே, கட் செவில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுருக்கீங்களா? உங்களோட பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது 0-43-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களின் விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செஞ்சு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
1: சரி சரி,
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கச்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கான பாடலை நம்ம தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். அடுத்ததான் எந்த நேயர் எங்கிருந்து என்ன பாடல் கேட்டிருக்காங்க நந்தினி?
7: அடுத்ததா வந்து பாலக்கோடு ரகு அவர்கள் கேட்டிருக்காங்க, கண்ட நாள் முதல் என்ற திரைப்படத்திலிருந்து.
6: கண்டிப்பா அவருக்காக அந்த திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கொடுத்துருவோம். அனைவருக்காகவும் நன்றி.

0: நேயர்கள் கேட்டு ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட் செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். 0043-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்களுடைய ஊர் பெயரை அனுப்புங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து கிருஷ்ணா அவங்க கேட்கக்கூடிய பாடல் இந்த திரைப்படத்தில் இருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: நீங்கள் கேட்டுக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். சரிங்க நந்தினி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாலை பொழுது பிற்பகல் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு என்ன சொல்கிறது, வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு டயர்டு வரக்கூடிய அந்த மாதிரி ஒரு இது. அந்த டைமில் பாடலாம் கேட்கும்போது உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச பாடலாம் கேட்கும்போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க?
5: ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக, அதாவது வந்து அந்த பிற்பகல் வேலையில் லைட்டாக தூக்கம் தட்டும்போது தட்டி எழுப்புகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு நல்ல வந்து வேலை செய்யலாம் அப்படின்ற மனசுக்கு வந்து திரும்புகிற மாதிரி ஒரு எனர்ஜி கிடைக்கும்.
4: கண்டிப்பாக அந்த மாதிரியான பாடல்களை தான் நம்மளும் நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களை கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததாக யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்க?
5: அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பாப்பாரப்பட்டியிலிருந்து சரஸ்வதி, கருத்தம்மா திரைப்படத்திலேருந்து கேட்டிருக்காங்க.
4: சரிங்க, சரஸ்வதிக்காக கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில்.

0: வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நிலையத்தில் நேரம் 3:41. நேர்கள் கேட்டு ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஏற்காடிலிருந்து சாந்தகுமார். அவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் சந்தித்த வேலை என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவருக்கு

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நேயர்கள் கிட்ட ரசிப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை கேட்டிருக்காங்க. இளம் பிள்ளையிலிருந்து கீர்த்தனா யுவராணி இவங்க சேர்ந்து கேட்டிருக்காங்க. திருமலை திரைப்படத்திற்காக அவங்க கேட்கக்கூடிய அந்த பாடல்

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
5: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
6: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
5: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
6: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
5: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
6: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
5: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
7: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
6: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
5: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
6: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
5: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
6: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
8: நேயர்கள் கேட்டு ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டு ரசிப்பது கட் செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து அஜாகாபாத் அவர்கள் கேட்டிருக்காங்க, காதல் மன்னன் என்ற திரைப்படத்திலிருந்து.

உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நிறைவுக்கு வருகிறது இன்றைய கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாடலை கேட்ட நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மலையை வழங்கும் விடைத்தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இனிமையான இந்த மாலை நேரம். வணக்கம் பார்த்தாரதி.
1: வணக்கம் மாரிமுத்து, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குங்க. நின்று நாட்களுக்கு பிறகு நம்ம மறுபடியும் இந்த மாசம் 2வது நாள் நம்ம மீட் பண்ணுறோம் நினைக்கிறோம்.
1: கண்டிப்பா.

0: சரிங்க,
1: அதிக நாள் ஆயிடுச்சு.
0: ஸோ பொதுவாக இந்த மாதிரி விடுதலை நாட்கள் நிகழ்ச்சி நம்ம எப்பவுமே ஒரு குறிப்புகளோடு வந்திருப்போம். அந்த குறிப்புகள்லாம் தொகுத்து நேயர்கள் கண்டுபிடிச்சுன்னு ஒரு பாடல் வந்து கொடுப்போம், சரியான பதில் கொடுப்போம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய போட்டித் தேர்வுக்குள்ள படிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட டிஎன்பிசி குரூப் 1 வந்து போட்டித் தேர்வுக்கு வந்து
1: அறிவிச்சு
0: தமிழ்நாடு அரசு வந்து அறிவித்திருக்கிற தேர்வு அணையும். ஸோ இந்த மாதிரி நிறைய போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயனுள்ள தகவல்களை தேடி தேடி நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு நாளும் அறிவிப்பாளர்கள் நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம், செய்தித்தாள்கள் படிக்கிறோம், செய்திகள் கேட்குறோம், இல்லை கேள்விப்படுகிறோம். இப்படியே பல்வேறு வகையான தகவல்களை திரட்டி அதுக்குண்டான ஒரு கோர்வையாக வந்து நம்ம மக்களுக்கு வந்து கொடுக்குறோம். நிச்சயம் நிறைய பேருக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்குறாங்க, கேட்குறவங்களுக்கு பயனுள்ள வகையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம ஒரு குறிப்பிட்ட வினாக்களோடு அந்த பதிலோடு வந்திருக்கோம், குறிப்புகளோடு வந்திருக்கோம். நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசியின் புதிய நேர்களாக இருந்தால்
1: 0-43-42 என்ற முன்னிணைப்போடு 24-40-30 மற்றொரு இணைப்பெண்ணாக 94-86-81-10-25 மற்ற நேர்களாக இருந்தால்
0: 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும் மற்றாக 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைக்கலாம். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சமானது. தனி மனிதன் ஒருவனுக்கு உணவுலேனே ஜகத்தினே அழைத்திருவோம் சொல்லுவோம். இப்போ இருக்கிற நம்ம இப்போ நான் உங்ககிட்ட போன வச்சுக்கோ, ஒரு நான் உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம், நீ எங்களுக்கு 1000 ரூபா கொடுன்னு வச்சுக்கா, 1000 ரூபா நம்ம மனசை திருப்தி அடையாது. இன்னொரு 1000 ரூபா நல்லாயிருக்குமே, பேண்ட் ஷர்ட் எடுக்கலாம், இன்னும் 1000 ரூபா நம்ம ட்ரெஸ்ஸை, இன்னும் என்ன பண்ணலாம், செப்பலாம் எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ மனுஷனோட இதில் வந்து எவ்வளோ காசு பண்ணுங்கள், இப்போ நகைகளாக இருக்குன்னு ஒரு 2 பவுன் நகை கொடுக்கணும்னு வச்சுக்கோ, இன்னும் 2 பவுன் கொடுத்தா நல்லாயிருக்குமே. ஸோ அப்படி எல்லாமே ஒரு பொருள் கொடுக்கும்போது திருப்தி அடையாதது, ஆனால் போதும் மட்டும் போதும் அப்படின்றது எதை சொல்லுவோம் அப்படின்னா
1: உணவு
0: சாப்பாடு மட்டும் போடணும். ஐயோ 2 இட்லி போதும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு 4 இட்லி 6 தோசை 4 சப்பாத்தி சாப்பிடுவோம்,
1: போதுன்ற வார்த்தை வந்துடும்
0: வந்துடும் எவ்வளோ நாளும் சாப்பிட்ருவோம். அதே நாங்களே காசு கொடுத்து சாப்பிட்டா 2 தான் சாப்பிடுவோம், ஆனால் கல்யாணத்தில் போனால் நிறைய சாப்பிட்ருவோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு உணவுப் பொருளை பார்த்து நம்ம முதல் முதலாக கேட்க போகிறோம். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம், திருப்பூர்
0: சரிங்க,
1: உங்களுக்கான குறிப்புகள் சொல்லிடலாங்களா?
2: சொல்லுங்க.
1: இது ஒரு உணவுப் பொருள், இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், உலகில் அதிக அளவில் இந்தியாவில்
0: தான் அதிகமாக கிடைக்கிறது, உலக அளவில் உற்பத்தி செய்யப்பட பொருள் இந்தியாவில் தான் ஃபர்ஸ்ட். அது என்ன பொருள் நீங்கள் கண்டுபிடிக்கணும்?
2: கோதுமை.
0: கோதுமை இல்லைங்க, கோதுமை இல்லைங்க. இனிப்பில் இனியும் கூடிய அடுத்த நேர் வாங்க, வணக்கம். வணக்கம் சொல்லுங்க நினைக்கிறேன். திராட்சை, ஆஹா, திராட்சை, பன்னி திராட்சை இருக்கும், ஒயிட் திராட்சை இருக்கும், சீட்லெஸ் திராட்சை இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அவசரப்பட்டு எப்பயுமே வாய் விடக்கூடாதுங்க சார் அப்படின்னு சொல்லி பார்த்து சார் சொல்றது எனக்கு மைண்ட் வாய்ஸாக கேட்குது. இனிப்பு நீ கூட அடுத்து நேர் வாங்க, வணக்கம்.
1: வருக வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க.
0: சரிங்க, இனிப்பில் இனிமே அடுத்த நேர்.
1: வணக்கம், கூறுபவர்.
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
1: ஐயா குறிப்புகள்ல கேட்டீங்களா?
3: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
1: ஐயா இந்த பழம் வந்து இந்தியாவின் முதல் இடத்தில் உள்ளது.
0: உலகில ஒரு ஒரு பொருட்கள் வந்து உற்பத்தி ஆகல, இந்தியா தான் உலகில அதிகமா உற்பத்தி செய்யக்கூடிய முதலிடம். ஆப்பிள் இல்லைங்க, ஆப்பிள், ஆப்பிள் நிறைய இருக்குங்க. நீங்க கடையெல்லாம் போனச்சுக்கா, அமெரிக்கா ஆப்பிள், யூஎஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க, ரஷ்யா ஆப்பிள்னு சொல்லுவாங்க, இங்கிலாந்து ஆப்பிள்னு சொல்லுவாங்க, நியூசிலாந்து ஆப்பிள் சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்னதுங்க என்னைய பேரை மாற்றி மாற்றி சொல்கிறீங்க, இன்னொரு இருக்கணும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துல எனக்கு விளையாடுறது இருக்குது ஆப்பிள்ல, பட் இந்தியாவில் அதிகமாக விளையாடுறது இந்த பழம் வகை தான். ஒரு பழம் வகைன்னு நாங்கள் சொல்லிட்டோம். குறிப்பாக நம்ம அந்த சீசன் பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கக்கூடிய பழங்கள் இது. வணக்கங்க, யாருங்க பேசுகிறீங்க? வணக்கம் சொல்லுங்க. சரிங்க, இதற்கு இன்னும் சில நிறைய பேர்கள்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, சக்கை, வறுக்கை, ஏகரவள்ளி அப்படி, இது நிறைய சில இன்னும் சில பேர்கள்லாம் இருக்குதுங்க. ஆனால் நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இருக்கு, பேர் இருக்கு. பப்பாளி பழம் சூப்பருங்க, ரொம்ப நல்லதுங்க, சாப்பிட்டா நமக்கு. பப்பாளி எப்பவுமே கிராமப்புறங்களில் வீடோரும் அந்த புறக்கடைன்னு சொல்லுவாங்க, நம்மளாம் புறக்காளின்னு சொல்லுவாங்க. நம்ம பேச்சு வழக்கில் புறக்கடைனா அந்த துணிலாம் துவைக்கிறது, பாத்திரலாம் வாஷ் பண்ண, தண்ணிலாம் போய் பார்த்துட்டு அங்கே எப்பவுமே பழம் மரம் எப்பவுமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பப்பாளி மரம் வந்து இருக்கும். ஸோ அந்த மரம் இல்லைங்க, நன்றிங்க. எவ்வளோ நேரம் தான் வளர்றது? வணக்கங்க, யாரைங்க பேசுறீங்க?
4: ஹலோ,
0: ஆ சொல்லுங்கள்.

0: சொல்லுங்க நவீன். வறுக்கை சக்கை ஏகரவல்லி அப்படின்னு
1: சொல்லுவாங்க.
0: சொல்லுங்க. வெரி குட். பலாப்பழம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் நவீன். ஆக்சுவலா நாங்க
1: சொல்லுங்க.
0: ஆமா ஆமா. பொதுவா பலாப்பழத்திற்கு நம்ம பலாசம், பழவு, சக்கை, வறுக்கை அப்படின்னு சொல்லுவோம். இது முக்கணிகளில் ஒன்று. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மா, பலா, வாழை. இந்த மூன்று தான் முதன்மையான கணிகள் சொல்லுவோம். எவ்வளோ பழம் இருக்குதுங்க நம்ம உலகத்தில். ஆனால் இந்த பழங்களில் மூன்று பழங்கள் தான் முக்கணி, முதன்மையான பழங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இதையான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ சீசன் டைம் அம்மா கிரா அந்த ரோடு ஓதில்
1: வந்து நிறைய பண்ரோட்டில் வந்து கண்காட்சி போட்டாங்க. அதாவது அதில் என்னென்ன வெரைட்டி பழம் இருக்குது அப்படின்றத கண்காட்சி. பலா பழத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஆ
0: கரெக்ட்.
1: அதில் கண்காட்சி போட்டாங்க. அதில் வந்து மதிப்பு கூட்ட பொருட்கள் அல்வா அந்த மாதிரி
0: மட்டும் இல்லாம பொதுவா நமக்கு எல்லா வகையிலும் பயன்படுத்தக்கூடிய பலாப்பழம் இப்ப நிறைய கிடைக்குதுங்க. நம்ம கிராமப்புறங்களா கிடைக்குது. அதுவும் ரோட்டோரங்கள நிறைய விக்கிறாங்க. ரொம்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பன்ருட்டி பலாப்பழம் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சேலத்தில் நிறைய பலாப்பழம். அந்த சேலம் என்பது நம்ம குறிப்பிட்ட இந்த ஏற்காடு அதெல்லாம் சேர்ந்த பகுதி. நம்ம
1: தர்மபுரம் கூட வந்து எதுக்கோ ஃபேமஸ்.
0: ஆமாம் வெளியில வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் கூட மனதளவில் ரொம்ப இதுமானவங்க அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பா தர்மபுரி பார்த்தீங்க பஞ்சப்பள்ளி இருக்குல்ல, பஞ்சப்பள்ளி, மாரண்டள்ளி, இங்க வத்தல்மலை, இந்த மாதிரி ஏரியாக்களை நமக்கு கிடைக்கிறத பார்க்க முடிகிறது. ஏன்னா அது இந்த தென்பண்ணையார் ஓடக்கூடிய அந்த பகுதி, இந்த சின்னார் ஓடக்கூடிய பகுதியில் நம்ம கிடைக்குது இந்த பலாப்பழம். ஆனால் நிறைய கிடைக்குதுங்க, வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க. இந்த பலாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த கொட்டையும் வந்து வேக வச்சு சாப்பிடுவாங்க. நிறைய பொடிசு பண்ணிலாம் சாப்பிடுவாங்க.
2: பொடியும் பண்ணிங்க, பொடியிலும் சாப்பிட்றோம்.
0: பொரியும் சாப்பிடுவாங்க, குழம்பு வைப்பாங்க. அதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பலா மூசுன்னுவாங்களா, பலாப்பழத்தை வந்து மூசுன்னுவாங்க. பலா பிஞ்சுன்னு சொல்ல மாட்டாங்க, பலா மூசுன்னு சொல்லுவாங்க. அந்த பலா மூசை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா நமக்கு பிரியாணி கூட செய்வாங்க. அது ஆச்சரியமாக இருக்குது. அப்படி பிரியாணி பார்த்தீங்கன்னா நமக்கு லெக் பீஸ் மாதிரி அப்படியே மறுக்கு மறுக்கு மறுக்குன்னு கடிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து அது தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இங்கே வாங்கி சாப்பிடுங்க. அப்படி வாசம் கும்பு கும்பு நடிக்கும் ஊரில் நடத்துக்க நாங்கள் சொல்லுவோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க நவீன். என்ன பால் கேட்கலாம் சொல்லுங்கள் நவீன்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி. உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே. அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.

முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமளிகை வழங்கும் விடைத்தேடு வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமளிகை. நமக்கு நிறைய சயின்டிஸ்ட் என்ன மனிதனோட வாழ்க்கையை வந்து அதிகப்படுத்தக்கூடிய நோய் நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் இருக்கு
3: சார்.
2: இப்போ நம்ம ஆரம்ப காலத்தில் நிறைய இந்த பெரியம்மை சின்னம்மை அப்படி நோய்கள் நிறைய வந்து நிறைய தாக்கங்கள்லாம் வந்துச்சு. அதெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய நிறைய கண்டுபிடிப்புகள் சயின்ஸோட வளர்ச்சிக்கு பிறகு நிறைய மக்களோட பாதிப்புகள் நோய் தாக்கத்துல பாதுகாக்கக்கூடிய
3: தடுப்பூசிகள்லாம் நிறைய
2: இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சயின்டிஸ்டை பற்றி நம்ம வந்து அடுத்த குறிப்புகளாக குறிக்க போகிறோம். மினிப்பள்ளி நீ நேயர் வாங்க, வணக்கம்.
3: இவர் ஒரு அறிவியலாளர், வெளிநாட்டை சார்ந்தவர்.
2: அவ்வளவுதான்,
3: இவர் ஒரு அதிசய மனிதன் கூட சொல்லலாம்.
2: அப்படி சொல்லிக்கலாங்க, ஏன்னா இவர் இவரால் இனிமே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவரை, அதனால சொல்றோம். தர்மபுரி பண்பலை 102.5 விடத்தேடு வினாக்கள் நிகழ்ச்சி. வாங்க வாங்க, அடுத்த நேரம் நான் குறிப்போட ரெடியாக எல்லாம் டீ சாப்பிட போயிட்டு வாங்க போல இருக்கு. ஏன்னா இப்ப மாலை டைம் போதும் நம்ம இந்த மாதிரி சமயத்தில் எல்லாம் ஆஃபீஸ் ஒர்க் பண்றவங்க வீட்டுல சரி வச்சுக்கா, மதியம் 2 மணிக்கு நம்ம சாப்பிடுவோம், இல்ல 1:30 சாப்பிட்டு வச்சுக்கா, அப்புறம் 4 மணி வரும்போது அப்படி ஒரு பசி எடுக்கும் பாருங்க. அப்போ ஒரு டீ சாப்பிடுவோம், அதுவும் குறிப்பா நிறைய இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க கட்டட வேலை செய்யறது கூட பாத்தீங்கன்னா டீ சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி அந்த டீ டைம்ல நம்ம எஃப்எம் கேட்டுட்டு இருக்காங்க. வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க?
4: போட்டு
2: பைக்கில் பிறகு ஹெல்மெட் போட்டு போகணும். சூப்பர். காரில் போகும்போது எப்படி நீங்கள் எஃப்எம் லாடி கேம் எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? அப்படி சென்றால் சூப்பர் சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி குட்.
4: கிரவுண்ட் வாட்டர் செக் பண்ணுறவங்க மைசூர் அந்த சைடு நம்ம கர்நாடகா போனா கூட நம்மளுடைய எஃப்எம் மிக அருமையா எடுக்குதுங்க.
2: ஆஹா, சோ வெரி
3: பியூட்டிஃபுல், நல்லது நல்லது,
2: வெரி ஹாப்பி, வெரி 2 மந்த்ஸ் உங்க கூட பேச கோவிந்தா ஐயா கூட பேச ரொம்ப மகிழ்ச்சி. கார்ல எப்பயுமே கேட்டுட்டு இருங்க. சரிங்க, உங்களுக்கு நல்ல நல்ல பாடலாம் கொடுப்போம், நிறைய நிகழ்ச்சிகள் கொடுத்துருக்கோம். சரி, உங்களுக்கான குறிப்புகள் வந்து கொடுக்கலாமா?
4: சொல்லுங்க.
2: சரிங்க, பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜியாலஜிஸ்ட், இவர் ஜுவாலஜிஸ்ட். நீங்க வந்து ஜியாலஜி மண்ணில் சார்ந்தவரை, இவர் ஜுவாலஜி விலங்குகள் சார்ந்த அந்த நச்சீர் ஆயிரம் சொல்லுவாங்க, நச்சீர் சார்ந்த. ஆஹா சார், சி வி ராமன், சூப்பருங்க. அவருங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிரொலிப்பு ரிஃப்ளெக்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதை வந்து கண்டுபிடிச்சவர், நம்ம இந்தியாவை சார்ந்தவர், புதுவை தமிழ்நாட்டை சார்ந்தவர், நோபல் பரிசு வாங்கினவர், ரொம்ப அற்புதமான சார் சி வி ராமன் வந்து நியாபகப்படுத்துறீங்க, அற்புதமான ஒரு சயின்டிஸ்ட் நியாபகப்படுத்துறீங்க, வாழ்த்துக்கள் ஆனால் அவர் இல்லைங்க. சரி, நன்றி. இனிப்பிள்ளை நீ கூட அடுத்த நேரம் வாங்க, வணக்கம். சரி, இப்போ நிறுவப்பட்டாங்க. ஸோ இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவை சார்ந்தவர், குறிப்பாக நமக்கு நியூயார்க் நகரத்தில் பிறந்தவர். பட் இப்போ இல்லை, தன்னுடைய 80வது வயதில் 1995 இந்த உலகை விட்டு மறந்தாலும் கூட இவருடைய கண்டுபிடிப்பு இன்றும் கூட நினைவுபடுத்தி கொண்டு இருக்கிறது. சுறுப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா வரைக்கும் 28ஆம் தேதிக்கு இவருக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. வாங்க சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
5: சார் வணக்கம், நான் பிரதீப் பேசுறேங்க, ராஜாபேட்டையில்.
2: சரி பிரதீப், உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
5: ஆ கொடுங்க சார்.
2: சரிங்க, உங்களுக்கான குறிப்பாருங்க பார்சதி.
3: இந்த அதாவது இவர் கண்டுபிடித்த நோய் அது தடுப்பூசி, இன்றளவும் அதை பயன்படுத்திட்டு தாங்க இருக்காங்க.

0: ஆன்சர் பஸ் வந்து சொல்லிட்டாரு
1: சார். எனக்கு தெரிஞ்சு பென்சிலின் கண்டுபிடிச்ச சார் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்.
0: ஓகே, பென்சிலின் அப்படின்ற நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கண்டுபிடிச்சார். சூப்பருங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. அவர் இல்லைங்க, இவரும் சார்ந்து தான் அது மாதிரி தொடர்பான விஷயம் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் இல்லைங்க. இனிப்பில் நீ கூட அடுத்த நேர் வாங்க. வணக்கம். சரி, இனிப்பில் நீங்க போயிட்டாங்க. அடுத்த நேர் வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரிங்க சந்திரசேகர், உங்களுக்கான குறிப்புகள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா குடுக்கலாமா?
2: அந்த சார் கூட பேசிட்டு இருந்தீங்கல்ல.
0: ஆமா,
2: அந்த மூணு குறிப்பு இன்னும் ஆப்ல வரல. இப்பதான் நீங்க கேக்குறீங்க, எல்லா நிகழ்ச்சிகளும் வருது, நாங்க சூப்பரா பண்ணுவோம் கேளுங்கன்னு. அதுக்கப்புறம் எதுவும் வரலனாலும் சொல்லிடுங்க.
0: சரிங்க, இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நச்சுவில் ஆயர், நச்சூர் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி. அமெரிக்காவை சார்ந்தவரே, 1995 வந்து மறைந்தாரு 80வது அகவையில. சரி, இப்ப உங்களுக்கான குறிப்பு குடுக்கலாமா?
2: கொடுங்க.
0: இவர் 1956 லாசுக்கர் விருது வந்து பெற்றார்.
3: 1956
0: லாசுக்கர் விருது அவர் கிடைச்சிருக்கு. ஆஸ்கர் விருது இல்லைங்க, லாஸ்கர் விருது. ஆஸ்கர் விருது சினிமா சார் பிடிச்சா இருப்பாருங்க. ஆமாங்க, சூப்பருங்க.
3: அமெரிக்காவை சார்ந்தவர் கூட சொல்லிட்டாரு.
2: அமெரிக்கா, அது நான் நினைக்கிறேன் இது வந்து சார் ஐசக் நியூட்டன் அவரா?
0: சார் ஐசக் நியூட்டன் அவர் இல்லைங்களே. சார் ஐசக் நியூட்டன் அவர் கிடையாது. நன்றிங்க. இனிப்பில் நீ கூட அடுத்த நேர் வாங்க. வணக்கங்க. வணக்கம்.
4: வணக்கம்,
0: சொல்லுங்க. யாருங்க பேசுறீங்க?
4: பொதுவாக
0: நம்ம இவரை பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னா, வருகின்ற 28ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க ஒரு மிக பெரிய ஒரு முகாம் வந்து நடக்குது. அது என்ன முகாம் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம், அந்த முகாம் சார்ந்து தான் நம்ம இப்போ பேசிகிட்ருக்கோம். அந்த முகாமுக்கும் இவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க. எல்லா 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கும் நம்ம இதை கொடுக்கணும். ஸோ அது என்னன்னு சொல்ல போகிறோம். இனிப்பில் நீங்கள் அடுத்த நேரம் வாங்க.
5: வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க.
5: என்எம் துரை, நாகப்பட்டினம் பேசுறேங்க.
0: சொல்லுங்க துரை.
5: எனக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க.
0: சரிங்க, உங்களுக்கான குறிப்பு வந்து கொடுக்கணும் அப்படின்னா பார்த்தாரதி போனே பார்த்துட்டீங்க, குறிப்பு கொடுங்க
3: ஐயா. உங்களுக்கான குறிப்பு என்னன்னா, இவர் கண்டுபிடிச்ச அந்த தடுப்பூசி அந்நாளில் போடப்படும் போது பொது விடுமுறையை அறிவிக்கிறாங்க.
0: கொரோனா தடுப்பூசி
3: என்பது இப்ப கண்டுபிடிக்கப்பட்டது.
0: இது வந்து அப்பவே கண்டுபிடிச்சாங்க, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் முன்னாடி. வணக்கம், அடுத்த நேரம் இனிப்பில் அடுத்த நேரம் வாங்க. வணக்கங்க.
6: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
6: வணக்கம் ஐயா, தருமபுரி மாவட்டம் பொம்மலப்பட்டியிலிருந்து செல்வி பேசுறேன்.
0: செல்விமா, சொல்லுங்க. செல்விமா, உங்களுக்கான குறிப்பு
6: எனக்கு ஒரு குறிப்பு.
0: சரி, உங்களுக்கான குறிப்புகள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா, இவர் 1914 நியூயார்க் நகரில் பிறந்தார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், சூப்பருங்க, அற்புதமான ஒரு நடிகர். இன்னமும் கூட ஐன்ஸ்டீன் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் இல்லைங்க. நன்றிங்க. நம்ம தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம். முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
7: தீராத தலைவலி, கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
9: Students, listen carefully.
10: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
11: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
12: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மென்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
13: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
14: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
15: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
16: மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.

0: பாலிடெக்னிக் காலேஜ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்,
7: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி. பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: நான்கு மணி 28 நிமிடம். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். விழித்தேடு வினாக்கள் நிகழ்ச்சி வருகின்ற 28 தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு முகாம் நடைபெறுகிறது. அந்த முகாமுக்கும் இந்த சயின்டிஸ்ட் அறிவியலினருக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. அது தொடர்புத்து நமக்கு வினாக்கள் கேட்டுருக்கோம். வணக்கமே, யார் எங்கே பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க.
10: அரியலூர் மாவட்டம் வானாஜரன்பட்டினத்துல செந்தமிழ்ச்செல்வன் பேசுறேன்
9: சார். சரிங்க, உங்களுக்கு குறிப்பு பாருங்க.
10: சொல்லுங்க சார், குறிப்பு சொல்லுங்க சார்.
11: ஐயா, இவருடைய தொலைக்காட்சியில் நேர்காணலில் கேட்கப்பட்ட கேள்விக்கு, அதாவது இந்த தடுப்பூசி காப்புரிமை வந்து யாருக்குன்னு கேட்கும்போது, சூரியனுக்கு காப்பு கோர முடியுமா, காப்புரிமை கோர முடியுமான்னு என கூறப்பட்டதாமா.
9: இப்போ என்னன்னா, இந்த காஃபி ரைட்ஸ்னு சொல்லுவோம், நம்ம ஒன்று கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கேன், அது அந்த உரிமை நமக்கு தான் இருக்குது. நம்ம யாருக்காவது பர்மிஷன் கொடுத்தா தான் அதை பயன்படுத்த முடியும். அது சில நமக்கு நம்ம வாழ்நாள் முழுக்கும் அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு அந்த பொதுவான இயற்கை பொதுவானது, சூரியன் பொதுவானது, நிலவு பொதுவானது, பூமி பொதுவானது, வானம் பொதுவானது, இப்படி பொதுவான இருக்கக்கூடிய கடல் மாதிரி இந்த கண்டுபிடிப்பும் பொதுவானதான். எனக்கு தனிப்பட்ட முறையில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ சொல்கிறார் நேர்காணலில். அவர் தான் மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட். அதை பற்றி கேட்டுட்ருக்கோம். வணக்கம், சொல்லுங்க. தெரியுங்களா, பதில் தெரியுங்களா?
10: போலியோ சொட்டு மருந்து.
9: ஆஹா, பிடிச்சாருங்க பிடிச்சாருங்க. சயின்டிஸ்ட் வேறு சொல்லுங்க பார்க்கலாம். வணக்கம், பேசுறீங்க
12: முனியப்பன்.
9: யோனஸ் சால்க், முழுமையான பேர் யோனஸ் சால்க் என்பது சரியான பதில். அற்புதமாக, யோனஸ் எட்வர்ட் சால்க், இவர் அமெரிக்க சார்ந்த நச்சுவல் அறிஞர். அற்புதம், சூப்பருங்க.
12: சரி,
9: என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க முனியப்பன்.
12: ஐயா, நீங்க ஒண்ணு இல்லை, எனக்கு பாத்தீங்கன்னா
9: ஒண்ணு இல்லையா, அப்புறம் என்ன பாடு வேணவா? நடிச்சிருப்பாரு, சூப்பரா இருக்கும். சைக்கிள் தள்ளி போவார்ல, இந்த மாதிரி சாயந்தர டைம்ல
12: இருக்கும்.
9: 28 தமிழகம் முழுவதும்
11: போலியோ தடுப்பூசி போடப்படுது.
9: சொட்டு மருந்து முகாம், சொட்டு மருந்து முகாம் வந்து கொடுக்குறாங்க. பொதுவா போலியோ சொட்டு மருந்து நம்ம ரெண்டு டிராப் வாயில வந்து விடுவாங்க. நாங்க சின்ன வயசுல படிக்கும் போது நாங்க எங்களுக்கு சொல்லி ஒரு 10-15 நாங்க போய் கேட்பானா, எங்களுக்கு தர மாட்டாங்க, அது குழந்தைங்களோட தருவாங்க. சரி, இந்த போலியோ சொட்டு மருந்து முகாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பல்வேறு இடங்கள்ல, பொது இடங்கள்ல வந்து கொடுக்கப்படுகிறது. இங்க குழந்தை வச்சிருக்கீங்க, பிறகு ஊர்ல தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. பல்வேறு இடங்கள்ல சிறப்பு முகாம்கள் நடைபெறுகிறது. அந்த முகாமுக்கு போய் நீங்க பங்கேற்று உங்க குழந்தைங்களுக்கான போலியோ தடுப்பூசி வந்து கொடுக்கலாம். அந்த போலியோ தடுப்பூசி மூலமா

0: காலை 7 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் கொடுக்கப்படும். இந்த தேசிய தடுப்பு சட்டவணைப்படி ஓரிரு நாட்களுக்கு முன்பு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த முகாம் நல்ல மீண்டும் சொட்டு மருந்து வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துக்கலாம். அண்மையில் பிறந்த குழந்தைகளுக்கு முகாம் என்று சொட்டு மருந்து கொடுப்பது அவசியமாகும். அதை விடுபடும் குழந்தைகளுக்கு கண்டறிந்து சொட்டு மருந்து வழங்கும் குழந்தைகளுக்கு இடது கை மைவில் வந்து மை வைப்பாங்க. நம்ம எப்படி ஓட்டு பண்ணால் மை வைப்பாங்களோ அந்தமாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சொட்டு மருந்து கொடுத்தனா ஒரு மை வைப்பாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டுமா இல்லையானு தெரிஞ்சுக்கிறதுக்காக
1: கண்டறியதுக்காக.
0: அதேமாதிரி பார்த்தீங்கன்னா போலியோ சொட்டு மருந்து முகாம்னால பயணிக்கக்கூடிய நிறைய பேருந்து நிலையங்கள், பஸ் நிலையங்கள், விமான நிலையங்கள், மருத்துவமனைகள், அங்கனம் இப்படி இந்தமாரி வெவ்வேறான இடங்களில் வந்து பொது இடங்கள் கோவில்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க. யாரெல்லாம் இது கொடுப்பாங்கன்னா கிட்டத்தட்ட 500,000 மக்களுக்கு இந்த சுகாதார பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஆசிரியர்கள், தன்னோட பல்வேறு வகையான தன்னோர்கள் இணைந்து அந்த போலியோ சொட்டு வந்து கொடுக்குறாங்க. அதனால் இந்த நிகழ்ச்சி கேட்டுருக்குங்க, மறக்காமல் பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வருகின்ற 28ஆம் தேதி மறந்துடாதீங்க, வர 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பல்வேறு பொது இடங்களில் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வந்து கொடுத்து பயன்பெறலாம் அப்படின்னு ஸோ இந்த தர்மபுரி பண்பலை வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போலியோ சொட்டு மருந்தை கண்டுபிடித்ததும் நம்ம இந்த வினாவை வந்து கேட்டோம். சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடத்தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியில்.

உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-3399-99.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமார்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: நான்கு மணி 40 நிமிடம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விட திரும்பினாக்கள். நேர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான பதில் சொல்லுங்கள். பட் கொஞ்சம் மேபி சத்தமாக சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு சரியாக கேட்கலாம், ஒருவேளை கேட்காம கூட இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் கேட்கும் பட்சத்தில் ஒரு சில பேர் நிறைய சரியான பதில் சொல்லியிருந்தாலும் கூட அவங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கொள்கிறோம். அதில் சொல்லும்போது கொஞ்சம் தெளிவாக வந்து சொல்லுங்கள், ஏன்னா எங்களுக்கு ஒரு சில சமயத்தில் அந்த ஏரச்சல் சவுண்டு கேட்கலாம், இல்லைன்னு வானொலி சவுண்டோடு கேட்கும்போது எங்களுக்கு கேட்காம இருக்கலாம். அது சொல்லும்போது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பரிசு கொடுத்துரும். ஏன்னா எங்களுக்கு எதாவது எல்லா நேர்களும் வெற்றி பெறணும் அப்படின்னு தான் எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது. ஸோ ஒரு நேர்கள் வெற்றி பெறணும், ஒரு நேரம் வெற்றி பெறக்கூடும் அப்படிலாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எந்த நேரம் வந்து வெற்றி பெற்று அவங்களுக்கு மகிழ்ச்சிக்கு எங்களுடைய வேலையை. சரிங்க, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இனிப்பில் இன்னைக்குடைய அடுத்த நேர் வாங்க. வணக்கங்க.
2: வணக்கம். மாலை வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
2: ஓய் பெற்ற சேகர் சின்னசாமி அனசார இறங்காட்டுக்கோட்டை பேசுறேன்.
3: ஐயா, உங்களுக்கான குறிப்பு சொல்லிடலாமா?
2: கொடுங்க ஐயா.
3: இது ஒரு சுற்றுலாத்தலம், இத கோட்டைன்னு கூட சொல்லலாம். 17ஆம் நூற்றாண்டில் ஒரு அரசரால் கட்டப்பட்டது.
2: 17ஆம்
3: நூற்றாண்டில். ஆமா, இது ரொம்ப பழமையான கட்டிடம். அந்த 17ஆம் நூற்றாண்டில் ஒரு அரசரார் இது வந்து கட்டப்பட்டது.
1: எங்க குழந்தைங்களா கத்துதுங்க, பேர குழந்தைங்களா?

0: பேர குழந்தைங்க என்ன பேர் சொல்லலாம் நம்ம குழந்தைங்க?
1: தருண் ஆதித்யா.
0: சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சிங்க. சரிங்க, சந்தோஷங்க. பதில் தெரியுங்களா? கோட்டைகள் என்பது ஒவ்வொரு பகுதி சார்ந்த மன்னர்கள், ஒவ்வொரு பகுதி இருக்க அந்த மன்னர்கள். இப்ப பொதுவா நம்ம கோட்டைகள் இப்போ மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மும்பை இந்த மாதிரி சார்ந்த நிறைய அந்த பக்கம் கோட்டைகளில் வந்து கட்டிருக்கு. கோவில்களும் சில மன்னர்கள் வந்து கட்டுவாங்க. அது அவங்களுடைய அந்த ஆட்சி செய்ய முறையை பொறுத்தது அந்த கோட்டைகள் வகைகளை படுத்துவாங்க. வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: திருமலை கோட்டை.
0: திருமலை கோட்டைங்களா?
2: திருமயம் கோட்டை.
0: திருமயம், திருமயம் கோட்டை, திருமயம் சொல்றீங்க, அம்மா தானுங்களே?
2: ஆமாங்க சார்.
0: சூப்பருங்க. திருமயம் கோட்டை போட்டிருக்கீங்களா?
2: ஆமாங்க சார்.
0: போய் நீங்க போயிருக்கீங்களா?
2: இல்லை சார்.
0: அப்படிங்களா? சூப்பர். அப்போ எப்படி பேசுறீங்க? சரிங்க. திருமயம் கோட்டை பொதுவாக நம்ம அது வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்த விஜய ரகுநாத சேதுபதி அவரால் தான் கட்டப்பட்ட கோயில் இருக்குது, கோட்டை அது. அது ஊமையன் கோட்டை அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லுவோம். அந்த புதுக்கோட்டையில் தான் இருக்குது. புதுக்கோட்டை காரைக்குடி போகிற வழியில் இருக்குது அந்த கோட்டை. நாங்கள் கேட்குறது தமிழ்நாட்டிலே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குங்க. சரி, நன்றிங்க. இனிப்பில் இனி அடுத்த நேரம் வாங்க. வணக்கம். சரிங்க. இந்த மாதிரி கோட்டைகள், ஒவ்வொரு வகையான கோட்டைகள், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு செஞ்சி கோட்டை இருக்குங்களா?
3: ஆமாங்க.
0: செஞ்சி கோட்டை யுனெஸ்கோட பாரம்பரிய தலமாக வந்து
3: அறிவிச்சிருக்காங்க.
0: ஸோ அந்த மாதிரி நிறைய தமிழகத்தில் நிறைய கோட்டைகள்லாம் இருக்குது. வணக்கம். சரி, இப்போ இருந்து விடுபட்டாங்க. கோட்டைகள் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த போர்க்காலங்களில் நமக்கு இது தங்குவதற்காகவும் இல்லைன்னா நமக்கு நிறைய இந்த போர்க்கருவிகளை சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு வகையான பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படுகிறது. வணக்கங்க, சொல்லுங்க, யாருங்க பேசுகிறீங்க?
4: வணக்கம் சார், திருப்பூர்லேருந்து ஆர்வம் பேசுகிறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான பதில் குறிப்பு கொடுக்கலாமா?
3: இது வந்து 300 ஆண்டுகளின் பழமையான கோட்டை. 300 ஆண்டுகளுக்கான பழமையான கோட்டை.
0: ஆமா
4: சார். கர்நாடக மாநில திப்பு சுல்தான் கோட்டைங்களா?
0: திப்பு சுல்தான் கோட்டை அது இல்லைங்க.
3: தவறான பதில். நல்ல தவறு முயற்சி.
0: இனிப்பிள்ளை நிமிடத்த நேரம் வாங்க. வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க. சரி, லட்சுமிம்மா பதில் தெரியுங்களா? உங்களுக்கான இல்லை குறிப்பு கொடுக்கலாமா?
3: இதனுடைய அடி வந்து சுமார் 25 அடி இருக்குமே. இதனுடைய சுற்றுச்சுவர் அடி வந்து சுமார் 25 அடி இருக்கும். மறுபடியும் சொல்லுங்கம்மா.
0: திம்பு கோட்டை அப்படிங்களா? சரி, அது இல்லைங்க. நன்றிங்க, நன்றிங்க. இனிப்பிள்ளைமா அடுத்த நேரம் வாங்க. வணக்கம். சரிப்பிலிருந்து விடுபட்டாங்க. பொதுவாக அந்த கோட்டையை பற்றி நம்ம ஏன் கேட்குறோம் அப்படின்னா
3: ஒன்றும் இல்லைங்க. இந்த கோட்டை வந்து என்னென்னா அரசர் சார் சொன்ன மாதிரி, மாரிமுத்து சொன்ன மாதிரி அரசர்களுக்கு போர் புரியும் இடமாக அதிகப்படியாக அங்கே இருந்திருக்கு. அதே போல் தெய்வங்களை வழிபடும் தலமாக கூட அந்த கோட்டைகள் இருந்திருக்கு. இனிப்பிள்ளை நேர் வருக, வணக்கம்.
5: வணக்கம், வெள்ளார் ரங்கசாமி
3: ஐயா. குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
0: வணக்கம்.
3: வருக, வணக்கம்.
0: சொல்லுங்க.
6: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க.
6: நான் தான் திருப்பூர்ல இருந்து ரங்கசாமி பேசுறேங்க.
0: சரிங்க ரங்கசாமி, உங்களுக்கு குறிப்பு கொடுக்கலாமா இல்ல பதில் தெரியுங்களா?
6: குறிப்பு வேண்டாங்க.
0: நம்முடைய தகடூர் மண்ணையை ஆட்சி செய்யும் போது அதிமான் கோட்டை, பேர் கூட நமக்கு அதுக்காக தான் அந்த அதிமான் கோட்டைன்னு ஊர் பேர்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த ஊர் நம்மளுடைய நிலையம் இருக்கு, நம்மளாம் இருக்குன்ற ரொம்ப சந்தோஷம். வாங்க, வணக்கங்க. யார் எங்க பேசுறீங்க?
3: வருக, வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? அம்மா குறிப்புகள்ல கேட்டீங்களா?
7: ஆ கேட்டேன்.
3: விடை சொல்லாமே.
7: குலாபா கோட்டை.
0: என்னங்க?
7: குலாபா.
0: குலாபா கோட்டை.
3: இது எங்க இருக்குதுமா?
7: மகாராஷ்டிரா.
3: சரியான பதில்.
0: சூப்பருங்க.
3: அதாவது அலிபாக் கோட்டை தமிழ்

0: இல்ல, கொலாபா கோட்டை என்பது சரியான பதில்.
1: சிவாஜி மன்னரால் கிபி 1680 கட்டப்பட்ட கோட்டை என்பதே சரியான ஜெய் சுதாமா மதிகோன் பாலத்திலிருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஜெய் பிரதா, சூப்பர். ஜெய் பிரதாமா மதிகோன் பாலத்திலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள்மா. இது பத்தி இன்னும் சில விஷயங்களும் இது தகவல்கள் நாங்கள் சொல்றோம். அதுக்கு என்ன பாட்டு கேட்கலாம் சொல்லுங்கம்மா உங்களுக்கு. ஒரு காலத்துல அப்படி பயங்கரமான படம் படம் அப்படி குட் லக் படம் அந்த மாதிரி செம்மையா இருக்குல்ல பாக்கிறது. அப்படிங்களா, உங்க அப்பா அவரு பிரசாந்த் ரசிகருங்களா? பிரசாந்த் படம் நிறைய இந்த டிவில பிரசாந்த் படம் தான் போடுவாங்க பாத்துருக்கோம், புதுக்கி டிவில. அப்புறமா அந்த ஒளி மொழி எல்லாம் பாடுவோம், அதுதான் வந்து பிரசாந்த் படம் நிறைய போடுவாங்க. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நல்ல பாடல கேட்டிருக்கீங்க, அவங்க கேட்ட பாடல கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இதை பத்தி சில தகவல்கள் ஷார்ட்டா சொல்லுங்க.

0: ஓ அப்படிங்களா, உங்க அப்பா அவரு பிரசாந்த் ரசிகருங்களா?
1: ஆமா, பிரசாந்த் ராஜா.
0: சரிங்க, ஓகே ஓகே ஓகே, சூப்பருங்கம்மா. ஆமாம், நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பிரசாந்த் படம் நிறைய இந்த டிவிலாம் பிரசாந்த் படம் தான் போடுவாங்க, நான் பார்த்துருக்கேன் பொதுக்கி டிவியில். அப்புறமா இந்த ஒளி மொழிலாம் பாடுவோம், அதில் வந்து பிரசாந்த் படம் நிறைய போடுவாங்க. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சியமாக ஒரு நல்ல பாடலை கேட்டிருக்கீங்க. அவங்க கேட்ட பாட்டு கிடையாது, அது முன்னாடி இதை பற்றி சில தகவல்கள் ஷார்ட்டாக சொல்லுங்கள்.
2: இந்த கோட்டை வந்து கடலுக்கு அருகே, அதாவது கடலுக்கு அருகே, அதாவது அரபிக்கடலுக்கு அருகே இருக்குது. சத்ரபதி சிவாஜி என்பவரால் அவர் கட்டப்பட்டது. இது வந்து 17 கொத்தளங்கள், அதாவது எப்படின்னா இந்த நுழைவாயிலில் ஒவ்வொரு நுழைவாயிலும் யானை, மயில், யாளி இந்த மாதிரி பறவைகளும் விலங்குகளும் அந்த சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். கடல் உப்பு நீர் இருந்தாலும் இதன் கடலுக்கு அடிவே ஒரு நன்னீர் காணப்படும் குடிக்கிறதுக்கு. அதே போல இந்த மண்ணலின் வழிபாட்டு தெய்வங்கள் விநாயகர், சிவன், பார்வதி, சூரியன், விஷ்ணு ஆகிய தெய்வங்களும் வழிபட்டு பல கோட்டைகளின் கூடாரமாக இது அமைந்த அலிபா கோட்டைகள், அதாவது கொலாபா கோட்டை தமிழ்ல மகாராஷ்டிரா ராய்கோட்டு என்ற பகுதியில் காணப்படுகிறது.
0: சூப்பருங்க, அருமையான ஒரு பழக்கலாம்.

0: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
1: பிபிடி பிசியோதெரபி பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் பார்மசி டிப்ளமா இன் பார்மசி டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
0: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
3: பர்னிச்சருக்குன்னு
4: பெற்றுத்தரும்
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
6: நான்கு மணி 55 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். ஸோ இந்த இசைக்கருவி தான் நம்ம வந்து பார்ப்போம்னா அடுத்த வினா வந்து கேட்க போகிறோம். இனிப்பில் இணைக்கூடிய நேர் பொதுவாக இல்லை இனிப்பில். ஸோ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இசை என்பது மனிதனோட வாழ்க்கையில் எப்பவுமே பயணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். மனிதன் பிறந்திருந்து ஸோ இறுதி காலம் வரை, அதை குறிப்பாக அந்த குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு மொழி தெரியாத காலகட்டத்தில் கூட அவங்களுக்கு இசை மூலமாக நம்ம வந்து இசை கற்றுக் கொடுப்போம் அல்லது பயிற்றுவிப்போம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடியது. அது வந்து நம்ம இப்போ காலகட்டத்தில் நிறைய டெக்னிக்கலாக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு நம்ம அதை பற்றி சாங்ஸ் போகிறது, டிவியில் போகிறது, ரேடியோவில் போகிறதுல, செல்ஃபோனில் போகிறது. ஆனால் அந்த காலத்தில் வந்து குழந்தைங்களை வந்து அம்மாக்கள் வந்து தாளாட்டுவாங்க. ஸோ அவங்க அந்த தாளாட்டு மாதிரி ஒரு இசையை வந்து கொடுப்பாங்க. பாட்டி மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அந்த கையில் சும்மா தாளம் மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி தான் பொதுவாக இயற்கையில் தோன்றிய முதல் இசைக்கருவின்னு சொல்லக்கூடியது. ஒரு மண்ணால் தயாரிக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி தான். வாங்க அடுத்த நேரம் சந்தி. வணங்க, வணக்கங்க. வணக்கம்
7: ஐயா. வணக்கம்.
6: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
7: செம்மாண்டப்பட்டி காசி.
6: சரிங்க, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
7: சொல்லுங்க ஐயா.
8: ஐயா, இது ஒரு இசைக்கருவி, பழமையான கருவி, மிகவும் கனமாகவும் தடிமாகவும் இருக்கும்.
7: அது வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து இசை கலைஞர்கள்
6: வாசிக்க
8: கண்டிப்பா கண்டிப்பா.
6: அது குறிப்பா சொன்னா கர்நாடக இசை வித்வான்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க விரும்பி வாங்கக்கூடிய ஒரு வகை.
7: சரிங்க, நான் சொல்றேன் சரியான்னு பாருங்க.
6: சொல்லுங்க.
7: கடம்.
6: என்னங்க ஐயோ, ஃபர்ஸ்ட்னு இப்படி பதில் சொன்னாங்க, என்னங்க பண்றது? எங்க ஃபர்ஸ்ட் இப்படி, ஏன்னா அநியத்துக்கு இப்படியே பதில் சொல்லுவீங்க.
8: நீங்க தான் கொடுத்துட்டீங்களே ஆரம்பத்துல.
7: சொன்னதுல பழமையான கருவி நீங்க சொன்னதுல யோசனை பண்ணிட்டே இருந்தேன். நான் எல்லா நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்கிறேன்.
6: சரி, ஏங்க நைட்டு முழு தூங்காம விடிய விடியா எக்ஸாம் கூட படிச்சது இல்லைங்க. சாப்பிடாத கூட குறிப்பா எடுத்து வந்து இங்க வந்து உட்காந்தா பொசுக்கடின்னு சொல்லிட்டீங்களே கடம்னு சொல்லிட்டு.
7: வானொலியில வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே வந்து சிறப்பா சொல்லிட்டு வருவாங்க.

0: இசை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப நான் கூர்ந்து கவனிப்பேன்.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. கடம் என்பது சரியான பதில். பொதுவாக நம்ம ஏன் இப்போ கேட்குறோம் அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை இந்த பகுதியை சார்ந்த மக்கள் நிறைய பேர் இந்த மண்பானையில் தான் அந்த கடம் தயாரிக்க, கடம்ன்றது ஒன்றும் மண்பானை,
0: மண்பானை தான் சிறப்பாக பிரத்யேகமாக தயாரிப்பாங்க.
1: ஆமாம், கரெக்ட். இப்போ வந்து அதுக்கு சில கலைஞர்களாக இருப்பாங்க. அந்த கலைஞர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மண்பானையில் வந்து அது அந்த குறிப்பிட்ட உருவம் கொண்டு வந்து அதை வந்து நெருப்பில் வந்து சுட்டு அது பக்குவப்படுத்தி வந்து செய்வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் இருந்து நமக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மானாமதுரையில் இருக்கக்கூடிய அந்த கடம் தயாரிக்கக்கூடிய பகுதிக்கு வந்து வாங்குறாங்க. குறிப்பாக நம்ம இளையராஜா ஏ ரகுமான் அவங்க கூட அந்த மானாமதுரை சார்ந்திருக்கக்கூடிய கடமை விரும்பி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இசை கசையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். மண்பானை படி கவுத் பண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க. அது ரொம்ப இசமையான மென்மையான இசையும் கொடுக்கக்கூடியது. பஞ்சபூதங்கள்னு சொல்லுவேன், அந்த பஞ்சபூதங்கள் அடங்கிய ஒரு இசை கருவி அப்படின்னா அது கடம் தான். பஞ்சபதம் எல்லாருக்கும் தெரியுங்களா, நீர் நிலம் நெருப்பு வானம்னு சொல்லுவாங்க. இப்போ நீர் பார்த்து நெருப்புன்றது நமக்கு மண், அதாவது பூமி தான் மண். அந்த மண் வந்து நெருப்பில் சுடுறோம், அது மாதிரி காற்று உள்ளே இருக்கும். அந்தமாதிரி பஞ்சபூதங்கள் அடங்கிய அந்த இசைக்கிறது தான் கடம். அப்போ சூப்பராக சொன்னீங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அதை பார்த்துருக்கீங்களா?
2: சந்தோஷங்க.
1: உங்க பேர் என்ன சொன்னீங்க? அற்புதமா பதில சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் காசி விஸ்வநாதையா. நம்ம சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. வாழ்த்துக்கள். பாட்டு வந்து நிகழ்ச்சியோட நம்ம நிறைவுக்கு வந்திருக்கோம். மறுபடியும் இன்னொரு நாள் பார்ப்போம். சரிங்களா?
0: சரிங்க.
1: நான் ரொம்ப சந்தோஷங்க. நன்றிங்க. நன்றிங்க. சரிங்க. பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சரியான பதில் சொல்லிட்டாரு. கடம் என்பது சரியான பதில். அதுவும் இங்கே நம்ம பொதுவாக இயற்கையில் கிடைக்கக்கூடிய இசைக்கருவியில் மண்ணில் இருந்து தயாரிக்கக்கூடிய இசைக்கருவி தான் இருக்குது.
2: அதே போல் களிமண், மணல் மற்றும் குதிரை முடி போன்ற பொருட்களை கொண்டு இந்த கடம் வந்து பிரத்யேகமாக தயாரிக்கிறாங்க. இந்த குறுகிய வாய்ப்பகுதியும் அதே போல தன் வயிற்றோடு ஒட்டி பிடித்து கொண்டு விரல்களால் உள்ளங்கையிலும் தட்டி இந்த இசையை எழுப்பக்கூடிய ஒரு கருவி
1: கடம். சரிங்க, நம்ம தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: பார்த்தசாரதி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம 4 வினாக்கள் கேட்டோம்.
2: கண்டிப்பாக.
1: ஸோ முதல்ல வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடியது, அது சீசன் பருவத்திற்கு கிடைக்கக்கூடிய
2: பலாப்பழம்.
1: பலாப்பழம் அப்படி சொல்லுவோம், அது பலாப்பழம் பழம் மூசுலாம் சொல்லுவோம். போகும்போது வீட்டுக்கு ஆஃபீஸ் முடிஞ்சாலும் கொஞ்சம் ஒரு பழத்தை வாங்கி போங்க, இல்லைன்னா ஒரு 100 ரூபாய்க்கு பழம் வாங்கி கொடுங்க. ரோட்டு அதில் நிறைய கிடைக்கும். அது பலாப்பழங்கள் தருமபுரியில் நிறைய விலைகள் இருக்குதுன்னு பார்க்க முடியும்.
2: கண்டிப்பாக.
1: ரெண்டாவது வினாவை என்ன கேட்டோம் அப்படின்னா,
2: நம்ம வர 28ஆம் தேதி
1: போலியோ
2: முகாம், முகாமுடைய
1: தடுப்பூசி முகாம் வந்து தமிழகம் முழுவதும் நடக்குது. அந்த முகாமில் எல்லா 5 வயதிற்குட்பட்ட குழந்தைங்களாம் மறக்காமல் நீங்கள் தடுப்பூசி போடணும். அது சாரி, இது போலி சொட்டு மருந்து கொடுக்கணும். அது எல்லா பொது இடங்களும் உங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுக்க பதில் எங்கேயாவது கிடைக்கணும், எங்கன்னா போல வெளியூர் போகிறீங்கன்னா அங்கே கூட போட்டுக்கலாம் நீங்கள். அதெல்லாம் வந்து அந்த போலியோ தடுப்பூசியை கண்டுபிடித்த சயின்டிஸ்ட்
2: யோசனா சால்க்.
1: யோசனா சால்க் அப்படிதான் அவர் சரியான பதில். யோசனா எட்வர்க் சால்க்
2: சொல்லலாம். மூணு பேர்.
1: மூன்றாவது வினா என்ன கேட்டோம் அப்படின்னா,
2: அலாபாக் கோட்டை.
1: அந்த கோட்டை வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. அது அங்கே புதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சூரிய மறைவுன்னு சொல்லுவாங்களே,
2: மறைவு
1: செட்.
2: அதே போல் கடல் நடுவே நன்னீர், அந்த நடுவுக்குள்ள நன்னீர், கோட்டைகள் பல கோட்டைகள், உணவுகள் பல வகையான உணவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தை பற்றி தான் அதை கேட்டோம். நான்காவது வினா வந்து என்னென்னா, கர்நாடக இசை கருவி அப்படின்னு
1: சொல்ல, அந்த இசை வித்வான்கள் ரொம்ப விரும்பி செய்யக்கூடிய, அது குறிப்பாக நம்ம சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை இருக்குல்ல, எவ்வளோ இடத்துல கிடைத்தாலும் கூட உலக அளவில் நம்ம பிரசித்தி பெற்றது நம்ம சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கிடைக்கக்கூடிய அந்த கடம் இசைக்கருவி அப்படின்னு சொல்கிறோம். சார், 4 வினாக்களுக்கு அற்புதமாக பல நேயர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்கள் அறிவிப்பாளர்கள் மாரிமுத்து,
2: ஜே பார்த்தசாரதி.
1: நன்றி நேயர்களே.

நேயர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இனிமையான மாலை நேரம் மனதை மயக்கும் பாடல்களை கேட்க போறோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மாலை தென்றலில் ஒலிக்க வருகிறது முதல் பாடல், பாட்டு வாத்தியார் திரைப்படத்திற்காக. கே ஜே யேசுதாஸ், வர்ணலதா குரல்களில்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி. வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
6: மனதை மயக்கும் மாலை நேரம், மனதிற்கு பிடித்த இதமான பாடல்களை கேட்கும் நேரம். மாலை தென்றல கேட்டுட்டு இருக்கோம். மாலை தென்றல அடுத்ததாக பாண்டித்துறை திரைப்படத்திற்காக மனோ ஸ்வர்ணலதா குரல்களில்.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கண்டிப்பாக 5 மணி அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு பீக்கான டைம். மார்னிங் எப்படி ஒரு 8:00, 9:00 அப்படிங்கிறமோ அந்த மாதிரி 5 மணிங்கிறது ஒரு பீக் டைம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறவங்களா இருப்பாங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க, இல்லை டியூஷன் போகிற குழந்தைங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் நிறைய மக்கள் நெரிசல், இல்லை பள்ளி இருக்கக்கூடிய கல்லூரி இருக்கக்கூடிய பகுதியில் போகக்கூடியவங்க, வாகனத்தில் போகிறவங்க கொஞ்சம் மெதுவாக போங்க, சாலை விதிகளை பயன்படுத்துங்க, ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறவங்க சீட் பெல்ட் போட்டு போங்க. மாலை தென்றல் அடுத்ததாக கவிதை பாடும் மலைகள் திரைப்படத்திற்காக

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: JN மருத்துவமனை, ராமாபோத் எதிரில், தருமபுரி.

0: Viking Bunions and Briefs.
1: Usha Sunflower Oil நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.

0: Viking Bunions and Briefs.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.

நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். மாலை தென்றல் அடுத்ததாக புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

நேரம் 5:40. நேகள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்த பாடலாக பகலில் ஒரு இரவு திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் கரளி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: நிகழ் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இது மாலை தென்றல். மாலை நேரம் மனதை மயக்கும் பாடல்கள். இந்த இதமான நேரத்தில் அப்படியே பாடல் கேட்டுட்டே நம்ம ஒரு பிரேக் எடுத்தாலும் சரி, ஒரு வேலையிலேருந்து ஒரு சின்ன பிரேக், அதாவது வந்து ஒரு டீ டைம் மீ டைம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு இதமாக இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே வந்த ஒரு நமக்கு பிடிச்ச பாடலை கேட்கும்போது அந்த சுகமே அலாதியானதுன்னு தான் சொல்லணும். 5:45 கேட்டுட்ருக்கோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்ததாக இதய கோவில் திரைப்படத்தில் இருந்து

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: நேரமாலை 5:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்ததாக புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: மலைத்தென்றலில் நிறைவு பாடலாக வாழ்வே மாயம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில்.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய மாலை தென்றல். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். நேரம் மாலை 6 மணி, இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

இனிய மாலை வணக்கம் நேயர்களே, இன்று தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கவிருக்கும் கோவில் சேலம் மாவட்டத்தின் வேலூர் பகுதியில் அமைந்துள்ள தான் தோன்றீஸ்வரர் கோவில் ஆகும். இது சேலம் அருகே வேலூர் பகுதியில் வசிஷ்ட நதிக்கரையில் அமைந்துள்ள தொன்மையான சிவாலயம் ஆகும். சேலத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில், வாழப்பாடியில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில், வேலூர் பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து செல்லக்கூடிய தூரத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு மூலவராக தான் தோன்றி ஈஸ்வரரும் அம்பாளாக தர்மசம்வர்த்தினி அவர்களும் அருள்வாளிக்கின்றனர். தான் தோன்றீஸ்வரர் என்ற பெயரின் பொருள் தானாகவே தோன்றிய இறைவன் என்பதாகும். இங்குள்ள இறைவன் சுயம்பாக எழுந்தருளிய லிங்கமாகும். பொதுவாக இக்கோவிலின் தரிசன நேரமான காலை 6 மணியில் இருந்து நண்பகல் 1 மணி வரையிலும், மாலை 4:30 மணியில் இருந்து இரவு 7:30 மணி வரைக்கும் இக்கோவிலின் மூலவரை தரிசிக்கலாம். இந்த கோவில் சோழர் கால கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் ஆலயமாக கருதப்படுகிறது. தற்போதுள்ள அமைப்பின் முக்கிய வளர்ச்சி சுமார் 12ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கருவறை பகுதி முதலில் ஒரு பக்தர் உருவாக்கப்பட்டதாகவும், பின்னர் அரச ஆதரவுடன் விரிவடைந்ததாகவும் ஸ்தல வரலாறு கூறுகிறது. மாணிக்கம் செட்டியர் என்ற வியாபாரி

0: மேகு மூட்டைகளுடன் பயணம் செய்தபோது ஓய்வெடுத்த இடத்தில் ஒரு கல்லை பயன்படுத்தியதாகவும் அப்போது தெய்வீக குரல் கேட்டு பின்னர் அவரது மிளகு உளுந்தாக மாறியதாகவும் இறைவனை வேண்டிய பின் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியதாகவும் கூறப்படுகிறது. அந்த இடத்தில் சுயம்பு சிவலிங்கம் இருப்பதை உணர்ந்த அவர் கருவறையை அமைத்ததாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்புகள் சுமார் 97 அடி உயரம் கொண்ட 7 நிலை ராஜகோபுரம் ஆகும். சிவபெருமான் உருவங்கள், பெரிய மண்டபங்கள் மற்றும் சோழர் கால அமைப்பு ஆகியன இக்கோவிலின் கட்டிடக்கலைக்கு சிறப்பு வாய்ந்தவை ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத தொடக்கத்தில் சூரிய ஒளி நேராக மூலவரின் மீது விழும் வகையில் இக்கோவிலானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஊரும் இந்த கோவிலும் 63 நாயன்மார்களில் ஒருவரான கணம்புள்ள நாயனார் அவர்களுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. சிவபக்திக்காக விளக்கு ஏற்றி வாழ்ந்த அவரின் நினைவு இந்த தலத்தில் முக்கிய இடம் பெறுகிறது. இக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து இங்குள்ள மூலவர் அவர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை நட்சத்திரமாக மாறி அவர்களின் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சென்று நல்வழிப்படுத்துவதாக நம்பப்படுகிறது. எனவும்
1: ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமஹ நமுரம்.
0: நேர்களே, இன்று நாம் தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சியில் வேலூர் தான் தோன்றி ஈஸ்வரர் கோயிலின் சிறப்புகளை கேட்டறிந்தோம்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
3: பண்பலினை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக.

மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் மாலை 6:10. இனி தொடர்ந்து கேட்கலாம் புத்தம் புதிய நிகழ்ச்சி இசை மின்னல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக செல்லமே என்ற திரைப்படத்திலிருந்து

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
3: நிலையத்தில் நேரம் மாலை 6:17. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை மின்னல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கோவில் என்ற திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஸ்னேகன் வரிகளில் திப்பு பாடியிருக்கூடிய பாடல். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
1: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: Students, listen carefully.
4: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
5: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

வித்யாசாகர் இசையில் பா விஜயின் வரிகளில் உதித் நாராயணன், ஸ்ரீலக்கா பார்த்தசாரதி குரல் வண்ணத்தில் இந்த பாடல், இனிமையான பாடல். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி.

0: Nutrition and Dietetics, Artificial Intelligence and Data Science, BCom, BCom CA, BCA, BBA, MCom, MSc Microbiology, BEd and MEd in நிறைய courses இருக்கு.
1: இப்பொழுது admission நடைபெறுகிறது.
0: For details, the Kaveri Educational Institutions, Mecheri, Salem. Contact 952493615.
2: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
3: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
2: மச்சான்? இந்த விளையாட்டு குழந்தைகள்
3: கபடியா?
4: கபடி
3: இல்ல கேரம் போர்டா
2: மச்சான்? இங்க தான் விளையாட போறோம். நம்ம தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
5: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
3: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில அதுல எப்படி விளையாட போறோம்
2: மச்சான்? வரலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம் தெரியுமா?
3: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
2: ஆமா மச்சான். திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
3: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
1: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
6: இதுவரை இசை மின்னல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLC-யின் 3% வரையிலான பங்குகளை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து மாநில அரசின் வருத்தத்தை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை மேலும் குறைக்கும் எந்தவொரு முடிவையும் தமிழக அரசு கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு, கனிமவள மேம்பாடு, முக்கிய உட்கட்டமைப்பு ஆகியவற்றில் NLC நிறுவனம் முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய சொத்து என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் பங்குகளை குறைத்தால் இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பொது உடைமை தன்மைக்கு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கை நிதி சார்ந்த அம்சங்களை கடந்து மாநில மக்களின் நீண்டகால நலன்கள், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகள் குறைக்கப்படக்கூடாது என்பதில் தமிழக அரசு தொடர்ந்து உறுதியாக இருந்து வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நிறுவனங்கள் முழுமையாக அரசின் உரிமையிலும் கட்டுப்பாட்டிலும் மட்டுமே நீடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் எண்ணங்களையும் கொள்கை ரீதியிலான ஆட்சேபனைகளையும் மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,

0: தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் கட்டாயம் வழங்கப்படும் என்று கூறினார்.
1: தமிழ்நாடு மத்திய அரசோட கோஆபரேட்டிவ் மூட்ல போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா எந்த ஒரு மாவட்டத்துக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் குறைச்சல பண்ணுங்க, நிறைக்க பண்ணாதீங்கன்னு பிரதமர் ஐயா என்னைக்கும் சொல்லணும். இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலும் சரி, தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நிதியும் கொடுக்கப்பட்டது. அதை தவிர பெரிய பெரிய ப்ராஜெக்ட், தூத்துக்குடி மாதிரி இடத்துல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூட அப்பவும் எடுத்துட்டு வந்தோம். இப்பவும் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான உதவிகளும், அவங்களுக்கு உரிமையாக கொடுக்க வேண்டிய தொகைகளும் கட்டாயமாக கொடுக்கப்படும். மத்திய அரசு மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மெடிக்கல் காலேஜ் அமைக்கிறதுக்கும், காலேஜோட சேர்த்து ஹாஸ்பிட்டல் அமைக்கிறதுக்கான மூணு பட்ஜெட்டுக்கு முன்னாடி நான் கொடுத்திருக்கேன் வாக்குறுதி. எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் வச்சுக்காங்க, அந்தந்த மாநிலத்துல பிளான் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கோம். சோ தமிழக அரசு அதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.
0: பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் வலுவாக சென்று சேர்க்கும் வகையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளின் பட்டியல் மீண்டும் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டாஸ்மாக் நிர்வாகத்தை முறைப்படுத்துவது மற்றும் கடைகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக புதிய சட்ட வரைவு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் குற்றங்களை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த ஒரு மாத காலமாக தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளதாக கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கை சரி செய்ய சமரசமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி விரைவு ரயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 9 மணிக்கு இந்த ரயில் புறப்படும். இம்மாதம் 30ஆம் தேதி வேளாங்கண்ணியிலிருந்து வரும் ரயில் தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தமிழக கடலோரப் பகுதிகளின் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை மயிலாப்பூரில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் கல்வி ஊக்குவிப்பு நிகழ்ச்சியினை மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை சாத்தமங்கலத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கல்லூரி மாணவர் விடுதியை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார்.

நாமக்கல் மாவட்டம் ராசிப்பாளையம் மற்றும் செங்கப்பள்ளி ஊராட்சிகளில் நிதியியல் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று மரக்கன்று நட்டார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் வீராவன் ஆடம் செரீனா கனி இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் பிரார்த்தனா தாம்ப்ரே இணை மற்றும் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

இனிமையால் இந்த மாலை வேளையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5. இடைவிடாத முயற்சியோடு வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு செய்திகளோடு நினைக்கின்றோம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக பொதுத்துறையை சேர்ந்த நியூ இந்தியா அசூரன்ஸ் நிறுவனத்தில் காலிப்பணியினருக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலிப்பணியமாக 550 காலிப்பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். 21 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு பயிற்சிக்குளம் ஓராண்டாகும். ஒவ்வொரு மாதமும் பயிற்சியின் போது 12,300 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும். ஆன்லைன் மூலம் தேர்வு நடைபெறும். அதைத் தொடர்ந்து நேர்முக தேர்வு நடைபெறும். தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பை கண்ட அந்த இணையதள முகவரி newindia.co.in என்ற இணையதள முகவரி விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 7ஆம் தேதி. வேலை காத்திருக்கின்ற அடுத்த அறிவிப்பாக பொதுத்துறையை சார்ந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பெல் நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கு டிப்ளமோ முடித்தவர்கள் 18 முதல் 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். எழுத்துத் தேர்வு நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தற்போது கூறப்படும் இந்த முகவரிக்கு அனுப்ப வேண்டும். AGM HR அண்ட் AMP அட்மினிஸ்ட்ரேஷன், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பெல் ஆர்மி ஸ்கூல் ரோட், நந்தம்பாக்கம், சென்னை 689 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய கடைசி நாள் அடுத்த மாதம் 8ஆம் தேதி. வேலை தொடர்பான விவரங்களுக்கு bellindia.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கும் விஷயம் அடுத்த அறிவிப்பாக பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பாரத் எர்த் மூவர்ஸ் நிறுவனத்தில் காலி பணியாளர்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஆபரேட்டர் பிரிவில் ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், வெல்டர், மெஷினிஸ்ட் என பல்வேறு பிரிவுகளில் 362 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு ITI முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 29 வயதுக்குள் இருக்க வேண்டும். எழுத்துத் தேர்வு நேர்முக தேர்வின் அடிப்படையில் அதைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதி நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக

சமர்ப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 2000 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் ஜூலை 10 தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு BELM.registrationform.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சி நாம் இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 6:44 அடுத்த அறிவிப்பாக, பாரத ஸ்டேட் வங்கி அதாவது எஸ்பியில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ப்ரொபஷனரி ஆஃபீஸர் பிரிவில் மொத்தம் 1500 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 21 முதல் 30 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பிரிலிமினரி தேர்வு, அதனைத் தொடர்ந்து மெயின் தேர்வு, நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இதற்கு தேர்வு மையமாக சென்னை, மதுரை, கோவை, சேலம், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேர்வு மையம் அமைக்கப்படும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 750 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 8 தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு SBI.bank.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். வேலை காத்திருப்பு நிகழ்ச்சியின் நிறைவு அறிவிப்பாக, இஸ்ரோவின் சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இயற்பியல், கணிதம், வேதியியல், உயிரியல் உள்ளிட்ட பிரிவுகளில் இதற்கு காலி பணியிடங்கள் உள்ளன. பட்டப்படிப்பு, அதனுடன் பிஎட் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். மத்திய அரசின் சிசெட் தேர்வில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சென்னை, மதுரை ஆகிய நகரங்களில் தேர்வு மையம் அமைக்கப்படும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 750 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள், எஸ்சி எஸ்டி பிரிவிற்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 7 தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு SHAR.gov.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. விண்ணப்பித்து பணி வாய்ப்பு பெற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அன்போடு வாழ்த்துகிறது.

நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு சென்டிமீட்டரில். அதிகபட்சமாக விருதுநகர் மாவட்டம் திருச்சூலியில் 2 சென்டிமீட்டர் மழையளவும், மேல்கூடலூர், கூடலூர் பஜார், சின்னக்கல்லார், சோலையார், சின்கோனா, சோழிங்கநல்லூர் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது.

வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் 39 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான ஊட்டியில் 12.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தமிழக கடலோர பகுதிகளின் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னடும் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.

சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னக்கூடிய லேசான முதல் மிதமான மழை வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 39 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக

கர்நாடகா மற்றும் கேரளா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகளில், அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திற்கும் அதை இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். ஆகையால் சூறாக்காற்று வீசக்கூடிய நேரங்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவிக்கிறார். நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது வானிலை அறிக்கை.

நேயர்களுடைய நினைவிற்கு இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் உயிரியல் நோய் கட்டுப்பாடு, ஏத்தாப்பூர் மரவழி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்களின் உரையினும் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து இயற்கை முறை உணவு தயாரிப்பு, ஓசூர் கோலின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எம் வித்யா அவர்களின் உரையினும் கேட்கலாம். இரவு 8 மணிக்கு இளம் தென்றல் சினிமா சினிமாக வளமுறை இருக்கிறது. இரவு 9:30 இடைவிடாத இசை மலை. இன்றிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் பங்கேற்று தங்களுடைய விருப்பங்களை கேட்டு ரசிக்கலாம். நேயர்களுடைய நினைவிற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள், அதாவது வியாழக்கிழமை என்பதால் கிருஷ்ணகிரி மாவட்டர்கள் உங்களுக்கான தெரிவு பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

இனிமையான இந்த மாலை வேலையை நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையம் ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு இந்த ஆண்டு நடத்தப்பட உள்ளது. 2026-2027 இந்த வகுப்பானது சனி மற்றும் ஞாயிற்று ஆகிய ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற இருக்கிறது. வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடத்தப்படுகிறது. இந்த வகுப்புக்கான கட்டணமாக 25,100 ரூபாய் செலுத்த வேண்டும். 18 வயது பூர்த்தியான 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டிய படிப்பில் கலந்து கொண்டு உரக்கடை சுயதொழில் ஆரம்பிக்க இந்த படிப்பானது உதவும். மேலும் இந்த தொடர்புக்கு 96-77-56-52-20 என்ற எண்ணிலோ அல்லது நேரடியாகவோ கலந்து கொண்டு தங்கள் பெயரினை பதிவு செய்து பயன்பெறலாம் என வேளாண் அறிவியல் நிலைய ஒருங்கிணைப்பாளர் தெரிவிக்கிறார்.

அறிவிப்பு நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கீழ் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் 2026-2027 கல்வியாண்டிற்கான ஃபார்ம் டி மாணவர் சேர்க்கை விண்ணப்பிக்க அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டி ஃபார்ம் ஃபார்ம் டி படிப்பானது 5 ஆண்டு கல்வி சார்ந்த செயல்பாடாகும். ஒருவரிடம் இன்டர்ன்ஷிப் பயிற்சி வழங்கப்படுகிறது. விருப்பமுள்ள மாணவர்கள் வரும் ஜூலை 3 தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். பொது பிரிவினர் விண்ணப்ப கட்டணமாக 1000 ரூபாய் செலுத்த வேண்டும். மாணவர்கள் தங்களது 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிசி இருப்பிட சான்றிதழ், சாதி சான்றிதழ், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், தமிழகத்தில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்ததற்கான சான்று, முதல் பட்டதாரி சான்றிதழ் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும். மாணவர் சேர்க்கையானது முற்றிலும் மெரிட் அடிப்படையில் நடைபெற உள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் சுயநிதி கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு பிரிவில் டிப்ளமோ ஃபார்மசி படிப்பிற்கு விண்ணப்பிக்க பொது பிரிவினர் விண்ணப்ப கட்டணமாக 300 ரூபாய் செலுத்த வேண்டும். அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் சுயநிதி கல்லூரியில் பி ஃபார்ம் படிப்புக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவினர் விண்ணப்ப கட்டணமாக செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்ட பின்பு ஆன்லைன் மூலமாக கலந்தாய்வு நடைபெறும். மாணவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கிடும் போதும் இது தொடர்பான விவரங்களை இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 100.

0: 1.7 இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜேஎன் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜேஎன் மருத்துவமனை.
2: தர்மபுரியில் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு ஜேஎன் மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிலும் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. ஜேஎன் மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜேஎன் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். நான் பார்த்த சிக்கந்த வாசல்லையும் சரி, பொருந்தில் ஒரு பகுதி இருக்குது. அதாவது பழனிமலைக்கு அருகில் பொருந்தில் ஒரு பகுதி, பழைய ஆயுங்கிற மன்னன் ஆண்ட பகுதி, அங்கேயும் நான் போய் பார்த்திருக்கேன். அதே போல இங்க நம்முடைய சித்தர்கள் நத்தம் பகுதி, சித்தாநத்தம்னு சொல்லுவாங்க, அங்கேயும் இந்த கல்தட்டிகளை பார்த்திருக்கேன். இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அவங்களை அந்த மாதிரி வச்சு மூடிட்டு அவங்களுக்கு உணவுப் பொருள் மாதிரி, அதாவது சமைச்சு சாப்பிடுற மாதிரி அரிசி பருப்பு எல்லாம் வைப்பாங்களாம். ஆண்டுக்கு ஒரு முறை என்ன செய்வாங்களாம், இடுதுளைன்னு அந்த இதை ஒட்டி ஒரு ஹோல் இருக்குமா, அதை அடைச்சு வைப்பாங்களாம். அதை திறந்து அதுக்குள்ள அந்த இடுபொருள் வைப்பாங்களாம். இப்ப நம்ம வந்து படைப்பு போடுறோம்ல, நம்முடைய முன்னோர்களுடைய நினைவு நாள், மறைந்த நாள் வந்தா படப்புன்னு போடுவாங்க. இதுல எல்லாம் நகரத்தார் வீடுகள் எல்லாம் படப்பு போடுவாங்க. அது மாதிரி படைத்தல், உணவு படைத்தல், அவங்களுக்கு பிடித்தமான பொருள் வைக்கிறது அப்படிங்கிறது. இந்த கல்தட்டைகளை வச்சு நம்முடைய 3000 ஆண்டுகளுக்கு முதல்ல அந்த அவர்கள் வாழ்ந்ததை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். இன்னொன்னு, அவர்கள் பயன்படுத்தின பொருள்களை வச்சு நம்ம நம்முடைய வரலாற்றை அறிந்து கொள்ளலாம். ஆனா இதுல இந்த கற்றையில ஒரு முடிக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த பகுதியில வாழ்ற மக்களுக்கு இதனுடைய அருமை தெரியாம அங்க போய் ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, அந்த கல்லை உடச்சு விடுறது, இப்படி செஞ்சுட்டு இருக்காங்களாம். நானே பார்த்து வருத்தப்பட்டேங்க. சித்தர்னவாசல் நீங்க போய் பாருங்களேன். இப்ப ஓரளவு தொல்லியல் துறையில எடுத்து சரிங்க. ஒரு காலத்துல என்ன சொல்லிட்டாங்க, இந்த மழை பெய்யப்ப போய் உள்ள உட்கார்ந்துட்டு நெருப்பு பத்த வச்சு புகை அடிக்க விட்டாங்க. இந்த 2000 வருஷ ஓவியங்கள்ங்க, அதெல்லாம் அந்த சமணர் காலத்து ஓவியங்கள்லாம் அங்க இருக்கு. இந்த சித்தர்னவாசல் ஓவியத்தை நான் எங்க பார்த்துருந்தீங்களா, அஜந்தா எல்லோரும் போன்ற இடங்கள்லயும் நான் பார்த்திருக்கேன். அப்ப பாருங்க, மக்கள் வாழ்ந்த இடம் மலைப்பகுதியாகவும் காட்டுப்பகுதியாகவும் ஆற்றுப்பகுதியாகவும் இருந்திருக்குது. அவர்கள் வாழ்ந்து மறைந்த பிறகும் கூட அவர்கள் மரியாதைக்குரியவர்களாகவே கருதப்பட்டிருக்கிறார்கள். சும்மா தூக்கி எறிஞ்சிட்டு போறதல்ல, அதுதான் அதனுடைய பெரிய சிறப்பு. இப்ப இந்த கல் திட்டைகள் என்று சொல்லக்கூடிய இந்த அரிய செய்திய நாம வந்து அடுத்த தலைமுறையினருக்கு சொல்லணும். இன்னும் சொல்றதா இருந்தா, நம்ம தொழில் ஆய்வு மாணவர்கள் வந்து கூட்டிட்டு போய் விளக்கி காட்டணும், இது என்ன இது என்ன இது என்ன சொல்லணும். இப்படியான அபூர்வமான விஷயங்கள் எல்லாம் தமிழகத்தில் பல இடங்கள்ல இருக்குது. நாம தாங்க பாக்கணும். சரித்திரத்தை, வரலாற்றை பொக்கிஷங்களாக நாம் பாதுகாத்தால்தான் நமக்கு பெருமை. சுற்றுலாவின் மூலம் நாம் நிறைய வருமானத்தை ஈட்டலாம் என்றால் இவற்றை வைத்தும் நாம் சொல்ல முடியும், மேல்நாடுகளில் இத்தகைய வரலாறுகள் இல்லை என்பதுதான் உண்மை. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜேஎன் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜேஎன் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
0: நேர்கள் இணைந்திருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சிறிய இசை நிகழ்ச்சியில் நாம் இணைகின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்தடுத்தாக பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியோட முதல்

0: இறங்குவோர்
1: மணிப்பால் மருத்துவமனை தால்மியா போர்டு என்ன சொல் சேலம்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 திரை இசை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை

ஒரு அருமையான பாடல். அழகி என்ற திரைப்படத்திற்காக அந்த பாடலை அற்புதமாக இசையமைத்திருக்கிறாரு இளையராஜாவாங்க. அந்த பாடல் கிடைச்சது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களுடைய நினைவிற்கு இன்றைய 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் உயிரில் நோய் கட்டுப்பாடு, ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆவணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்களின் உரையினும் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து இயற்கை முறை உணவு தயாரிப்பு, ஓசூர் கோழின் உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எம் வித்யா அவர்களின் உரையினும் கேட்கலாம். நேர்களை மறந்துடுறாங்க, இன்றைக்கு 10:00 சுகமான ரகங்கள், இன்னைக்கு வியாழக்கிழமை என்பதால் கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்கள் உங்களுக்கான விருப்பாடு தாங்க நீங்கள் கேட்க போறீங்க. மறந்துருந்தாலே இன்னைக்கு 10:00 சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியை பங்கேற்க அற்புதமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இனி தருமபுரி பண்பலை 102.5 தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்திகள். இன்று தருமபுரி மாவட்ட செய்திகள் வழங்குகிறார் எம் தண்டபாணி. தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னையில் நாஜலாகிறார்.

0: நேரம் 7:10. இப்போது இடம்பெறுவது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம். தண்டபாணி.
1: சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தின உறுதிமொழியை ஏற்பு நிகழ்ச்சி அண்மையில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு வே. சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தையொட்டி நடைபெற்ற கட்டுரை மற்றும் பேச்சு போட்டி ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் பாராட்டு கேடயங்கள் வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் 16 தொடங்கி 19 வரை வருவாய் தீர்வாய அலுவலர்கள் தலைமையில் ஜமாபந்தி நடைபெற்றது. அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் நடைபெற்ற இந்த ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதியன் கூட்டரங்கில் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் அண்மையில் மாவட்ட ஆட்சியர் திரு வே. சரவணன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதனை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. வேளாண் உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகின்ற அனைத்து திட்டங்களையும் வேளாண் பெருமக்களுக்கு முழுமையாக கொண்டு சேர்த்திட மாவட்ட நிர்வாகத்தால் பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் ஜனவரி 2026 முதல் மே 2026 வரை 89 mm மழை பெய்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் 2026-2027 ஆண்டிற்காக 1,97,435 ஹெக்டேர் பரப்பளவில் நெல், சிறுதானியங்கள், பயறு வகைகள் உள்ளிட்ட உணவு தானிய பயிர்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள், பருத்தி, கம்பு சாகுபடி பரப்பாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதில் 17/6/2026 வரை 2,090 ஹெக்டேர் பரப்பளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள 5வது மாடியில் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வே. சரவணன் பேசும்போது,
2: தருமபுரி மாவட்டத்தில் 2025-2026 கல்வியாண்டில் 12 முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேருவதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக 5வது தளத்தில் அமைந்துள்ள அறையன் 610 5/6/2026 முதல் செயல்பட்டு வருகிறது. 12 தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது.

0: மேலும் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பெறுவது தொடர்பாகவும் கல்வி கடன் பெறுவது தொடர்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு வழிகாட்டுதல் வழங்கப்படும். 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ITI, பாலிடெக்னிக் மற்றும் திறன் பயிற்சி போன்ற படிப்புகளில் சேர்வதற்கான உரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எனவே உயர்கல்வி தொடர்பாக தங்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97 50 98 23 94 அல்லது 97 85 85 80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வி பயணத்தை தொடருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன்.
1: தருமபுரி மாவட்டத்தில் வரும் ஜூன் மாதம் 28ஆம் நாள் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் தவறாமல் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட தாய் சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா தெரிவிக்கும் போது,
2: வருகின்ற ஜூன் 28ஆம் தேதி பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
3: இதுவரை இடம்பெற்றது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் M. தண்டபாணி.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ராணுவ பொறியியல் சேவை பயிற்சி பெறும் அதிகாரிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திறன், அர்ப்பணிப்பு, கடின உழைப்புடன் நாட்டை பாதுகாக்க முடியும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். வலுவான பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்குவதுடன் நிலையான பசுமையான நாட்டை உருவாக்க இந்த அதிகாரிகள் பங்காற்ற வேண்டும் என குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் எழுதியுள்ள கட்டுரையை சமூக வலைதளத்தில் பதிந்துள்ள அவர், வரலாற்று விழிப்புணர்வு மற்றும் நாட்டின் பாரம்பரியத்தை பேணிக்காத்து அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சுதந்திர இந்தியாவில் இந்தியா எதிர்கொண்ட பெரும் சவால்களில் ஒன்று அவசர நிலை என திரு ஷெகாவத் கூறியுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடியரசு துணைத்தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு இன்று பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த திரு சனா சதீஷ் பாபு, திரு விஜய் சிண்டகாயலா, திரு பாஷ்யம் ராமகிருஷ்ணா, ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த திரு ரமேஷ் உள்ளிட்ட ஆந்திரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். குஜராத்திலிருந்து பிஜேபியைச் சேர்ந்த ராஜேஷ் சுக்லா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவைச் சேர்ந்த திரு பைத்யநாத் ராம் உள்ளிட்டோரும் பதவியேற்றுக் கொண்டனர். 9 பாடப்புத்தகங்களில் அவசர நிலை குறித்த தகவல்கள் சேர்ப்பதற்கான NCERT-யின் முடிவை வரவேற்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அவசர நிலை குறித்து இளையோர் தெரிந்து கொள்வதற்கு இது வழிவகை செய்யும் என கூறினார். NCERT-யின் புதிய சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் அவசர நிலை தொடர்பான அத்தியாயம் சேர்க்கப்பட்டுள்ளது என திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தாா்.

0: சர்வதேச பிரச்சினைகளை எதிர்கொள்ள உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தென்கொரியாவில் அமைதி மற்றும் வளம் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், உலக நாடுகள் ஆயுதங்களை வாங்குவது கவலை அளிப்பதாக தெரிவித்தார். சமூக ஊடகங்களுக்கு ஏற்ப அரசியல் மாறிவிட்டதாக கூறிய அவர், தீவிரவாதம், பருவநிலை மாற்றம், கோவிட் போன்ற பிரச்சினைகளில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்தியாவும் தென்கொரியாவும் கப்பல் கட்டுமானம், சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வசுதெய்வ குடும்பகம் என்ற அடிப்படையில் உலக நாடுகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநில அரசுகள் கடனுதவியை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு பயனுள்ள கட்டமைப்பு வசதிகளை அமைக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் நிறுவனங்கள் அமைப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவித்தார்.
2: ஒரு கடன் வாங்குறோம்னா அதன் மூலமாக ஒரு பொதுமக்களுக்கான சொத்து கட்டி உருவாக்கி அது பொதுமக்களுக்கு கொடுக்கும். ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்ல ஒரு தொழில்நுட்பத்திற்காக ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா இருக்கும். அதாவது இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு இருக்கும். அந்த சமயத்துல மக்களுக்கு அதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அதன் மூலமாக தொழில் அந்த இடத்துல வளரும், இல்ல அது சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல ஹாஸ்டல்ஸ் கட்டுவாங்க, டிரான்ஸ்போர்ட் பெருகும். இப்படியாக ஒரு சொத்து கிரியேட் பண்ணினா, கடன் வாங்கி கிரியேட் பண்ணா கூட அதன் மூலமாக எக்கானமியில பலதரப்பட்ட நல்ல தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக எக்கானமி வளரும். இது எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தியரி. அதனால நான் கடன் வாங்கிட்டே போறோமே, கடன் வாங்கி அதன் மூலமா என்ன பண்றோம்ன்றதுதான் விஷயம். நீங்க சொத்து உருவாக்குறீங்களா, அதன் மூலமா கல்வி வருதா, அதன் மூலமா தொழில் வருதா, அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகுதா, அதை பண்ணுங்க.
0: நாட்டின் பாதுகாப்பு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றியமைக்கப்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள தேசிய ராணுவ கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சியை ஒருங்கிணைத்து நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் பாதுகாப்பு துறையில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக கூறிய அவர், உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து ராணுவ தளவாட உற்பத்தி 174% அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ராணுவ தளவாட ஏற்றுமதி 34 மடங்கு அதிகரித்து தற்போது 23,000 கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நோய் தடுப்பு மருந்து, மனநல மற்றும் மூளை நரம்பு சிகிச்சை மருந்துகளில் சேர்க்கப்பட்டுள்ள ரசாயன கலவை குறித்து QR கோட் மூலம் வழங்குவதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில், மூளை நரம்பு மருந்து சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டு கூடுதல் மருந்துகளை உட்படுத்தி விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அடுத்த ஆண்டு July 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஆசிரியர் விருதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய ஆசிரியர் விருது இணையதளத்தில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்வித்துறையில் சிறப்பாக விளங்கிய ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஆசிரியர் விருதுகள் வழங்கப்படுகின்றன. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு அதிபர் ஆற்றிய உரையில் அவசர நிலை பிரகடப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைத்து பள்ளி கல்லூரிகள் மூடப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் 1,000-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்

ஸ்பெயின் பிரதமர், மெக்சிகோ அதிபர் உள்ளிட்ட உலக நாட்டு தலைவர்கள் வெனிசுலா நாட்டுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணியின் சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 132 ரன் குவித்தார். அணித்தலைவர் துருவ் ஜுரேல் 68 ரன்னுடனும் ஷாய் ரஷீத் 53 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நள்ளிரவு 1:30 மணிக்கு கொராக்கோ அணி ஐவரி கோஸ்ட் அணியையும் ஜெர்மனி ஈக்குவடார் அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னாப்பிரிக்கா, அர்ஜென்டினா, கனடா, பிரேசில், ஜெர்மனி, மொராக்கோ, மெக்சிகோ, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மானேஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர், பிரார்த்தனா தாம்ரே இணை, ருத்துஜா போஸ்லே, சீனாவின் ஃபேங்ராங் டியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 9 மணிக்கு தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இரவு வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் இரவு 7:26.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: இனி பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் வயல்வெளி.
1: அக்கா அக்கா.
2: என்ன தம்பி இந்த பக்கம் ரொம்ப நாளா உன்னை ஆளையே காணோம், என்ன விஷயமா வந்திருக்க?
1: அடப்போக்கா, ஒரே கஷ்டகாலமா போச்சு.
2: என்னப்பா ரொம்ப தான் சலிச்சுக்கிற, என்ன முதல்ல வந்து உக்காரு, அதுக்கப்புறம் சவகாசமா பேசுவோம்.
1: சவகாசமா பேசுற அளவுக்கு இல்லக்கா, நானும் பக்கத்துல எல்லாம் சொன்னாங்களேன்ட்டு ஆமனுக்கு செடியை பயிரிட்டேன், நல்ல வருமானம் தரும்னு பார்த்தேன், ஆனா ஒன்னத்தையும் கொடுக்கல.
2: ஏன் தம்பி இப்படி சொல்ற?
1: அட ஆமாக்கா, அதுல இலை புள்ளி நோய், இலை சுருட்டல் நோயின்னு நிறைய நோய் வந்து எனக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திருச்சுக்கா.
2: சரி, அந்த நோயெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தணும்னு உனக்கு தெரியலையா? அக்கம் பக்கம் யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட கேக்குறது தானே?
1: ஆமா, அவங்கள நம்பி தான் என் பொழப்பு இப்படியா போயிடுச்சு. போய் அவங்களையும் கேட்டேன், அவங்களுக்கும் ஒன்றும் தெரியலக்கா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு வந்தேன்.
2: சரி சரி, என்னை நம்பி வந்துட்டேன், உனக்கு யோசனை சொல்லாமல் இருப்பேனா நானே? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பண்பலையில் இந்த ஆவணக்கு பயிரில் என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படுது, அதை எப்படியெல்லாம் சமாளிக்கலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவா அழகா சொல்ல போறாரு.
1: அப்படியாக்கா, யார் அவரு?
2: ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமனுக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்கள் தான்ப்பா சொல்ல போறாரு. அதை கேட்டேனாவே உன் பயிரெல்லாம் காப்பாத்திடலாம்.
1: அப்படியாக்கா, எஃப்எம் ஆன் பண்ணுங்க கேட்கலாம்.
2: இதோ இப்பவே போட்டுறேன். வயல்வெளி இன்றைய நிகழ்ச்சியில் உயிரியல் நோய் கட்டுப்பாடு, ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம்.
3: விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமணக்கு

பயிரில் நோய் மேலாண்மை. இந்த ஆமணக்கு பயிர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சமையலுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வகைகள் அல்லாத எண்ணெய் வித்து பயிர்கள் இருந்து தான் வந்து நம்ம வந்து இந்த ஆமணக்கு அப்படிங்கிறது வந்து அதிகமாக வந்து நம்ம பயன்படுத்துறது. அதற்குடைய எண்ணெய்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தலைன்னா கூட தொழிற்சாலை மற்றும் அழகு சாதன பொருட்கள் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். அதிலே வந்து குறிப்பாக சாயம், சோப்பு, பிளாஸ்டிக், மை, மெழுகு தயாரித்தல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோல் பதனிடுதல், களிம்பு, பூச்சு, வானம், அதுக்கடுத்துதான் லூப்ரிகன் சொல்லக்கூடிய உயவு எண்ணெய் தயாரிக்க இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இந்த ஆமணக்கு எண்ணெய் அப்படிங்கிறது வந்து இயற்கையில் 85-90% வந்து ரெசினோயிக் அமிலம் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து பல மருத்துவ குணங்கள் கொண்டது. அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த எண்ணெயை வந்து பல வழிகளில் வந்து நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதோட பூர்வீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எத்தியோப்பியா அப்படிங்கிற நாட்டிலிருந்து தான் முத முத இது வந்து தோன்றியது. இது வந்து உலகத்தில் தற்போது 30-க்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து பயிரிடப்பட்டிருக்கு. அதில் உற்பத்தியில் இந்தியா, சீனா, பிரேசில், மொசாம்பிக், எத்தியோப்பியா மற்றும் தாய்லாந்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90% ஆமணக்கு பயிர் வந்து உலகத்தில் வந்து பயிரிடக்கூடிய முக்கியமான நாடுகள். உலக சராசரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சீனா மற்றும் பிரேசில் நாடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உற்பத்தி பண்ணுது. இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் இதோட 2 மில்லியன் டன் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. சராசரியாக ஒரு ஹெக்டேருக்கு வந்து 2000 கிலோ அளவுக்கு வந்து உற்பத்தி ஆகுது. இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், ஆந்திரா போன்ற மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இது பெருமளவில் வந்து பயிரிடப்படுகிறது. அதில் குறிப்பாக தமிழ்நாடு, கர்நாடகா, ஒரிசா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் வந்து ஒரு பர்டிகுலர் பகுதிகளில் மட்டும்தான் வந்து இந்த ஆமணக்கு பயிர் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழகத்தில் வந்து ஆமணக்கு பயிர் வந்து சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் வந்து அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. இந்த ஆமணக்கு பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து நோய் தாக்கங்கள் வந்து இருக்குது. அதில் வந்து மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சை, பாக்டீரியா மற்றும் வைரஸ்னால் வரக்கூடிய நுண்ணுயிர்களால் வரக்கூடிய நோய்கள். அந்த நோய் தாக்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நாற்றல்கள், இலைப்புள்ளி, துருநோய், காயல்கள், வேரல்கள் மற்றும் வாடல் நோய். இந்த நோய்களில் வந்து பார்த்திங்கன்னா வாடல் நோய் அப்படிங்கிறது தான் வந்து மிக முக்கியமானது. வாடல் நோய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆமணக்கு பயிரோட எல்லா பருவ காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோய் தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் கிருமியானது வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து 2-3 வருடங்கள் வந்து அந்த மண்ணிலே வந்து நிலையாக இருக்கக்கூடியது. இது வந்து நீர்ப்பாசனம் மூலயமா ஒரு நிலத்திலேருந்து இன்னொரு நிலத்துக்கு வந்து பரவக்கூடியது. அதோட வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா 30-30°C வரை இருக்கும் பொழுது அதோட தாக்கங்கள் வந்து மிக அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதோட ஈரப்பதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50-60% வந்து அதோட ஈரப்பதம் வந்து இருக்கும் பொழுது இந்த பூஞ்சான கிருமியானது மண்ணில் வந்து அதிகமாக பரவக்கூடியது. இது வந்து பயிர்களை வந்து நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதனால் வந்து பயிர்களில் வந்து எப்படி வந்து அந்த நுண்ணுயிர் தாக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயோட அறிகுறிகள் வந்து நமக்கு வந்து அந்த ஆமணக்கு பயிரில் வந்து தெரியும். இந்த ஆமணக்கு பயிர்களில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பட்டு போன மாதிரி செடிகளை வந்து காய ஆரம்பிக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் வந்து மழை ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது இந்த நோய் பரவலானது மண்ணில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய பூஞ்சான உயிரியானது ஆமணக்கு பயிரோட வேர்பகுதிகளை தான் வந்து அதிகமாக தாக்கும். அந்த வேர்பகுதிகளை வந்து தாக்கும் பொழுது மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் மற்றும் நீர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயிருக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய இலை பாகங்களுக்கு வரைக்கும் வந்து செல்லக்கூடியதை வந்து தடைபட்டுரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முதல்ல இலையோட பகுதியில் வந்து காய்ந்தது மாதிரி வந்து காய்ந்தது மாதிரி தொங்கிடும். அதில் மஞ்சள் கலரில் வந்து பார்த்திங்கன்னா அதோட

நிறங்களை வந்து மாற ஆரம்பித்து முழுவதுமாக கருகி இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழுப்பு நிறங்களில் அது வந்து காய்ஞ்சு அந்த இலைகளை வந்து விழுந்துடும். இந்த நோய் தாக்கின பயிரை வந்து எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெருமளவு அதோட அதுலேருந்து வரக்கூடிய அந்த கிளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி போய் ரொம்ப சின்ன பயிராக வந்து அது அப்படியே வந்து நின்று போயிடும். பயிரோட எந்த பருவத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் தாக்கங்கள் வந்து இருக்கும். நோய் தாக்கினா 30 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இலைகள் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா காய்ந்து தொங்கிடும். நுனியில் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும்தான் இலைகள் இருக்கும், மீதி எல்லாமே காய்ஞ்சிரும். இது வந்து இந்த வாடல் நோய் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உறுதி செய்கிறதுக்கு அந்த தாவரத்தை வந்து நம்ம வந்து ஆமணக்கு பயிரை வந்து பிடுங்கி அதை வந்து நம்ம அதோட தண்டு பகுதியை வந்து நம்ம வந்து ரெண்டாக வெட்டி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பழுப்பு நிற வளையம் வந்து அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பருப்பு நிற வளையம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பூஞ்சான கிருமிகள் எல்லாம் வந்து ஒன்றா வந்து சேர்ந்ததுனால அதோட தண்டு பகுதிகள் மூலமாக வந்து கடத்தக்கூடிய உணவு மற்றும் நீரோட அளவு வந்து முழுவதுமாக வந்து தடைபட்டுரும். அதனால் வந்து பயிர்களுக்கு முழுவதுமாக எதுவுமே உணவோ இல்லை வந்து தண்ணீரோ கிடைக்காததுனால அதோட பெருக்கம் வந்து முழுவதுமாக தடைபட்டுரும். இந்த நோயை வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழைக்காலத்தில் வந்து நம்ம வந்து விதைக்கும் பொழுது வாடல் நோய் வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு முதல் வந்து நல்ல வடிகால் வசதி. ஸோ அந்த நிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த தாழ்வான பகுதி இருக்குதோ அதை நோக்கி தண்ணி வந்து வேகமாக வந்து போகிற மாதிரி வந்து நம்ம வடிகால் வசதியை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தணும். அதுக்கடுத்த வந்து விதையை வந்து நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து விதை நேர்த்தி கார்பன்டசிம் அப்படிங்கிற பூஞ்சான கொல்லி மருந்து 2 கிராம் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் அப்படிங்கிற அளவில் வந்து கலந்து 24 மணி நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம விதைச்சோன்னா இந்த பூஞ்சான நோய் தாக்கங்கள் வந்து ஆரம்ப காலங்களில் வந்து இருக்கிறத வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். அடுத்தது ட்ரைகோடோமா விரிடி அப்படிங்கிற எதிர் பூஞ்சான உயிரியை வந்து நம்ம வந்து இதுக்கு பயன்படுத்தலாம். இது வந்து 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் வந்து நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து மண்ணில் இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய அந்த பூஞ்சானத்தை வந்து இது வந்து தடுத்து பயிருக்கு வந்து 15-20 நாட்கள் வரைக்கும் மண்ணில் வந்து எந்த ஒரு பூஞ்சானமும் ஆமணக்கு பயிரோட வேர்களை வந்து தாக்காமல் வந்து இது பாதுகாக்கும். அதுக்கடுத்த வந்து நோய் எதிர்ப்பு திறன் மிக்க ரகங்கள். இந்த நோய் எதிர்ப்பு திறன் மிக்க ரகங்களில் வந்து நமக்கு YRCH2 அல்லது தற்போது வெளியிடப்பட்ட YRCH3 அப்படிங்கிற ரகங்களை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்கு வாடர் நோய்க்கு வந்து நோய் எதிர்ப்பு திறன் மிக்கதாக இருக்கும். அடுத்ததாக பயிர் கழிவுகள். நமக்கு வந்து இந்த வருடம் வந்து நம்ம பயிரிட்டும் பொழுது வாடர் நோய் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்த வருஷம் மறுபடியும் அந்த பயிர் வைக்கும் பொழுது இதே பூஞ்சான உயிரியானது வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிர் கழிவுகள்லேருந்து அதுக்கு அடுத்த வருஷம் வரக்கூடிய பயிர்களை வந்து நமக்கு தாக்கும். அதனால் வந்து இந்த பயிர் கழிவு அப்படிங்கிறது வந்து நம்ம முழுவதுமாக அகற்றிடணும், இல்லாட்டி வந்து மண்ணில் வந்து நல்லா வந்து மக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து அதை கோடை உழவில் வந்து அதை முழுவதுமாக நம்ம வந்து கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த பூஞ்சான நோய் பரவலை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பயிர் சுழற்சி முறை. இதில் வந்து சோளம் தக்கை பூண்டு இது மாதிரி வந்து நம்ம வந்து அப்பப்போ நடுவில் வந்து ஆமணக்கு பயிருக்கு நடுவில் வந்து நம்ம வந்து வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நோய் தாக்கங்கள் வந்து அதிகமாக இல்லாமல் வந்து தவிர்த்துக்கலாம். அதுக்கடுத்ததாக மண்ணில் வந்து நமக்கு வந்து நிறைய பூஞ்சானம் வந்து இருக்குது, பூஞ்சான உயிரிகள் வந்து நிறைய இருக்குது, அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா 1 ஏக்கருக்கு 1 கிலோ ட்ரைகோடர்மா விரிடி அதாவது 50 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்தோட கலந்து தண்ணீர் தெளித்து நிழல் பாங்கான இடங்களில் வந்து நம்ம வந்து ஒரு 10-15 நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மண்ணில் வந்து அதை வந்து மண்ணில் இட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மண்ணில் கூடிய எந்த ஒரு தீமை செய்யக்கூடிய பூஞ்சானமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிரை வந்து தாக்காது. இதையெல்லாம் வந்து தாண்டி நமக்கு வெவ்வேறு பருவங்களில் வந்து ஆமணக்கு பயிரை வந்து இந்த வாடல் நோய் அப்படிங்கிற அந்த பூஞ்சானம் வந்து தாக்குது அப்படின்னா அதை உடனடியாக நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கார்பன்டசியம் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு கார்பன்டசியம் 2 கிராம் அல்லது காம்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் அப்படிங்கிற அளவில் வந்து தண்ணியில் நல்லா கலந்து எந்த பயிர் வந்து பாதிக்கப்பட்டதோ அதை சுற்றியிலும் அதோட வேர்பா

வந்து நல்லா நனையிற மாதிரி சுற்றிலும் வந்து நம்ம ஊற்றணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயிர்களுக்கும் வந்து நம்ம வந்து இதே மாதிரி வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து நம்ம வந்து இந்த மருந்தை வந்து நம்ம கலந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த வாடல் நோய் வந்து ஒரு பயிர்லேருந்து இன்னொரு பயிருக்கு வந்து, அதுக்கடுத்ததாக வாடல் நோய்களுக்கு அடுத்தது மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரழுகல் நோய். இந்த வேரழுகல் நோய் வந்து வாடல் நோய்க்கு நேர் எதிர்ப்பதமாக வந்து இது வந்து கோடையில் தான் வந்து இதோட தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து மானாவாரியாக வந்து இந்த ஆமணக்கு பயிர் வந்து பயிரிடும் பொழுது இதோட தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான் முதல்ல வந்து இலைகள்லாம் வந்து தொங்க ஆரம்பிக்கும், அதெல்லாம் மஞ்சள் கலராக மாறும், அதுக்கப்புறம் பழுப்பாக மாறி முழு எல்லா இலைகளும் வந்து காய்ந்து விழுந்துடும். இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நோய் தாக்கிய பயிரை வந்து நம்ம வந்து ஈஸியாக கையில் பிடுங்கி இழுத்தோம் அப்படின்னா ஈஸியாக கையோடு வந்துடும். அதில் இருக்கக்கூடிய வேர்கள், நுண்ணிய வேர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே இருக்காது. ஏன்னா வந்து அந்த பூஞ்சான அந்த மேக்ரோபோவினா ஃபேசிலிட்டான்னு சொல்லக்கூடிய பூஞ்சானம் தாக்கின வேர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மேல்புற தோல் பகுதிகள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஞ்சானம் தாக்குதல்னால எல்லாமே இறந்த செற்களாக மாறிடும். அதனால் வந்து அதுக்கு வந்து மண்ணில் எந்த பிடிப்பும் இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த பயிரை வந்து நம்ம ஈஸியாக கையில் இழுக்கும் பொழுது நம்ம கையோட வந்து வந்துடும். இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நோய் கட்டுப்பாடு வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்கு மண்ணில் இருக்கக்கூடிய பூஞ்சானத்தை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்கு விதை நிறுத்தி பண்ணலாம், நோய் எதிர்ப்பு ரகங்களை வந்து பயன்படுத்தலாம். அதுக்கடுத்ததான் வந்து நோய் தாக்கங்களை வந்து அதிகமாக இருக்கும் பொழுது ட்ரைகோடோமா விரிடி அல்லது வந்து பார்த்திங்கன்னா கார்மடசியம் அப்படிங்கிற மருந்துகளை வந்து நேரடியாக வந்து பயன்படுத்தி இந்த நோய் கட்டுப்பாட்டை வந்து ஏற்படுத்தலாம். அதுக்கடுத்தது மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயல்கள். இது போய்டிடஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சானத்தினால வரக்கூடியது. இதனால் வந்து மகசூல் இழப்பு வந்து பார்த்திங்கன்னா 80% வரைக்கும் மகசூல் இழப்பு ஏற்படும். இது வந்து நேரடியாக வந்து குலைகளில் இருக்கக்கூடிய காய்களை வந்து இதை வந்து நேரடியாக தாக்கிறதுனால மகசூல் இழப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது பனி மற்றும் மழைக்காலங்களில் தான் வந்து இந்த பூஞ்சானத்தோட தாக்குதல் அதிகமாக இருக்கும். இது வந்து காற்றில் வந்து வேகமாக பரவக்கூடியது. தொடர்ந்து வந்து நமக்கு வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பருவ காலங்களில் வந்து இந்த நோய் தாக்கமானது மிக அதிகமாக இருக்கும். இதோட நோய்கள் அறிகுறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இலை தண்டு மஞ்சரி மற்றும் மலர் பகுதிகளில் வந்து முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா சிறிய புள்ளிகள் வந்து தோன்ற ஆரம்பிக்கும். அதுலேருந்து மஞ்சள் நிற திரவங்கள் வெளிவந்து அது மேலே வந்து நமக்கு வந்து நூலாம்படம் மாதிரி வந்து நமக்கு அந்த பூஞ்சான உயிரிகள் வந்து அந்த மஞ்சரியோட அனைத்து பகுதிகளிலையும் அது வர ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சான இலைகள், அதான் வந்து அந்த பூஞ்சான உடலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது வந்து அந்த காய்கள் மேலும் ஃபுல்லாக எல்லாமே வந்து படர்ந்திருக்கும். இது வந்து நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு அதிகமாகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாமே வந்து அழுகி போய் அதிலேருந்து உதிர ஆரம்பிச்சிடும். இந்த நோயை வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்மடசியம் அப்படிங்கிற மருந்து வந்து நம்ம வந்து விதை நேர்த்தி செய்து வந்து நம்ம விதைக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெருக்கமாக வந்து ஆமணக்கு பயிர் வந்து நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா இந்த நோயானது வந்து சீக்கிரமாக அதிகமாக வேகமாக பரவக்கூடியதாக இருக்கும். நம்ம வந்து எப்பொழுதும் வந்து 3 அடிக்கு 3 அடி அப்படிங்கிற அளவுலேயே வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து நம்ம வந்து விதைப்பு செஞ்சோம் அப்படின்னா இந்த நோயை வந்து கட்டுப்படுத்திடலாம். அதே அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பாய்ச்சறது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா அல்லது வந்து தாவர கழிவுகள் வந்து நிறையா குவிந்திருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த நோயோட காரணிகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த தாவர கழிவுகளில் தான் இருக்கும். அதனால் வந்து இதை கோடை உழவு மூலயமா வந்து நம்ம வந்து ஈஸியாக அகற்றிட்டோம் அப்படின்னா இந்த பூஞ்சானத்தோட தாக்குதலை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம். இந்த நோய் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆமணக்கு பயிரிடும் போது வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மழைக்காலங்களுக்கு முன்னாடி வந்து புரோபிகோனசோல் 1 லிட்டருக்கு 2 மில்லி லிட்டர் அப்படிங்கிற அளவில் வந்து கலந்து நம்ம முன்கூட்டியே வந்து நம்ம தெளிச்சிட்டோம் அப்படின்னா 5 நாட்கள் இடைவெளியில் வந்து 2 டைம் வந்து நம்ம தெளிச்சிட்டோம் அப்படின்னா இந்த நோயை வந்து நம்ம வந்து பயிரை வந்து தாக்காமல் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். இதையெல்லாம் தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இலைப்புள்ளி நோய், இலை கருகல் நோய்,

நோய் காரணிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆமணக்கு பயிரில் வந்து பெருமளவு வந்து சேதாரங்கள் எதுவும் ஏற்படுறது கிடையாது நமக்கு. இது இலைகளை வந்து சிறு சிறு சிறு புள்ளிகளாக மட்டும்தான் இருக்கும். இதுக்காக வந்து நம்ம வந்து ஏதாவது நோய் கட்டுப்பாடு முறைகள் அப்படிங்கிறது வந்து பெருமளவு எதுவும் வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து இதில் மிக முக்கியமாக வந்து கோடை உழவு, பயிர் கழிவுகளை அகற்றுதல், சரியான பட்டத்தில் வந்து நம்ம விதைக்கிறது, நோய் எதிர்ப்பு திறன் மிக்க ரகங்களை ஒய்ஆர்சிஹெச் 2 மற்றும் 3 ரகங்களை வந்து நம்ம வந்து சரியான விதத்தில் வந்து நம்ம பயன்படுத்தி பயிரோட எண்ணிக்கையில் வந்து நம்ம வந்து சரியான அளவில் வந்து பயன்படுத்தி சரியான எண்ணிக்கையில் வந்து பராமரித்தாலே வந்து நம்ம மகசூலை வந்து ஈட்டலாம். நம்ம வந்து பருவத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து மானாவாரி பயிரை வந்து நம்ம வந்து இதை விதைக்கிறோம் ஆமணக்கு அப்படின்னா ஆடிப்பட்டத்திலையும் அதாவது ஜூன் ஜூலையிலையும், இரவை பட்டத்தில் விதைக்கிறோம் அப்படின்னா வைகாசி மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா மே ஜூன் மாதங்கள்லையும், இல்லை கார்த்திகை பட்டத்தில் விதைக்கணும் அப்படின்னா நவம்பர் டிசம்பர் இந்த மாதம்லையும் வந்து நம்ம வந்து விதைச்சி பயிர் எண்ணிக்கையை வந்து நம்ம வந்து பராமரித்தாலே வந்து இந்த பூஞ்சான நோய்களை வந்து நம்ம இதுலேருந்து தவிர்க்கலாம். நன்றி.

0: என்ன தம்பி கேட்டியா?
1: கேட்டேன்க்கா, கேட்டேன். நல்ல விளக்கமா நல்ல விவரமா கேட்டேன். அவரு இந்த செடியெல்லாம் எப்படி காப்பாத்தணும், எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு நிறைய தகவல்களை சொன்னாருக்கா. அது எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. நான் இதை கேட்டதோடு இல்லாம மத்தவங்களுக்கும் சொல்ல போறேன்க்கா. சரிக்கா, நான் வரட்டுமா?
0: அட என்ன தம்பி, அதுக்குள்ள கிளம்புற. அடுத்ததா நமக்கு தேவையான இன்னொரு விஷயத்தையும் கேட்டுட்டு போ.
1: அது என்னக்கா?
0: இயற்கை முறையில உணவு தயாரிக்கிறத பத்தி ஒசூர் கோழின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எம் வித்யா அவர்கள் நிறைய தகவல்கள் சொல்ல இருக்காங்க.
1: அப்படியா? அதையும் கேட்டுறேன்.
2: அனைவருக்கும் வணக்கம். ஆர்கானிக் உணவு அல்லது இயற்கை முறையில் தயாரிக்கக்கூடிய உணவை பற்றி இன்று நாம் பார்க்கலாம். நம் வாழ்வில் நாளுக்கு நாள் முக்கியத்துவம் பெறும் ஒரு விஷயமாக ஆர்கானிக் உணவு உள்ளது. சமீப ஆண்டுகளில் மக்கள் தாங்கள் என்ன உண்கிறார்கள் என்பதை பற்றி அதிக கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றனர். உடல்நல பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் உணவு பாதுகாப்பு சிக்கல்கள் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் மத்தியில் ஆர்கானிக் உணவு பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. ஆர்கானிக் உணவு என்றால் என்ன? எந்த ஒரு உணவுப் பொருளையும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், மரபணு மாற்றிய உயிரினங்கள், ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் போன்றவற்றை தவிர்த்து இயற்கை முறையில் வளர்க்கப்பட்டு தயாரிக்கப்படும் உணவாகும். இதுவே ஆர்கானிக் உணவாகும். செயற்கை முறைகளை தவிர்த்து இயற்கையாக உரமிடுதல், பயிர் மாற்றம் செய்தல், இயற்கை முறையில் பூச்சியை கட்டுப்படுத்துதல் போன்றவை ஆர்கானிக் உணவு உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகின்றன. ஆர்கானிக் உணவின் பயன்கள் பற்பல. முதன்மையான ஒன்று உடல் நல பயன்கள் ஆகும். பொதுவாக பயிர் செய்யும் பொழுதும் உணவு உற்பத்தியின் பொழுதும் ரசாயன பொருட்களை உட்படுத்துவது சாதாரண விஷயம். இதன் மூலம் ஹார்மோன் சீர்கேடுகள், ஒவ்வாமை மற்றும் நீண்ட நாள் நோய்களுக்கு வழிவகுக்கும். ஆனால் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் உணவுப் பொருளில் இவ்வகையான தீங்கு விளைவிக்கும் ரசாயன நச்சுக்கள் இல்லாததால் பாதுகாப்பான உணவாக கருதப்படுகிறது. மேலும் இவ்வகை உணவுப் பொருட்களை உட்கொள்வதால் வைட்டமின் மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட் போன்ற சத்துக்களை நாம் எளிதில் பெற இயலும். ஆர்கானிக் விவசாயம் மூலம் நம் மண் வளத்தை மேம்படுத்தக்கூடும். இம்முறையில் நீர், நிலம், காற்று போன்ற வளங்களின் மாசுபாட்டிலிருந்து பாதுகாக்க முடிகிறது. இதனால் சுற்றுச்சூழலுக்கும் பயனளிக்கக்கூடும்.

ஆர்கானிக் விவசாயம் மூலம் கால்நடைகளும் பயனடைகிறது. கால்நடைகள் இயற்கை சூழலில் வளர்க்கப்படுகின்றன, மேலும் அவற்றிற்கு செயற்கை ஹார்மோன் அல்லது அதீத மருந்துகளை தவிர்க்கப்படுகிறது. இதன் மூலம் நல்ல தரமான பால், முட்டை மற்றும் இறைச்சி நமக்கு கிடைக்கிறது. ஆர்கானிக் விவசாயம் மற்றும் ஆர்கானிக் உணவு உற்பத்தியின் மூலம் பல பயன்களை அடைந்தாலும் அவற்றை பின்பற்ற பல சவால்கள் உள்ளன. இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் உணவின் விலை அதிகமாக இருக்கும், மேலும் எல்லா இடங்களிலும் அது எளிதாக கிடைக்கும்.

0: பயன்களை அடைந்தாலும் அவற்றை பின்பற்ற பல சவால்கள் உள்ளன. இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் உணவின் விலை அதிகமாக இருக்கும். மேலும் எல்லா இடங்களிலும் அது எளிதாக கிடைக்காது. இருப்பினும் மக்கள் விழிப்புணர்வு அதிகரித்து வருவதால் ஆர்கானிக் உணவின் தேவையும் அதிகரித்து வருகிறது. இது நம் உடல் நலத்திற்கும் விவசாயத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் அதீத பயனளிக்கிறது. இத்தகைய பலனுள்ள ஆர்கானிக் உணவின் உற்பத்தியை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். இயற்கை அல்லது ஆர்கானிக் விவசாயத்தில் மண் வளத்தை பாதுகாப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். இதற்காக இயற்கை உரங்கள், பசுந்தழை உரம் மற்றும் மண்புழு உரம் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். பயிர் சுழற்சி முறையை பயன்படுத்தி மண்ணின் ஊட்டச்சத்துக்களை பாதுகாக்க வேண்டும். மேலும் பூச்சிகளை கட்டுப்படுத்த இயற்கை முறைகளான, உதாரணமாக நேச்சுரல் பிரிடேட்டாஸ் எனப்படும் பயனுள்ள பூச்சிகளை பயன்படுத்தி பூச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். இம்முறையை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் ஆர்கானிக் உணவுகளுக்கு சான்றிதழ் பெறுவது மிகவும் அவசியம். இந்தியாவில் NPOP அதாவது நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் எனப்படும் திட்டத்தின் மூலம் இயற்கை விவசாயத்திற்கான தரநிலை மற்றும் சான்றிதழ் முறைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. இந்த NPOP திட்டத்தின் மூலம் இயற்கை உணவுகள் சரியான முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளலாம். சான்றிதழ் பெற்ற ஆர்கானிக் உணவுப் பொருட்களை நேரடி விற்பனை, சில்லறை கடைகள் அல்லது ஆன்லைன் தளங்கள் மூலமாகவும் நாம் எளிதாக விற்பனை செய்து கொள்ளலாம். இயற்கை உணவுகளின் விலை பொதுவாகவே அதிகமாக இருக்கும். அதற்கு காரணம் உற்பத்தி செலவு அதிகம், விளைச்சல் குறைவு, சான்றிதழ் செலவாகும் மற்றும் விநியோக சிக்கல்கள் போன்றவை பல சவால்களை கொண்டுள்ளதாகும். இருப்பினும் இவ்வகை உணவுகள் நமது ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் மற்றும் கால்நடைகளுக்கும் மிகவும் பயனளிக்கக்கூடும். எனவே நாம் ஆர்கானிக் விவசாயம் மற்றும் ஆர்கானிக் உணவு உற்பத்தியை ஆதரித்து அதன் பயன்களை அடைய வழி செய்ய வேண்டும். நன்றி.
1: என்ன தம்பி, கேட்டியா?
2: ஆமாக்கா, நல்லா கேட்டேன். எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. இயற்கை முறையில் நம்ம எப்படியெல்லாம் விவசாயம் பண்ணணும், எப்படி பராமரிக்கணும் அப்படின்ற நிறைய தகவல்களை சொன்னாங்கக்கா. அது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. இதையும் நான் முயற்சி செய்கிறேன். இவங்க சொன்னத்திலிருந்து செயற்கை உரம் வாங்குறத செலவு மிச்சமாச்சுக்கா. இனிமேல் நானும் இயற்கை முறையில் விவசாயம் செஞ்சு பெரிய லாபத்தை ஈட்டு போகிறேன். அடிக்கடி இப்படி ஏதாவது சொல்லுக்கா.
1: அட, ஏன் தம்பி, நீ ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னா நீயே கேட்டு தெரிஞ்சுப்ப.
2: ஆமாக்கா, நல்ல நேரத்தில் ஞாபகம் பண்ண. நான் போய் முதல்ல ஒரு ரேடியோ வாங்குறேன். தினமும் 7:25 இந்த மாதிரி நிகழ்ச்சியை நான் கேட்க போறேன்.
1: சரி தம்பி, நல்ல முடிவா தான் எடுத்திருக்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. இயற்கை முறை உணவு தயாரிப்பு. ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் M. வித்யா அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேயர்கள், இனி கேட்கலாம் வேளாண் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளை பெற்றிட நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் விற்பனைத்துறை கள அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறது. அடையாள எண் இல்லாத விவசாயிகள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள். வரும் காலங்களில் மானிய திட்ட பயன்களை பெற இயலாது. பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் பயன்பெற இந்த அடையாள எண் அவசியம் ஆகும். எனவே அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண்ணினை பெற்றிடுமாறு தருமபுரி தோட்டக்கலை துணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

வந்துள்ள ஓர் அறிவிப்பு, கோடை காலத்தில் உழவு செய்வதால் பெய்யும் மழை நீரானது நன்கு நிலத்தில் ஊடுருவி நிலத்தின் அடிப்பகுதிக்கு சென்று அடிப்பகுதியில் தங்கும். இதன் மூலம் நிலத்தின் ஈரப்பதம் காக்கப்படுகிறது. உழவு செய்யப்படாத நிலத்தில் மேற்புறம் இறுகி காணப்படுவதால் நீர் உட்புகாது. கோடை உழவு செய்வதால் நிலத்தில் உள்ள பூச்சிகளின் முட்டைகள், கூட்டுப்புழுக்கள் மற்றும் களைச்செடிகளின் விதைகள் நிலத்தின் அடிப்பகுதியிலிருந்து மேல்புறத்திற்கு கொண்டு வருவதால் அதிக வெப்பநிலையின் காரணமாக அவைகள் அழிக்கப்படுகின்றன. கோடை உழவினை சரிவுக்கு குறுக்காக உழ வேண்டும். இதனால் கோரை போன்ற கிழங்கு வகை களைகள் பிடுங்கப்பட்டு களைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. கோடை உழவினால் அறுவடை போக எஞ்சியுள்ள பயிர்கழிவுகள், களைச்செடிகளின் எஞ்சிய பகுதிகள் நிலத்தில் மடக்கி உழப்படுவதால் நன்கு மட்கி பயிருக்கு தேவையான சத்துக்களை அளிப்பதால் மகசூலும் நிலத்தின் மண்வளமும் அதிகரிக்கின்றது. மேலும் கோடை உழவு செய்வதால் மண்வளமும் மகசூலும் அதிகரிக்கும் என்பதால் கோடை உழவினை பருவம் தவறாது மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. நல் விதையே நல் விளைச்சலுக்கு வித்தாகும் என்பதற்கு ஏற்ப விவசாயிகள் பயன்படுத்தும் விதைகள் சரியான முளைப்பு திறன், புற தூய்மை, ஈரப்பதம் மற்றும் பிறரக கலப்பு இல்லாமல் இருத்தல் அவசியமாகும். ஆகவே விவசாயிகள் தங்களின் விதைகளின் தரத்தை அறிய விதைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் ஒரு விதை மாதிரிக்கு ₹80 செலுத்தி புற தூய்மை, ஈரப்பதம், பிறரக கலப்பு மற்றும் முளைப்பு திறன் அறிந்து பயன்படுத்தி அதிக மகசூல் பெறலாம் என தருமபுரி விதை பரிசோதனை அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தருமபுரி மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் சமீப காலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்தி தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் பாதிப்பு இருப்பதாகும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கும் மரத்திற்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரத்தில் இலைகளை பின்னி அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. சிவப்பு சிலந்திகள் பாக்கு மரத்தின் இலைகளில் கூட்டம் கூட்டமாக வளைகட்டி ஓலையின் அடிபாகத்தில் இருந்து கொண்டு அதை தின்று வளர்கின்றன. இதனால் இலைகள் மஞ்சள் நிற புள்ளிகள் உடனும் வெண்கல தோற்றத்துடன் காணப்படும். சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இதன் பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். இளம் கன்றுகள் மற்றும் மரங்களை பாதிப்படைய செய்கிறது. இளம் காய்களும் சிலந்திகளால் பாதிக்கப்படுகின்றன. சிகப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களை சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதி மற்றும் மரங்களில் உள்ள எறும்புகளின் கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் மற்றும் கிரீஸ் தடவி எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகள் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி வீதம் கலந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்க வேண்டும். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனில் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி அல்லது குளோர் பைரிபாஸ் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலை தண்டு மற்றும் மரத்தை சுற்றிலும் தெளிக்கலாம். சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீக்கிவிட்டு வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி அல்லது டைகோபால் 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து இலைகள் முழுவதும் நனையுமாறு தெளிக்க வேண்டும். சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு பாப்பாரப்பட்டி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பயிர் பாதுகாப்பு விஞ்ஞானி அவர்களால் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது.

இனிமையான இரவு வணக்கம் அன்பே நேர்களே. நீங்கள் கேட்டுட்டீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளம் தண்டல் நிகழ்ச்சியில் இணைக்கின்றோம். இன்றைக்கி இளம் தண்டலில் பொதுவாக எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு ஃபீல்டு அப்படின்னு வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா சினிமா துறை. எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச துறை. ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு துறையிலும் நம்ம என்ன பண்ணுவோம், அட்வான்ஸாக விஷயங்களை தெரிஞ்சிருப்போம். ஆனால் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்ற ஒரு என்ன துறை அப்படின்னா சினிமா துறை. ரொம்ப இருக்கும் சுவாரஸ்யமாக பேசக்கூடிய ஒரு துறை அப்படின்னா சினிமா தான். நம்ம சின்ன வயசுலேருந்து ரொம்ப யங்ஸ்டராக இருக்கட்டும், இல்லை வயதானாக இருக்கட்டும், எந்த ஸ்டேஜ் பண்ணாலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சினிமாக்களை பற்றி நம்ம பேசிட்டு இருப்போம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையோடு நம்ம புரிந்து போகக்கூடிய ஒரு துறையாக தான் நம்ம பார்க்குறோம். சினிமா ஒரு பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள், அதில் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நமக்கு லைஃபுக்கு ஒரு ஓரியண்டடாக இருக்கும் மாரி நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு வகையான சினிமா துறை. ஸோ இன்றைக்கி

0: நிகழ்ச்சியில் இருந்தனால சினிமா சினிமா சினிமா தொடர்பான புதறிவினை தான் மூன்று புதறிவினை தொடர்ந்து உங்கள்கிட்ட கேட்போம். நீங்கள் சரியான பதில் சொன்னால் உங்களுக்கு பரிசு பாடல் வந்து கொடுக்கப்படும். வணக்கம் செல்வி.
1: வணக்கம் மரியாதை சார்.
0: சரிங்க, ஓகேங்க. இப்போது சினிமா, நீங்கள்லாம் சினிமா நிறைய பார்ப்பீங்களா அப்படிங்க, இல்லை எப்போயாவது எதாவது பார்ப்பீங்களா?
1: அதிகமாக பார்க்கறது இல்லை, பட் இருந்தாலும் சினிமா பற்றின அப்டேட் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருப்பேன்.
0: அப்படியா? அவள் பேப்பரில் படிப்பீங்க, எந்த நடிகர் எந்த நடிகை எந்த படத்தில் நடிக்கிறாங்க, எப்போ ரிலீஸ் ஆகும் அதெல்லாம் படிப்பீங்க இல்லைங்களா?
1: அதெல்லாம் தெரிஞ்சுங்க.
0: இப்போ சின்ன வயசுல அப்படி தானே இல்லை இப்போ மட்டும்தானே அப்படிங்களா?
1: படிக்கிற வயசில் வீட்டில்
0: விட மாட்டாங்க அப்படின்னா சரி.
1: இப்போ சமீபத்தில்
0: அப்போலாம் நம்ம படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா பார்க்க ஏதோ பெரிய குற்றம் செய்கிற மாதிரி பார்ப்பாங்க இல்லையா? என்னது சினிமாவுக்கு போயிட்டு வந்துட்டியா? ஐயோ சினிமா தான் ஏன் போயிட்டு வந்தா?
1: உங்களுக்காவது போயிட்டு வந்துட்டியா? எங்கள் வீட்டிலலாம் போறியா
0: அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிருவாங்க அது என்ன. ஸோ அது இப்போ கொஞ்சம் மாறிடுச்சுலாம் நினைக்கலாம் இல்லை. இப்போலாம்
1: இப்போ
0: குடும்பத்தோடு தான் போய் பார்க்குறாங்க, குழந்தைங்களுக்கு லீவ் போட்டால் தான் போய் பார்க்குறாங்க. ஸோ அந்தளவு எல்லாருக்கும் அது ஒரு வகையான ஒரு ஒரு பகுதியாக நம்ம பார்க்குறோம் தான் சினிமா என்பது, நம்ம ஒரு பகுதியாக தான் பார்க்குறோம். அப்போது காலகட்டத்தில் சினிமா பார்த்தா எல்லாம் கெட்டுருவாங்க அப்படின்லாம் நினச்சிருந்தோம். ஸோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது,
1: நிறைய நம்ம எடுத்துக்க வேண்டிய நிறைய தகவல்கள் நிறைய இருக்கு இல்லையா?
0: ஆமாம், நிறைய நமக்கு ஒரு நல்ல விஷயம், நீங்கள் சொன்ன நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம. பட் அந்த மாதிரி ஒரு ஒரு கருத்து கணிப்பு இருந்தது, அந்த மாதிரி ஒரு நம்ம கூட ஒரு அசைன்மெண்ட் இருந்தது, இப்படிலாம் இருக்கும் படம் பார்க்கக்கூடாது அப்படின்னு.
1: ஃபெமினிசம் பேசுகிற எத்தனையோ படங்கள் வந்து நமக்கு உத்வேகமாக இருந்துட்டுருக்கு இந்த காலகட்டங்களில் வர படங்கள்லாம்.
0: ஆமாம் சரிங்க.
1: ஸோ அதுலேருந்து நம்ம பாசிட்டிவான விஷயங்கள்
0: எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கலாம், நமக்கு நல்லது, நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் புதிய நேர்களாக இருந்தால் 043-42-24-40-30 என்ற எண்ணிலும், மற்ற நேரம் 94-86-81-10-25 என்ற எண்ணில் அழைக்கலாம். மற்ற நேர்கள் எந்த எண்ணில் அழைக்கலாங்க?
1: மற்ற நேர்களாக இருந்தால் 043-42 என்ற முன்னிணைப்போடு, 24-40-31 என்ற எண்ணுடனும், 94-86-65-20-25 என்ற எண்ணுடனும் தொடர்பு கொண்டு பேசலாம்.
0: பேசலாம். அது இனிப்பில் நேர்கள் வந்துட்டாங்க, வாங்க. வணக்கங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
2: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சிங்கம்பாளையம் சரவணன்.
0: சரிங்க சரவணன், உங்களுக்கான வினா பாருங்க.
1: சரவணன் சார்,
2: கேளுங்கம்மா.
1: உங்களுக்கான வினா, தளபதி படத்துல ரஜினி சாருக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க ஒருத்தர்.
2: ஆமாங்க.
1: அவங்க பேர் சொல்லுங்க.
2: ஸ்ரீவித்யா.
1: ஸ்ரீவித்யா. சரி, முதல் கேள்வி கருமையா பதில் சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி
2: கேளுங்க.
1: எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த ஊர் சொல்லுங்களேன்.
2: அவர் இலங்கையில கண்டியில பிறந்தாருங்க.
1: அச்சோ, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அருமை.
0: எங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கிறது.
1: சரி, எஸ்பிபி சார் தமிழ்ல பாடின முதல் பாடல் சொல்லுங்க.
2: யாருங்க?
1: எஸ்பிபி சார்.
0: எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள்.
1: பாலசுப்ரமணியம்.
0: முதல் முதலாக தமிழ் சினிமாவுக்காக பாடிய பாடல் எதுன்னு
2: கேக்குறாங்க. 1000 ஒருவன் எம்ஜிஆருக்காக பாடினாருங்க.
0: அது என்ன பாடல் இது ஞாபகம் இருக்கா?
2: என்னங்க
0: என்ன பாடல் தெரியுங்களா? என்ன பாடல்
2: பாடு?
1: 1000 ஒருவன் இல்லைங்களே.
2: அப்படிங்களா? எம்ஜிஆர் சாந்தி நிலையத்தில் இயற்கை என்னும் இளைய கண்ணி.
1: அது அது இருக்கட்டும், நிறைய பாடியிருக்காரு அவருக்காக. பட் நான் சொல்றது அட் ஃபர்ஸ்ட் முதல் பாடல்.
2: அதான் சாந்தி நிலையத்தில் இயற்கை என்னும் இளைய கண்ணி.
1: இல்லைங்களே, தவறானது. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணேன், பட் இருந்தாலும் ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி. இனி பிள்ளையும் அடுத்த நேர். வணக்கம். வணக்கங்க
3: ஐயா. வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க, யாரும் பேசுறீங்க?
3: வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான வினா கேட்கலாமா? நவராத்திரி படத்தில் 9 வேடங்களில் நடித்த நடிகர் யாருங்க? நவராத்திரி அப்படின்ற திரைப்படம், அந்த திரைப்படத்தில் சிவாஜி. வினா முடிக்கிறதுக்கு முன்னாடி விடையோட வந்திருக்காரு. சரிங்க, அடுத்து என்ன பாருங்க.
1: சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. சரிங்க, உங்களுக்கான அடுத்த கேள்வி. பிரசாந்தும் ஷாலினியும் ஒரு படத்துல இணைந்து நடிச்சிருப்பாங்க, அவங்களோட அந்த படத்தோட பேர் சொல்லுங்க. நடிகர் பிரசாந்தும் ஷாலினியும், நடிகர் ஷாலினியும் இணைந்து ஒரு படத்துல
0: நடிச்சிருப்பாங்க.
1: மறைமுத்து நீங்க எளிமையாக்கிட்டீங்க.
0: ஆமா.
3: இல்ல, ஒரு வயல் கஷ்டம்.
0: சாக்லேட் இல்லைங்க.
1: இல்லைங்க இல்லைங்க, அது தவறான பதில். நன்றி, இருந்தாலும் ரொம்ப
0: நன்றி. என்ன படம் அப்படின்னா? என்ன படம்
1: வந்து? பிரியாத வரம்.
0: பிரியாத வர வேண்டும். சரி, நல்லது. இனிப்பிடினியும் அடுத்த நேர். வணக்கங்க.
1: அஜித்தோட காதல் மன்னன் படத்துல இணைந்து நடித்த கதாநாயகியோட பேர்
2: சொல்லுங்களேன். நன்றி
1: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: காமராஜ் நகர்.

0: முருகேசன் ஐயா,
1: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான கேள்வி. நடிகர் விவேக் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு அடைமொழி பெயர் சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியில், அவரோட அந்த பெயர் சொல்லுங்க.
1: யாருக்கு மேடம்?
0: நடிகர் விவேக்குக்கு
2: சிறப்பு இது சொல்லுவாங்க
0: இல்லைங்களா, அவருக்கு ஒரு சிறப்பு பெயர், அடைமொழி பெயர் சொல்லி சொல்லுவாங்க.
2: என்னங்க
0: என்னையா அப்படி சொல்லிட்டீங்க, தவறான பதில்.
2: சின்ன கலைவாணர் சொல்லுவாங்க தெரியுங்களா, சின்ன கலைவாணர் விவேக் அப்படின்னு.
0: சின்ன கலைவாணர் அப்படின்னு அவர் அணைப்பாங்க. ஏன் அப்படின்னா அவர் ஒரு முற்போக்கான சிந்தனைகளை காமெடியில கொண்டு வருவார். அதுக்காக
2: சொல்ற விஷயம் அப்படின்னா, கலைவாணர் கலைவாணரும் கலைவாணரோட மனைவியாரும் சினிமா துறையில் நடிப்பாங்க.
0: சினிமா துறையில அந்த காலகட்டத்துல நிறைய முற்போக்கு சிந்தனைகளை எடுத்து வச்சாங்க காமெடி மூலமா. அதை வந்து இவர் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்ததுனால அவருக்கு அந்த அடைமொழி பெயர் வருவாங்க.
2: அதை தாண்டி சில மூட பழக்க வழக்கங்கள்
0: அதையெல்லாம்
2: மூட நம்பிக்கையில உடைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் சினிமா துறை. ஏன்னா சினிமா வந்து ஈஸியா மக்கள் மனதில் போய் சென்றடை ஒரு துறை, சென்றக்கூடிய ஒரு ஃபீல்ட், இருந்தாலும் அது மூலமா ஈஸியா மக்கள் வந்து மூட நம்பிக்கை வெளிவருவாங்க.
0: காமெடியா மட்டும் இல்லாம அதை பார்த்து நம்ம சிந்திக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருந்தது.
2: அதனால வந்து ஒரு கலைவாணர், ஒரு சின்ன கலைவாணர் சொல்றோம். நம்ம தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம். அதற்கு முன்பாக தருமபுரி 12.5 ஏற்காடு 23.7 ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.

0: உஷ சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: எட்டு மணி 11 நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சினிமா நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கேட்குற கேள்வியில் ஃபஸ்ட் எளிமையாக இருக்குன்னு சொல்கிறத கூட அவங்களுக்கு ஈஸியாக ஆள் மனதில் பதிந்த கேள்வியில் இருக்கும். அவங்க ஈஸியாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போ படிக்கக்கூடிய பசங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த மனப்பாட பகுதி இல்லைன்னு லெசன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சினிமா பாடல் வர மாதிரி நம்ம படித்தோம்னா ஈஸியாக மனப்பாடம் ஆயிரும். அதுக்காக தான் படிச்சிருக்கோம். அந்த குழந்தைங்க ஜானி ஜானி எஸ் பாப்பா அவர் அந்த பாடல் மாதிரி பண்ணுறது தான் ஈஸியாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கோம். இனி பிள்ளை நேரம் வாங்க. வணக்கம்.
9: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
10: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
9: முள்ளக்காடு பாபு ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கட்டுமா?
10: சொல்லுங்க.
9: கமலஹாசனோட நாயகன் திரைப்படத்தோட ஒளிப்பதிவாளர் பேர் சொல்லுங்க.
10: மணிரத்னம் இயக்குனர்.
9: சரிங்க.
10: ஒளிப்பதிவாளர் டாக்டர் இளையராஜா.
9: இல்லைங்களே.
10: சரி, கொடுக்கலாமா?
9: இல்ல, நன்றி.
10: நன்றிங்க.
8: இனி பிள்ளை மருத்துவர்
9: வெளிப்புற படப்பிடிப்பு.
8: சொல்லுங்க, யாரங்க பேசுறீங்க?
11: சக்கரவர்த்தி மஞ்சிப்பட்டி.
8: சரி, உங்களுக்கு பாருங்க இந்த இசை கிட்ட கேளுங்க. இந்த படம் என்ன படம் தெரியுங்களா? நிதான நிதான யோசித்தாலும்.
11: எனக்கு புது படம் எல்லாம் தெரியாது ஐயா, பழைய படம் தான் தெரியும். வாய்ப்புக்கு நன்றி ஐயா.
8: சரிங்க,
9: நன்றி நன்றி.
10: ஹலோ,
9: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
10: வணக்கம்மா, நான் கருப்பன் மணி பேசுறேன்.
9: மணி ஐயா,
10: சொல்லுங்கம்மா
9: உங்களுக்கான கேள்வி.
10: சொல்லுங்க.

0: ரொம்ப பிரபலமான ஒரு படம், உலக அளவில் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு 100 கோடி வசூலித்த முதல் திரைப்படம் இதுன்னு சொல்லுங்க. ஒரு பெரிய ஸ்டாரோட படம் அது.
1: சந்திரமகிமா
0: அதுக்கும் பின்னாடி, அதே ஸ்டார் தான் அதுக்கும் பின்னாடி. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஒரே நாளில் 100 கோடி ரூபாய் பிளாஸ் பண்ணிட்டாங்க.
1: ஒரே நாளில்
0: யா உலக அளவில்? ஹீரோ அவர் தான் சொல்லிட்டேன்.
2: ஏற்காடு தொடர்ந்து கேட்போம் ஒரு பாடல்.

0: ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி,
3: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
0: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்றைய இளந்தன்ற நிகழ்ச்சியில் சினிமா இன்னைக்கு சினிமா சம்பந்தமான நிறைய கேள்விகளை கேட்டுட்ருக்கோம்.
9: அது சரியாக பார்த்தீங்கன்னா 8:20 நடந்திருக்கின்ற தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் சூப்பராக பதிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கூட அடுத்த யார் என்ன குவஸ்டின் கேட்க போகிறோம் அப்படின்றதுக்காக பதில் சொல்ல போகிறாங்க. கேட்போம். வணக்கங்க. வணக்கம் சொல்லுங்க.
8: குருநாதன் ஐயா நடிகர் திலகம் இருக்காங்க, அவங்க பேர் சொல்லுங்க. நடிகர் திலகம் யார சொல்லவும்?
10: சொல்லுங்க.
8: பாடல் பாடி கட்டுறீங்களா? ஆயிரம்
10: தெரிஞ்சுப்பாங்க.
8: உங்களுக்கு நடிகர் திலகம் அவங்க பேர் சொல்லுங்க.
9: நடிகர் திலகம் யார் அனுப்போம்?
10: முழு பேர் வந்து
8: நடிகையர் திலகம் சாவித்ரி அவர்கள். சரிங்க ஐயா, நன்றி நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நல்லது.
9: இணைப்பிலே வணக்கம் சொல்லுங்க. யார் பேசுறீங்க? ராஜா. உங்களுக்கு வேணா கேட்கலாமா? உதிரி பூக்கள் திரைப்படத்தோட இயக்குனர் யாருங்க? சூப்பருங்க. அடுத்து வினா
8: செம்ம ஐயா. உங்களுக்கான அடுத்த கேள்வி, விஜயும் சங்கவியும் இணைந்து நடித்த முதல் படம் சொல்லுங்க. ரசிகனா? இல்லைங்களே, இருந்தாலும் முயற்சி நல்லா நான் முயற்சி பண்ணீங்க. விஷ்ணு. விஷ்ணு
9: இணைப்பில் வணக்கம். வணக்கம்
8: வணக்கம். மாரியப்பன் ஐயா உங்களுக்கான கேள்வி, பழைய படத்திலிருந்து கேட்கலாமா இல்லை புதுசாக கேட்கலாமா? சரி, இளையராஜா தன்னோட எந்த படத்துக்கு சிறந்த இசை அமைப்பாளருக்கான விருதை வாங்கினார் முதல் முதல்ல?
10: இல்லைங்களே.
8: நன்றிங்க நன்றிங்க.
9: அடுத்த நேர் வணக்கம்.
11: நான் காரிமங்கலம் மட்டும் எபிச்சி பீமராஜன்.
8: இளையராஜா இசையமைத்ததுல எந்த முதல் படத்துக்கு சிறந்த இசை அமைப்பாளருக்கான விருது வாங்கினார்? சாகர சங்கமம். இல்லைங்களே, நான் தமிழ் படத்துல கேட்டு இருக்கேன். சரிங்க, ரொம்ப நன்றி.
9: வணக்கம்
10: சொல்லுங்க.
8: இல்லைங்க, அதுக்கான பதில் வந்து

0: 1977 வாங்கிட்டாரு, 16 வயது நிலை. சரிங்க.
1: உங்களுக்கான வினா, சரஸ்வதி சபதம் திரைப்படத்தோட இயக்குனர் யாருங்க?
0: விஜயகாந்த் முதல் முதல்ல எந்த தமிழ் படத்துல அறிமுகமானார்?
2: ஆமாங்க, மதுரை வீரன்.
0: இல்லைங்க, அதுக்கான பதில் வந்து இனிக்கும் இளமை. 1974.
1: நீங்க புரட்சி கலைஞர் விஜயகாந்தை பத்தி கேட்டதுனால, ஸோ அவர் நடிச்ச திரைப்படத்தில் நல்ல பல கேட்கலாங்க.
0: சூப்பர், போட்டுருங்க.

0: ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
1: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
0: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
1: ஆரோக்கியம் அனைவருக்கும்
0: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
2: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். தலை கீழே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தலை கீழே இருந்தாவே நார்மல் ஆயிடும் அப்படிங்கறதுலாம் கண்டிஷன் கிடையாதுங்க. தலை கீழே இருந்தாலும் இடுப்பெலும்புக்குள்ளார அதுக்கு 7-8 ஸ்டெப் இருக்குங்க. அது ரொட்டேட் ஆகி பிறப்புறுப்பு வழியா தலை வெளியில வர்றதுக்கு 8 ஸ்டெப் இருக்கு. ஸோ அந்த எங்கேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு ஸ்டெப்ல ஆரம்பிச்சு வெளியில தலை வர்ற வரைக்கும், டெலிவரிங்கிற ஒரு ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் 8 ஸ்டெப் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்படி பேஸ்கெட் பாலோட மேல இருக்க பகுதி ரவுண்டா இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த பேஸ்கெட் பாலோட அந்த பேஸ்கெட் இருக்கு இல்லைங்களா, அந்த கோல் விழுகிற அந்த இது. அது மேல் பக்கம் எப்படி அகலமா பெருசா இருக்கோ அதே மாதிரி கீழையும் சின்னதா கொஞ்சம் பெருசா வரும். அந்த பால் வர்றதுக்கு லூஸா இருக்கும் அந்த இடம். ஸோ அந்த மாதிரி இடுப்பெலும்பும் ஒரு கோன் ஷேப்ல ஒரு மேல் பக்கம் அகலமாகவும் கீழ்ப்பக்கம் கொஞ்சம் குறுகியதாகவும் இருக்கும். பட் இதுல என்னன்னா, அந்த 8 ஸ்டெப்ல எந்த இடத்துல வேணாலும் தலை திரும்புறது, அதாவது திரும்புறதுன்னா ரொட்டேஷன்ஸ் நடக்கிறது, மூவ்மெண்ட்ஸ் நடக்கிறது, அரெஸ்ட் ஆகலாம். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த இடுப்பு எலும்போட குழந்தை, அந்த பெண்ணோட இடுப்பு எலும்போட சைஸ் பொருத்தம் இருக்கு. குழந்தையோட தலை எந்த அளவுக்கு குறுகி, நம்மளால அந்த மோல்டிங்னு சொல்லுவோம், அந்த மாதிரி குறுகி அது வெளியில வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்கிறத பொருத்தம் இருக்கு. இது இடுப்பெலும்பு வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படியானா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது பிறப்புலயே வந்து அகலமான, அதாவது கைனகாய்டு பெல்விஸ் அப்படின்னு சொல்லுவோம், அகலமான இடுப்பெலும்பு இருக்கு அப்படின்னா வெல் அண்ட் குட். அதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஆவரேஜ் சைஸோ அல்லது கொஞ்சம் பிக் பேபியா இருந்தா கூட அந்த எல்லா ஸ்டெப்ஸையும் மீறி, 8 ஸ்டெப்ஸையும் மீறி அது வந்து டெலிவரி ஆகும், நார்மல் ஆகும். பட் இந்த டியூரிங் த ப்ராசஸ்ல நம்மளுக்கு சில டைம் குழந்தை காட்டு பீ போறது, இல்ல கொடி சுத்தி டைட்டா இறுக்கிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். இல்லைன்னா கர்ப்பப்பை வாய் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கிட்டத்தட்ட தலை வெளியில அளவுக்கு 10 சென்டிமீட்டர் கிட்ட விரிவடையணும், அது விரிவடையாம அது வந்து குறுகியதாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம இடுப்பெலும்பு பிரச்சனையை பார்க்க போனோம்னா இதை ஏதாவது சரி பண்ண முடியுமானா, இது வந்து இயற்கையா அமையறது, நம்ம இதெல்லாம் எதையும் சரி பண்ண முடியாது. ஸோ அந்த இடுப்பெலும்பு குறுகல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சில டைம் வந்து டெலிவரிக்கு முன்னாடியே நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும், இது நார்மல் ஆகும், இது நார்மல் ஆகாது, இல்லை இது ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு ட்ரையல் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் மகப்பேர் மருத்துவர் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ அந்த ட்ரையல் கொடுக்குறப்ப அது வந்து நார்மலும் ஆகலாம், சிசேரியனும் ஆகலாம், அது வந்து அந்த டைம்ல தான் சொல்ல முடியுமே தவிர 100% வந்து முன்னாடியே சில பேர்த்துக்கு சொல்ல முடியாது. ட்ரையல் கொடுத்து பார்க்குறப்ப தான் தலை திரும்புறதெல்லாம் சொல்ல முடியும். ஸோ வேனுக்குன்னே மகப்பேர் மருத்துவர்கள் பொறுப்பு இல்லாமல் சிசேரியன் பண்றாங்க அப்படின்னு பொதுமக்களோட எண்ணங்களை தயவு செய்து மாத்திக்கணும். எல்லா மகப்பேர் மருத்துவரும் அப்படி பண்றதே கிடையாது. நம்மளோட உடம்புல இருக்க இடுப்பெலும்போட அகலத்தை பொறுத்து இருக்கு. அதுக்கு வந்து நாங்கள் CPD செஃபலோ பெல்விக் டிஸ்ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். இந்த இடுப்பெலும்பு குறுகல் பத்தி இதை வந்து சரி பண்ண முடியுமானா, சரி பண்ண முடியாது. இது வந்து இயற்கையாவே அகலமான இடுப்பெலும்பா இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ், அதாவது இப்போ ஆன்டினேட்டெல்லாம், அதாவது மாசமா இருக்க பொழுது நம்ம சில எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சா இடுப்பெலும்பு விரிவடையுமா அடையுமா அப்படின்னா அதுக்கு வந்து அதற்கான சான்சஸ் வந்து ஒரு 5-10% தான், அது வந்து விரிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு 5-10% தான். அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் வேணா கொடுக்குமே தவிர எலும்புகளோட அலைன்மெண்ட் வந்து பெருசாலாம் மாறாது. அந்த கார்டிலேஜஸ், அந்த அட்டாச்மெண்ட்ஸ், லிகமெண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் வேணா கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம். அது வந்து 100% அது வந்து இடுப்பெலும்பை வந்து விரிவடைய செய்யும் அப்படிங்கறதெல்லாம் வாய்ப்பும். இடுப்பெலும்பு குறுகள்னால சில பேத்துக்கு சிசேரியன் பண்றாங்க சில டாக்டர் அப்படின்னா அது வந்து நேர்மையானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இத பொதுமக்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நன்றி.
0: நேயர்கள், இதுவரை ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
1: ஆரோக்கியம் அனைவருக்கும்

0: அவர்கள் வழங்கினார். டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள் 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: எட்டு மணி 35 நிமிடத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தண்டில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கட்டும். இன்றைய இளந்தண்டில் சினிமாவாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. சினிமா தொடர்பான பொதுவினா கேட்டுருக்கோம். இணைப்பில் இணையக்கூடிய நேயர்
6: வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: மதுரையிலிருந்து புஷ்பலதா பேசுறேன்.
6: புஷ்பலதா மேடம், உங்களுக்கான கேள்வி கேட்கிறேன்.
7: கேளுங்க.
6: தசாவதாரம் படத்தோட டைரக்டர் பேர் சொல்லுங்க. அடுத்த கேள்வி, அஜித்தோட காதல் மணன் படத்துல இணைந்து நடித்த கதாநாயகியோட பேர். அதுல அந்த கேரக்டர் பேரு திலோத்தமா. அவங்களோட உண்மையான பேர் சொல்லுங்க. இப்ப சமீபத்துல அவங்க அவங்க தாயாரோட இறுதி சடங்குல கூட கலந்துகிட்டாங்க.
7: இல்ல மேடம், நினைவுல இல்ல.
6: சரிங்க,
7: ஆல் தெரியுது.
6: இருந்தாலும் நல்ல முயற்சி, நன்றிங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
8: வணக்கமா.
6: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. எளிமையான கேள்விதான் இப்ப கேட்டிருக்கேன். உங்களுக்கு பரிசு பாடல் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக எளிமையான கேள்விகள் தான்.
8: கண்டிப்பா.
6: ஜென்டில்மேன் படத்துல அர்ஜுனோட கதாபாத்திரம் அந்த பேர் சொல்லுங்க. அர்ஜுன் நடித்த அந்த கதாபாத்திரத்தோட பேர். ரொம்ப பவர்ஃபுல்லான கதாபாத்திரம் இல்லையா அது.
8: ஆமா ஆமா,
6: அதுதான். ரொம்ப நன்றிங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி.
5: இணைப்பில் இனிமே அடுத்த நேரம் 8:37 நிமிடத்தில் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இளந்தன்றல் சினிமா சினிமா. வணக்கங்க.
9: வணக்கம். நாமக்கல் மாவட்டம் மங்களூராட்சி மன்ற கோழிப்பண்ணன்.
5: சரிங்க, உங்களுக்கு வேணா கேட்கலாமா?
9: சொல்லுங்க.
5: தமிழ் திரையுலகில் செவாலியா அப்படின்னு சொல்ற சிறப்பு பேரோட எந்த நடிகர் அழைப்போம்?
9: அப்படிங்களா?
5: செவாலையர் அப்படின்னு சொல்லுவோம். செவாலையர்
9: மனோகரா
5: திரைப்படத்தினோட வசனகர்த்தா யாருங்க?
7: ஜெயசீலன்
6: ஐயா, உங்களுக்கான கேள்வி.
5: பழைய படம், பழைய படத்துல
6: இருந்து கேக்கலாம்.
5: சரி, கல்யாண பரிசு அப்படின்ற திரைப்படத்தோட இயக்குனர். கல்யாண பரிசு அந்த திரைப்படத்தோட இயக்குனர் யாருங்க? சி வி ஸ்ரீதர் என்பது சரியான பதில். அடுத்து வினா, தமிழ் சினிமாவின் எதிர்நீச்சல் ஒரு திரைப்படம் வந்துச்சுங்க, பழைய திரைப்படம். அந்த திரைப்படத்தோட நாயகர் யாருங்க? யாருங்க?
6: அதோட கதாநாயகன்.
5: கதாநாயகன், கதாநாயகன். ஆமா, எதிர்நீச்சல் தமிழ் திரைப்படம், பழைய திரைப்படம். அந்த திரைப்படத்தோட

0: நாகேஷ் என்பது சரியான பதில். உங்களுக்கு நிறைவு வினா.
1: சரியான பதில். நிறைவு வினா கேட்கட்டுமா?
0: தெய்வ மகன் அப்படின்ற திரைப்படம், பழைய திரைப்படம் தெய்வ மகன் திரைப்படத்தோட கதாநாயகன் யாருங்க? சிவாஜி. என்பது சரியான சூப்பருங்க. மூன்று நாள் சமய பதில் சொல்றீங்க. சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க. சரி, அவர் வந்து இனிப்பிலிருந்து விடுபட்டாரு. ஸோ ஒரு அருமையான பாடல் வந்து அவருக்காக கேட்கும். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இளைஞர் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து

0: முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தண்டல் நிகழ்ச்சி இன்னைக்கு இளந்தண்டல் சினிமா சினிமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இனிப்பில் இணைக்கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
3: ஹலோ.
4: வணக்கம்மா, உங்க பேர்?
3: சேலம் மாவட்டம் செண்டாரப்பட்டி மனோகரி.
4: மனோகரி மேடம்,
3: சொல்லுங்க.
4: உங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன கேள்விகள் கேட்கலாமா?
3: கேளுங்க மேடம்.
4: இப்ப சமீபத்துல, இப்ப ரொம்ப ரீசெண்டா ஒரு நடிகர் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கார், அவரோட பேர் சொல்லுங்க.
3: பத்மஸ்ரீ. சிவகார்த்திகேயன் மேடம்?
4: இல்லைங்க, மாதவன் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கார்.
3: சரிங்க,
4: ரொம்ப நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
5: நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜெயராம்.
4: ஜெயராம் ஐயா, உங்களுக்கான கேள்வி.
5: பழைய
4: படம் கேட்கலாமா?
2: சரி சரிங்க. உங்களுக்கான பழைய படம் கேட்கணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான படம், மோட்டா சுந்தரம் பிள்ளை அப்படின்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துல கதாநாயகர் யாருங்க? எங்க கதாநாயகனுங்க, ஹீரோ யார் கேக்குறங்க? அப்படி சொல்லுங்க. சிவாஜி கணேசன். சரி, உங்களுக்கு அடுத்த என்ன கேட்கலாமா? அடுத்த வினா என்ன அப்படின்னா, பழைய படமே கேட்டுமா புதுசாக
5: கேட்டுமா?
2: எதுனாலும் கேளுங்க. சரிங்க. பாவம்
5: மன்னி,
2: 1000 ஒருவன் அப்படின்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் எந்த ஆண்டு வெளிவந்தது?
5: 1965.
2: ஆஹா, சூப்பருங்க. சமயம் சொல்லிட்டீங்க, ரெண்டு நாள் பதில் சொல்லிட்டீங்க. அடுத்து என்ன பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பாடலுக்கு கேட்கலாம். ஓகேவா? சரிங்க. பாசமலர் திரைப்படத்தில் அண்ணனாக நடித்த நடிகர் யாருங்க? பாசமலர் திரைப்படத்தில் அண்ணனாக நடித்த நடிகர் யாருங்க?
4: என்ன
2: பாடல் கேக்கலாம் சொல்லுங்க?
5: பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
3: நேர்களை இணைந்திருக்கிறோம் இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியோடு. சினிமா சம்பந்தமான கேள்விகளை கேட்டுட்ருக்கோம். நேரம் தற்போது 8:52. அழைப்பாளர் லைனில் வராங்க. வணக்கம்.
4: இனி இரவு வணக்கம்மா.
3: வணக்கம் ஐயா.
4: நான் தருமபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுகிறேம்மா.
3: மோகன் ஐயா.
4: ஆமாம்மா, மூன்று கேள்வியுமே எளிமையாகவே கொடுத்துருமா.
3: ரொம்ப எளிமையாக கொடுக்குறேன். உங்களுக்கு பாட்டு கொடுத்துடலாமா?
4: ஆ, கொடுத்துடலாம்மா.
3: சரி. எம்ஜிஆர் நடித்த முதல் வண்ணப்படம், அந்த படத்தோட பேர் சொல்லுங்க.
4: எம்ஜிஆர் நடித்த முதல் வண்ணப்படமா?
3: முதல் கலர் படம்.
4: அது எந்த ஆண்டு வந்தது தெரியுங்களா?
3: நீங்களே சொல்லணுமே.
4: அலிபாவோ 40 திருடர்னு நினைக்கிறமா?
3: நான் குழு கொடுத்தா நீங்க சொல்லிட்டீங்கல்ல. சூப்பர். அடுத்த கேள்வி கேக்கட்டுமா?
4: கேளுமா.
3: சரி. ஜெமினி ஸ்டுடியோ நிறுவனது யாருங்க?
4: ஜெமினி ஸ்டுடியோ நிறுவனர்.
5: ஆமா, அதோட ஓனர் முதல் முதல்ல ஜெமினி ஸ்டுடியோ நிறுவிய நிறுவனர்.
3: வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல கட்டபொம்மனா நடிச்சது யாருங்க?
5: அல்வா சாப்பிடுறது என்ன சொல்றாங்கன்னா, ஐயா திருநெல்வேலி, திருநெல்வேலி அல்வா எங்கயா வேலைதுனா திருநெல்வேலி தானே கிடைக்கும்.
3: ஏன்னா அவருக்கு பாட்டு கொடுக்கணுங்கிற, ஐயா உங்களுக்கு பாட்டு கொடுக்கணுங்கிற எண்ணத்துல கேக்குறேன்.
5: பாட்டு
3: கொடுக்கணுங்கிறது எங்களோட நோக்கம். உங்களுக்கான பாடல் கேளுங்க.
4: நம்ம தலையங்கோட்டை கண்ணுன்னு ஒரு நேயர்மா, அவருக்காக காசி படத்துல இருந்து எண்மன வானில் என்ற பாடல் வேணுமா? அவரு இன்று மாலை வந்து காலமாயிட்டாருமா.
3: அப்படி
4: நம்ம பண்பு

0: பழைய
1: நேயரே,
0: அவருக்காக நம்ம நேயர்களுக்காக அன்போடு
2: கேட்டுக்கொள்கிறேன். வருத்தம் தெரிவிச்சுக்கலாம், நம்ம பண்பலை சார்பாக வருத்தம், ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.

நேயர்களே, இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. பங்கு பெற்ற அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: இசையோடு கலந்த இரவு வணக்கம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 9:30. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: இரவின் அமைதியோடும் மனதை வருடும் இனிய மெட்டுக்களோடும் அடுத்த ஒரு அரை மணி நேரம் உங்கள் மனதில் இசைத்துளிகளை பொழிய வருகிறது இந்த இசைப்பயணம். இது இடைவிடாத இசை மலை. உங்கள் இரவை மேலும் இனிமையாக்கும் பாடல்களுடன் வளம் வர காத்திருக்கிறது. இதோ உங்களுக்காக

Ah, ah, ah, ah.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்த இரவை இதமாக்கும் சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நாம் இணைகின்றோம். இந்நிகழ்ச்சியில் இணைக்கூடிய முதல் நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் மாதம்பதி எம் தனியாசலம் சார்.
0: சரி, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
1: படம் வைர நெஞ்சம் சார்.
0: வைர நெஞ்சம்,
1: அதில் ஆடி கார்த்திகே மாசமணி என்ற பாடல் கொடுங்க சார்.
0: சரிங்க, கேட்கலாம். நன்றிங்க.
1: ஆ, நன்றிங்க சார்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: பத்து மணி 6 நிமிடத்தில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
5: வணக்கம், சொல்லுங்க சார்.
6: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சிப்பட்டி சக்கரவர்த்தி.
5: சரி, என்ன பாலுக்கெல்லாம் சொல்லுங்க?
6: ஆலயமணி மரத்தோட பேரு. சட்டி சுட்டதடா கை விட்டு அந்த பாடல் தலைமுட்டை கண்டிப்பாக. நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
6: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்கள் தங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பிடித்தமான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் சார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மாதம்பதி கிராமம் வி சுகுமார்.
6: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்
7: சார்? படம் வந்து தர்மராஜா, பாடல் வந்து வானவில்லை போல. இந்த பாடல் கொடுங்க சார்.
6: சரிங்க, கேட்கலாங்க.

0: 10:17 தருமபுரி பண்பலை 102.5 இணைந்திருக்கின்றோம் சுகுமான ராக நிகழ்ச்சியில். நம்மோடு இன்னைக்குடைய அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க
1: சார். ஊத்தகாயிலிருந்து மூங்கிலே சிவமணி பேசுறேன் சார்.
0: சரி, என்ன பாடுங்கள் சொல்லுங்க.
1: பாடும் கண்மணி ராஜா போடுறீங்களா சார்?
0: என்னங்க?
1: கண்மணி ராஜா.
0: கண்மணி ராஜா என்ன பாட்டு போடலாங்க?
1: ஓடும் கடலோடும் அந்த பாட்டு போடுங்க.
0: சரிங்க.

0: பத்து மணி 20 நிமிடத்தில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: அன்பான அறிவிப்பாளருக்கு இனிமையான இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: இரவு வணக்கம் கூறுபவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் தட்டிலிருந்து ஆரம்பம் ஐயா.
0: சரிங்க, என்ன பாடல்களா சொல்லுங்க
1: ஐயா? திரைப்படம் வந்து எங்கள் தங்க ராஜா.
0: சரிங்க, கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க ஐயா.

0: 10:26 நம்மளோட இனிக்கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்,
1: இரவு வணக்கம். பன்னந்தூர்ல இருந்து கே ராஜா சொல்றீங்க.
0: சொல்லுங்கம்மா.
1: படம் சிவகங்கை சீமை, பாடல் வந்து சாந்து போட்டு கலகலங்க சந்தன போட்டு கமகமங்க பாடல்கிட்ட
0: கேட்கலாம்.
1: நன்றி.

0: 10:30 நம்ம இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார். பன்னெந்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பன்னெந்தூர்ல இருந்து சுகந்தி அன்பழகன் பேசுறேங்க சார்.

0: எனக்கு வந்து பலே பாண்டியா படத்துல இருந்து வாழ நினைத்தால் வாழலாம் அந்த சாங் குறிஞ்சு.
1: சொல்லுவாங்க நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
2: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
1: விடுறா தற்கொலை விடு.

0: அந்தேரிப்பட்டி பஞ்சாயத்து, அடுத்து திப்பம்பட்டி கிராமத்தில் டிசி மாதை என்ற நான் பேசுகிறேன் சார்.
1: என்ன பாடல் கேட்கலங்க?
0: இது படம் வந்து நான் ஏன் பிறந்தேன், பாடல் வந்து என்னம்மா சின்ன பொண்ணு என்ன அதோ தேடுங்கன்னு பாட்டு சார்.

0: நேடும் கண்ணு நானும் முந்தன் ஜோடி அல்லவோ.
1: பத்து மணி 39 நிமிடத்தில் நம்மளோட இணைக்கூடிய அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்கம்மா, யாருங்க பேசுறீங்க?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் என் தட்டக்கல் ஆர் மீனா பேசுறேன்.
1: சொல்லுங்க, என்ன பல்ல கேட்கலாம்?
2: நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா அந்த பாடல் கொடுங்க. அனுப்பினேன்.

Diamond Pickaxe, Dagger Dean Dagger.

0: 10:45 நிமிடத்தில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேர் வாங்க. வணக்கம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க, யார் என்ன பேசுறீங்க?
1: பச்சமல்லிருந்து குமார் பேசுறேங்க. நலமா இருக்கீங்களா?
0: என்ன பால் கேட்கலாம்? நல்லா இருக்கேன். என்ன பால் கேட்கலாம் சொல்லுங்க
1: ஐயா. புதிய பதவி படம், அதுல உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், அனைத்து நேர்களாக உள்ளது. நன்றி ஐயா.

0: பத்து மணி 42 நிமிடத்தில் நம்மளோட இணையக்கூடிய அடுத்த நேரம். வணக்கம்,
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க. வணக்கங்க.
1: எம்எல் முருகேசன் வருது காமராஜர் ஐயா.
0: என்ன பாடுங்க சொல்லுங்க.
1: படம் தல்துல இருந்து சிங்கார் கிட்டி பாட்டு சொல்லுங்க.

0: 10:56 நிமிடத்தில் மூடி நிற்கக்கூடிய அடுத்த நேரம். வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: அரசம்பட்டியிலிருந்து அருள் பேசுறேன் ஐயா.
0: என்ன பழக்கம் சொல்லுங்க?
1: படம் பாவ மன்னிப்பு, பாடல் காலங்களில் அவள் வசந்தம்.
0: சரிங்க, கேட்கலாம்.
1: நன்றி ஐயா.

0: இரவு 11 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். சுகமான ராக நிகழ்ச்சி நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்கா வரம் தேன்மொழி சார்.
0: என்ன பழகலாம் சொல்லுங்கம்மா.
1: வா கண்ணாவா படத்திலிருந்து ஒரு காலத்திலே உன்னை கட்டி போட ஒரு ராஜ்யம் இருந்துன்ற பாட்டு.
0: சரிங்கம்மா, கேட்கலாமா? நன்றி.

பெங்காலியின் விளைநிலம் தர்மர் உலோசந்தின் காய்கனி விளைநிலம் நிறைவாக இனிதினது ஏழு 25க்கு தர்மபுரி துரைசாமி நாயுடு மற்றும் பாரதிபுரி எஸ்எஸ்ஜுலரங்கம் நடந்தானே 7:30க்கு சந்தோஷ சாரல் 8 மணிக்கு தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று 8:05க்கு பொன்னியின் புதுப்புனல் 8:15க்கு தர்மபுரி துரைசாமி நாயுடு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் யோகம் தரும் யோகா 8:15க்கு தர்மபுரி துரைசாமி நாயுடு மற்றும் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் யோகம் தரும் யோகா 8:30க்கு தர்மபுரி சீனிவாச பொறியியல் கல்லூரி தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சிலக்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகள் 8:45க்கு சர்மரோக நிவாரண சைபல் வழங்கும் இன்று வருத்தகள் 9 மணிக்கு தர்மபுரி சங்கர்ஸ்கரன் வழங்கும் இனிய சொல்லும் போது 9:05க்கு வானொலியில் வசந்தம் குழந்தைகள் நலம் கவனிக்க வேண்டியவை தர்மபுரி ஜெயின் மருத்துவமனை குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் ஜெகநாதன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை 10 மணிக்கு நன்றி கேட்போம் இன்று கேட்போம் 15:00க்கு அருள் தரும் ஆலயங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் கோட்டை அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடரமண கோவில் சீத்திரம் கேட்கலாம் 10:20க்கு நீங்கள் கேட்டவை 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியம் மற்றும் மாவகை வழங்கும் கேட்டால் சுவைக்கும் 11:05க்கு உலக போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சிறப்பு நிகழ்ச்சி 12:10க்கு நாடகம் எங்கள் வீட்டு மருமகள் நாடகம் எழுதியவர் நெல்லை ராஜன் ஆர் மாரியப்பன் 1:30க்கு தருமபுரி பீஜர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவம் நலகம் ஆரோக்கியம் ஆயுள் வினோதம் 2 மணிக்கு விவசாய அரங்கம் கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள் பெண் தொழில் முனைவோர் உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு தேனி மாவட்டம் காஞ்சிபுரம் வேளாண் அறிவியல் மையத்தின் அலுவலர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள் 2:30க்கு பூங்கொத்து 3 மணிக்கு போதைப் பொருட்களின் தீமைகள் மற்றும் அதிலிருந்து விடுப்பது குறித்து தருமபுரி பொது சுகாதாரத்துறை மனநல மருத்துவர் சீனி பிரகாஷ் அவர்கள் தரும் தகவல்கள் 3:15க்கு மாப்போசி பிறந்தநாள் உரை வழங்குகிறார் கவிஞர் நாவ் முத்துநிலன் அவர்கள் 4 மணிக்கு விடைத்தேர் வினாக்கள் 5 மணிக்கு மாலை தண்டன் 6 மணிக்கு தர்மபுரி ராதாகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில் 6:10க்கு இசைமலை இசை மின்னல் 6:55க்கு சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தர்மபுரி ஜெயின் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர நம்பிக்கை வார்த்தைகள் 7 மணிக்கு தேகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம் தினவரை உலக வழங்குகிறார் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள் 7:25க்கு வயல்வெளி மரநிலையில் கோழி வளர்ப்பு பாலைமுதர் பி சரவணன் அவர்களுடன் நேர்முகம் தொடர்ந்து நன்னீரில் கொடுவா மீன் வளர்ப்பு ஓசூர் கோழின உற்பத்தி மற்றும் வேளாண்மை கல்லூரி உதவி பேரரசர் டாக்டர் சி பால் பாண்டே அவர்களின் உரையின் கேட்கலாம் 8 மணிக்கு இளந்தன்றல் சொல்லோடு விளையாடு 9:30க்கு இடைவிடாத இசைமலை 10 மணிக்கு சுகமான ராகங்கள் ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி நேர்கள் இதுவரை நாளை நம் பண்பலையில் வளவர் நிகழ்ச்சி நிரல்களை கேட்டீர்கள் உறவு சிந்தையாக மகாத்மா சிந்தனைகள் நல்ல நண்பனை விரும்பினால் நல்ல நண்பனாக இரு என்ற மகாத்மாவின் வரிகளோடு தருமபுரி பண்பலை 102.5 இந்த ஒளிபரப்புத்துறை நிறைவு பெற்று இதே அலைவரிசையில் நாளை காலை 5:50க்கு தொடங்கும் தொடர்ந்து சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 கேட்கலாம் நேர்களுக்கு வணக்கம் ஜெயஹிந்த்